17 ஆகிய தேதிகளில் நடைபெறும் G7 மாநாட்டில் திரு மோடி பங்கேற்பார். இந்தியா G7 மாநாட்டில் பங்காளித்துவ நாடாக பங்கேற்கிறது. மாநாட்டை ஒட்டி பிரதமர் மோடி அதிபர் டிரம்பையும் சந்திக்கவிருக்கிறார். இங்கிலாந்து கார்பந்து அணியின் காணாமல் போன காலனி உள்ளிட்ட உலக கார்பந்து உடைகளை தேடும் நடவடிக்கையில் அமெரிக்க காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது. இங்கிலாந்து அணியின் உடைகளை எடுத்துச் சென்ற வாகனத்தில் இருந்து பொருள்கள் திருடப்பட்டதாக BBC கூறுகிறது. புளோரிடாவிலிருந்து கன்சஸ் சிட்டியில் இருக்கும் பயிற்சி நிலையத்துக்கு செல்லும் பாதையில் திருட்டு நடந்ததாக தெரிகிறது. கார்பந்து இன்று அதிகாலை 3 மணிக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் கடைசி நேர கோல் மூலம் கத்தார் ஆட்டத்தை சமப்படுத்தி சுவிட்சர்லாந்துக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆட்டத்தின் 17வது நிமிடத்தில் பெனால்டி மூலம் சுவிட்சர்லாந்து முன்னணிக்கு சென்றது. ஆட்டத்தில் மொத்தம் 26 வாய்ப்புகளை ஏற்படுத்தியது சுவிட்சர்லாந்து. 1-0 என்று முடிவடையும் என எதிர்பார்த்த போது 95வது நிமிடத்தில் கத்தார் ஆட்டத்தை சமப்படுத்தியது. பி பிரிவில் கத்தார் அடுத்து கனடாவையும் சுவிட்சர்லாந்து போஸ்னியாவையும் சந்திக்கவிருக்கின்றன. காலை 6 மணிக்கு தொடங்கிய ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோ 2 அணிகளும் சந்தித்தன. ஆட்டத்தின் 21வது நிமிடத்தில் முதல் கோல் போட்டு மொரோக்கோ முன்னணிக்கு சென்றது. 32வது நிமிடத்தில் பிரேசில் ஆட்டத்தை சமப்படுத்தியது. நியூயார்க் அருகே இருக்கும் மெட்லைஃப் அரங்கில் 80,000க்கும் அதிகமான ரசிகர்கள் முன்னிலையில் ஆட்டம் நடக்கிறது. ஆக அதிகமாக 5 முறை உலகக்கிண்ணத்தை வென்றுள்ள நாடு பிரேசில். இந்த உலகக்கிண்ண போட்டியில் பிரேசில் பெரிதாக பேசப்படவில்லை. இந்த ஆட்டம் பிரேசிலின் முதல் ஆட்டம். இதன் முடிவு பிரேசில் பற்றிய எதிர்பார்ப்பை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள்.

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட் கட் கட் பாப்பி சாஸ், புட் சீனி சட்டி, புட்டு இந்த அடுப்பு.
0: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
2: காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
3: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
0: ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7 மணிக்கு ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
4: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி?
0: மீரக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go. அப்படிப்பட்டவர் பழசா இருந்தாலும் நான் வந்து சமாளிச்சுக்குவேன், அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்டவள் தான். ஆனா இப்ப எனக்கு வந்து டாபி தான் தேவைப்படுது. ஏன்னா கொஞ்சம் சுத்தம் இல்லாம இருந்தாலும் அதனுடைய பூட்டு இருக்கு இல்லையா, அதனால உறுதியா இருந்துச்சு பாருங்க. அப்படிப்பட்ட மனநிலைக்கு நான் வந்திருக்கேன். எனவே நான் வந்து உண்மையிலே நான் வந்து பி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குமார் சொல்லியிருக்கும் ஒரு செய்தியை பார்த்தலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலே எனக்கு பொருத்தம் அமைஞ்சிருக்கு, என்னுடைய தேர்வாக அமைஞ்சிருந்தது டா சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. டாசி வந்து என்ன சொன்னேன், ஓ டாசி வந்து கொஞ்சம் வந்து அதுல கொஞ்சம் வாட இருந்தாலும் நல்ல காதல, எப்படி இருந்தாலும் உறவுக்காக நான் வந்து என்னை மாற்றிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தாக சுலோச்சனா நிறைவு அவங்க செய்தி பார்த்தலாம். அவங்க டா டியை தான் தேர்ந்தெடுப்பாங்களாம். சுமாரான அறையாக இருந்தாலும் பரவாயில்ல, பழசா இருந்தாலும் நான் வந்து சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருவருடைய தேர்வோ ஒவ்வொருடைய மனநிலையை பொறுத்திருக்க. ஒரு காலத்துல நீங்க வேற ஒரு கதவை தேர்ந்தெடுத்தவராக இருக்கலாம். ஆனா இப்போ நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள், சில தேவைகள், ரசனைகள் மாறி இருப்பதால எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரி கூட மாற்றங்கள் இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் உங்களோட தீர்வு இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு மன நிறைவு கொடுத்துருந்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். சரி, இன்றைக்கு எந்த அளவு நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்னு பரிசோதிக்க ஒரு சோதனை வேற வச்சிருக்கேன். அதை சாதனை ஆகிறது உங்க கடமை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கேள்வி வந்துட்டே இருக்கு. அதற்கு முன்பாக ஜில ஜிலின்னு ஒரு பாட்டு கேட்போமா? மலி சுவாசிவன் ஜானகி. 8 மணி செய்தி 80களின் அந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடம்பெற இருக்கு. அதற்கு முன்பாக தாண்டவம் படத்திலிருந்து பாடல் ஹரி ஹச்சாரனோ வந்தனா ஸ்ரீனிவாசன் கொண்டு வரும் பாடல்.

0: கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 பிரேசில் மொரோக்கோ பொருதிய போட்டியில கார்பந்து போட்டியில ஒன்றுக்கு ஒன்று என்ற சமநிலையில் போட்டி முடிவடைந்திருக்கின்றது. அடுத்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. ஹெய்டிய ஸ்காட்லாந்தும் பொருதற்கும் அந்த ஆட்டத்தின் முடிவுகளையும் ஆகாண்மை நிலவரங்களையும் உங்களோட தொடர்ந்து நாங்க பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல காலி பொழுதுல பயணம் செஞ்சிருக்கீங்களா?
1: போக்குவரத்து நிலவரம்.
0: ஆமா ஆமா, சந்தைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிலவரங்கள் இதுதான். உல்லாசி நோக்கி செல்லும் பிகே டெரிஃபார்ம் சாலை எக்ஸிட்டுக்கு அருகில சாலை பணி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக PIE நோக்கி செல்லும் பிகே மண்டே சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. போக்குவரத்து நிலவரம்.

0: ஜின்னை
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்கள் விமலாவுடன் ஒலியில் உல்லாசம்.

0: சரியாக காலைமழை 8:30 ஆகிவிட்டது. என்னுயிர் தோழின் படத்திலிருந்து என் ஜீவன் பாடுது படத்திலிருந்து மெலிசிவா சிவன் குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இந்த அளவுக்கு காலையில் 8:30 ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல தெளிவா இருக்கீங்க என்பதற்கான கேள்வி இந்த கொஞ்ச நேரத்துல. அதற்கு முன்பு
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்
0: உள்ளசி நோக்கி செல்லும் BKE டெய்ரி ஃபார்ம் சாலைக்கு அருகிலும், அதைத் தொடர்ந்து SLE நோக்கி செல்லும் CTE அமோகி அவென்யூ 1 கருகிலும் சாலை பணிகள் நடந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்குங்க. போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை.
1: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் பிடிஓ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
2: நல்ல விஷயம் தானே. எந்த இடத்துல வீடு வாங்கலாம இருக்கீங்க?
1: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். எம்ஆர்டி நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
2: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
1: இப்படிப்பட்ட பிடிஓ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
2: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
1: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையும் கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை பிடிஓ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ சிபிஎஃப் பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
2: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
1: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி முதல் 20 நேர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தடவை ஒலியேற்று அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார், எந்த படத்துல இடம்பெற்ற காட்சி அப்படின்னு சேர்த்து சொல்லணும். இல்லைன்னா நம்ம நேர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா சொல்லணும், எந்த படம், அந்த காட்சியில அந்த குரல் யாருடைய குரல், எந்த கதாபாத்திரத்து குரல் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறோம். சரியா இருக்கீங்களா? சரியா சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த சவாலுக்கு நீங்கள் தயார்னா நல்ல கவனமா கிட்ட ஒரு வாட்ஸ்அப்க்கு உங்க பதில்கள் அனுப்பிவிங்க. படத்தோட பேரும் சொல்லணும், காட்சியும் சொல்லணும். சில இது மாதிரி வாழ்க்கையில வந்து நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இப்படிதான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும். வாங்க, அந்த காட்சி தான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன்.
3: அடுத்தவனுக்காக வாழறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா எப்படி வாழ போறேங்கிறத கேள்வி. காலையில எழுந்த உடனே அற்புதமா ஒரு ஃபில்டர் காஃபி, அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி புதினா சட்னி, இப்படி வகை வகையா சாப்பிட போறேன். வாரத்துக்கு 4 கோயில், 3 சினிமா அப்படின்னு வாழ்க்கையை யூத் மாதிரி குஷியா வாழ போறேன்டா.

0: நேற்று விழா படத்துல இருந்து புது புது அர்த்தங்கள் படத்துல இருந்து ஜில்லின பாடுகளை நாம கேட்டோம். நீரும் காலிமணி 8:43 ஆகின்றது. நம்ம நேர்கள் கொடுத்திருக்க பதில் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிருக்காங்க என்பது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம்.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: செல்லும் சிடிஇ MOK அவனி ஒன்று கரையில் சாலை பணி நடந்துட்டு இருக்கு. போக்குவரத்து நிலவரம்.

0: இனிய காலை வணக்கம் விமலா.
1: வணக்கம்.
0: அது நடிகர் எம் எஸ் பாஸ்கர் படம் வந்துட்டு A1 அக்யூஸ்ட் நம்பர் 1. நன்றி, வணக்கம்.
1: சரி, நெருங்கி வந்த மாதிரி இருக்கீங்க. அடுத்ததாக MP's மணி.
2: காலை வணக்கம் விமலாஜி. நீங்க வழிபரப்புன அந்த காட்சிக்குள்ள நடிச்சவர் வந்து எம் எஸ் பாஸ்கர். படம் பேரு தெரியல, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், அதனால சர்ச் பண்ண முடியாது. நன்றி.
1: வண்டி
3: கடினமான
1: ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு, எப்பொழுதுமே முகத்தை உருன்னு வச்சிருப்பாரு. ஆனா இந்த காட்சியில, நான் கொடுத்த காட்சியில ரொம்ப ஜாலியான ஒரு நபர் போல பேசியிருந்தாரு இல்லையா. அது என்ன சரியான பலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்த பொழுது நம்முடைய நேயர்கள் சரியான பலம் சொல்லியிருக்காங்க. விக்னேஸ்வரி அவங்க சரியான பலம் சொல்லியிருக்காங்க. விக்கி அவரு வந்து சரியான பலம் சொல்லியிருக்காங்க. அங்க வந்திருக்கும் பதில், சரியான பதில முதல் நேராக கொடுத்திருக்கும் ஜோசப், டேவிட் ஜோசப். அவருடைய குரல் பதிவு கேட்கலாம்.
4: காலை வணக்கம் விமலா, என்னோட பேர் டேவிட் ஜோசப். நீங்க ஒளிபரப்புற காட்சி வந்து எம் எஸ் பாஸ்கர் அவரோட வாய்ஸ், படம் வந்து சபாபதி. நன்றி, வணக்கம்.
1: ஆமாங்க, சரியான பதில் அதுதான். சபாபதி அப்படின்ற ஒரு திரைப்படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நம்முடைய சந்தானம் கதாநாயகன் நடிச்சிருப்பாரு. அதுல சந்தானத்தோட அப்பா என்ற கதாபாத்திரத்தில் தான் எம் எஸ் பாஸ்கர் வந்து தோன்றியிருப்பாரு, நடிச்சிருப்பாரு. ரொம்ப கியூட்டான ஒரு திரைப்படம் இந்த சபாபதி, நகைச்சுவையான திரைப்படம் கூட. அந்த படத்துல நம்முடைய எம் எஸ் பாஸ்கருடைய ஒரு காட்சியில தான் நாம எல்லாம் அடிக்கடி மனசுல நினைக்கிறத அவர் வசனமா சொல்லியிருப்பாரு. இப்படி வாழ்க்கை அமைஞ்சா எப்படி இருக்கும்? சரியான மனசுல எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்களும், முயற்சி செய்த உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க அந்த காட்சி மீண்டும் ஒரு தடவை கேட்கலாம்.
5: அடுத்தவனுக்காக வாழறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா எப்படி வாழ போறேங்கிறத கேள்வி. காலையில எழுந்த உடனே அற்புதமா ஒரு ஃபில்டர் காபி, அதுக்கப்புறமா மண்டிப்பூ மாதிரி இட்லி புதினா சட்னி, இப்படி வகை வகையா சாப்பிட போறேன். வாரத்துக்கு 4 கோயில், 3 சினிமா அப்படின்னு வாழ்க்கைய யூத் மாதிரி குஷியா வாழ போறேன்.
1: கிழக்கு வாசல் தெய்வ வாக்கு படங்கள் இருந்து நல்ல ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள். ஓன் இருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை? இந்த இரண்டு பாடல்கள் கேட்டீங்கன்னா சுறுசுறுப்பு தானாகவே வந்துடும். இது ஒலியில் உல்லாசம். நான் உங்கள் விமலா.
6: தடுக்கி தடுக்கி வந்து

0: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம் 9

மறந்துட்டீங்க ரொம்ப நாளா அந்த பொருள் திரும்ப வராமலே இருக்கா. ஆமாவா, நான் அந்த பொருளை உங்களுக்கு இரவல் கொடுத்தனா எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பொருள் கூட இருக்கலாம். அல்லது இன்னும் காத்துட்டு இருக்கங்க, வந்து சேரலங்க அந்த பொருள் அப்படின்ற மாதிரி பொருள் ஏதாவது இருக்கா? இரவல் கொடுத்துருக்கீங்களா, அதற்காக காத்துட்டு இருக்கீங்களா? வாங்க அதை பத்தி பேசலாம், உங்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு காரணத்துல இந்த பொருளை மட்டும் கொடுக்க மாட்டேங்க, யாருக்கு வீட்டிலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கூட இருக்கலாம். அவ என்ன, வாங்க பகிர்ந்து கொள்ளுங்க, ஜாலியாக ஞாயிற்றுக்கிழமை பேசலாம் உங்க வாழ்க்கை அனுபவங்களை. பார்த்திபன் கனவுத்திற்கு இடம்பெற்றிருக்கும் பாடல் இதோ வித்யாசாகரின் இசையில் டி எல் மகாராஜன், மஞ்சுளா, பல்ராம் குழுவினர் கொண்டு வராங்க. ஜாலியா கேட்போம்.

0: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD C-Line 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ ready set go. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: நீங்கள் பல விதமான கேள்விகளை கேட்குங்கள். மிகவும் சிறப்பு. அதாவது 1995 எனக்கு கிடைத்த அந்த பீங்காத் பக்தி சத்யா, அதாவது பிபிஎஸ் என்று அழைக்கப்படும் இது, இந்த பதக்கம் மெடல் எந்த வேலையும் நான் என் உயிராக நான் பாதுகாப்பேன், இதை நான் விற்க மாட்டேன். இது இது எவ்வளவு காசு கொடுத்தாலும் நோவை நூ சசுவை, இது என் சேவைக்கு கொடுத்த, என் 44 வருட சேவைக்கு கொடுத்த ஒரு பதக்கம் மெடல், கவர்மெண்ட் கொடுத்தது. நன்றி, வணக்கம்.
1: என்ன நடந்தாலும் நான் அந்த பொருளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்க இந்த பொருளை இரவல் கிட்ட, யாராவது இரவல் கிட்டக்கா நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்த போது வந்திருக்க மற்ற சில செய்திகள். நான் வந்து அழகழகான சட்டெல்லாம் வாங்குவாங்க, எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஃபேஷனுக்கு ஏத்த மாதிரி உடைகள் வாங்கணும் அப்படின்னு ஆசை. அப்புறம் வாங்கி நான் வந்து என்னோட அலமாரில வச்சு நான் பயன்படுத்தும் போது என் தங்கச்சி தங்கச்சின்னு ஒரு தங்கச்சி வருவாங்க, ஏய் இந்த சட்டை நல்லா இருக்கு, நான் வந்து இரவல் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்பாங்க. அதன் பிறகு அவங்க பயன்படுத்ததுக்கு அப்புறம் அந்த உடுப்பை நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒன்னுல ரெண்டுல எவ்வளவு உடுப்புகள் எல்லாமே வந்து அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்து சேர்ந்ததே இல்லை. இப்படியாக தான் இருக்கு. நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் திருப்பி கொடு திருப்பி கொடுன்னு, கொடுத்ததே இல்லையே அப்படின்றாங்க நேர் நிலா. அடுத்ததாக புத்தகங்கள், எனக்கு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னுடைய நண்பர்களுக்கு இந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி வாசிக்கிற பழக்கமோ அல்லது இரவல் வாங்கி வாசிக்கிற பழக்கமோ இல்லவே இல்லை. ஆனா ஒரு புத்தகத்தை பத்தி பேசிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அந்த புத்தகத்தை பத்தி என் கூட கூட நான் ஒரு தடவை படிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா பல தடவை வந்து அந்த புத்தகம் என்கிட்ட திரும்பி வந்ததே இல்லை. அதனால இரவல் கொடுக்கறத, புத்தகத்தை இரவல் கொடுக்கறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோசப். பாத்தீங்களா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருக்குன்னு. நல்லவங்களுக்கு கூட இந்த மாதிரி இரவல் கொடுத்ததுக்கு அப்புறமா மாறிட்டாங்க. நீங்க அப்படிப்பட்டவரா? இன்னொரு பொருள் திரும்ப உங்களுக்கு வந்ததே இல்லை, வாங்க தருந்து பேசலாம்.

0: என் சுவாச காற்றே.
1: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
2: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
3: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
2: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
2: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
3: பஸ் பயணம்.
2: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
3: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: எந்த ஒரு பொருளை இரவல் கொடுத்து என்ன வந்து சேரல அப்படின்னு கேட்டிருந்தேன். சுமதி கிருஷ்ணனுடைய செய்தியை படிச்சு பார்த்து இருக்கு, சிரிப்பு தான் வந்துச்சு. ஓகே, ரொம்ப நன்றி உங்க செய்திக்கு. தொடர்ந்து ஒலியோட இணைஞ்சிருக்கேன், ரொம்ப நன்றி. அவங்களுடைய லிவாய்ஸ் ஜீன்ஸ் அவங்களுடைய உச்ச தோழிக்கு கொடுத்தாங்களாம். ஆனா திரும்ப கேட்டு கேட்டு கேட்டு வந்து சேரவே இல்லையா ஜீன்ஸ். ஒரு நாள் வந்து கோவம் வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் தனக்குன்னு ஒரு புதிய ஜீன்ஸ் வேற வாங்கிட்டாங்களாம். இனிமே யாருக்கும் எதுவும் கொடுக்கறதில்ல அப்படின்னு முடிவு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சுமதி. ஒரு ஜீன்ஸ் எப்படி ஒருவர்களை பிரிச்சிருக்குன்னு படிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அடுத்து அமுதா சண்முகம் சொல்றாங்க, எங்கிட்ட யாரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன். அதே நேரத்துல யாரு கேக்குறாங்கன்றது முக்கியன்றது ஒரு பக்கம் இருக்க, பெரும்பாலும் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து கொடை வள்ளல். அடுத்து சுலேகா பாத்துல இருந்து செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க, நான் புத்தகத்தை வாங்கும் போது எப்பொழுதே புத்தகத்தோட முதல் பக்கம் இருக்கு இல்லையா, அதுல என்னோட பேரு எழுதி ஏதோ ஒரு செய்தி வர நான் எழுதிருவேன். அதனால என்கிட்ட புத்தகத்தை இரவல் கேட்டாங்கன்னா அவங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் என்னுடைய புத்தகம் அமுதாவோடது திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நினைவூட்டலா இருப்பதால இதுவரைக்கும் சமாளிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஆனா நீங்க சமாளிக்க முடியாம இருக்கீங்களா? இன்னும் ஒரு பொருள் டிக்கே தெரியல, எங்க போச்சுனே தெரியலன்றீங்களா? வாங்க பேசலாம். மரிசல குப்பி மரத்துல இறக்கி

0: இந்த மாதிரி கொலை வெறியில கூட சிலர் இருக்கலாம்.
1: என்ன சொல்றது,
0: இறைவனுக்கு கொடுத்த புத்தகம் அல்லது பொருள் இன்னும் வந்து சேரலையே அப்படின்ற மாதிரி ஒரு மன இறுக்கத்துல பல பேர் இருக்கலாம். அந்த செய்திகளை தொடர்ந்து நம்ம நேர்கள் பகிர்ந்து இருக்காங்க, அவற்றை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக நிலவரம் எப்படி இருக்க சாலைகள்ல தெரிஞ்சுக்கலாம். 9:26 ஆகின்றது. துவாசி நோக்கி செல்லும் PIE ஜூரோங் டவுன்ஹால் நுழைவாயிலுக்கு அருகில் சாலை பணி நடந்துட்டு இருக்கு. PIE நோக்கி செல்லும் BKE மண்டை சாலையின் 4 தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. போக்குவரத்து நிலவரம்.

0: ஜின்னி,
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மே விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: நேரிசல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்களா, அல்லது வீட்டுல இருக்கீங்களா, அல்லது இன்னும் பயணத்தில் தாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு துணையாக காத்திருக்கும் மற்ற செலவாளர்கள் மஜ்னு படத்துல இருந்த அந்த பாடலோடு ரயில பயணம் செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த பாடல் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் நம்புறோம். இந்த நேரத்துல நம்ம நேர்களும் அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க. இரவில் கொடுத்த ஒரு பொருள் இன்னும் திரும்ப வராம இருக்கு அப்படின்னா என்ன ஒரு பொருளாக இருக்கும், அதன் பிறகு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற வழிமுறைகளையும் நம்ம நேர்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கு. அதனால வாங்கி பக்கமா இணைஞ்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்கள் விமலாவுடன் ஒலியில் உல்லாசம்.

தூக்கவும் எனக்கு மனசு வரல. ஏன்னா பல பேர் வந்து இந்த வாவ் தகவல்கள் அங்கத்தை ரொம்ப ரசிக்கிறீங்க, புது விஷயங்கள் கத்துக்கிறீங்க. அப்படியே ஒவ்வொரு வாரமும் நானும் புது விஷயம் கத்துக்கிறேன். அதனால மூளைய தீட்டுறதுக்கு இதுவும் வந்து ஒரு வாய்ப்பா அமையுது. அதனாலயே இந்த அங்கத்தை வந்து நானும் வச்சிருக்கேங்க, கூடையே வச்சிருக்கேன். சரி, இந்த ஒரு மணி நேரத்துல இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். டிக்டாக் லைவ் வாயிலா வந்து இணைங்க. பல பேர் இப்பவே இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாடல்கள் கேட்கலாமா?

0: ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். புது கவிதை திரைப்படத்திலிருந்து இப்போ பாடல கேட்டீங்க. இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி அந்த பாடல பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு ஒன்ஸ் மோர் திரைப்பட பாடல கேட்டு தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் நடிகர் விஜய் மற்றும் தனது தாயார் சோபா சந்திரசேகர் அந்த பாடல பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 12:22 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுது ஒரு சில இடங்கள்ல இல்ல, மெயின் வாகனம் பழுது ஒரு இடத்துல எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடிஇ சுரங்கப்பாதை, குறிப்பாக மர்ச்சன்ட் சாலைக்கு பிறகு வாகனம் பழுது. சாலை பணிகள் ஒரு சில இடங்கள்ல டிபிஇ நோக்கி செல்லும் கேபிஇ சுரங்கப்பாதை, குறிப்பாக பிஐஇ எக்ஸிட்டில் சாலை பணிகள். துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ, குறிப்பாக ஏஒய்இக்கு பிறகு மூன்றாம் தடத்துல சாலை பணிகள். துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ, குறிப்பாக எங்யோ அவென்யூவுக்கு பிறகு முதல் தடத்துல சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD Seal எண் 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
5: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். வலையொலியில்
6: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 மணிக்கு அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏ எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
5: பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி
8: பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி July 11 சனிக்கிழமை 7:00 தஸ்டா தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 வெள்ளிக்கு July 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
0: உலகத்தினுடைய அனைத்து நாட்டு கொடிகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா சிகப்பு வெள்ளை நீலம் இந்த மூன்று நிறம், சிகப்பு வெள்ளை நீலம் இந்த மூன்று நிறங்களும் இல்லாத ஒரே நாட்டு

0: ஜமேக்கா நாட்டின் கொடி. ஆனா யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு வடிவமைச்சு அந்த போட்டிக்கு அனுப்பி வச்ச அந்த 360 பேருக்கு தகவல் தெரிஞ்ச உடனே எப்படி இருந்திருக்கும்னு.
1: என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற,
2: என்னடி சொல்ற,
0: இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம் அப்பா. தகவல், ராண்டி கார்ட்னர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கருங்க, சாண்டியாகோ நகரத்தை சேர்ந்தவர். இவரு கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்காரு. எதுக்கு? உலகத்திலேயே அதிக நேரம் தூங்காம இருந்ததுக்கு. எவ்வளவு நேரம் தூங்காம இருந்திருக்காரு? இந்த உலக சாதனை படைச்சப்போ இவருக்கு 17 வயசு தாங்க. 11 நாட்கள் 25 நிமிடங்கள் தொடர்ந்து தூங்காம உலக சாதனை படைச்சிருந்தாரு. ஆமா, 1964 ஆண்டு இந்த சாதனைய அவர் படைச்சாரு. கின்னஸ் உலக சாதனை இந்த விருது அவருக்கு கொடுத்த உடனே தொடர்ச்சியா பல ஆண்டுகள் பல பேர் இந்த சாதனைய உடைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கின்னஸ் உலக சாதனையே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தொடர்ச்சியா தூங்காம நீங்க எல்லாம் உங்க உடம்புக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, இப்படி செஞ்சு செஞ்சு யாராவது ஒரு நாள் இறந்து போயிட போறீங்கப்பா, அதன் பிறகு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு பங்கம் வந்துற போது, அதனால நீங்க நிறுத்துறீங்களோ இல்லையோ இப்படி ஒரு விருது வழங்குறத நாங்க நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி கின்னஸ் உலக சாதனை இந்த ஒரு சாதனைக்கான விருது வழங்குறதே ரத்து செஞ்சிச்சான். அந்த கட்டத்துல ராபர்ட் மெக்டோனல் அப்படிங்கிறவர் தான் அந்த கின்னஸ் உலக சாதனையை வச்சிருந்தாரா, 18 நாட்கள் தூங்காம. நல்ல வேளை அந்த விருது வழங்குறத அவங்க நிறுத்திட்டாங்க. தகவல், பீவர்ஸ் அப்படிங்கிற விலங்கினத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலர் வந்து நீர் எலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து நீர் நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீவர்ஸ் வந்து ஜோடி சேர்றதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற பாலிசியோட வாழ்ற ஒரு விலங்கினமாங்க. ஆமா, ஒரு நீர்நாய் மற்றொரு நீர்நாயோட ஜோடி சேர்ந்துருச்சுன்னா வாழ்க்கை முழுக்க அந்த நீர்நாயோட தான் அது ஜோடி சேர்ந்துருக்குமா. ஆனா இது வந்து நாம நினைக்கிற மாதிரி காதல் அப்படிங்கிற காரணத்துக்காக இல்லைங்க, இது வந்து பிழைப்புக்காக, அதாவது ஆங்கிலத்துல சர்வைவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உயிர் வாழ்றதுக்கு முக்கிய வழியா தான் இந்த ஜோடி சேர்றத வந்து ஒரு உத்தியா பயன்படுத்துது இந்த பீவர்ஸ். இது புரியாம மனுஷனுங்களா இருக்கிற நாம எல்லாம் காதல் காதல் காதல் அப்படின்னு சொல்லி போய் ஜோடி சேர்ந்துகிட்டு இருக்கோமே. காதலை பற்றி அட்வைஸ் வேணும்னா கண்டிப்பா என்கிட்ட வந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்னும் சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்கேன். அதெல்லாம் கேட்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருக்கணும்.

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சீனச்சட்டி, புட் இட் இன் தி அடுப்பு.
0: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
2: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
3: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை என்ற சூழலில் மீடியா மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
6: தகவல்கள் அங்கத்துல இணைஞ்சிருக்கும். ஏற்கனவே 3 வாவ் தகவல்கள் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் இல்லையா? இப்போ அடுத்த வாவ் தகவல் என்ன? ஒரு சராசரி ஆணுக்கு மனைவியோடையோ காதலியோடையோ ஷாப்பிங் போறப்போ வெறும் 26 நிமிடங்களுக்கு பிறகே போர் அடிச்சு போயிடுதாங்க.
7: ஓஹோ,
6: இது அவ்வளவு ஒரு ஆச்சரியமான தகவல் இல்லைன்னுதான் நான் கூட சொல்லணும். ஏன்னா எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு கதை தாங்க இது. ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்களுக்கு 26 நிமிஷங்கள் கழிச்சு வந்து போர் அடிச்சிரும் ஷாப்பிங் போறப்போ, ஆனா பெண்களுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகுமா ஷாப்பிங் செஞ்சு செஞ்சு அழுத்து போறதுக்கு. என்ன கேட்டீங்கன்னா 26 நிமிஷம் அப்படிங்கறது ரொம்ப குறவுங்க. ஆண்களே நீங்களாம் கொஞ்சம் டூ மச் தான். ஆனா அதே சமயத்துல பெண்களுக்கு 2 மணி நேரம் எடுக்கிறதுங்கிறதும் கொஞ்சம் அதிகபட்சமாக தான் தெரியுது. இந்த நட்டு கோட்டுக்கு வந்து 2 தரப்பும் சந்திச்சா சௌகரியமா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அடுத்த வாவ் தகவல், UKல மதுபானம் அருந்திட்டு மாட்டு வண்டியோ அல்லது குதிரை வண்டியோ ஓட்டுறது சட்டத்துக்கு புறம்பானதாங்க.
7: ஓஹோ,
6: என்ன கேட்டீங்கன்னா இது எல்லா நாட்டிலுமே சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமா தான் இருக்கணும் இல்லையா? சிரிக்கிற விஷயம் இல்லைங்க. ஏற்கனவே மதுபானம் அருந்திட்டு வாகனம் ஓட்டுறதுனால பல மனித உயிர்கள் போகுது, இதுல மிருகங்களும் போகணுமா? ஏங்க. நிறைவா இந்த வாரத்துக்கான வாவ் தகவல், நம்மளுடைய ஒட்டு மொத்த ஜனத்தொகையில நீங்க பாத்தீங்கன்னா 5-10 விழுக்காட்டு பேருக்கு தலைவலிங்கிறது வாழ்நாள்ல வந்ததே கிடையாதான். தலைவலினா அவங்களுக்கு என்னன்னே தெரியாதான்.
7: ஓஹோ,
6: நீங்களா எங்க இருக்கீங்க மக்களே? தலைனா அது வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இல்லங்க. வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தினால மட்டும் இல்ல, உடல் ரீதியாவே மருத்துவ ரீதியாவே நீங்க பாத்தீங்கன்னா தலைவலி அப்படிங்கறது ரொம்ப சராசரியான ஒரு விஷயம் தானே. அது எப்படி சில பேருக்கு வராம இருக்கும்? இவங்களெல்லாம் சந்திச்சு இவங்க கிட்ட ஒரு பேட்டி எடுக்கணும். இந்த வாரம் நீங்க கேட்ட வாவ் தகவல்கள்ல ஏதேனும் ஒண்ணு உங்களுக்கு பயனா இருந்துச்சுன்னா அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல சந்திக்கலாம்.

0: நிலவு திரைப்பட பாடலை கேட்டீங்க. இளையராஜா வினசையில் அவரே எஸ் ஜானகியோடு பாடிய பாடல் அது. அதற்கு முன்பு மேட்டுக்குடி திரைப்பட பாடலை கேட்டீங்க. சிற்பியின் இசையில் மனு சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க.
1: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
2: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
1: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
2: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
1: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரகாப்பில். ஆலிபர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி. அதோடு 9 வழுக்கான GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன. இப்போதே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33888
0: ஆமாங்க, உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகள் 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்டு இருந்தா மாணவர்களாயிருந்தா இந்த பயிலரங்குக்கு நிச்சயமா நீங்க அனுப்பலாம். தமிழ்ல எப்படி தன்னம்பிக்கையோட பேசுறது, அதன் நுணுக்கங்கள் என்ன, வானொலி மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி படைக்கிறது, சமூக ஊடக காணொலிகள் எல்லாம் எப்படி அறிவிப்பு செய்யறது, இந்த கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கறத நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அந்த கண்டென்ட் கிரியேஷனை ஏன் தமிழ்ல செய்யக்கூடாது, இப்படி தன்னம்பிக்கையோட செய்யலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பயிலரங்குக்கு நிச்சயமா பதிவு செய்யலாம். ஏர்லி பேர்ட் சலுகை சொன்ன மாதிரி முடிவடைஞ்சிருச்சு. இப்போ பதிவு செஞ்சா 150 வெள்ளி, அதற்கும் மேல வந்து 9 விழுக்காடு GST கட்டணம் இருக்கு. அனைவருக்கும் குடி பேக்கும் இருக்கு. அதனால go.mediaacademy.sg/oli-apw நீங்க பதிவு செய்யலாம், அல்லது 633-33888 நீங்க அழைக்கலாம். சரியா, பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு வழிவிடணும். அதனால செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுருவோம். பாடல் முடிந்த செய்திகள் அதனையும் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். 2000 ஆண்டுக்கு பிறகு வெளிவந்த பாடல்களோடு சேர்த்து கருத்து கண்ணமா ஒரு கதையும் வச்சிருப்பேன். அந்த கதையோடையும் உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒளி 968 கீட்டாளி பரவசம். நான் சாந்தி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் மங்கள வாத்திய சியாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்திய இசையாக நீங்கள் கேட்டது நாதீஸ்வர தவிதிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் வளமை போலின்றும் விநாயகர் துதியாக காட்டி காயினி குழுவினர் பாடிய இந்த பாடல்

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது காத்தி காயினி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக பூர்ணிமா குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பூர்ணிமா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தபலதியின் வணக்கம் தபலதியில் பக்தி பாமலைகளில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அஹமத் சலி ஃபஜிமி குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது அகமது சதி ஃபைமி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி ஐயப்பன் போல் மாலையுடன் உன்னிமனன் பாடிய இந்த பாடல்.

கேட்டது ஐயப்பன் புகழ் மாலையாக உன்னிமனன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் என்னை கிறிஸ்தவ கீதமாக ஜசினி பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜசினி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தஜ்விதீன் ஃபைசி பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஜ்வீதின் ஃபைசி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது சிவனார் புகழ் மாலையுடன் சோலார் சாய் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது இகாண்டிஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக முகமது யாசின் ஃபயாசினி பிலாலி முகமது கமாதீன் பிலாலி ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது முகமது யசினி ஃபைஸ்னி பிலாலி முகமது கமாதின் பிலாலி குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையின் நிறைவாக கிருஷ்ண கானமாக மகாநதி ஷோபனா குழுவினர் பாடியே.

கிறிஸ்மக்கானமாக மகாநதி சோபனா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த TRT தமிழொலியில் ஒலித்த வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள்.

அன்பர்கள் இணைந்திருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com அன்பின் குரல் .com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 11 வாரம் ஞாயிறு. ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 100. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள்.

முதல் வாசகம். எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 19 இறை சொற்றொடர்கள் 2-6 வரை. அந்நாள்களில் இரவுதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலைநிலத்தை வந்தடைந்து பாலைநிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறிச் சென்றார். அப்போது ஆண்டவர் மலையின் நின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது, இதுவே நான் எகிப்துக்கு செய்ததையும், கழுகுகளின் இறைக்குகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்கள் கண்டீர்கள். நீங்களின் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகம் என் உடைமையெனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.

இரண்டாம் வாசகம். கிறிஸ்து நமக்காக உயிர் கொடுத்ததால் நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நோட்பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 6-11 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரைக் கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரைக் கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரைக் கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரைக் கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக் காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாக தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்று. நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரைக் கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. அதுமட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.

நற்செய்தி வாசகம். இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நோட்பிரிவு 9, இறை சொற்றொடர் 36. நோட்பிரிவு 10, இறை சொற்றொடர் 8-8. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் ஜோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாக இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்கரியோத். இயேசு இப்பன்னிருவரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரிடம் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கள், நோயாளர்களை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்.

0: கிறிஸ்திய சிவிலே பிரியமான வானொலி உறவுகளே, இன்றைய வார்த்தை வழிபாடு கடவுளின் எல்லையற்ற அன்பையும் பராமரிப்பையும் உணர்ந்து வாழ அழைக்கின்றது. உலகம் முழுதும் இறைவனின் இறைமையில் கலந்திடும் போது அனைத்தும் ஒன்றாகின்றது, அதுவும் நன்றாகின்றது. இன்றைய முதல் வாசகம் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கே தம் மக்களை அன்பொழுக வழிநடத்திய இறைவன் அவர்களை தம் சொந்த மக்களினமாக தேர்ந்தெடுக்கின்றார் என்பதையும், அதே அன்பால் தம் இரக்கத்தால் நம்மை மீட்டுக்கொண்ட கிறிஸ்துவின் அளவிட முடியாத அன்பை பற்றியும் இரண்டாம் வாசகமும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நற்செய்தியில் இறைவனின் பரிவுள்ளத்தை ஆயிரில்லா ஆடுகளாயிருக்கும் மக்களை பார்க்கும்போது வெளிப்படுத்தும் ஒப்புயர்வற்ற இயேசுவின் அன்பை சுட்டிக்காட்டுகின்றது. ஆம், நாமும் இறைவனின் அன்பை இரக்கத்தை நம் வாழ்வில் அனுபவிப்போம். நாம் அனுபவித்ததை பிறருக்கு நம் வாழ்வால் அறிவிப்போம். இந்த வாழ்வின் அடிப்படையிலே ஆயிரில்லா ஆடுகளாக அழைக்கப்பட்ட மக்களைப் போன்று ஆண்டவர் எங்களையும் இன்றைய நாளிலே அழைக்கின்றார். ஆண்டவரின் அன்பிலே நாங்கள் கலந்திருக்க வரங்கேட்டு செபிப்போம். ஒருவர் ஒருவருக்காக செபிப்போம். எங்கள் குடும்ப வாழ்வுக்காக ஜெபிப்போம். புது வாழ்வுகளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக செபிப்போம். என்றும் இரக்கம் நிறைந்த இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்ற வார்த்தைகளை மனதில் நிறுத்தி நாம் ஒருவர் ஒருவருக்காக கரம் கொடுத்து ஜெபிப்போம்.
1: அமைதியின் ஊற்றும் உறைவிடமான இறைவா, உமது திருப்பெயர் என்றும் வாழ்த்து பெறுவதாக. உலகில் பல்வேறு நாடுகளில் வாழும் உமது பிள்ளைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். இனத்தால், இடத்தால், நிறத்தால், குணத்தால், மதத்தால், மொழியால், தொழிலால் அவர்கள் வேறுபட்டு இருந்தாலும் வேறுபாடுகளை மறந்து உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு சகோதர சகோதரிகளாக ஒன்றுபட்டு உலக மேன்மைக்காக உழைக்கும் வரந்தாரும். நாடுகளிடையே பகை உணர்வுகள் மறைய உலகிலே சமாதானம் நிலவ அருள் தாரும். அன்பான இறைவா, எமது நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோரையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் செலவிடும் நேரத்திற்கு தக்க கைமாறு நல்கி அருளும். எமது இனிய இதயங்களின் குடும்ப தலைவர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றோம். தெய்வமே, உழைக்கும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும். குடும்ப தலைவிகளையும் ஆசீர்வதியும். மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை அவர்கள் செய்ய உடலிலும் உள்ளத்திலும் அவர்களுக்கு நலன் தாரும். அவர்கள் பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் வளரச் செய்தரலும். தெய்வமே, வேலையில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் எம் இளைஞர் இளம் பெண்களுக்கு அவர்களின் திறமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் ஏற்ற வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட நிறுவனங்களுக்கு தூண்டுதல் தாரும். சீதன கொடுமையினாலோ பகை உணர்வினாலோ தடைப்பட்டிருக்கும் திருமண ஏற்பாடுகள் தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு நிறைவு காண செய்தரலும். குழந்தை பாக்கியமில்லாதோரின் குறைகளை களைந்து அவர்கள் மக்கள் பேறு அடைந்து தங்கள் சந்ததியால் உம்மை வாழ்த்தி வணங்க செய்தரலும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரவும் பிரிக்கும் சக்திகள் அகன்று போகவும் அருள் தாரும் இறைவா. கைவிடப்பட்டதாக உணரும் முதியவர்களுக்கு பிறர் ஒன்றுகோலாக இருந்து ஆதரவு அளிக்க அருள் புரியும். இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோயாளிகளை தொட்டு குணமாக்கும். தீராத வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களினால் கைவிடப்பட்டவர்களுக்கு அற்புதமாக குணம் கொடுத்திடும். தெய்வமே, எல்லாவற்றையும் உம் பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.

நேர்கள் இதுவரை புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களோடு இணைந்து கொள்வோம். டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஞாயிறு இறையமுதம் தூத்து வழங்கியிருந்தார் மறையாசிரியர் சில்வேஸ்டர் தம்பிராஜா அவர்களும் அவர் தம் குழுவினரும் அவருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று புலந்திருக்கும் காலை பொழுது எல்லோருக்கும் நலமான வளமான இதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை அன்னையை வேண்டிக் கொண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை 14 தேதி ஆனி மாதம் 2026 நீங்கள் கேட்டுக்கொண்டு கண்டியாட்டி தமிழ் தொடர்ந்து வாழ்க்கை வருவது

இன்றைய ராசி பலனின் முதலாவதாக மேச ராசி அன்பர்களே, மேச 12 ராசிகளுக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக மேச ராசியை பார்க்க இருக்கின்றோம். மேச ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இன்று சந்தோஷம் நிலைத்திருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையில் தீர்வு காண்பீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். புதியவரின் நட்பால் உற்சாகமடைவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வியக்கும் அளவுக்கு இன்று உங்களது நாள் இருக்கும். மனச்சாட்சியின்படி செயல்படும் நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. மேசராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை பார்க்கிற போது இன்று உங்களது ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பியே ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். பண விடயத்தில் கராராக இருங்கள். உதவி கேட்டு தொந்தரவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள். பேச்சில் இங்குதான் தேவைப்படும் நாளாக இருக்கின்றது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களது பல அவலங்களை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் நீங்கும் நாளாகவும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். உறவினர் நண்பர்களில் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வெளி உணவுகளை இன்று நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் வேண்டாம். தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து கடகராசி அன்பர்களது பல அபலன்களை பார்க்கின்ற பொழுது இன்று அவர்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகள் பொறுப்புணர்வுகளை பாராட்டுவீர்கள். பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் இன்று உங்கள் கையில் கிடைக்கும். உத்தியோகத்தில் புது புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். மதிப்பு கூடும் நாளாக இருக்கின்றது. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு கூடும் நாளாக இருக்கின்றது. தொடர்ந்து சிம்மராசி அன்பர்களது பலாபலன்களை பகிர்ந்த பொழுது சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை நீங்கள் இன்று செய்து கொடுப்பீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள். வெளிவட்டாரத்திலும் புது அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேறுவீர்கள். இன்று உங்களுக்கு சாதிக்கும் நாளாக அமைந்திருக்கின்றது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து கன்னிராசி அன்பர்களது பல அவலங்களை பார்க்கின்ற போது கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் நாளாக இருக்கின்றது. கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவீர்கள் என்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். நன்மைகள் நடக்கும் நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து துலாராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது சந்திராஷ்டமம் இருப்பதால் சிக்கலான காரியங்களை நீங்கள் கையில் எடுத்து கொண்டிருக்காமல் உங்களது சந்திராஷ்டம் இருப்பதால் சிக்கலான காரியங்களை கையில் எடுத்துக் கொண்டிருக்காதீர்கள். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள். சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டி வரும். முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் வேண்டாம். உத்தியோகத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை சுமை மிகுந்த நாளாக இருக்கும் இன்றைய துலாராசி அன்பர்களுக்கு வேலை சுமை நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற போது பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள். மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள். நன்மைகள் கிட்டும் நாள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நன்மைகள் கிட்டும் நாளாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது இன்று தனுசு ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றது என்றால் சமயோஜிதமாக சாதுர்த்தியமாக பேசி காரியத்தை சாதித்துவிடும் நாளாக இருக்கின்றது. உறவினர் நண்பர்கள் உங்களோட முக்கிய விடயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். அமோகமான நாள் என்று சொல்லுவார்களே, அப்படியான நாள் தான் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கின்றது.
தொடர்ந்து மகர ராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது குடும்ப வருமானத்தை உயர்த்த புது புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நட்பு வட்டம் விரிவடைந்திருக்கும் என்று உத்தியோகத்தில் புது புது வாய்ப்புகள் தேடி வரும். கனவு நனவாகும் நாள். மகர ராசி அன்பர்களுக்கு கனவு நனவாகும் நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் அதாவது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். கலைப்பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும். எதிர்பாராத உதவிகள் கிட்டும் நாளாக இருக்கின்றது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத உதவிகள் கிட்டும் நாளாக இருக்கின்றது. இறுதியாக மீன ராசி அன்பர்களது பலாபலன்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். துணிச்சலுடன் செயல்படும் நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். பன்னிரண்டு ராசிகளுக்கான பலாபலன்களை இதுவரை பார்த்தோம். நிலைய கரைக நேரம் 8:42. நீங்கள் கேட்டுக்கொள்வது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வாரியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சியல் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
1: பிறந்த நாள் இன்று பிறந்த நாள்.
0: இன்றைய நாளில் தங்களது பிறந்த நாள் அல்லது திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வாழ்க வந்து வாழ்த்திக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்
0: பத்மராணி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்களும் நல்ல நலமாக இருக்கிறோம், நன்றி. இன்றைய தினம் சீவியா ஹைலாயநாதன், பிரேமா ஹைலாயநாதன் மகள் சீவியா பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். அவர் என்றென்றும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு பட்டங்கள் வில பெற்று பாரினில் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: ஆர்வத்துடன் இணைந்து வாழ்த்தை தெரிவித்த உங்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்,
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் ஏது யோசரி குணராஜ்.
0: வணக்கம். வணக்கம் அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன் சொல்லுங்களம்மா, வாழ்த்தி விடுங்கள்.
3: இந்து பிறந்தநாளை கொண்டாடும் திவ்யாவை நாங்களும் நிறைந்த வாழ்த்துக்களால் ஆரோக்கியமாக சிறப்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் ஏது.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் ரஜினி நாகேந்திரன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: நன்றி ஏது. வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
4: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம், நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தீபிகா கைலாயநாதன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து தீபிகாக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த உங்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தீபிகா கைலாயநாதன் அவர்களுக்கு எங்கள் குடும்ப சாரில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்.
0: ஜெர்மனியில் இருந்து எங்கள் ராஜானா. ராஜானா, நலமாக இருக்கின்றீர்களா?
6: இருக்கிறோம்.
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன் சொல்லுங்கள்.
6: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திவ்யா கைலாயநாதன் அவர்களுக்கு தகலேஸ்வரம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கு நல்ல புள்ளியாக கைவிழி சிறந்து வாங்கி பல பட்டங்கள் பெற்று நோய் நொடி இன்றி முருகந்தோடு பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென எனது குடும்ப சாமி வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துல தெரிந்து நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். எங்கள் கலாராணி வரதராஜா.
7: நீங்க நலம்தான்.
0: நலமாகவே இருக்கணும், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
7: நாங்கள் நல்ல நிலமாக இருக்கின்றோம் கேது. நீங்களும் ஒன்றென்று நல்ல நிலமாக கமலியம்மாவோட வாழ வேணும் என்று வாழ்த்திக் கொண்டு இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திவ்யா கைலாயநாதன் அந்த பிள்ளை சகல செல்வங்களும் பெற்று அருள் ஆரோக்கியத்தோட நீடூழி காலம் நிறைவாழ்வு வாழ வேணும் என்று மனதார எனது குடும்பம் சார்பாக வாழ்த்துகின்றேன். வாழ்க வாழ்க. வணக்கம் கேது.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவைக்கு இணைந்து கொண்டவைக்கு நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
8: வணக்கம் ராஜினி அல்வன்ஸ். நீங்க நலமோ?
0: நலமாகவே இருக்கின்றோம். என்ன ரெட்டை வீடத்தில் நிற்கின்றீர்கள்?
8: உங்களையும்
0: வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம்.
8: சுகமாயிருங்கோடு சொல்லிக்கொண்டு பிறந்த நாளைக்கான தீபிகா கைலாயநாதனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். நன்றி, நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். திருமதி வதனி மோகன்.
9: அவரே தான். எப்படி நலமா?
0: நலமாகவே இருக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
9: நாங்க நலமாக இருக்கோம் கெத்து. அப்பாவும் நலமாகவே இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வீட்டில் உள்ளவர்களை நலம் கேட்டுக்கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் தீபிகா கைலநாதன். தீபிகா கைலநாதன் நின்று போல் என்றென்றும் சகல சௌபாக்கியங்களுடன் நீண்ட ஆயுளோடு நோய் துன்பமின்றி அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர்புகள் எடுத்து சந்தோஷமாக வாழ வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துல தெரிவித்தவருக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
9: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: பிறந்த நாள்
0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம், வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம். அவர் மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இன்றைய தினத்தில் தனது பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார் செல்வி தீபிகா கைலாயநாதன். அவர் இன்று எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு, மற்றும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று வாழ வாழ்த்திக்கொண்டு, அவர்களுக்காக நான் தரும் பாடல்

இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் செல்வி தீபிகா கைலாயநாதன் அவர்கள். அவருக்கும் உமது இதயங்கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இன்றைய தினத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வாழ்க்கை என்று வாழ்த்திக் கொண்டு, இணைந்து வாழ்த்திய அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைவிட்டுச் செல்வது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நாமல் ராஜபக்ச தனது சிங்கள இனத்தின் மீது பற்றுக் கொண்டுள்ளார், ஆகவே அவர் ஏனைய இனங்களை ஆதரிப்பார். 2029 ஆண்டு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அவருடன் பேசி நாங்கள் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண்போம், புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த அரசாங்கத்துக்கு நிதியளிக்க கூடாது, நாமல் ராஜபக்சாவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவிக்கிறார். உள்நாட்டு போர் முடிவடைந்து 17 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தங்களது சொந்த காணிகள் 36 வருடங்களுக்கு மேலாக விடுவிக்கப்படாததை கண்டித்து மைரிட்டி மக்கள் நாளை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருக்கிறார்கள். நாட்டின் தற்போதைய பிரதான பிரச்சனையாக பொருளாதார நெருக்கடி உருவெடுத்திருக்கிற நிலையில் அதனை மூடி மறைப்பதற்காக அரசாங்கமும் ராஜபக்ச தரப்பினரும் இணைந்து அரங்கேற்றும் ஒரு கூட்டு நாடகமாகவே சலை விவகாரத்தை நான் பார்க்கிறேன் என்று திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மகுருப்பு நேற்று விடுத்துள்ள அறிக்கையொன்றில் தெரிவித்திருக்கிறார். தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு தலைமை தாங்கும் அதிகாரிகளான ஷானி அபேசகர மற்றும் ரவி செனவரட்னா ஆகியோர் புதிதாக வந்தவர்கள் அல்ல, விரதங்கள் நிகழ்ந்த காலத்திலே பொறுப்புகளில் இருந்தவர்கள். ஆகவே அன்று அவர்களையும் பணியாற்ற விடாமல் தடுத்த மர்ம கை எது என்றும் கண்டறியப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் உகண்டாவில் பதுக்கி வைத்ததாக கூறப்பட்ட நிதிகளை மீட்டெடுத்து நாட்டை வளப்படுத்துவோம் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்தது. ஆனால் இன்று அவ்வாறான எந்த மாற்றமும் இடம்பெறவில்லை என்று மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே தெரிவிக்கிறார். புதிய அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் பழைய சட்டத்தை விட பல மடங்கு ஆபத்தானதென்று ஜனாதிபதி சட்டத்தரணி தபராசா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். டாலர் நெருக்கடி, வரிச்சுமை மற்றும் நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் உள்ளிட்ட நாட்டின் தற்போதைய கடுமையான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகள் குறித்து ஒன்றிணைந்த கூட்டு எதிர்கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் மல்வத்து பீடத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். திருவண்ணாமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவ குல மக்கள் குடிநீரின்றி தவிப்பதாக கவலை தெரிவிக்கிறார்கள். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் உள்ள நாவர்குடாவில் வீதியின் குறுக்கே அமைக்கப்பட்ட வடிகாலுக்குள் சிக்கிய நபரொருவர் தீயணைப்பு படையினரால் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார். அத்திரகிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அத்திரகிரிய கொடகம வீதியின் பனாங்குட பகுதியில் பாதையை கடக்க முயன்ற நாய் மீது மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உயிரிழந்து போனார். மாவத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தரகதனிய பகுதியில் உள்ள காணியொன்றில் நேற்று மாலை பாழடைந்த கிணற்றிலிருந்து நபரொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தரகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உஸ்வெட்ட கொய்யாவ கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி பரிமாற்ற கோபுரங்களின் கேபிள்களை திருடிய சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்த நபர்கள் இருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் ராகம போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொடகவல மாகந்துர பஸ்னகந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு அபாயம் காரணமாக அங்கு வசித்து வந்த 6 குடும்பங்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவதற்கு பிரதேச செயலகம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. புத்தளம் ஒக்கம்பிட்டிய பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் 2 காட்டு யானைகள் உயிரிழந்திருப்பதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய செய்திகளில் பிரான்சில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் June 17 இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த இருப்பதாக தெரிய வருகிறது. அசாமில் சட்டவிரோத அகதிகள் ஆதார் அட்டை பெறுவதை தடுக்க 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு புதிதாக ஆதார் அட்டை வழங்குவதை நிறுத்த அந்த மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்துள்ளது. வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக ஆதார் பெறுவதை தடுக்க இந்த முடிவை எடுத்துள்ளதாக முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார்.
சட்டவிரோத குடியேற்றம் பிற இயற்கைக்கு மாறான காரணங்களால் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை ரீதியான மாற்றங்கள் குறித்து எல்லைப் பகுதிகள், பெருநகரங்கள், தொழில் நகரங்களில் நேரில் ஆய்வு செய்யும்படி உயர்நிலை குழுவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று உத்தரவு பிறப்பித்தார். மறுசீரமைக்கப்பட்ட உதான் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 100 புதிய விமான நிலையங்கள் அமைய இருக்கிறது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நிபா வைரஸால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பதை அடுத்து அது மேலும் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா நேபாளம் இடையே பயணிகள் தொடர்ந்து சேவை உட்பட எல்லை கடந்த தொடர்ந்து போக்குவரத்து இணைப்பை ஏற்படுத்துவது குறித்து இரு நாடுகளின் அதிகாரிகளும் ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார்கள். இந்திய ஆகாயப்படையின் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் 5 வீரர்கள் இறந்து போனார்கள். நடுத்தர தொலைவு மற்றும் வெகு தொலைவில் இருந்து வரும் எதிரி நாட்டு ஏவுகணைகளை வானிலே தடுத்து அளிக்கும் பல்முனை ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு சோதனைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனரல் உபேந்திர திவேதி இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக கடந்த 2024 பதவியேற்றார். இவரது பணிக்காலம் வருகின்ற 30 தேதியுடன் நிறைவுக்கு வருகிறது. இதையடுத்து புதிய ராணுவ தலைமை தளபதியை ஒன்றிய அரசு நியமித்திருக்கிறது. நைஜீரியாவில் போதைப்பொருள் கடத்திய இந்திய மாலுமிகள் 11 பேர் கப்பலுடன் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 50 கோடி ரூபாவுக்கு மேல் அபராதம் விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்திய கப்பல்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு வைத்திருந்தார். அவை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்று ஈரான் தூதரகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் 6 முதல் 9 வரை சமஸ்கிருதம் கட்டாயம் என்று ஒன்றிய கல்வி அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆம்லத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,10,880 ரூபாவாகவும், கிராமுக்கு 60 ரூபாய் என்று 13,860 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் சண்டை நிறுத்த உடன்பாடு சாத்தியமாக கூடும் என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க ஈரான் போரில் குழப்பம் தொடர்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று உடன்பாடு கையெழுத்தாகும் என்று நேற்று தனது ட்ருத் சோசியல் பக்கத்தில் கூறியிருந்தார். உடனே ஹோர்முஸ் நீரிணை அனைவருக்கும் திறக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதனை ஈரான் மறுக்கிறது. ரஷ்யாவுடனான போர் தொடர்ந்து வரும் நிலையிலும் உக்ரைன் மற்றும் மோல்டோவா நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை லக்சம்பர்க்கில் நாளை முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. அலிபாபா, பைடு, பிஒய்டி உள்ளிட்ட முன்னணி சீன நிறுவனங்களை அந்த நாட்டு ராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களின் பட்டியலில் சேர்த்து அமெரிக்கா எடுத்துள்ள முடிவுக்கு சீனா தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான அன்ட்ரோபிக் அதன் சக்தி வாய்ந்த கட்டமைப்புகள் சிலவற்றை முடக்கியிருக்கிறது. கட்டமைப்பை வெளிநாட்டவருக்கு தடை செய்யும்படி அமெரிக்கா உத்தரவிட்டிருந்தது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள பிரபல குஜி கடற்கரையில் சுறாவால் தாக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 30 வயதுடைய அவருக்கு கைகளிலும் கால்களிலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குளியல் சோப்போத்தல் கைதவறிவு கீழே விழுந்து உடைந்தது. அம்மாவிடம் அடிவிழும் என்று பயந்து வீட்டை விட்டு ஓடிய 9 சிறுமி 22 பிறகு தமது சொந்த குடும்பத்துடன் மீண்டும் இணைந்துள்ளார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் இலங்கையை 87 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றிருக்கிறது. முதல் ஒருநாள் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை 7 வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியுள்ளது. ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார்கள். ஆனால் அவர்களில் ஜெர்மனியைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்கர்களின் மனதை மட்டுமல்லாமல் வெள்ள மாளிகையின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார். உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் 36 முதல் முறையாக ஸ்கொட்லாந்து ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஆட்டத்தில் ஹைட்டியும் ஸ்கொட்லாந்தும் சந்தித்தன. 28 நிமிட கோல் மூலம் 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்கொட்லாந்து
இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கிண்ட கால்பந்து போட்டியில் பிரேசிலும் மொரோக்கோவும் பொருதிய ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலை கண்டிருக்கிறது. ஆக அதிகமாக 5 முறை உலகக்கிண்ணத்தை வென்றுள்ள பிரேசில் பற்றி இந்த முறை அதிகம் பேச்சில்லை. பிரேசில் அணி கிட்டத்தட்ட தோல்வியை தழுவும் அபாயத்தில் இருந்தபோது வினிசிஸ் ஜூனியர் பிரேசிலுக்கு ஒரு கோலை புகுத்தி ஆட்டத்தை சமநிலையில் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நடைபெற்ற ஆட்டத்தில் கத்தார் ஆட்டத்தை சமப்படுத்தி சுவிட்சர்லாந்துக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கால்பந்து திடலில் தொடங்கிய பயணம் இப்போது ஹாலிவுட் வரை சென்றடைந்திருக்கிறது. பிரிட்டனின் கால்பந்து பிரபலம் டேவிட் பெக்கமுக்கு ஹாலிவுட்டின் வோக் ஆஃப் ஃபேம் கௌரவ நடைபாதையில் தனிப்பட்ட நட்சத்திரம் செதுக்கப்பட்டிருக்கிறது. இரு சகோதரர்கள் உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் பங்கெடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெவ்வேறு நாடுகளை பிரதித்துவப்படுத்துகிறார்கள். அமெரிக்காவின் NBA கூடை பந்து போட்டியை நியூயார்க் நிக்ஸ் அணி வென்றிருக்கிறது. 53 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக அந்த அணி மீண்டும் வாக சூடுகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 388 ரூபாய் 2%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 19%, 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335 ரூபாய் 23%, இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 20%, 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 420 ரூபாய் 64%, இந்திய பெறுமதியில் 119 ரூபாய் 45%, 1 கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449 ரூபாய் 45%, இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 65%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 229 ரூபாய் 61%, இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 5%. கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன்கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு. இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலையில்,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நிலைய கழிக நேரம் 9:11. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தொடர்ந்து வானிலைக்கு வருவது என்எஸ் ஜுவல்லரி ஆதரவில். காலைப்பூன் தென்றல்

0: காலை புந்தங்கள் நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது உறவாக கனடாவிலிருந்து எங்கள் குணமண்ணா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். கேது நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: ஆமா ஆமா. படுக்கைக்கு செல்லும் நேரமாகிறது என்று நினைக்கின்றேன். என்ன உண்மையிலேயே இந்த நேர வித்தியாசம் என்பது பலருக்கும் பலவிதமான மாற்றங்களை தந்திருக்கின்றது.
1: என்ன எங்களுக்கு இப்ப ஆஸ்திரேலியா விளையாடினதாக எங்களுக்கு இப்ப இங்க சனிக்கிழமை பின்ன 9 மணி, அதே நேரம் ஆஸ்திரேலியாவில அவைகளுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை
0: விடியம் மாற்றம். மாற்றம் என்னென்ன விடயங்கள் எல்லாம் மாறி இருக்கின்றது? என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள்? இப்படியான மாற்றங்களை காண போகிறீர்கள் என்பதை சொல்லுங்கள்.
1: முதல்ல அரசியல் மாற்றத்தில முதல் இருந்தவர்கள் ஓரளவுக்கு நேர்மையாக இருந்தார்கள். இப்ப உள்ள அரசியல்வாதிகள் ரோட்டு வழிய வீதியோரங்களில் தங்கட பாட்டில் எல்லாத்தையும் டிக்டோக்கள் இந்த சமூக ஊடகங்கள் வழிய அவர்கள் சொல்லிக்கொண்டு போவது வந்து ஒரு மாற்றம். இந்த மாற்றம் வந்து ஒரு நன்மையானதாக தெரியவில்லை. இது வந்து ஒரு மிகவும் இந்த மாற்றம் வந்தது அரசியல்வாதிகளை கதைக்க சொல்லி விட்டது வந்து மாற்றத்துல மிகவும் ஒரு கேவலமான. அவர்கள் முந்தி இருந்தவர்கள் எல்லாம் இவ்வளவோ அரசியல்வாதிகள் எங்களை தமிழர் விடுதலை கூட்டணியில் இருந்தார்கள். மிகவும் கண்ணியமாகவும் ஓரளவுக்கு பாத்திரமாகவும் தங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு விசுவாசமாகவும் நடந்தார்கள். இப்ப உள்ளவர்கள் அப்படி விசுவாசம் இல்ல, தங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்கட ஸ்டைல போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாற்றம் அடைய வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். மற்றும்படி ஆன்லைன் இப்ப அந்த கல்வி முறையில ஒரு மாற்றம் வந்த அந்த ஆன்லைன் கிளாஸ் உண்டு, வந்த மாற்றம் நல்லா. ஏனென்றால் இப்ப சில இடங்கள்ல சமூகம் அளிக்க முடியாதவர்கள் அல்ல தூரிடங்கள்ல இருப்பவர்கள் அந்த அந்த முறையில இருக்கிறதால அவர்கள் அந்த ஆன்லைன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வசதிகள் வந்திருக்கு. அந்த மாற்றம் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விடயம். மற்றது இப்ப அந்த காசு புழக்கங்கள் வந்து எல்லாமே காசு கொண்டு போய் தான் நாங்களும் இவ்வளவு இவ்வளவு கொடுக்க வேண்டிய இப்ப நான் வங்கி அட்டை மூலம் எல்லாவற்றையும் ஈஸியாக முடிச்சு விடலாம். ஆன்லைன்லயே அதுக்கும் பே பண்ணி விடலாம். ஆனபடியும் அந்த மாற்றம் வந்து கொஞ்சம் வசதியா இருக்கும். இல்லையென்றால் அது கட்டோட கொண்டு போய் காவல் நின்று வங்கியில பெரிய சிரமப்படணும் லைன்ல நின்று இப்ப வீட்டுல நின்று கொண்டு முழு அலுவல்களையும் செய்யக்கூடியதா இருக்கிறது. மற்ற மாற்றத்துல இப்ப நடக்கிற அந்த பீபா வேர்ல்ட் கப்ல கூட ஒரு மாற்றம் பீபா செய்திருக்கு. அந்த 45 நிமிடங்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது அவருக்கு அந்த ஒரு பிரேக் கொடுக்கறது 45 நிமிடத்தால திருப்பி 45 நிமிடம் விளையாட. அப்ப அந்த இடையில அவர்களுக்கு தண்ணி விட ஆயுதம் வேண்டாலும் வந்துட்டு ஒரு 22 நிமிஷத்திலே அவர்கள் ஒரு 3 நிமிஷம் பிரேக் கொண்ட இடையில கொடுக்கணும் 45 நிமிடம். அதே மாதிரி பிரேக் விட்ட பிறகும் பேருந்தும் ஒரு 22 நிமிஷத்தாலே ஒரு 3 நிமிஷம் பிரேக்க கொடுத்துதான் பிடிக்கணும். அந்த இரண்டால் அவைகள் நீர் அருந்து
0: தொடர்ந்து உற்சாகமாகவே விளையாட்டு விளையாட்டு
1: இருக்கும். அந்த தீவா எடுத்த முடிவு கொஞ்சம் மாற்றம் நன்மை மாதிரி எனக்கு தெரியுது.
0: கண்டிப்பா
1: நிறையவே மாற்றங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். மற்றவர்களும் சொல்வதற்கு
0: என்ன பாடல்?
1: என்னுடைய பாடல் வந்து பூ போலே உன் புன்னகை.
0: அந்த பாடலை கேட்கின்றீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு எங்களது நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு என்ஸ் ஜுவல்லரி ஆதரவில் காலை புன்னல் இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேது ரஜினி.
0: வணக்கம. வணக்கம். நீண்ட நிலமாகவே காத்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம், நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு. நான் வந்து நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்
0: என்ற பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்.
1: தலைப்பிற்கா சொல்ல முடியுமா?
0: மாற்றம், மாற்றம். என்னென்ன விடயங்கள் எல்லாம் மாறி இருக்கின்றது, என்னென்ன விடயங்கள் மாற வேண்டும் என்று நீங்கள் மாற்றத்தை நினைக்கின்றீர்கள்?
1: மாற்றம், மாற்றம் என்பது இப்போ அரசியல்ல வந்த பெரிய மாற்றம் உண்டு. எங்கட அரசியல் இல்ல, எங்கட அரசியலும் அங்க பாத்தீங்களா?
0: இந்திய அரசியல் இல்ல, உலகம் முழுக்க அரசியல்ல மாற்றம் தான் வந்திருக்கு.
1: மாற்றம் பெற, மாற்றம் பெற போதும் இயற்கையில வந்த மாற்றத்தை
0: பாத்தீங்களா? இயற்கையிலும் இல்ல, நாங்களுக்கு இல்ல, சில மாற்றங்கள் மக்களால் மாற்றப்படுகின்றது, சில மாற்றங்கள் இயற்கையாக வருகின்றது, ஆனால் நாங்களும் ஒரு மாற்றத்தை நிற்போம் இல்ல.
1: மாற்றத்தை
0: எதிர்பார்க்கின்றோம்,
1: மாற்றத்தை நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டும். மற்றது இப்ப பாருங்க, நிறைய திருமண விஷயங்களிலும் நிறைய மாற்றங்கள்
0: வந்திருக்கிறது. சில விடயங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு ஒரு வீட்டில் கூட இந்த ஒரு ஒரு மேசையை கதிரையை மாற்றி வைப்பதால் கூட ஒரு வீட்டுக்கு ஒரு அழகு வருகின்றது.
1: என்ன
0: உண்மை? அப்ப எல்லாம் ஒரே இடத்துல இல்லாமல், ஆனால் அது சில விடயங்களை மாற்றி வைப்பதனால் தேட துவங்குவோம். அலங்கார பொருட்கள் கூட மாற்றி வைப்பதால் ஒரு அழகு சேர்க்கின்றதல்ல. அப்படி பல மாற்றங்கள் பல விதங்களில் இருக்கின்றது. அப்படியான மாற்றங்களை தான்
1: அதை விட பெரிய பெண்கள் இப்ப உத்தியோகத்திலேயோ கல்வி அறிவியல்லையோ போல சாதனை படைக்கிறார்கள். அது உண்மையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன இந்த சமூகத்துக்கு,
0: உலகத்துக்கு.
1: எப்படி நிறைய மாற்றங்கள் இருக்கு, ஆனா மூட நம்பிக்கை
0: இன்னும் மாறாது.
1: மாறாத மாற்றம் என்பதும் மூட நம்பிக்கை.
0: மூட நம்பிக்கை இப்பொழுதும் இருக்கு என்று சொல்லுதீர்களா?
1: மற்றது ஒருவர் ஒருவர் ஒருவர் மீது சந்தேகங்களும் மாற வேண்டும். அதுவும் மாற்றப்பட வேண்டும்,
0: மாற்றப்பட வேண்டும். சந்தேகம் கொள்வது என்ன
1: உண்மை?
0: ஆனால் காலம் காலமாகவே அது இருக்கின்றது தானே.
1: அது இருக்கும். இப்ப நான் ஒரு பொருளை வச்சுட்டு, இப்ப நான் ஒரு இடத்த போய் ஒரு பொருளை வச்சுட்டு அது சிலவரை என் பேக்கு தான் இருக்கும். ஆனா காணையில என்று சொன்னால் அப்புறம் பக்கத்துல இருக்கிறவன சந்தேகம் கொள்ள வேண்டியது.
0: அந்த அந்த காணையில
1: வீட்டை வந்து பாத்துட்டு ஐயோ என் சந்தேகப்பட்டவன் எங்கட மேல ஜாதி எங்களை குத்தும். அப்படி நிறைய நிறைய மாற வேணும்.
0: காலம் காலம் காலம் அப்படி இருக்கின்றது தானே.
1: காலம் எல்லாரும் விரைவில் மாத்து பாருங்க.
0: மனங்களிலும் மாற்றம் வர வேண்டும், காணும் காட்சிகளிலும் மாற்றம் வர வேண்டும், சிந்தனையிலும் மாற்றம் வர வேண்டும்.
1: தமிழருக்கு முக்கியமாக ஒரு மாற்றம் பெற
0: வேண்டும்
1: என்று கூறிக்கொண்டு இந்த பாட்டை தாங்க எல்லாரும் என்ன கேட்போம்.
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

இனிமே நாம என்னைக்குமே பிரிய மாட்டோம். இத பாரு, நான் உயிருக்குயிரா மதிக்கிற என் தாயின் நினைவுச்சுன்னா இத நான் உனக்கு அம்பளிப்பா தரேன்.

0: அந்த காலப்பூந்தல்கள் எல்லாம் பாட்டு கேட்கிறவன் அவே ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஒன்று தொடர்ந்து என்ன என்ன என்ன பாடல்கள் நான் உண்மையிலே திருப்பி திருப்பி அதைத்தான் கேட்பேன் என்னென்றால் தங்களுக்கு விருப்பம் அதுல ஒரு மாற்றங்களை கொண்டு வர ஒரு 8000 பாடல்கள் உண்மையில கேது. நான் இப்ப அதுக்காக அவ இப்ப இதுக்கு நின்றுதான் எல்லாம் ஆராயணம் என்று நான் சொல்ல வரையில் இருந்தாலும் பிள்ளைகளும் எடுத்து கொடுக்குங்கள். இந்த இதை பாருங்க இந்த பாட்டு இருக்கு அந்த பாட்டு கதைக்கு சொல்றேன்
1: இல்ல மாற்றம் தானே மாற்றத்துக்கு இப்படியான மாற்றங்கள் வர நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் ஓம்
0: நிச்சயமா மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான்னு அப்பவே கண்ணதாசன் எழுதினவர் பாட்டு தெரியுமே அந்த 100க்கு 100 படத்துல அந்த அதாவது வந்து மாணவர்களுக்கு உண்மையில உண்மைதானே இளைஞர்கள் கையிலான உலகமே இருக்கு. இப்ப என்ன இந்த ஆராய்ச்சிகளை பாருங்க தொடர்ந்து அப்துல் கலாமத்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள் தொடர்ந்து அதை விட எவ்வளவு பெரிய திறமசாலிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாமலும் போயிருக்கிறார்கள் சிலர். அப்ப அதுல உறுத்தி ஒரு இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் அதை நான் ஒருதரும் சொல்ல விரும்பினோம் இல்லையாருமே எங்களுக்கு தெரிஞ்சது அறிஞரா நைவேரா பெரியார் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் இவ இதுக்கு எம்ஜிஆர் ஆகின்ற சாதனையே உடச்சறிஞ்சிருக்கிறாங்க சில இளம் அரசியல்வாதிகள் என்ன
1: விஜய் வந்திருக்கிறார் மாற்றங்கள் வர வேண்டும் ஒவ்வொரு வருது மனங்களில் வரும் மாற்றங்கள் வந்தா தான் அதுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் என்ன
0: ஒரு வீட்டை தன்னும் கேது ஒரு சொல்லுங்க இப்ப நாங்க இதுக்கு என்ன செய்யலாம் எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு எல்லாம் மாபுள் பதிச்சாச்சு அல்லது எப்பிசிகள் போ எல்லாம் துரமா போட்டாச்சு புள்ளியர்கிட்ட விட்டு பாருங்கோ அப்படி ஒரு செகண்டுக்குள்ள இத அப்படி செய்வோம் அதை அப்படி போய் வேண்டுவோம் என்று சொல்லினோமோ இல்லையோ பாருங்கோ
1: முதல்ல அதை மாட்டிக்கொண்டே இருப்பார்கள் தானே அவர்கள்
0: அதே பெரிய மாற்றம். மற்றது நாங்கள் என்ன செய்வோம் யாராவது வந்து சொல்லிட்டு நாங்க பழைய 25 வருஷமா ஒரு பொருளை பாதுகாத்தோண்டுதான் இருக்கிறோம் இப்போ என்ன இல்ல பாதுகாக்கிற வழிமுறைகள் இருக்குது. இப்ப நூல் நிலையம் வந்து
1: சொன்னா
0: 100 வருஷத்து பொருளே நாங்க பாதுகாப்போம் அது
1: அதோட நாங்கள் அதுக்கிடையில எவ்வளவு பொருட்களை தேடிடுவோம்
0: தேடிடுவோம் அதான் ஐயா நீங்கள் கேது நீர் வந்த பரிசுக்கும் இப்ப இருக்கிற பரிசுக்கும் ஒரு மாற்றம் இருக்கோ இல்லையோ
1: இப்ப அந்த பரிசை கற்பனை பண்ணி பாக்கல அது என்ன
0: பார்க்கலாது நாங்க இந்த தோட்டம் நான் நேற்று துணவியாரோட கார்ல எங்க போயிட்டு வந்து வேலைக்கு சொன்னா இந்த ரோட்டு முழுக்க நாங்க முந்தி முந்திரிய கொடிகள்லாம் இதுக்கு இருக்கிறது அந்த காலத்துக்கு இப்ப 40 வருஷம்டா ஜோதிங்க எவ்வளவு மாட்டங்க அந்த இடத்திலாம் நாங்க இப்ப அவுட்டோபான் சுத்தி வளர்த்து அங்க மேலுக்கு கீழுக்கு ரோட்டுகள் மாறுபட்டு இருக்கு அப்ப இது இதுல இருந்து தெரியுது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் என்றது கட்டாயம் தேவை அதே நதி ஒத்துக்கொள்ளணும் இல்ல இவர் என்ன ஆட்சி செய்ய போறார் இவருக்கு என்ன தெரியும்
1: மாற்றத்தை விரும்பாதவர்கள் மாற்றமின்றியே அவர்கள் குறைந்துதான் போய்விடுவார்கள் என்ன முன்னேற்றம் கிடையாது
0: கட்டாயம் அவைய கணக்கிலும் எடுக்க மாட்டார்கள் ஒரு ஒரு தேவப்பன் இப்படித்தான் நான் இந்த வீடு இப்படித்தான் வச்சிருக்க போறேன்னு சொல்லி உறுதியா நிப்பறையாந்தா புள்ளியல் உறுதி வேற இடம் தான் தேட
1: பாக்குங்களேன்
0: அதுக்கு இந்த புள்ளியல் படிக்கிற புள்ளியல் நண்பர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர பாக்கணும் வீடுகள்ல உறுதி மற்றது என்ன ஒன்று கேது இப்ப நாங்கள் இப்ப இதுக்காக சொல்ல ஒரு காலத்துல நாங்கள் ஒரு வாகனத்தை வேண்டினமையா இருந்தா உங்களுக்கு அந்த ஐடியாவல் இல்லாம போச்சு அதையே திருத்தி திருத்தி திருத்தி திருத்தி அது என்ன இங்க நடிச்சாலும் திருத்துவோம் என்ன இன்றைக்கு கவனிங்க ஒரு சின்ன ஒரு சத்தம் கேட்டோம்னா உடனே கொண்ட படிகள் என்னங்க அது சின்ன ஏலக்கூடிய அளவண்டா செய்துடுவாங்க இல்லையோமா கண்டு கார் மாறுபட்டு போம்
1: என்ன
0: அப்ப இதையெல்லாம் நாங்கள் எதிர்க்கலுமோ ஒரு கதைக்கு அவங்க புள்ளியலோட அதை செய்யறதுல அதுல தெரியாத நன்மை இருக்கு நான் சொல்லுவேன் ஏனென்றா அது பக்கமே அவங்களை அறிய இங்க நாங்கள் முடிச்சு சும்மா வேலை இயக்க பாசிகளை கதைப்பமை ஒழிக்க உண்மையான பெரிய பெரிய இடங்கள்ல கலைக்கிறார்.

0: பெரிதாக விரும்ப கடைசி வரையும் இருக்கும். இப்ப கல்யாணம் கட்டியே மாத்தினோம் என்ன சொல்றேன்.
1: ஓ இல்ல அது நீ நல்ல ஒரு பாயிண்ட். இல்ல இல்ல கேது நான் என்ன சொல்றேன்டா, இப்பவும் அவளையோ அவளோட வாய்க்கிறான்னு கேப்பு நம்ம இப்ப இப்ப கவனிச்சு பாருங்கோ. இப்பவும் அவளோட இப்ப என்ன வித்தியாசம் பண்ணி சொன்னா, அந்த அந்த எங்கட காலத்திலே அது உண்மையில காதல்ன்றதுக்கு முட்டாளுமே மரியாதை கொடுத்த ஒரு காலம். அது ஆளுந்த அழகன் தேவையில் ஒன்று இந்த உடனே கோப்பினம் ஒரு இவன் வாடிவுக்கும் என்ன போட்டுதான் பொருத்தம் இல்லையன்னு அது அவைக்கு தேவையில்லாவே. எங்களுக்கு வந்து மனம்தான் காதல் ஒழிய மற்றபடி அழக பார்த்து வாற இல்ல காதல் என்ன இல்லது அது இப்ப எல்லாம் அந்த சும்மா தெரியும் தான் எல்லாம் பகட்டுக்காக வாழ்றவே இருக்கு. நம்ம எத்தி அதை விட்டுட்டு அதுல பாயிரது அதை விட்டு டிஞ்சால பாயிரது எதுக்கும் கேது. உண்மையில நாங்கள கண் கூட பார்த்துருக்கிறோம் கர்நாடகாவில விஜயகுமாரோ பாரு சிவகுமார் சிவகுமாரன் எங்கட பீச்ச எல்லாம் ஒற்றை வயது ஆக்கள் என்ன மக்கள் மக்கள் தெரு விஷயத்துல இருந்து ஒரு மாற்றம் இருக்கோ இல்லையோ
0: இருக்கு.
1: இப்பவும் என்ன சொல்லி நம் பழைய கட்சிகள் இவை எத்தனை நாளைக்கு ஒரு மாதம் ஒரு மூன்று மாதம் அவன் கேக்குறான்ட்டோ ஒரு திருமணம் செய்தா வேண்டு அவைக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க போன நாங்கள்
0: என்ன
1: அவ கேப்பினம் ஒரு பிளானும் இல்ல அவங்க பிளானோட இருப்பினம் இளம் புள்ளியல் திருமணம் செய்ததுகள் அவ இப்படித்தான் நாங்கள் குழந்தை பெற்று கொள்ளணும் என்னும் ஒரு என்ன என்னும் ஒரு குழந்தை கொடுத்து இல்ல அவங்க என்னோட அந்த பழைய தன்மையிலேயே நிப்பினம் கவனிச்சு பாருங்க. அவங்க ஏன் பிளான்ல நிக்கிறாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதை சிந்திக்கிறேன் கொண்டே காட்டுறியோ எல்லாம் ஒரு அருவீனமான செயல்பாடுகள் நாங்கள் பாக்குற எல்லாரையும் தான் சொல்றேன்.
0: உண்மையில இந்த மாற்றங்கள் பல விதங்கள் வர வேண்டும், அவைகள் நல்ல விதமான சிந்தனைகளோடு வர வேண்டும். சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது
1: அறிவிற்கு நாங்கள் அப்படி பாடல்கள்
0: கேட்கிறேன்.
1: எதுக்கெடுத்தாலும் இந்த பூவுங்க என் சேரும் போது இதைத்தான் நான் என்ற காதல குளிச்சே போச்சு.
0: இன்று என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: நான் இன்றைக்கு எங்க பாப்பா சிறையில இருந்து சொந்த மாமனுக்கும் பெண் இருந்தான்ற பாட்டு அப்ப அந்த பாட்டு பாத்துட்டு என்னைக்கு எவ்வளவு மாற்றங்கள் நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க சில விஷயங்கள்
0: நீங்கள் கேட்டா உடனடியா தரக்கூடிய மாதிரி தான் இங்க கலியாகம் இருக்கின்றது.
1: அதான் நாங்க கூழ்பார்ல போய் ஐஸ்கிரீம் கேட்டா இப்படியும் ஒரு அச்ச மனுஷியாலும் செல்லும் வாரத்துக்கு.
0: ஆனா இங்க அரை சக்கரம் இல்ல
1: வாகனங்கள் வாகனங்கள் ஐஸ்கிரீம் கூட்ட காசு கொடுக்காம தான் கையில வந்துட்டு ஓமா இல்ல அப்படி மாற்றங்கள் கொண்டு பெற போனும் கட்டாயம் காவல் அவற்றைதான் எனக்கு இந்த சாப்பாட்டை போல பெறும் அதாவது ஒரு மனுஷியாலும் கொண்டாலும் இருப்போம் அதுல ஒரு மாற்றம் இல்லையா. சில விடயங்கள் மாற்றம் தேவையானதான் உண்மையில அந்த எங்கட பழமையால் கொடுத்து எவ்வளவு ஒரு நரேந்திர மோடிக்கு எத்தின வயதுக்கு இது இப்ப எங்கட பாரத பிரதம இருக்கு அவற்றை வயதுக்கு அவற்றை ஐடியாவில நீங்க பாதிகள் இன்னும் பத்து வருஷத்தை பிறப்போர் ஐடியா எல்லாம் இப்ப ஆரம்பிச்சு கொண்டிருக்கிறாரு. இதுதான் அந்த மாற்றம் என்றது உபயர்கள் மூலமா பெற வேணும் என்று சொல்லிக்கொண்டு கேதுக்கு மாற்றங்கள் வேணும்
0: கண்டிப்பாக
1: மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

கண்டாடுவான். பட்டாடையில் மேனியை மறைத்து அத்தானுக்கு மாங்கனி கொடுத்து முத்தத்திலே எண்ணத்தை கெடுத்து முந்தானையில் என்னை கொண்டாடுவான்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்த அர்ஜென்மனியிலிருந்து லண்டோ மனோ அவருக்கும் அது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நீண்ட நேரமாக இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். ஜெர்மனியிலிருந்து எங்கள் பொங்கையூர் ராஜாண்ணா. ராஜாண்ணா நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: பழம் வந்து கிழக்கே போகும் ரயில் கோவில் மணி ஓசை தன்னை
0: கேட்டதாரு. ஓ, அருமையான பாடல்.
1: அந்த நல்ல ஒரு பாடல். நான் வந்து இன்றைய கால சூழ்நிலத்தில் மாற்றம் இல்லாத
0: தேவைதான்.
1: இயற்கையும் மாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றது, மற்றது இறைவனும் மாற்றிக்கொண்டுதான் இருக்கு இன்றைய கால சூழ்நிலை. அது மாற்றங்கள் தேவை. நாம இப்ப கொஞ்சம் சில பேசக்கூடாது. ஆனா இலங்கையிலும் பாருங்க, மாற்றம் வராட்டி அங்க எப்படி நடந்திருக்குன்னு கேளுங்க. இங்கேயும் மாற்றம், இந்தியாவிலும் மாற்றம் வராட்டி தமிழ்நாட்டிலும் எவ்வளவோ இதுகளை இழக்க வேண்டிய வந்திருக்கும். என்ன மாற்றங்கள்
0: அறியாமலே நாங்கள் போய்விடுவோம்.
1: அவர் வந்து சிவகம் மாற்றத்தை சொல்லி
0: தருவார்கள்.
1: இங்கே நாங்க அங்க படிச்சது வேற, அதை இங்க படிச்சது வேற. ஆனால் சட்டத்துக்கு மாதிரியா இப்படி மாற்றி சொல்லி தருவார்களே.
0: ஆனால்
1: இப்ப கால நேரம் வந்து இயற்கையும் காலமும் கருமானையும் மாற்றிக்கொண்டுதான் இருக்கு
0: எல்லாத்தையும்.
1: இடையில அப்படியே ஒரு ஒரு சரிவு சரிவு சரிச்சிடும். என்ன
0: இல்ல, எல்லா விதத்திலும் மாற்றம் என்பது வர வேண்டும். மாற்றம் என்பதே மாறாத ஒன்று என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மாற்றங்கள் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நாங்களாக இருக்க வேண்டும்.
1: அதுதான் மாற்றம். எப்படி அது மாற்றத்தை கொண்டு வந்து வந்து எல்லாத்தையும் போட்டு சொல்ல முடியாது. மாற்றம் வந்தது அது எப்படி மாற வேண்டும் என்று தெரியணும்.
0: என்ன
1: மற்ற வந்து சந்தேகம் வந்து அது வந்து அது
0: சில விடயங்களை நாங்களா மாறணும் இல்ல மற்றவர்கள் சொல்கின்றாலே அதை மாற்ற நினைக்கணும். சில அந்த எது தவறென்று படுகின்றதும் அவைகளை அவர்களாகவே உணர்ந்து மாறிக்கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். ஆனால் அப்படி அவர்கள் உணர்ந்து கொள்ளாத பட்சத்தில் மற்றவர்கள் சொல்லி உணர பண்ண வேண்டும். என்ன
1: உணர பண்ணணும் உணர அப்படி உணர பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
0: இல்ல, அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு நாங்கள் மாற வேண்டும்.
1: அது அதான் மாற வேண்டும். என்ன அப்படி மாற்றினாத்தான் எல்லாம் ஒரு வாழ்க்கை ஒரு இதா போகும்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. இது உங்களுக்கான பாடல் வாழ்நிலை. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ
3: பாஞ்சாலி பாஞ்சாலி
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததா

0: கூடவே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜிஎம் செய்த ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜிஎம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே. ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரூ கை பாரிஸ் 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500. செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: மேலதிய திறங்களுக்கு ஜாப் பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
0: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

നിലയക്കലിഖനിധം 10 മണി. വി ടി കാശങ്കരിയൻ വി ടി സൂപ്പർ സ്റ്റോർ ആധാർ ഇടം വരും. മണിക്കൂർ തലവ ഇടം വരും. ശ്രീതി തലപ്പുക്കൽ രാജപക്ഷ തനത് സിംഗള ഇനത്തിൻ മീത് പറ്റുകൊണ്ടുള്ളവേ അവർ ഇനിയ ഇനങ്ങളെയും ആദരിപ്പർ. 2029 നാമൽ രാജപക്ഷ ജനാധിപതിയാക തെരിവ് ചെയ്യപ്പെടുവാർ. അവരുടെ பேசி நாங்கள் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காண்போம். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த அரசாங்கத்துக்கு நிதி அளிக்க கூடாது. நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்திருக்கின்றார். உள்நாட்டு போர் முடிவடைந்து 17 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தங்களது சொந்த காணிகள் 36 வருடங்களுக்கு மேலாக விடுவிக்கப்படாததை கண்டித்து மயிலிட்டி மக்கள் நாளை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். நாட்டின் தற்போதைய பிரதான பிரச்சினையாக பொருளாதார நெருக்கடி உருவெடுத்துள்ள நிலையில் அதனை மூடி மறைப்பதற்காக அரசாங்கமும் ராஜபக்ச தரப்பினரும் இணைந்து அரங்கேற்றும் ஒரு கூட்டு நாடகமாகவே சலே விவகாரத்தை நான் பார்க்கின்றேன் என திருவோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூப் நேற்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தற்போது யுத்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு தலைமை தாங்கும் அதிகாரிகளான சானி அவியசுகரா மற்றும் ரவி செனவரட்ன ஆகியோர் புதிதாக வந்தவர்கள் அல்ல. விவரதிகள் நிகழ்ந்த காலத்திலேயே பொறுப்புகளில் இருந்தவர்கள். ஆகவே அன்று அவர்களையும் பணியாற்ற விடாமல் தடுத்த மர்ம கை எது என கண்டறியப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்திருக்கின்றார். டொலர் நெருக்கடி, வரிச்சுமை மற்றும் நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் உள்ளிட்ட நாட்டின் தற்போதைய கடுமையான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகள் குறித்து ஒன்றிணைந்த கூட்டு எதிர்க்கட்சியின் உயர்மன்ற தலைவர்கள் மல்வத்து பீடத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் எரிபொருள் மானியங்கள் இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு அறிவித்திருக்கின்றது. திருவோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவ குல மக்கள் குடிநீரின்றி தவிப்பதாக கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் உள்ள நாவர்குடாவில் வீதியின் குறுக்கே அமைக்கப்பட்ட வடிகாலுக்குள் சிக்கிய நபர் ஒருவர் தீயணைப்படையினரால் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அத்துக்கிரிய பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட அத்துக்கிரிய குடகம வீதியின் பனாகுட பகுதியில் பாதையை கடக்க முயன்ற நாய் மீது மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உயிரிழந்திருக்கின்றார். பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புலோலி தெற்கு பகுதியில் வசிக்கும் சிறுவன் ஒருவர் வெள்ளிக்கிழமை இரவு முதல் காணாமல் போயுள்ளதாக பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனையடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது காணாமல் போன குறித்த சிறுவனின் சடலம் அவரது வீட்டுக்கு அருகிலுள்ள கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இருந்த சிறுவன் புலோலி தெற்கு பகுதியைச் சேர்ந்த 6 வயதுடையவர் ஆவார். தொலைபேசி பரிமாற்ற கோபுரங்களின் கேபிள்களை திருடிய சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்கள் இருவர் ஐஸ் போதைப் பொருட்களுடன் ராகம போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாட்டின் 2வது நாள் நிகழ்வானது நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசவதி அரங்கில் இடம்பெற்றிருக்கின்றது. உலகில் மிக பிரசித்தி பெற்ற ஆடவர்களுக்கான உலக ஆண்லகன் போட்டிகளில் ஒன்றான மேன் ஆஃப் த வேர்ல்டு 2026 போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச அளவில் சாதனை படைத்த
சஞ்சுலா கிசான் நேற்று சனிக்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவம் நாளை திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில், பிரான்சில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி இருதரப்பு பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளனர். வட மாவட்டங்களில் 31 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது. பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் கூட அவர் தப்பித்தவரைத்தான் வென்றிருப்பார் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத குடியேற்றம் பிற இயற்கைக்கு மாறான காரணங்களால் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை ரீதியிலான மாற்றங்கள் குறித்து எல்லைப் பகுதிகளில் பெருநகரங்கள் தொழில் நகரங்களில் நேரில் ஆய்வு செய்யும்படி உயர்நிலை குழுவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று உத்தரவிட்டிருக்கிறார். மறுசீரமைக்கப்பட்ட உதான் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 100 புதிய விமான நிலையங்கள் அமைகின்றன. கேரள மாநிலம் கோழிக்கூட்டில் நிபா வைரஸால் ஒருவர் பாதிக்கப்பட்டு இருப்பதை அடுத்து அது மேலும் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியா நேபாளம் இடையே பயணிகள் ரயில் சேவை உட்பட எல்லை கடந்த ரயில் போக்குவரத்து இணைப்பை ஏற்படுத்துவது குறித்து இரு நாடுகளின் அதிகாரிகளும் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்தியா ஆகாயப்படையின் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் 5 வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். நடுத்தர தொலைவு மற்றும் வெகு தொலைவில் இருந்து வரும் எதிரி நாட்டு ஏவுகணையை வானிலையை தடுத்து அளிக்கும் பல்முனை ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு சோதனைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் நேற்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நைஜீரியாவில் போதைப்பொருள் கடத்திய இந்திய மாலுமிகள் 11 பேர் கப்பலுடன் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 50 கோடி ரூபாய்க்கு மேல் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்திய கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அவை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என ஈரான் தூதரகம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், சுவிட்சர்லாந்து மக்கள் தொகையை 10 மில்லியனுக்குள் வைத்திருக்கலாமா என்பதை பரிசீலிக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் சண்டை நிறுத்த உடன்பாடு சாத்தியமாகக்கூடும் என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யாவுடனான போர் தொடர்ந்து நிலை வரும் நிலையில் உக்ரைன் மற்றும் மால்டோவா நாடுகளை ஐரோப்பிய யூனியனில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையை லக்சம்பர்க்கில் நாளை முதல் அதிகாரபூர்வமாக தொடங்க உள்ளது. உலகிலேயே அதிகமான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கின்றது. அலிபாபா, பைடு, பிஐடி உள்ளிட்ட முன்னணி சீன நிறுவனங்களை அந்த நாட்டு இராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களின் பட்டியலில் சேர்த்து அமெரிக்கா எடுத்துள்ள முடிவுக்கு சீனா தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றது. மத்திய கிழக்கு போர் தொடங்கியதிலிருந்து உலகெங்கும் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் கென்யா நாட்டிலும் இந்த தாக்கம் உணரப்பட்டது. அது எரிபொருள் இறக்குமதியை பெரிதும் சார்ந்திருக்கின்றது. ஆனால் தற்போது அங்கு நிலைமை வேறு. கென்யா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் பசுமை வாகனங்களின் பயன்பாடு கணிசமாக உயர்ந்திருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமான ஆண்டோகிராஃப் அதன் சக்தி வாய்ந்த கட்டமைப்புகள் சிலவற்றை முடக்கியிருக்கின்றது.

ரோயல் சோப் போட்டல் கைதவரை கீழே விழுந்து உடைந்தது. அம்மாவுடன் அடிவுணம் என்று பயந்து வீட்டை விட்டு ஓடி 9 வயது சிறுவி 22 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது சொந்த குடும்பத்துடன் மீண்டும் இணைந்திருக்கிறார். தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், ஐசிசி மகளிர் D20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தொடக்க ஆட்டத்தில் இலங்கையை 87 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அவ்வார வெற்றி பெற்றிருக்கின்றது. பீபா உலகக்கிண்ண காற்பந்து போட்டியை காண 1000கணக்கான ரசிகர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார்கள். உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் 36 ஆண்டுகளில் முதல் முறையாக ஸ்கொட்லாந்து ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் பிரேசிலும் மொரோக்கோவும் பொருதிய ஆட்டம் 1-1 என்ற சமநிலை கண்டிருக்கின்றது. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் நடைபெற்ற ஆட்டத்தில் கத்தார் ஆட்டத்தை சமப்படுத்தி சுவிட்சர்லாந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. காற்பந்து திரளி தொடங்கிய பயணம் இப்பொழுது கோலிவுட் வரை சென்றடைந்திருக்கின்றது. இரு சகோதரர்கள் உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் பங்கெடுக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாடுகளை பிரதிநிதிக்கின்றார்கள். இறுதியாக இன்றைய நாணயமாற்றத்துக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்துடன் தந்து கொண்டிருக்கும் ஒரு உத்தியோக இணையதளமான www.trtamiloli.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 388 ரூபாய் 2%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 19%, ஒரு US டாலர் இலங்கை பெறுமதியில் 335 ரூபாய் 23%, இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 20%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 420 ரூபாய் 64%, இந்திய பெறுமதியில் 119 ரூபாய் 45%, ஒரு UK பவுன் இலங்கை பெறுமதியில் 449 ரூபாய் 45%, இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 65%, ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 229 ரூபாய் 61%, இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 5% காணப்படுகின்றது. இத்துடன் VT கேசன் கரியன், VT சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாத இங்க போங்க போ.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris
2: BT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
2: Mélodie et Tordre-Gelaké BT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
6: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட்.
7: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கு. இந்த போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி ஆட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டனி பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா சைபர் 1 42 சைபர் 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை குறிஞ்சா இலை கொய்யா நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் கடல் நோம்பு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள் அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
9: 765 Fraser Street, Vancouver, Canada.
2: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 சைபர் 55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: நிறைய கழிக நேரம் 10 மணி 19 நிமிடங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழியில் தொடர்வது. என்எஸ் ஜுவல்லரி ஆதரவில் காலை பூந்தென்றல் இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம் திருமதி வதனி
11: மோகன்.
10: நலமாக இருக்கின்றீர்களா?
11: நலமாகவே இருக்கிறோம். நீங்க உங்களுக்கு நகேதுவுக்கும் அன்பான கேக்கேக்கு நான் அன்பாக ஞாயிறு காலை வணக்கத்தை
10: தெரிவித்துக் கொண்டு என்ன பாடல்?
11: நான் ஒரு பாடல் இந்த எட்டுப்பட்டி ராசாவில இருந்து நெப்போலியனும் குஷ்புவும் நடித்த பஞ்சு முட்டாய் சேலை கட்டி
10: என்ன அருமையான ஒரு திருமாங்கு பாடல்.
11: திருமாங்கு பாடல் உண்டு இந்த கால நேரத்துல ஞாயிறு காலை.
10: சரி சொல்லுங்கள் பாப்போம். நீங்கள் இந்த மாற்றம் என்றதை பற்றி உங்களது மனங்களில் உள்ள மாற்றங்கள்.
11: அதுதான் மாற்றம் அதைத்தான் நீங்களே சொல்றீங்க மாற்றம் ஒன்றே மாறாததுண்டு. அத மாற்றத்தை எல்லாரும் தான் அதை மாத்தணும் இதை மாத்தணும் சொல்லி நினைக்கணும். அப்ப இந்த அதை நினைக்கிறத தாங்களாக சுய அந்த மாற்றம் வந்தது வந்து அடுத்தவர்கள இருந்து வராம தங்கட சுய எண்ணத்துல
10: வர வேணும். அதான் அந்த உண்மையான மாற்றமா இருக்கும். உள்ளுக்கு இருந்து வரணும்.
11: அதுதான் அதான் சிந்திட்டு சுய சிந்தனையிலே இருக்க வேண்டும். அதாவது மற்றவே அப்படி சொல்லிக்கணும் இப்படி சொல்லிக்கணுமே என்று போட்டு என்ன சொல்றது அதே
10: உண்மையான மாற்றமா இருக்காது. என்ன மற்றவற்ற அந்த வலுவர்காரம் சொல்லுவார்களா மற்றவர்களுக்காக நாங்கள் செய்வது
11: மற்றவர்களுக்காக சில பேர் மாறியும்
10: இருக்கிறோம்.
11: அப்ப அப்படியே அதை இதென்று கொண்டு நான் மாற்ற நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் இந்த நாங்கள் இந்த எத்தனையோ மாற்றங்கள் இருக்குது. நாங்கள் பெண்கள் நாங்கள் என்ன செய்வோம் இந்த சமர் விண்டர் வந்தா நான் மாற்றுறது வந்து என்னுடைய
10: பெட்டு
11: வெட்ட மாத்தி போடுவேன். ஏன்னா சமருக்கு வந்ததுண்டா எங்களுக்கு கைசும் தேவையில்ல அப்ப இங்காலே இறக்கி
10: விடுவேன்
11: மற்ற பக்கமே போடு அப்படியா அந்த மாற்றத்தை கொண்டு வருவேன். அதே மாதிரிதான் கோலையும் கோலையும் அப்படித்தான் கொண்டு வருவோம். மற்றது இந்த ஆறு இப்ப என்னுடைய கணவர் இருக்கிறார் அவர் வந்து எதையும் மாற்றவே விட மாட்டார். என்ன ஆண்களை நான் பார்த்திருக்கிறேன் வேறு ஆண்களையும் பார்த்திருக்கிறேன் ஒரு பொருளை வச்சா வைக்கணும்
10: இருக்கணும் ஆனால் உண்மையிலேயே வீட்டை நாங்கள் ஒவ்வொரு மாசம் கூட அலங்காரப்படுத்துவதால் அது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வீட்டில் வரும்.
11: வீட்டில் யாரும் வந்திரமுண்டாக்க நல்லா வித்தியாசம்
10: வித்தியாசமா இருக்கேன்.
11: எனக்கு சம்மர் விண்டர் வந்தேன் இப்படித்தான் மாத்தேன். இப்ப நான் இவற்றைய அங்க போய் துடைச்சி இவற்றி ஒரு சாமான் என்ன இதுல வச்ச கருத்தை காணையில எங்க வந்து நீங்க துடைச்ச நீங்க அப்படி அதுலயே பெரிய பிரச்சனையா போகணும்.
10: உண்மையிலேயே இந்த வீடுகளுக்கு அந்த வர்ணம் பூசுதல் மற்றது அந்த மீசச்சீலியை மாற்றுதல் அப்படியான இதுகளை மாற்றும் பொழுது எங்களுக்கு அந்த சளிப்படையாமல் வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். என்ன
11: சந்தோஷமா இருக்கும் அந்த அதுதான் அந்த ஒவ்வொரு பொருளையும் நாங்க நடுக்க பாவிச்ச பொருளை கனகாலமா பாவிச்சாலும் ஒரு விசர் வரும். மாற்றமா
10: இன்னொன்று
11: அதையும் சொல்லிக்கொண்டு இப்ப நீங்க உங்களோட செய்தியில இப்ப உண்ட கேட்டேன் இப்ப ஒரு மாற்றம் அரசியல்ல வர்றதான் அரசியல்ல வர்றதான் அப்ப இப்ப ஒரு செய்தி சொன்னீங்க எங்கட
10: அரசியல்வாதிகள் அவரிலும் மாற்றம் தானே
11: இதோட அவற்றை என்னத்தான்
10: இவற்றை
11: இந்த இப்படியான மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவே சில அறிகுறிகளை அவர் முதலே காட்டி கொண்டு
10: வரார்.
11: அப்ப இப்ப நாங்கள் என்ன செய்யணும் இவரை முதல்ல மாற்ற வேணும்
10: அதான் உள்ளுக்கு எந்த வர வேண்டும் என்ன நாங்கள் அதிகமா என்ன செய்யறேன்டா அப்படி மாற்றங்கள் வரணும் மற்றவர்களை சொல்லுவோம் நாங்கள் மாற மாட்டோம்
11: ஆனா வெளியில கதைக்கினமான முக்கியமான நேரங்கள்ல அவர்கள் ஏதோ ஒரு விதமா மாற்றுகிறார்கள் எல்லாம் தீய எண்ணங்களோட மாற்றி கொண்டு போறார்கள்.
10: அநேகமாக இந்த அந்த கூட அறிவுரை சொல்லுவதை பாருங்கள் அவர்கள் உள்மனத்துக்குள் ஏதோ வேற திட்டங்கள் வச்சிருப்பார்கள் இல்ல நலிவுற மாதிரி இருப்பார்கள். ஆனால்
11: இப்ப இவர் இப்படி சொல்லியிருக்க சில ஏமாந்த சில சனங்கள் மாறியிருக்கிறார்கள். இப்படி சில பேர் இப்படியானவர்கள் அந்த விழுக்கிற சக்தி அவர்கள் இருக்குது
10: அவர்கள் அதற்கெனவே பயிற்சி பெற்று வந்திருப்பார்கள். நாங்கள் அதை நம்பியும் வந்து போவதுதான் மிச்சம்.
11: இந்த தமிழ் சனங்கள் பாவங்கள் என்ன பாவங்கள் இப்படியே சொல்லி இப்ப பாருங்க இவர் இப்படி கொண்டு வரது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்குது.
10: என்ன இந்த இப்ப அவர் அப்படி பாராளுமன்றத்துல சொல்லும் பொழுது எங்களுக்கு மனசு வலிக்கிறது இல்ல
11: வலிக்கிறது மோசமா இருக்குது. என்ன இவ்வளவு வலிகளா கிடக்குது இந்த தமிழ் சனங்களை ஏன் போட்டி இப்படி சித்திரவதை செய்யணும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பாராளுமன்றத்திலேயே நீங்க நிறுத்தி கொண்டு இப்படி தண்டா என்ன செய்யறது. இப்ப இவற்ற மாற்றத்தை இவரை இப்படியே நாங்கள் இவற்ற மாற்றத்தை மாற்றுவோம் என்று கூறி இந்த பாட்டை கேப்போம் தாங்க.
10: என்ன இந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி வணக்கம்
11: நன்றி
10: வணக்கம்.

0: ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி மதனி மோகன். அவருக்கும் மது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எங்கள் பாடகி கமலவேணி. கமலவேணி, நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் ஹவ் ஆர் யூ? சரி சொல்லுங்கள் பாப்போம், என்ன பாடல் என்ற முதல்? மாறியது நெஞ்சம் இப்பயும் பழைய காலத்திலான்னு இல்லைங்க,
1: நாங்கள் அப்படித்தான்.
0: மாறியது நெஞ்சம் மாற்றியவர் யாரோ? ஏன் மாத்த விட்ட நீங்கள்?
1: அது மாத்தினோடையதான்
0: வந்து சேர்ந்தது. சரி சொல்லுங்கள் பாப்போம், உலகத்துல நிரந்தரமானது என்று எதுவுமே கிடையாது.
1: மனது எப்படி எப்படி எல்லாம் போகுமோ அந்த மாற்றங்கள் எங்களுக்கு அதிகமா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நாங்கள் உண்ட இன்றைக்கு நினைத்து
0: முக்கியம் அதுதான், என்ன மனசுல மாற்றம் வரணும்.
1: எங்கட மனசு மாறினாத்தான் நாங்கள் வரைய இந்த மாற்றத்துக்கு சரி வரும். எங்களுக்கு மனசு ஒரே இடத்துல நிக்குமா இருந்தா நாங்கள் அந்த மாற்றத்துக்கு நாங்க
0: முடியாதோ.
1: அப்ப இந்த மாற்றத்தை பத்தி கணக்கவும் சொல்லலாம். நாங்கள் ஒரு புரிச்சுக்கல ஒரு சாமான எடுத்து இன்றைக்குதான் சமைப்பம் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் இதில் இது என்ன வேறு ஒன்றை சமைச்சிருக்கலாம். அப்படி ஒரு மாற்றங்களும் எங்கட மனசுல வாரது என்ன?
0: கண்டிப்பா நேற்று
1: கூடத்துல இந்த பூஞ்சாடிகளை இருக்க விட மாட்டான். அங்க இங்கே முழித்து கொண்டு வச்சா வச்சாட்டு நான் சொல்றது இல்ல, அது மாத்தி பாக்குறது எப்படி அமைப்புல வருதுன்னு. அங்க ஊர்ல நான் இந்த விளையாட்டு கணக்க
0: செய்திருக்கேன்.
1: பூகண்ட வெப்பம் கேது அது முளைச்ச உடனே இன்னொருத்த தோண்டி
0: எடுத்து தாக்குறது
1: அப்படி இந்த கணக்க நான் மாற்றங்க செய்திருக்கிறேன்.
0: எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றி பார்ப்பதால் தான் ஒரு அழகு தென்படும். என்ன
1: சாப்பாட்டு விஷயத்தையும் பாருங்க, ஒரு சாப்பாடு செய்யல இன்னதுக்கு இன்னதை போட்டா டேஸ்டா இருக்குமான் சொல்லி செய்து செய்து பாக்க அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். நாங்க வைக்கிறதுன்னு பாக்க இன்னும் ஒரு விதமா அதை செய்து பார்ப்போம்ன்ட்டு எங்கட மனம்தான் அதை மாத்துது. மாத்தி செய்து சாப்பிடக்க அது ஒரு விதமா இருக்கும். எங்கட மருமகள் அள்ளி அள்ளி போடுவா சாமான், என்ன பிள்ளை அள்ளி அள்ளி போடுறீங்க அந்த தூள்வால் போட்டா மாமா சாப்பிட மாட்டேன் அத்தை சாப்பிட்டு பாருங்க என்ன டேஸ்டா இருக்குமான்னு சொல்லுவான். அப்ப அவன் மனசு அப்படி மாறும். நான் இப்படி பண்ணணும்னு சொல்லுவேன். அப்படி எங்கட
0: எங்களையும் சந்தோஷப்படுத்தி மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி இருந்து அது எங்களுக்கு ஒரு ஒரு நிம்மதியும் தரும்.
1: என்ன
0: நாங்கள் மாறுவது எங்களை மட்டுமல்ல எங்களை சார்ந்திருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்க உதவி சென்றால் அந்த மாற்றம் வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். என்ன
1: மற்றவனுக்கு இடங்கள் இல்லாம நாங்க எதையும்
0: மாத்தி கொண்டிருக்கலாம்.
1: பாடலை
0: இது வானிலை ஊடாக உங்கள் இல்லம் தேடி ஒலிக்க விடுகின்றோம்.
1: நன்றி
0: வணக்கம்.

0: ஒழித்தபால விரும்பி கேட்டிருந்தார். பிரான்ஸிலிருந்து திருமதி கமலவேணி நவரண ராஜா அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். திருமதி ராசா தி தியாராஜா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருகின்ற வரவேற்றுக் கொள்கிறோம். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: அப்படியே எங்களை அண்ணா நல்ல கேத்தாதான் இருப்பார் எப்போதும். அதே மாதிரி எப்போதும் கெத்தா இருக்கணும்னு நாங்க கும்பிடும் அம்மாளாச்சிய வேண்டிக் கொண்டு. கெத்தாகத்தானே இருக்கிறீங்க. ஏன்னா என்ன எப்ப பார்த்தாலும் சுழல் கதறியில இது நானும் அண்ணா நான் கேட்கிற பாடல் வந்து சின்னமணிக்குயிலே அந்த படமா இருக்கணும்.
0: அம்மன் கோயில் கிழக்காலே திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.
1: அம்மன் கோயில் கிழக்காலே அந்த பாட்டை கேட்க விரும்புறேன்னா நானே நீங்கள் மாற்றம் என்பதாக்குவேன். மாற்றம் என்றது எங்கட மனதில் இருந்து வாரதான் முழுக்களும்
0: மாற்றம். மனது மனது மனதில் வரணும். மாற்றம் என்ன?
1: மனதில இருந்து வரணும். எல்லாமே மனதில இருந்து. அந்த காலத்துல என்ன எல்லா சகோதரங்கள் எல்லா உறவுகளும் எப்படி இருந்ததுன்னா நல்ல ஒற்றுமையாகவும் ஒருதர் சொல்றத ஒரு சட்டம் அண்ணன் சகோதரங்கள் சொல்றது சட்டம் அண்ணம். அப்ப அப்ப இருந்த மாற்றம் அண்ணா இப்ப மனம் மாறி எல்லாமே இப்ப மாற்றங்களும் வந்து முடிய முழுக்கலுமே மாறிட்டேன். அப்ப எல்லாம் மனம் தானே அண்ணா காரணம். அப்ப எல்லாரும் மாறிக்கல அப்படியே மாற்றங்கள் வந்து கொண்டுதான்
0: இருக்கும் நிச்சயமாக.
1: அப்ப அது மாற்றம் சொல்றேன். மற்றது உணவு உணவு சம்பந்தப்பட்டதுகள் எல்லாம் உணவு வகைகள் எல்லாம் புதுசு புதுசா ஒன்றும் பெறக்கல எல்லாம் மாற்றம்
0: தான்.
1: உடுப்பு ஐட்டங்கள் எல்லாம் மாற்றங்கள்.
0: இல்ல உண்மையிலேயே இந்த உணவு இதுகள் எல்லாம் எங்களுடைய அந்த பாரம்பரிய உணவுகள் எல்லாம் முட்டாகவே கையே விட்டு விட்டோம். என்ன
1: விட்டு விட்டது எல்லாமே அது
0: மாறிட்டேன்னா
1: எங்களுடைய அம்மாக்கள் எல்லாம் ஊர்கள்ல எங்களுக்கு எல்லாம் என்ன பூட்டுகள் களிகள் அது இதுன்னு சொல்லி அந்த ஆரோக்கியம் தான் இன்றைக்கு நாங்கள் இருந்து வாழ்றோம்ண்ணா முழு பேரும்.
0: கண்டிப்பா
1: இன்றைக்கு என்ன புட்டு களியண்டா பிள்ளைகளுக்கு என்னன்னு தெரியாது. அதுதானே அந்த காலத்து சாப்பாடுகள் எல்லாம் அப்படித்தானே அண்ணா நல்ல அந்த முழுக்க எண்ணெய் வேண்டு சொன்னா அதுல தேங்காயில வார பால்லையும் எண்ணெயிலையும் தான் அந்த புட்டுகள்
0: செய்யறது.
1: இங்க சும்மா புட்டுத்தான் இப்ப. அப்ப எல்லாமே மாற்றம் தானே அண்ணா. உடுப்பு ஐட்டங்கள்ல இருந்து பாருங்க அண்ணா உடுப்பு ஐட்டமே எல்லாம் மாற்றம்
0: மாற்றம்
1: மனுஷர் மாற்றம். அப்ப எல்லாம் மாற்றம் என்று நான்
0: இயற்கையோடு இயற்கையோடு நாங்கள் மாற்றத்தை அனுசரித்து தான் செல்ல வேண்டும். ஆனால் எங்களது மனங்களும் அந்த நல்லவற்றுக்காக மாறினால் அவைகளை எல்லாம் வரவேற்றுக்கதானே
1: நல்லதுகளை எடுத்துக்கொள்ளலாம் நல்லதுகளை விடலாம். ஆனால் இதையும் பாருங்க அந்த காலத்துல டெலிபோன்கள் கிடையாது. கையில போனுகள் என்றதுக்கு பெரிய ஆக்களுக்கே கிடைக்கிறது என்ற அறிவுதான் டெலிபோனே இல்லை. ஆனா இந்த காலத்துல குழந்தைகள்ல இருந்து செல்வம் தானா குழந்தை ஊடி எங்களுடைய அக்கா உதாரணத்துக்குன்றா நிஜமானதை சொல்றேன்னா சுவிஸ்ல இருந்து எங்க அக்கா நம்ம அண்ணாண்ட அக்கா அண்ணன் மகன் ஒரு ஆள் புள்ளிய கொண்டு இங்க வீட்டை வந்தவன். அங்க அவ என்ன செய்யிருக்கானா டெலிபோனை கொடுத்து கொடுத்து அந்த புள்ளிய விட்டுட்டு வேலையல் பாத்துருக்கா. இங்க உங்களை வீட்டை உணர்ந்து விட்டுறோன்னு என் டெலிபோனை இவ குடுக்கல போற இடத்துல ஏன் டெலிபோன்ற மாதிரி விட்டுட்டு நானும் தொடங்கின புள்ளியண்ணா பின்னரம் வரையும் புள்ளி அழுகுது. நானும் வைத்தியம் செய்யறேன்னா அல்ல வடிவ என்ன கொத்தமல்லி எல்லாம் வச்சு கொடுத்து ஓம வாட்டர் கொடுத்து எல்லாம் கொடுத்தண்ணா நிக்கவே இல்லை. அப்ப நான் என்ன இந்த பிள்ளைக்கு நடந்ததே இப்படி வீபூதிகள் எல்லாம் பூசி அண்ணா எல்லாம் செய்த முடிய தாய் பின்னரம் நான் கேட்டு அங்க என்ன செய்யறோம் நீங்கள்ட்ட கேட்க இல்ல மாமி நான் இந்த டெலிபோனைத்தான் கொடுக்குறேன் நான் அதை குடும்பம்ட்டு சொன்னா அதை கொடுத்தா அப்புறம் பிள்ளைன்ற வருத்தம் இங்க இருந்தது இல்லையா யோசிக்க பாருங்க அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் யோசிச்சு பாருங்க குழந்தைகள்ல இருந்து. அப்ப அதுலயே இவ்வளவு மாற்றமே அந்த பிள்ளைகளுக்கு அந்த காலத்து பிள்ளைகளுக்கு டெலிபோன்டா என்னண்டு தெரியா பிள்ளைகள் இந்த காலத்துல இப்படி எல்லாம் நடக்குது. அப்ப எல்லாமே மாற்றம் என்று சொல்லிக்கொண்டேன்.
0: இரண்டு பேர் இணைந்திருக்கிறார்கள் இணைத்துக் கொண்டு இந்த பாடலை தருகின்றேன்.
1: சரி நன்றி
0: வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அவருக்கு நீ அந்த இதை கேட்டு ஒரு அமைதி போராட்டம் பிள்ளை உடையுடன் ஒரு மணிக்கு பொபினி மீறிக்கு முன்னாலே செய்கிறார்கள்.
1: அப்போ போறீங்கள்?
0: அப்போ போக வேண்டும். பின்னாடி அந்திரட்டி வீடுக்கு, அடுத்தது துடாக்கு கழிவு இருக்கு, பல சோழிகள்
1: இருக்குது.
0: நீங்க சொல்லுங்க மாற்றத்தை.
1: நாங்கள் வெளியில அனுமதிக்கிறோம்.
0: ஓம் ஓம் ஓம்
1: மாட்டோட நான் எல்லாரும் எல்லாமே சொல்லி போடணும். இப்ப நான் சொல்றேன்டா, நல்லவர்களா இருக்கணும்லோ.
0: ஓம்
1: உண்மைதானே,
0: நல்லவர்கள் கெட்டவர்களா மாறுவதும், கெட்டவர்கள் நல்லவர்களா மாறுவதும்.
1: நேரம்
0: கிடைத்தால் அந்த
1: முதலாவது
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து பைவருடாக இணைந்திருக்கின்றார் வணக்கம்.
2: வணக்கம்.
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓ, நாங்கள் நலமாக இருக்கிறோம். ஒரு தலைப்பு கொண்டு இருக்கிறீங்க, நல்ல தலைப்பு. மாற்றம் வந்து எங்கட மனதாலதான் மாற்றம் வர
0: மாற்றம் வர வேணும்.
2: அது
0: உறுதியாக இருக்கும். என்ன
2: அந்த மாற்றம் வந்தால், இயற்கையாகவே நாங்கள் உடுப்பை மாத்துவோம், எங்கட செயலை மாத்துவோம், வீட்டில இருக்கிற தளபாடங்களை கூட அரக்கி ஒரு ஒன்றை அங்க வச்சு இந்த இங்க வைப்போம். மற்றது ஒரு இது உண்டு. நாங்கள் எங்களுக்கு ஆறாவது ஒரு தரி இது நான் அனுபவப்படையில என்னோட வேலை செய்த ஒரு ஆள் இந்த அனுபவத்தை சொன்னது. உனக்கு ஆறாவது உன்னை அவமானப்படுத்தினாலோ, இல்ல உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால், நீ நாங்கள் போய் எங்களை மாற்றோம்மா. எங்களை மாற்ற என்றால் அவ்வளவு ஒரு ஏட்னாங்கார
0: பிள்ளை.
2: முதல் நாள் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துட்டது. அவள் அடுத்த நாள் பார்த்தா தலைமையிலாம் விட்டி குட்டி கொண்டு வாரா. அப்ப அவள் சொல்றாள், இது இது இதான் செய்த உடனே தனக்கு அந்த அந்த இது போய் இந்த தான் தலைமையில் வெட்டி இருக்கிறேன், தான் வடிவா அந்த வடிவா வெட்டி இருக்கோண்டு தந்த மூலி அதுக்குள்ள போயிட்டுது. அப்பா அங்க முதல் நாள் நடந்த நிகழ்ச்சி பெருசா
0: மேல பாதிக்கல. அவர்களை அவர்களே ரசிக்கும் பொழுதே அது ஒரு மாற்றமாக இருக்கும். நீங்க சொன்னது அருமையான ஒரு கருத்து.
2: இல்ல அந்த நான் கூட இருந்த பார்த்தபடியாலதான் அதை சொன்னேன். நான் சொல்லணும் போல இருந்தது. அதான் வந்தேன் உங்களுக்கு நேரங்கள் மட்டுமட்டு முடிஞ்சா இந்த பாட்டை போடுங்க. மாறாத ஐயா, மாறாது
0: மனமும் குணமும் மாறாது. குடும்பத்தில் நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். விபி அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். ஓம்
3: நாங்கள் நிலம் நீங்கள் நிலமாக இருக்க எல்லாம் வல்லகிறவனுக்கு வேண்டிக் கொண்டு நேற்று தனது கண்ட மாறி கிடக்கு காலையாத்திர கால பூந்தல் அல்ல துளவே சூடமாக சந்திக்கின்றோம். மாற்றம் ஒன்றே மாறாதது உடம்புகள் சூரிய அண்ட மாறி மாற்றம் கட்டாம எல்லாத்திலையும் வேணும். அரிசியல்ல மாற்றம் வேணும், வாழ்க்கையில மாற்றம் வேணும். இப்ப உதாரணத்துக்கு எது வீட்டை கூட்டி மப்பண்ணு போட்டு சமையல் காட்டில இருந்தால் கரைச்சி கொண்டிருக்கிறேன். நினைச்சேன் சோறு கறி சமைப்ப முடிச்சா சோறுண்டா பருப்பு வரும், கீரை வரும், கத்திரிக்காய் பொறிச்சது கிடக்கு, குழம்பு வைப்போட்டு பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு யோசனை வந்தது, புரிச்சத்துல வந்து பார்த்தேன் ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் இருக்குது, ஒரு சின்ன துண்டு கோவா இருக்குது. அப்ப அது அணியாம போடும். சரி என்னத்துக்கு அதுகளை வெட்டி போட்டு குளியல் சாதம் செய்த விட்ட
0: மாட்டேன். சின்ன சின்ன துண்டா வச்சு முதலே சமைச்சிருக்கலாம் தானே.
3: இல்லையாது ஆண்டு கடைசியா இது ஆண்டு போட்டு மகள் வச்சுட்டு போயிட்டாக்கல் முறைக்கையில சமைச்சு வைக்கணும் படைக்கணும் நான் அப்படி வைக்கிறேன்.
0: இப்ப நாங்க இந்த காய்கறி எல்லாம் விட்டுனா அரைவாசிய வைக்கிற உலக வெங்காயத்தை விட்டு வைக்கிறது அதெல்லாம் கூடாது என்ன
3: அது சுகாதாரத்துக்கு நல்லது இல்ல வெங்காயம்பட்டி குச்சுக்களை வைக்கிறதா சுகாதாரத்துக்கு நல்லது ஒரு சில மரக்கறிகள் ஓகே வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா வைக்கட்டா
0: இல்ல மரக்கறிகள் வைத்தா நல்லபடியா பேக் பண்ணி போட்டு அப்படி வச்சுட்டா பரவாயில்ல
3: மனைவி வாங்கி வச்சிருக்கிறாரு அதுகள்ல கொஞ்சம் மெண்டையால் கொஞ்சம் கட்டிக்காரி பேக் பண்ணி அது சிப்பு உள்ள பூட்டி கொடுத்தா பஞ்சிருக்கோம் நான் வைக்க விரும்புறேன் இல்ல நான் வடிகா சேர்த்துட்டே இருந்தா மிச்சம் விட்டு அவங்க கறி எடுக்கலாமே மகன் சொல்றாரம் இந்த இடத்தை விட்டு எழும்பி நாங்கள் நல்ல இடத்துல போய்
0: அந்த மாற்றங்களை எல்லாம் அந்த அபிஜான கதைகள் எல்லாம் இன்னொரு நேரத்துல பேசி கழுவாம் நான் வந்தது அதுதான் நீங்கள் அதுகளெல்லாம் வேறு இடத்துங்கள்ல பேசிக்கலாம்
3: மாற்றங்களும் தேவை எல்லாரோட சேர்ந்து இப்ப மூன்று பாட்டு வந்துட்டு நான் பாட்டு அவையோ இந்த பாட்டோட சேர்ந்து நான் சொல்றேன்
0: நன்றி சிரவிதா உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்
3: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி ராசாத்தி தியாகராஜா. அவருக்கும் அது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வரும் பாடலுடன் இணைந்து கேட்டிருந்தார் திருமதி மீரி என்றன் அவர்கள் அவரது பாடல்.

புலியை வீட்டில் வச்சாலும் கரையும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கரையும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில்

திருடும் கையை கட்டி வச்சாலும், தேடும் காதை திருகி வச்சாலும், ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும், திடும் வாயை பூட்டி வச்சாலும், திருடும் கையை கட்டி வச்சாலும், தேடும் காதை திருகி வச்சாலும், ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும்

புளித்த பாடலுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய காலைப்பு நன்றல். காலைப்பு நன்றல் நிகழ்வோடு இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியும் வணக்கமும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு

நிகழ்ச்சிக்கு ஆதரவு கரம் கொடுத்த என்எஸ் ஜுவல்லரி ஸ்தாபனத்தாருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஓர் நிகழ்வின் உண்டாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவிட்டுச் செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சபாகீதீஸ்வரன். நன்றி, வணக்கம்.

நிலையக்கலை நேரம் 11:11. வி டி கேசன்கரியன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவிடம் வரும் மணிக்கூர் தடவை இடம் வரும் செய்தி தலைப்புகள். பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமியின் படுகொலையுடன் எனது கணவரான சோமரட்னா ராயபக்சாவுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பது பற்றி இதற்கு முன்னர் அனுப்பி வைத்த கடிதம் மூலம் உங்களுக்கு அறிய தந்து சுமார் ஒரு வருடம் கடந்திருக்கின்றது. எனது கணவர் சுமணி படுகொலையை வெளிப்படுத்திய ஒரு சாட்சியாளர் மாத்திரமே ஆவார். எனவே இது குறித்து உங்களது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எனக்கு அறியத்தாருங்கள் என வலியுறுத்தி மரண தண்டனை கைதியான லாரன்ஸ் கோப்ரல் சோமரட்னா ராயபக்சாவின் மனைவி ஜனாதிபதி அனுரகுமார திசனாவுக்கு மீண்டும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார். செலவுக்கு தற்போது படுக்கையில் உட்கார்ந்திருக்க கூட சக்தி இல்லை. அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. தொற்று நோய் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சுமார் 8 நாட்களாக அவர் ஒரு துளி தண்ணீர் கூட அறந்தவில்லை என அவரது மனைவி விசனம் வெளியிட்டிருக்கின்றார். ராயபக்ச தனது சிங்கள இனத்தின் மீது பற்று கொண்டுள்ளார். ஆகவே அவர் ஏனைய இனங்களையும் ஆதரிப்பார். 2029 நாமல் ராயபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அவருடன் பேசி நாங்கள் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த அரசாங்கத்துக்கு நிதியளிக்க கூடாது. நாமல் ராயபக்சாவுக்கே ஆதரவு வழங்க வேண்டும் என ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார். உள்நாட்டு போர் முடிவடைந்து 17 ஆண்டுகளுக்கு மேலாகி தங்களது சொந்த காணிகள் 36 வருடங்களுக்கு மேலாக விடுவிக்கப்படாததை கண்டித்து மயிலிட்டி மக்கள் நாளை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்து முன்பாக பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். நாட்டின் தற்போதைய பிரதான பிரச்சனையாக பொருளாதார நெருக்கடி உருவெடுத்துள்ள நிலையில் அதனை மூடி மறைப்பதற்காக அரசாங்கமும் ராயபக்ச தரப்பினரும் இணைந்து அரங்கேற்றும் ஒரு கூட்டு நாடகமாகவே செலவு விவகாரத்தை நான் பார்க்கின்றேன் என திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மவ்ரூப் நேற்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு தலைமை தாங்கும் அதிகாரிகளான சானி அவியசுகரா மற்றும் ரவி செரவரட்ன ஆகியோர் புதிதாக வந்தவர்கள் அல்ல. விவரங்கள் நிகழ்ந்த காலத்திலேயே பொறுப்புகளில் இருந்தவர்கள். ஆகவே அன்று அவர்களையும் பணியாற்ற விடாமல் தடுத்த மர்ம கை எது என கண்டறியப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்திருக்கின்றார். யார் என்ன கூறினாலும் நீண்ட காலமாக நான் நன்கு அறிந்த அரச அதிகாரியான சுரேஷ் சலே என்பவர் நாட்டுக்கும் மக்களுக்கும் மற்றும் தான் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட அரசியலமைப்புக்கும் இணங்க செயலாற்றிய மிகவும் திறமையான நேர்மையான ஓர் அதிகாரி என்று எல்லே குணவங்க தேரர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவினால் உகாண்டாவில் பதுக்கி வைத்ததாக கூறப்பட்ட நிதிகளை மீட்டெடுத்து நாட்டை வளப்படுத்துவோம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்தது. ஆனால் இன்று அவ்வாறான இந்த மாற்றமும் இடம்பெறவில்லை என்று மக்கள் போராட்ட முன்னணியின் செயல்பாட்டாளர் வசந்த முதலிகே தெரிவித்திருக்கிறார். புதிய அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் பழைய சட்டத்தை விட பல மடங்கு ஆபத்தானது என்று ஜனாதிபதி சட்டத்தை கே தவராஜா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். டாலர் நெருக்கடி, வரிச்சுமை மற்றும் நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் உள்ளிட்ட நாட்டின் தற்போதைய கடுமையான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகள் குறித்து ஒன்றிணைந்த கூட்டு எதிர்க்கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் மல்வத்து பீடத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் எரிபொருள் மானியங்கள் இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அரசாங்க நிதி வெட்டிய குழுவுக்கு அறிவித்திருக்கின்றது. திருவோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவ குல மக்கள் குடிநீரின்றி தவிப்பதாக கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் உள்ள நாவர்குடா வீதியில் குறுக்கே அமைக்கப்பட்ட வடிகாலுக்குள் சிக்கிய நபர் ஒருவர் தீயணைப்பு படையினரின் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றார்.
தொலைபேசி பரிமாற்ற கோபுரங்களின் கேபிள்களை திருடிய சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்கள் இருவர் ஐஸ் போதைப் பொருட்களுடன் ராகமா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் அரச நிர்வாகத்துறையிலும் சிவில் சமூக பரப்பிலும் கொள்கை உறுதியுடனும் நீண்டகாலம் பணியாற்றியவரும் தமிழ் சமுதாயத்தை சர்வதேச தளங்களில் பிரதிநிதித்துவப்படுத்திய ஆளுமையின் திகழ்ந்த கலாநிதி தேவநேசன் நேசையா அவரது 91 வயதில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் காலமானார். வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவம் நாளை திங்கட்கிழமை கொடியுடன் ஆரம்பமாக உள்ளது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் பிரான்சில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஜூன் மாதம் 17 இருதரப்பு பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளனர். வட மாவட்டங்களில் 31 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது. பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை பாட்டாளி மக்கள் கூட்டணியில் இல்லை என்றால் சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் கூட அவர் தப்பித்தவரைத்தான் வென்றிருப்பார் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் தெரிவித்திருக்கின்றார். இந்திய ஆகாயப்படையின் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் 5 வீரர்கள் இறந்து போயினர். நைஜீரியாவில் போதைப்பொருள் கடத்திய இந்திய மாலுமிகள் 11 பேர் கப்பலுடன் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 50 கோடி ரூபாய்க்கு மேல் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது.

தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் சுவிட்சர்லாந்து மக்கள் தொகை 10 மில்லியனுக்குள் வைத்திருக்கலாமா என்பதை சுவிட்சர்லாந்து பரிசீலிக்கின்றது. அதற்கு இன்று பொது வாக்கெடுப்பு நடத்துகின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் சண்டை நிறுத்த உடன்பாடு சாத்தியமாகக்கூடும் என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கின்றது.

குளியல் சோப்போத்தல் கைதவரை விழுந்து உடைந்து விட்டது. அம்மாவுடன் அடிவிழும் என்று பயந்து வீட்டை விட்டு ஓடிய 9 வயது சிறுமி 22 ஆண்டுகளுக்கு பின்னர் தமது சொந்த குடும்பத்துடன் மீண்டும் இணைந்திருக்கின்றார். ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகரில் உள்ள பிரபல கூஜி கடற்கரையில் சுறாவால் தாக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கின்றது. சுமார் 30 வயதுடைய அவருக்கு கைகளிலும் கால்களிலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு போர் தொடங்கியதிலிருந்து உலகெங்கும் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்திருக்கின்றது. ஆப்பிரிக்காவின் கென்யா நாட்டிலும் தாக்கம் உணரப்பட்டது. அது எரிபொருள் இறக்குமதியை பெரிதும் சார்ந்திருக்கின்றது. ஆனால் தற்போது அங்கு நிலைமை வேறு. கென்யா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் பசுமை வாகனங்களின் பயன்பாடு கணிசமாக உயர்ந்திருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் ஐசிசி மகளிர் D20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தொடக்க ஆட்டத்தில் இலங்கை 87 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. உலகக்கிண்ண காற்பந்த போட்டியின் 36 ஆண்டுகளில் முதல் முறையாக சுவிட்சர்லாந்து ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. கால்பந்து போட்டியில் துருக்கிக்கு இன்று ஏமாற்றம். கால்பந்து திரளில் தொடங்கிய பயணம் இப்பொழுது ஹாலிவுட் வரை சென்றடைந்திருக்கின்றது. இரு சகோதரர்கள் உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் பங்கெடுக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வெவ்வேறு நாடுகளை பிரதிநிதிக்கின்றார்கள். தொடர்வது இன்றைய நாணயமாற்றுவதற்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடைய தந்து கொண்டிருக்கும் உத்தியோக இணையதளமான www.tmil.com. இன்று 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 388.2% இந்திய பெறுமதியில் 110.19%. 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.23% இந்திய பெறுமதியில் 95.20%. 1 சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 420.64% இந்திய பெறுமதியில் 119.45%. 1 UK பவுன் இலங்கை பெறுமதியில் 449.45% இந்திய பெறுமதியில் 127.65%. 1 கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 229.61% இந்திய பெறுமதியில் 68.05% காணப்படுகின்றது. இத்துடன் VT கேசன் கதியன் VT சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தரவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றன.

0: அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சிஎம்யு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் சைபர் 1 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ், கோனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: தொலைபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

வகை. எவ்வளவு நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: இன்றைய சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலம் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 87 பகைமாட்சி என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 867. கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை. கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை.
1: எவ்வளவு பொருள் செலவானாலும் பரவாயில்லை, அந்த நரி தலையனின் பகையை நான் பெற்றாக வேண்டும். அப்படி பெறுவதுதான் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியூட்ட கூடியதாகும். அருகில் அமர்ந்திருந்த புலவரிடம் அவரால் புகழ்ந்து பாடப்பெற்ற அரிமா நெஞ்சன் சொன்னான், கயல் நாடு என்னும் சித்திரசுக்கு தலைவன் தான் அரிமா நெஞ்சன். அவனுக்கு நெருங்கிய நண்பனாக விளங்கிடும் வாய்ப்பு பெற்றவன் தான் நரி தலையன். பேரு கேட்டாற் போல சூது மதி கொண்டு சூழ்ச்சி வலை பின்னி அரிமா நெஞ்சனுடைய அன்புக்குரிய சுற்றத்தாரையும் நண்பர்களையும் விரட்டிவிட்டவன். இந்த உண்மையை புலவர் எடுத்துரைத்த போதெல்லாம் அதை நம்ப மறுத்தான் அரிமா நெஞ்சன். இப்போதும் அதே புலவரிடம் அவன் நரித்தலையனின் பகையை பொருள் கொடுத்தாவது பெற்றிட வேண்டும் என்று கூறியதும் அவர் வியப்பில் ஆழ்ந்தார். கயல் நாட்டு காவலனா இவ்வாறு பேசுவது? நரி தலையன் மீது திடீரென இப்படி கோபம் பொங்குவானேன்? அவன் தீயவன், தீயனும் கொடியவன் என்று நான் எடுத்து கூறிய போதெல்லாம் என் பேச்சை ஏற்றுக்கொள்ள மறுத்தாய். இப்போது அவன் எந்த பகையும் உன்னோடு கொள்ளவில்லை, நண்பனாகத்தானே இருக்கிறான். திடுமென அவனை பகைவனாக்கிக் கொள்வதால் பயன் என்ன என்று புலவர் கேலி புன்னகையை புரிந்தவாறு அரிமா நெஞ்சனை கேட்டார், புலவரே என்னை மன்னித்து விடுக. தொடக்கத்தில் அந்த துரோகியை பற்றி நீவிர் எச்சரித்த போது என் செவிகள் அடைபட்டு கிடந்தன. என்னுடன் மிக நெருக்கமாக இருக்கிறானே என்று எண்ணி ஏமாந்தேன். அடுத்து கெடுக்கும் கூட்டத்தைச் சேர்ந்தவன் நரித்தலையன் என்பதை அவனது அண்மைக்கால செயல்கள் வாயிலாக தெளிவாக உணர்ந்து கொண்டேன். அரிமா நெஞ்சனின் கண்கள் கலங்கின. புலவர் அவனுக்கு ஆறுதல் வழங்கியவாறு அறிவுரை கூறினார், என் செய்வது, எளிதில் யாரையும் நம்பிவிடும் இயல்பு உனக்கு. யாரிடமும் அவன் பெற முடியாத மதிப்பை நீ அவனுக்கு அளித்தாய். கொள்ளுக்கட்டையால் தலையை சொரிந்து கொள்வது என்பார்களே, அதே போல நரித்தலையனுக்கு நண்பர்கள் வரிசையில் முதலிடம் வழங்கினாய். இன்று அவனை பகைவனாக ஆக்கிக் கொள்ள என்ன விலை கொடுக்கவும் தயார் என்கிறாய். இதைத்தான் வள்ளுவர் அழகாக எழுதியிருக்கிறார். அதாவது தன்னை அடுத்திருந்தவாறே தனக்கு மாறான காரியங்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது வாங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்போதாவது அந்த குரல் மொழி உன் கண்ணை திறந்து கண்டு களி பேருவசை கொள்கிறேன். சித்தரசன் செந்தமிழ் புலவரை கட்டி தழுவிக்கொண்டு எங்கே என்னை திருத்திய அந்த குரலை உங்கள் வாயால் ஒருமுறை சொல்லுங்கள் புலவரே என்றான். புலவர் அந்த குரலை இசையுடன் பாடி காட்டினார். அந்த குரல் இதோ, கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடித்திருந்து மாணாத செய்வான் பகை. பகை மாட்சி என்ற தலைப்பில் அதிகாரம் 87 பாடல் 867.

അക്രമണിക്കും സൂറ പുത്രം കൊണ്ട വീണ അക്രമണിക്കും സൂറ.

0: பாரிஸ் லாச்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0650262115. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. அழைக்கின்றது வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 64-375-55.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: கருத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 40 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79-230-80-4.

0: தொடர்ந்து சங்கமத்திலே
1: ராஜாதி ராஜன் வீராதி வீரன் பண்டார வன்னியன் வழிவந்த வேலன் பூரா

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரன்.

தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி திரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

0: இந்திய அரசாங்கத்தின் உளவுத்துறைகளில் ஒன்றான ரோ ஆரம்பத்திலிருந்து விடுதலை புலிகளுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்திருக்கிறது. 1983 ஆண்டிலிருந்து ரோ அமைப்பு செய்து வந்த பல சீர்குலைவு வேலைகளை நாம் புரிந்து கொள்வது அவசியம். பிரபாகரனுக்கும் இந்திய அரசுக்கும் இடையே மோதலை உருவாக்கியது இந்த ரோ அமைப்பாகும். விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டு வந்த ரோ அதேவேளையில் மற்ற சமூக விரோத இயக்கங்களை மறைமுகமாக ஊக்குவித்தது. இந்திய மண்ணில் இருந்து கொண்டு விடுதலை போராளிகள் என்ற போர்வையில் செயல்பட்டு வந்த பல சமூக விரோத இயக்கங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொலை கொள்ளை போன்ற காரியங்களை தங்குதடை இல்லாமல் நடத்தின. அவற்றையெல்லாம் ரோ மூடி மறைத்தது. இந்த சமூக விரோத இயக்கங்களை பாதுகாத்தது. தமிழ்நாட்டில் பல கொலைகள் கொள்ளைகள் ஆகியவற்றை இந்த இயக்கங்கள் நடத்திய போதிலும் அதற்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்கவோ தண்டிக்கவோ போதுமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பது, சம்பந்தப்பட்டவர்கள் சுலபமாக தப்பிச் செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் என்பதும் அப்பட்டமான உண்மைகளாகும். இதற்கு ரோ அமைப்புத்தான் காரணமாகும். உளவுத்துறையின் இந்த நடவடிக்கைகளுக்கு இரண்டு உள்நோக்கங்கள் இருந்தன. முதலாவதாக, இந்த இயக்கங்களை கொண்டு தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை போன்றவற்றை நடத்தி அதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈழத்தமிழர்கள் மீதே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல். இரண்டாவதாக, இந்த இயக்கங்களுக்கு பயிற்சியும் ஆயுதங்களும் கொடுத்து விடுதலை புலிகளுக்கு எதிராக ஏவி விடுதல். இந்த இரண்டு நோக்கங்களையும் நிறைவேற்ற துரோக இயக்கங்கள் துணை புரிந்தன. தமிழீழ மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம் என்ற உண்மையை அடியோடு மறைத்து அது பற்றிய தவறான செய்திகளை இந்திய அரசுக்கு ரோ தெரிவித்து வந்தது. பிரதமராக ராஜீவ்காந்தி பொறுப்பேற்ற பிறகு இலங்கை பிரச்சனை பற்றிய முடிவுகள் எடுப்பதற்கு ரோவின் ஆலோசனைகளையே பெரிதும் நம்பி அவர் செயல்பட்டார். அதன் விளைவாக அவருடைய முடிவுகள் எல்லாமே தவறாக அமைந்தன. இந்திய அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே சுமூகமான உறவு ஏற்படாததற்கு இந்த அமைப்பே காரணமாகும். பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் அடியோடு ஒழித்து கட்டுவதற்கு இந்த அமைப்பு பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டியது. கெலோ, இபிஆர்எஃப், புலர் போன்ற இயக்கங்களுக்கு விசேட பயிற்சி அளித்து நவீன ஆயுதங்களை கொடுத்து விடுதலை புலிகளை ஒழித்து கட்ட ஏவிவிட்டது. ஆனால் இந்த சதிவேலைகளை பற்றி பிரபாகரன் ஏற்கனவே அறிந்திருந்த காரணத்தினால் இவற்றை பிரபாகரன் வெற்றிகரமாக முறியடித்தார். ராஜீவ் ஜெயவர்தன உடன்பாடு கையெழுத்தான பிறகும் கூட தனது சீர்குலைவு வேலைகளை ரோ நிறுத்தவில்லை. ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு விடுதலை புலிகள் நிராயுத பாணிகளாக காட்சி தரும் இந்த சமயமே அவர்களை ஒழித்து கட்டையற்ற சமயம் என்று முடிவு கட்டி மீண்டும் சமூக விரோத இயக்கங்களைச் சேர்ந்தவர்களை இந்திய ராணுவ விமானங்களின் மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்து இறக்கியது. குறுகிய கால இடைவெளியில் சுமார் 22 விடுதலை புலிகளை இந்த சமூக விரோதிகள் படுகொலை செய்தார்கள். விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. திருமணின் உண்ணாவிரதத்தையொட்டி 1987 செப்டம்பரில் நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது சமூக விரோத இயக்கங்களின் அக்கிரமங்கள் குறித்து பல்வேறு செய்திகளை நேரடியாக அறியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பிரபாகரன் அவர்களிடம் நான் பேசிக் கொண்டிருந்த போது அவர் மிக்க வேதனையுடன் குறிப்பிட்டார், யாழ்ப்பாணத்தை சிங்களப்படை முற்றுகையிட்ட போது எங்கள் தோழர்கள் இரவு பகலாக உறங்காமல் உண்ணாமல் காவல் புரிந்தார்கள், மக்களை பாதுகாத்தார்கள். ஆனால் அப்போது சென்னையில் சுகமாக உல்லாச வாழ்க்கை நடத்திய துரோக கும்பல் இந்திய ராணுவ உதவியுடன் இப்போது யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்கள் தோழர்களை சுட்டுக் கொள்ளுகிறது. விடுமுறையில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் சென்றவர்களே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். வடமராட்சி மீது மூர்க்கத்தனமாக சிங்களப்படை தாக்கிய போது கூட நாங்கள் 7 அல்லது 8 பேர்களை தான் இழக்க நேர்ந்தது. ஆனால் ஆயுதங்களை கீழே வைத்த பிறகு துரோக இயக்கங்களால் எங்கள் தோழர்கள் 22 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை அறியும் போது எங்கள் வேதனை அதிகமாகிறது. இந்திய அமைதிப்படையிடம் நாங்கள் முறையிட்டோம், அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பதில் நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லாத நிலைமையில் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் என்று பிரபாகரன் குறிப்பிட்டார். சமூக விரோத இயக்கங்களைச் சேர்ந்தவர்களை வளைத்து பிடித்து அவர்களின் ஆயுதங்களை பறித்தெடுத்தோம். எதிர்த்தவர்கள் சிலரை நாங்கள் சுட நேர்ந்தது. இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் தமிழர்களே என்பதை நாங்கள் வேதனையுடன் எண்ணி பார்க்கிறோம். ஏற்கனவே எங்கள் இளைஞர்கள் பலரை பலி கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு தமிழ் இளைஞன் இறக்கும் போதும் ஒரு தமிழ் பெண் கணவன் இல்லாமல் போகிறாள் என்பது எங்களுக்கு புரிகிறது. எங்கள் குலம் வளர நினைக்கும் எங்களுக்கு இது பேரிழப்பு தான். ஆனாலும் துரோகிகளை நாங்கள் விட்டு வைக்க முடியாது. இந்த உண்மையை மற்ற இயக்கங்களில் உள்ள இளைஞர்கள் உணர வேண்டும். இந்த மோதல்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் உளவுத்துறையே பின்னணியில் இருக்கிறது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். தமிழீழ லட்சியத்தில் உறுதிப்பாடும் இயக்க கட்டுப்பாடும் உடைய ஒரு தேசிய இயக்கம் தோன்றுவதை இந்த சக்தி அன்றிலிருந்து எதிர்த்து வருகிறது. தேசிய விடுதலை இயக்கமாக விடுதலை புலிகள் வளர்வதை கண்ட அஞ்சிய இந்திய உளவுத்துறை ஏனைய அமைப்புகளை ஆயுத குழுக்களாக வளர்த்துவிட்டு இயக்க மோதல்களை உருவாக்கி எம்மை அழிக்க முயல்கிறது. இந்த அழிவுக்கு இந்திய உளவுப்படை மட்டும் காரணமல்ல, இந்திய உளவுப்படையின் சூழ்ச்சிக்கேற்ப செயல்படும் இந்த அமைப்புகளின் தலைவர்களும் காரணமாவார்கள். பதவி வரி படித்த இந்த தலைவர்கள் இந்திய உளவுப்படையின் ஐந்தாம் படையாக விளங்குகின்றார்கள். இந்த உண்மைகளை உணர்ந்து துரோக தலைவர்களை தூக்கி அறிந்துவிட்டு எங்களுடன் வந்து சேர்கிறவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். இலட்சிய பற்றுடைய போராளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். எங்களிடம் பிடிபட்ட பலரை அவரவர்களின் பெற்றோர்களை அழைத்து நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்களை நாங்கள் வெளியே விடுவோமேயானால் துரோக தலைவர்கள் அவர்களை கொன்றுவிட்டு பழியை எங்கள் மீது சுமத்தி விடுவார்கள் என்று பிரபாகரன் குறிப்பிட்டார். பிரபாகரன் ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்த போது இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவரிடம் சில வாக்குறுதிகளை அளித்தார். அதை நம்பி பிரபாகரன் ஆயுதங்களை ஒப்படைக்க சம்மதித்தார். இடைக்கால அரசாங்கத்தில் விடுதலை புலிகள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று பிரதமர் ராஜீவில் இருந்து இலங்கை தூதர் தீட்சித் வரை பலரும் பிரபாகரனை வற்புறுத்தினார்கள். ஒருபுறம் இவ்வாறு செய்து கொண்டு மறுபுறம் விடுதலை புலிகளை அடியோடு ஒழிக்க ரோ அமைப்பின் மூலம் சதித்திட்டம் தீட்டப்பட்டது. இந்திய அரசின் இந்த இரட்டை வேடம் கண்டு பிரபாகரன் மனநொந்து போயிருந்தார். ஒரு பெரிய நாட்டின் பொறுப்புமிக்க பதவியில் இருப்பவர்கள் இப்படியெல்லாம் கபட நாடகம் ஆடுவதைக் கண்டு அவர் அளவற்ற வேதனை அடைந்திருந்தார். அந்த வேதனையை பிரபாகரன் வெளியிட்ட போது அவருக்கு நான் ஆறுதல் கூறினேன். இந்தியாவின் பெரிய பதவிகளில் இன்றைக்கு இருப்பவர்கள்தான் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதிகள் என்று நினைக்க வேண்டியதில்லை. இவர்கள் தங்கள் சுயநலம் காரணமாக இவ்வாறு செய்கிறார்கள். இந்திய மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மீது மிக்க அன்பும் மதிப்பும் வைத்திருக்கிறார்கள் என்று நான் பிரபாகரனுக்கு விளக்கி சொன்னேன். தமிழ் மக்களின் முழு ஆதரவு பெற்ற தலைவராக நீங்கள் மட்டுமே விளங்குகிறீர்கள் என்பதை நீண்ட நாட்களுக்கு யாராலும் மறைத்து வைக்க முடியாது. அந்த உண்மை வெளிப்பட்டே தீரும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது இந்திய மக்களின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று சுட்டிக்காட்டினேன். ரோ உளவு அமைப்பு தொடர்ந்து இவ்வாறு செய்து வருவது பற்றி இருவரும் மனம் விட்டு பேசினோம். ஏனைய இயக்கங்களின் தலைவர்கள் ரோ அமைப்புக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்பது பற்றியும் விரிவாகவே வாதித்தோம். விவரம் புரியாத அப்பாவிகளான பல இளைஞர்கள் இந்த இயக்கங்களை நம்பி அவற்றில் சேர்ந்திருப்பது பற்றியும் பேசினோம். இந்த இயக்கங்களில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் நடுவில் புலிகளை பற்றி ஒரு அச்சம் உண்டாக்கப்பட்டிருப்பதை நான் தெரிவித்தேன். மற்ற இயக்கங்களை ஈவிரக்கமின்றி ஒழித்து கட்ட பிரபாகரன் முயலுகின்றார் என்ற பொய்யான பிரச்சாரத்தை துரோக இயக்கங்களின் தலைவர்கள் செய்து வருவதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இந்த இயக்கங்களின் துரோகத்தன்மையை அம்பலப்படுத்துவதோடு இந்த இயக்கங்களில் சேர்ந்துள்ள அப்பாவி இளைஞர்களுடன் தங்களுக்கு எந்தவித பகமையும் இல்லை என்பதை விளக்கினால் நல்லது என்பதையும் நான் அவரிடம் கூறினேன். அந்த யோசனையை பிரபாகரன் வரவேற்றார். அன்றைய தினமே அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார். அந்த அறிக்கையில் விடுதலை புலிகளுடன் இணைந்து போராட முன்வருமாறு அனைத்து போராளிகளுக்கும் அவர் நேசக்கரம் நீட்டினார். 25/9/1987 அன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ் மக்கள் இன்று மிகவும் ஆபத்தான வரலாற்று நெருக்கடியை எதிர்நோக்கி நிற்கிறார்கள். இந்த இக்கட்டான சூழலில் ஒரு தேசிய எழுச்சியாக நமது போராட்டம் சாத்வீக வடிவில் ஒரு புரட்சிகரமான புதிய பரிமாணம் பெற்று வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் போராளிகளிடையே மோதல்கள் நிகழ்வது இன்றைய மக்கள் போராட்டத்துக்கு மாசு கற்பிப்பதாக முடியும். ஆகவே ஏனைய அமைப்புகளைச் சேர்ந்த போராளிகள் தமது விரோத மனப்பான்மையை துறந்து பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட்டு எமது விடுதலை இயக்கத்தோடு இணைந்து கொள்ள முன்வந்தால் அவர்களை அரவணைத்துக் கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். அன்றும் சரி இன்றும் சரி இயக்க முரண்பாடுகளுக்கும் மோதல்களுக்கும் எந்த சக்தி பின்னணியில் இயங்குகிறது என்பதை நாம் பகிரங்கமாகவே அம்பலப்படுத்தியுள்ளேன். இந்திய அரசின் அங்கமாகிய இந்த சக்தியின் நாசகார நடவடிக்கைகள் பற்றி தமிழீழ மக்கள் இன்று நன்கு அறிவார்கள். தமிழீழ லட்சியத்தில் உறுதிப்பாடும் இயக்க கட்டுப்பாடும் உடைய ஒரு தேசிய இயக்கம் தோன்றுவதை இந்த சக்தி அன்றிலிருந்து எதிர்த்து வருகிறது. ஒரு தேசிய விடுதலை இயக்கமாக விடுதலை புலிகள் வளர்வது கண்டு அஞ்சிய இந்திய உளவுத்துறை ஏனைய அமைப்புகளை ஆயுத குழுக்களாக வளர்த்துவிட்டு இயக்க மோதல்களை உருவாக்கியும் எம்மை அடிக்க முடியவில்லை. ஆனால் இயக்க மோதல்கள் நிகழ்ந்தன. உடன்பிறப்புகள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டார்கள். தமிழினத்துக்கு ஏற்பட்ட இந்த அழிவுக்கு, இந்த அளப்பெரிய இழப்புக்கு இந்திய உளவுப்படை மட்டும் காரணம் அல்ல, இந்த உளவுப்படையின் நயவஞ்சகர் சூழ்ச்சிக்கு பலியாகிய ஏனைய அமைப்புகளின் தலைமைகளும் இதற்கு காரணம். பதவி வெறி பிடித்த இந்த தலைமைகள் இந்தியாவின் பகடக்காய்களாக இந்திய உளவுத்துறையின் ஐந்தாம் படையாக இயங்கினார்கள், இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனது அன்பான உடன்பிறப்புகளே, எமது எதிர்நோக்கும் இந்த இக்கட்டான கட்டத்தில் நான் உங்களுக்கு எனது அன்புக்கரத்தை நீட்டுகிறேன். தமிழீழ லட்சியத்தை கைவிட்டு தமிழ் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு அந்நிய அரசு சக்தி ஒன்றுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் துரோக தலைமைகளை தூக்கி அறிந்துவிட்டு விடுதலை புலிகளோடு வந்து சேருங்கள், விடுதலை புலிகளாக மாறுங்கள், விடுதலை புலிகளின் லட்சிய போராட்டத்தில் அணி திரளுங்கள். நீங்கள் எந்த லட்சியத்துக்காக இந்த அமைப்புகளிடம் சேர்ந்தீர்களோ அந்த இலட்சிய பாதையில் எமது விடுதலை இயக்கம் மட்டுமே வீறு நடை போடுகிறது. ஆகவே தமிழீழ லட்சிய பற்றுடைய போராளிகள் யாவரையும் நாம் அரவணைத்துக் கொள்ள தயார். உங்களை எமது அணியில் சேர்த்து போராளிகளாக கௌரவிக்க தயார், எமது தோழர்களாக பராமரிக்க தயார் என்று பிரபாகரன் அந்த அறிக்கை ஊடாக வேண்டுகோள் விடுத்தார். பிற இயக்கங்களுடன் இணைந்து நின்று போராட பலமுறை பகிரங்கமாக பிரபாகரன் முன்வந்தும் மற்ற இயக்க தலைவர்கள் அந்த அழைப்பை உதாசீனம் செய்தார்கள். இந்திய ரோ உளவு அமைப்பு மற்றும் சர்வதேச சீர்குலைவு அமைப்புகள் ஆகியவை விரித்த வலையில் விழுந்து விடுதலை புலிகளை ஒழித்து கட்ட முயன்றார்கள். தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கே துரோகம் செய்யவும் இவர்கள் தயங்கவில்லை. ஆனால் பிரபாகரனின் வேண்டுகோள் பிற இயக்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களை சிந்திக்க வைத்தது. ஆனால் தங்கள் தலைவர்களின் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு இவர்கள் அஞ்சினார்கள். ஆனாலும் துணிந்து பலர் விடுதலை புலிகளுடன் சேர்ந்தார்கள். மற்றும் பலர் துரோக இயக்கங்களிலிருந்து அணி அணியாக வெளியேற தொடங்கினார்கள்.
1: ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்னியன் வழிவந்த வேரன் சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லாளமானனின் உயிர்ப்பான தீரன்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை நலநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைவிரிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த

தமிழர் வரலாற்றில் தன்னை மெர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிபுரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: தேவி சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கேட்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாச்சி, இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம், வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நிலவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: ரம்ஜான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை, ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

0: சங்கமத்திலே இனி தொடர்ந்து வர இருப்பது. சங்கமத்திலே இனி தொடர்ந்து வர இருப்பது. நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் 18. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜெகன், கேது, கேமா, ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
1: ஜனு ஜனு,
2: என்ன பையன் காத்துறீங்க? இப்ப
1: என்ன படுத்துருக்கீங்க?
2: நான் இத்தனை வேலையால வந்தேன்.
1: மாமி அப்பாக்கு டிக்கெட் போட்டுட்டாவாம்.
2: அவன் போட்டு அவன் கொடுக்கட்டும்
1: நினைச்சு வார மாசம் போட்டிருப்பேன்
2: செய்வா
1: தெரியுமா? அது பேருந்து பாப்போம், ஏதாவது செய்யலாம். இப்ப இலக்கத்தனை தயார் வேண்டிய பேங்க் ஒரு மாத்தி விடும். இப்ப ஏதாவது
2: மாமாட்ட ஒரு கொஞ்சம் காசும் இல்லையா? அவர்கிட்ட
1: அவர்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு சிலவுக்கு அவரை கொண்டு வச்சு கேட்கிறான். வேற நேரம் அவர் அவர்கிட்ட காசு இருக்கோ என்னன்னு தெரியல. நீ
2: அதுக்கு காசு இருக்குமோ தெரியான்றீங்க வந்து. அவருக்கு பென்ஷன் காசு வரும், மாமியோட காசு வரும் வந்து.
1: சரி போய் போத்தனை பாப்போம். காசு தேர மாத்தி கொடுக்க
2: என்னட்டு
1: இப்ப வந்துட்டு இல்ல. பொறுங்க வாரம் நான் யோசிச்சுதான் நான் சொல்லுவேன். தெரியும் தெரியும் தெரியாதா?
2: அப்ப இப்ப நீங்களும் சேர்ந்துதான் இப்ப அவங்களோட வந்துட்டு காசு பெண்ணிட்ட வாய் கொடுத்துருவோம்னு நிக்கிறீங்க.
1: உடனே மாறி உடனே இந்த பொம்பளை குணம் உடனே மாறி எங்கிட்ட கதையில கொண்டு கொடுப்பீங்க. என்னன்னு தெரியும் தானே காசு இருக்கா இல்லன்னு தெரியாது. எவ்வளவு காசு வருது என்ன செய்யறேன் தெரியும் தானே இவ்வளவு வருதுண்டா இவ்வளவு சம்பளம் வருது என்ன செலவு எல்லா செலவு நான் தானே பாக்குறேன். காசு மூணு மூட்டா இருக்கும்
2: காசு தேவைக்கு தானே இப்ப நான் எடுத்துருக்கிறேன்னு எனக்கு மட்டும் குடும்பத்துல இப்ப எங்க தேவையில தானே
1: வந்து. சரி இது நீ என்ன செய்யற டிக்கெட்டை போட்டுக்கிட்டா நீ ஒண்ணும் செய்யல நீ சண்டை பிடிக்கலாம் சண்டை பிடிக்கலாம் அவோட டிக்கெட் போட்டுட்டீங்களே போட்ட நீங்களும் கேட்கலுமா போட்டா அதே அப்பா கொண்டு செய்ய மாட்டீங்க நீங்கள் என்ன செய்யுங்க நீங்க உடனே தூங்கிடுவா மாதிரி செய்ய போவையிலையோ அது செய்யலையோ உடனே தூங்கிடுவாவா.
2: இப்ப அவன் நினைக்கிறதெல்லாம் நாங்க ஆட வலிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா இப்படியேதான் நடந்துட்டு இருக்க போகுது.
1: சரி அவன் ரெண்டு பேரும் அப்படி பழகி போச்சுன்னா ஒண்ணும் செய்யல நீங்க அவரும் அண்ணன் தங்கச்சி என்ற அவருக்கு உயிர் அப்ப அவரும் அவன் சொல்றதான் கேட்பார் அப்ப ஒண்ணும் செய்யல காசை போட்டுருவோம் இப்ப இந்த பாப்பா என்னண்டு சரி டீ ஒன்று போடணும் நீங்க இலப்பா கிடையாது
2: சரி வார
3: தம்பி ஓ வாங்க வாங்க வாங்க உள்ளுக்கு வாங்க ஓ
1: என்ன பேங்க் கார்டு தொழில் வச்சிருக்கீங்க
3: ஓ இவள் கொண்டாந்து இதுல இதுல வாசல்லே வச்சு விட்டாள் நான் இல்ல செட்டில இருந்து அடுக்கினான் அவள் தானே எல்லாம் அடுக்கி தந்தேன்டு இல்ல மாமி தான் தங்கச்சி தான் கொண்டு வந்தவா கொண்டு வந்து இந்த ஊருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தவா
2: அவ கொடுத்து விடுறா
3: ஓ பூ அங்க விடு இது தானே இந்த உடுப்புகளும் எடுத்து வைக்க சொன்னான் அதோட அவ வீட்டுல இந்த உடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்தவா அங்க
2: அவ தந்து விடுறாவா இவளும் வந்துட்டு அங்க கொண்டு போறதுக்கு
3: ஓ இன்னும் கிடக்காம் இன்னொரு சூட்கேஸ் இருக்காம் நாளைய கொண்டாருன்னு சொன்னவா
1: உங்களுக்கு
2: தேவையான
3: சொல்ல இல்லையாவா
2: வந்துட்டு
3: தம்பி தான் கேட்டதோ
2: என்ன சொன்னாங்க
3: நான் தான் மாறி விளங்கிட்டேன்
2: போட்டதுங்கூடாது
3: இன்னொன்னு சொல்லி போட்டு அந்த காசுல நீங்க இங்க லக்கேஜ் கட்டலாம் தானே சொல்லி அது உடனே போயிடும் இன்னும் கணக்கு எல்லாம் சொன்னா அவள் வந்து சரியா கவலைப்படுறாள் நான் இப்படி தனிச்சு போனேன்
1: நாளைக்கு மற்ற சூட்கேஸ் கொண்டு போகலாம்
2: சாமன்
3: வாங்கலையே தந்தை இதை மட்டும் எடுத்துட்டு மத்தியாகட்டும் வீணாண்டே நெத்துக்கு நீதே சொல்லிடுவாவே.
2: உடனே
1: பேரும் தேவையில்லாத எடுத்து வெளியில போகணும்.
2: கள்ளிச்சாரி
3: அங்க கஷ்டமா இப்ப எடுக்கிறாரு.
1: கள்ளிச்சாரி
2: ஒருத்தர ஒருத்தர இல்ல கள்ளிச்சாரி எல்லாம்
3: அக்கா உடுத்துவான்னு சொல்லி அக்கா கேட்டு வாவா அந்த கள்ளிச்சாரி அனுப்பி அடிக்கண்டு அதுதான் அது தந்து அது சொன்னவள்.
1: அப்ப நீங்களும் எல்லாத்துக்கும் ஓம கொண்டு வண்டி ஆட்டுவீங்கல்லவா சொன்னோட இது பின்னி இது காவையக்கு நீங்க கால் கொண்டு போய் இது தூக்கி ஏத்துறது ரக்கிறது எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க. அப்போ நாங்களே வாரமே ஒரே வெளியில உதவி செய்யறதுக்கு.
2: ஆமா இப்ப உங்களோட இப்ப சொந்தக்காரங்க ஆக்களுக்குள்ள ஒரு சாக்லேட் அது வந்து இது நாங்க குடுக்குறோம் இல்லையா வந்து கொண்டு போறோம் இல்லையா அவ அந்த சும்மா அந்த பழம் இதெல்லாம் கொண்டு பாதி கொண்டு போக போறீங்க இப்ப ஒன்றும் இல்ல.
1: நாளை சாக்லேட் எல்லாம் என் பேர் நினைக்கிறேன்
3: அல்டியில வாங்கினவா
2: அவன் அந்த ஆக்களுக்கு கொண்டு தருவா வந்து
3: சாக்லேட்டும் இருக்கன்னு சொன்னவா இது அடியில வச்சிருக்கோம்
1: பேக்கரை நிறுத்து பாக்கணும் எவ்வளவு அடக்கன்னு சொல்லி
2: இந்த வரைக்கும் இந்த டிக்கெட் போட்டு இவ்வளவு ஆயுதப்படுத்தி இவ்வளவு சாமான் எல்லாம் கட்டி கொடுக்கணும் அவருக்கா நேரு கண்டோட இன்னும் ஒரு மென மட்டும் கதைக்கல இது என்ன இது என்ன இது
1: என்னப்பா என்ன
0: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் 18. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜெகன், கேது, கேமா, ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
4: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
5: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
4: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா கவலை விடுங்கள். இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெக் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள் கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரூயி பிலிப் ஜெரார்ட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ்.
6: 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
7: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கோம். மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொல்லலாம். இதுவரையெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்டு எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வரும்.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா சைபர் 1 42 சைபர் 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியிலே சங்கம்.

0: வணக்கம். நமது பூமியை இந்த உலகத்தை ஒரு இருட்டான பாதையில் எடுத்து செல்லும் கொள்ளை கூட்டத்தினரில் மைக்ரோசாப்ட் என்னும் கணினி சம்பந்தமான நிறுவனத்தை தொடக்கி வைத்த பில் கேட்ஸ். இவர் உலகில் மிகவும் ஒரு பெரிய பணக்காரர் ஆவார். இவர் அந்த உலகத்தை கட்டுப்படுத்தி நடத்தும் கொள்ளை கூட்டத்தினரில் வெளிப்படையாக நடையாடும் ஒரு முக்கிய நபர் ஆவார். இவரேதான் WHO World Health Organization உலக சுகாதார சபையின் பின்னன்று அதனை கண்ட்ரோல் பண்ணி நடத்துபவராவார். அதே பில்கேட்ஸ் தான் தடுப்பூசிகளுக்காக பெருமளவில் முதலீடு செய்து உலகெங்கிலும் தடுப்பூசி ஏற்றுவதற்கான முயற்சிகளில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஈடுபட்டு வருபவருமாவார். இவர் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் என்ற பெயரில் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு நன்மை செய்யும் தொண்டு நிலையத்தை தொடக்கி அதன் பின் இருந்து இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் பெருமளவில் முக்கியமாக குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் பல தடுப்பூசிகளை ஏற்றி வருபவராவார். இவர் உலகில் ஒரு மிகவும் பெரிய பணக்காரர் என்றபடியால் இவர் உலக நாட்டு தலைவர்களையும் அதிகாரிகளையும் பணத்தினால் தன் கைக்குள் வைக்கக்கூடிய தன்மை பெற்றவர். ஏனென்றால் உலகங்களும் இவருடைய தடுப்பூசிகளினால் குழந்தைகளும் சிறுவர்களும் மற்றும் எல்லா வயது மக்களும் பாதிக்கப்பட்டு வந்தாலும் அவர் தொடர்ந்தும் இந்த தடுப்பூசிகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை பெற்றவராக விளங்குகின்றார். அதற்கு முக்கிய காரணம் அவருடைய பணமும் அவர் அதனால் புறம் பலமுமாகும். இந்த பில்கேட்ஸை பற்றி ஆழ்ந்து ஆராய்ந்தவர்களில் அமெரிக்காவின் முன்னைய ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடியின் புறாமகனான ராபர்ட் எஃப் கெனடியும் ஒருவர் ஆவார். ஜான் எஃப் கெனடி 1963 மக்கள் முன் டெக்சஸ் மாநிலத்தில் சுற்றுலா கொடுக்கும் நேரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர். அவருடைய புறாமகனான ராபர்ட் எஃப் கெனடி வருகிற நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் அமெரிக்க எலெக்ஷனில் ஜனாதிபதி தேர்தலில் பங்கேற்றுவதற்காக பிரச்சாரம் செய்து வந்தவர். என்றாலும் தற்போது அவர் அதில் இருந்து பல மாநிலங்களில் தேர்தல் கேட்பதிலிருந்து விலகி தற்போது டொனால்ட் ட்ரம்பை தேர்ந்தெடுப்பதற்கு தன்னுடைய சப்போர்ட்டை வழங்குகின்றார். ராபர்ட் எஃப் கெனடி அண்மையில் பில் கேட்ஸை பற்றி கூறிய சில விடயங்களை தற்போது உங்கள்
1: முன்வைக்கின்றேன். Gates, you know, because I've written a book about him, and that what he calls philanthrocapitalism, which is you use philanthropy to make yourself rich, and you use it strategically, and that's what he's done again and again. He's got control of the World Health Organization so that they mandate vaccines all over the world, and the companies that make those vaccines are, Gates is in many of them the major shareholder. And so, and he did the same thing with the Green Revolution. He, you

0: companies, processing companies, to buy that, and that's going to be the deal. And then, of course, during COVID, all of that shut down, and you had, you know, there's 30 million Africans now as a direct result of Gates' policy who are now on the edge of starvation.
1: எனக்கு பில்கேட்ஸை பற்றி அதிகம் தெரியும். ஏனென்றால் நான் அவரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கின்றேன். அவர் தான் ஒரு பிலாந்த்ரோ கேபிட்டலிசம், பரோபகார முதலீடு, அதனை பயன்படுத்தி பரோபகாரத்தை தொண்டை பயன்படுத்தி தன்னை பணக்காரனாக்குவது. அவர் அதனை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி தன்னை மேலும் மேலும் மிகப்பெரிய பணக்காரனாக்கிக் கொள்கின்றார். அவர் தான் தொண்டு செய்கிறேன் என்பதை தந்திரமாக பயன்படுத்தி மேலும் மேலும் மிகப்பெரிய பணக்காரனாகிக் கொள்கின்றார். அவர் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார சபையை கைப்பிடித்து கைக்குள் வைத்து உலகெங்கிலும் வேக்சின் தடுப்பூசிகளை ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து தடுப்பூசிகளை ஏற்றும் பல நிறுவனங்களுக்குள் அவர் ஒரு மிகவும் பெரிய பங்குதாரியாவார். பில் கேட்ஸ் கிரீன் ரெவல்யூஷன் என்று சொல்லப்படும் பதுமை புரட்சியிலும் இதே போன்ற தந்திரமான முறைகளை பயன்படுத்தி இருக்கிறார். ஆப்பிரிக்க நாடுகளில் பதுமை புரட்சி விதிமுறைகளை அமல்படுத்தும் அதிகாரிகளை கைப்பற்றி ஆப்பிரிக்காவில் 20,000 தலைமுறைகளாக செய்து வந்த விவசாய முறைகளை மாற்றியமைத்திருக்கின்றார். 20,000 தலைமுறைகளாக அவர்கள் செய்து வந்த சோளம், வாழை, மரவள்ளி இவை போன்றவற்றையெல்லாம் பில்கேட்ஸ் மாற்றியமைத்து மரபணு மாற்றும் பயிர்களை தன்னுடைய நிறுவனங்கள் மூலம் பசுமை புரட்சி என்ற பெயரின் கீழ் மாற்றியமைத்துள்ளார். பில்கேட்ஸ் தான் பங்குதாரியாக உள்ள நிறுவனங்களான கிராஃப்ட், கோகோ கோலா, மெக்டானல்ஸ் இவை போன்றவற்றை ஆப்பிரிக்காவிற்குள் கொண்டு வந்து ஆப்பிரிக்க விவசாயத்தை கட்டுப்படுத்தியுள்ளார். பின்னர் கோவிட்டினால் நாடுகள் எல்லாம் பூட்டப்பட்டதினால் தற்போது ஆப்பிரிக்காவில் 30 மில்லியன் மக்கள் பட்டினிக்குள் தள்ளப்பட்டுள்ளார்கள். அதாவது பில்கேட்ஸின் கொள்கையின் நேரடி விளைவாக 30 மில்லியன் மக்கள் ஆப்பிரிக்காவில் பட்டினிக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
2: Tell that story that you shared with me a couple years ago about the vaccines that Gates sent over supposedly for women, that, I don't know, was to control birth control or what?
0: I think the real tell was what happened with the DTP vaccine, which is diphtheria, tetanus, and pertussis. Because of Gates pushing this shot, is now the number one vaccine in the world, DTP. And it's mainly given in Africa. It was that particular shot is discontinued in the United States because it was killing or badly injuring one out of every 300 kids who took it. So we ended it in Europe and the United States, but Gates is giving it to every kid in Africa. And in 2017, he asked the Danish government for money to support this program, and it said, we've saved 20 million kids. The Danish government said, can you show us the data? He couldn't. So the Danish government went and did its own study, and they had records of 30 years of this vaccine in a country called Guinea-Bissau. And they looked at the records, and what they realized in retrospect, which they were never seeing, is that the girls who were getting that vaccine at 6 months of age were 10 times more likely to die over the next 6 months as children who didn't get it. And they were dying of things that nobody on the ground had ever associated with vaccination. They were dying of anemia and bilharzia and malaria and dysentery and nobody had ever made the connection that it's only the girls who got the vaccine who were dying of those things, that the other kids were much healthier.
1: நீங்கள் என்னுடன் 2 வருடங்களின் முன் பகிர்ந்து கொண்ட தடுப்பூசி பற்றிய, அதாவது

0: பிரபுகளை தடுப்பதற்காக பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தடுப்பூசி பற்றிய கதை என்று பேட்டியாளர் கேட்டபோது அதற்கு பதில் அளிக்கையே ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியர் கூறியது என்னவென்றால், அது ஓரன்று என்றால் நான் நினைக்கின்றேன். இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தது எதுவென்றால் டிடிபி என்று கூறப்படும் தடுப்பூசி. கொடுக்கப்படும் வேக்சின் ஆகும். இது ஆப்பிரிக்காவில் பெருமளவில் கொடுக்கப்படுகின்றது. இந்த தடுப்பூசியானது தற்போது அமெரிக்காவில் தடை நிறுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் இங்கு 300 ஒவ்வொரு ஒரு குழந்தை இதனால் தாக்கப்பட்டது. இந்த டிடிபி என்ற தடுப்பூசியினால் 1 in 300 குழந்தை மரணம் அடைந்தது அல்லது அதனால் மிகவும் பாதிக்கப்பட்டது. எனவே அமெரிக்காவிலும் யூரோப்பிலும் இந்த தடுப்பூசி தடைப்படுத்தப்பட்டது. என்றால் பில் கேட்ஸ் இதனை ஆப்பிரிக்காவில் உள்ள எல்லா சுடர்களுக்கும் கட்டாயப்படுத்தி ஏற்றி வைக்கின்றார். 2017 பில் கேட்ஸ் டென்மார்க் கவர்மெண்ட் டேனிஷ் கவர்மெண்டிடம் இந்த புரோகிராமுக்காக நிதியுதவி கேட்டுள்ளார். தான் 20 மில்லியன் குழந்தைகளை நோயிலிருந்து காப்பாற்றியதாகவும் அதற்காக நிதியுதவி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அதற்கு பதில் அளிக்கையில் டேனிஷ் கவர்மெண்ட் அவருக்கு அதற்கான தரவுகளை காட்டும்படி கேட்டிருக்கின்றார்கள். அதனை பில் கேட்ஸினால் அவர்களுக்கு டேனிஷ் கவர்மெண்ட்டுக்கு வழங்க முடியவில்லை. எனவே டேனிஷ் கவர்மெண்ட் இந்த தரவு பற்றிய ஆராய்ச்சியை தாமே மேற்கொண்டனர். டேனிஷ் கவர்மெண்ட் ஆப்பிரிக்காவில் உள்ள கினிபசோ என்ற நாட்டில் டிடிபி தடுப்பூசி பற்றிய தரவு ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது அங்கு 30 வருடங்களான டிடிபி தடுப்பூசி பற்றிய பதிவுகள் அவர்களிடம் இருந்துள்ளது. அந்த பதிவுகளை அவர்கள் ஆழ்ந்து ஆராய்ந்த போது 6 மாதத்தில் இந்த தடுப்பூசியை பெற்ற சிறுமிகளில் ஹலர் கொடிய நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அல்லது மரணம் அடைந்துள்ளனர். அதாவது இந்த தடுப்பூசியை ஏற்றப்பட்ட சிறுமிகள் 10 தடவை மிகவும் மோசமான நோய்களுக்கு உட்படுத்தப்பட அல்லது மரணத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நிலைமை. இந்த தடுப்பூசியை ஏற்றப்படாத சிறுமிகளுடன் ஒப்பிட்ட போது இந்த தடுப்பூசியை பில் கேட்ஸ் தொடர்ந்து ஆப்பிரிக்க நாட்டு குழந்தைகளுக்கு ஏற்றி வருகின்றார்.
1: The Danish government had hired and retained the greatest vaccine scientists. All of them were pro-vaccine. A guy called Peter AAB, who's like a deity in that space, and another guy called Sigrid Morgenson. And a whole team of scientists knew that, and those scientists started speaking up and saying, you got to discontinue this vaccine, and their careers, Gates made sure their careers were destroyed. So that's when I understood that he actually understands what he was doing. And, you know, this is not just him being hypnotized. He knows that this is wrong, because this science was indisputable. And it really made me wonder about what his motivations are.
0: டேனிஷ் கவர்மெண்ட் தங்களுடைய மிகவும் சிறந்த நிபுணர்களை, மிகச்சிறந்த விஞ்ஞானிகளை இந்த படிப்பை மேற்கொள்வதற்காக பணிபுரிய தேர்ந்தெடுத்திருந்தனர். இந்த சிறந்த விஞ்ஞானிகள் தங்களுடைய இந்த படிப்பின் முடிவில் விளைவுகளை பார்த்தபின் இந்த தடுப்பூசியை நிறுத்துமாறு வேண்டிக் கொண்டனர். அவர்களுடைய முடிவுகளை விரும்பாத பில் கேட்ஸ் அவர்களுடைய தொழில்கள் அழியும் வகையில் அவர்களின் தொழில்கள் அழிவதற்கான முயற்சிகளை அவர் உறுதிப்படுத்திக் கொண்டார். அதன்பின் தான் நானும் பில் கேட்ஸ் உண்மையில் இந்த விளைவுகளை தெரியாமல் இந்த தடுப்பூசிகளை கட்டாயப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொண்டேன். அவர் உண்மையை தெரிந்து கொண்டும் இந்த தடுப்பூசிகளை கட்டாயப்படுத்துகின்றார். அந்த விஞ்ஞான ஆராய்ச்சி படிப்பின் முடிவுகள் மறக்க முடியாதவை என்றாலும் அந்த முடிவுகளை தெரிந்தும் பில் கேட்ஸ் தொடர்ந்தும் இந்த தடுப்பூசிகளை தள்ளி வருகின்றார். அதனை உணர்ந்த போதுதான் நான் இவர் உண்மையில் ஒரு மயக்க நிலையிலிருந்து இதை தள்ளவில்லை, உண்மையான விஞ்ஞானத்தை அறிந்தபினும் பில் கேட்ஸ் இதனை தடுப்பூசிகளை ஆப்பிரிக்காவில் உள்ள குழந்தைகளுக்கு ஏற்றி வருவதில் மும்மெருமாக ஈடுபட்டு வருகின்றார். எனவே பில் கேட்ஸுக்கு தடுப்பூசி ஏற்றுவதற்கான உண்மையான உந்துதல் எது என்பது ஒரு கேள்விக்குறி. எனவே அவர்களே, பில் கேட்ஸ் உலகெங்கிலும் குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் முதியோருக்கும் எந்த வயதானோருக்கும் தடுப்பூசிகளை ஏற்றும் ஒரு குரு. இவர் எல்லா தடுப்பூசிகளின் விளைவுகளை அறிந்த பின்னும் தடுப்பூசிகளை ஏற்றும்படி தள்ளி கட்டாயப்படுத்தி வருகின்றவர். இவர் இன்றும் சுதந்திரமாக நடமாடி வருகின்றார். மேலும் World Health Organization உலக சுகாதார சபையை இவரே கட்டுப்படுத்தி வருகின்றார். ஏனென்றால் இவர் ஒரு மிகவும் சக்தியும் பணமும் பலமும் வாய்ந்த உலகத்தை ஆட்டி படைத்து வரும் ஒரு சுய கொள்ளை கூட்டத்தின் முன்முகமே. பில் கேட்ஸை பற்றி ராபர்ட் எஃப் கென்னடி மட்டுமல்ல, உலகெங்கிலும் பலர் இவரை பற்றி ஆழ்ந்து ஆராய்ந்து பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். என்றாலும் பில் கேட்ஸ் இன்று வரை சுதந்திரமாக உலாவி தான் விரும்பியபடி எம்முடைய வாழ்க்கைகளை கட்டாயப்படுத்தி நடத்தக்கூடிய வலிமையுடன் இன்றும் வாழ்ந்து வருகின்றார் என்றால் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தை நடத்தி வரும் மிகவும் பலமும் சக்தியும் பணமும் வாய்ந்த சுய கொள்ளை கூட்டத்தினரே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: ஏகாதியடி தங்கம்மா உடைஞ்சு போட்டாங்க காக்க நாடு கவலையாக கிடந்ததடி என்னடி நான் செய்கிறது
1: உடைந்தது காக்கண்ணாடி மாற்றி தருகின்றார்கள் ரபிட் பாப்ரிஸ். கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதியின் மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒருவரிட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது பரிசு மற்றும் புறநகர் பகுதிகளில் எந்தவித கட்டணமின்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றி தருகின்றார்கள். நேரடிய தொடர்புகளுக்கு செல்வன் 0985 89 19 மறந்துவிடாதீர்கள். 0985 89 59
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPH 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPH 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPH 77 உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPH 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61 மின்னஞ்சல் முகவரி OPH 77@gmail.com. மறந்துவிடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPH 77 வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

0: கூட்டிக்கொண்டு விளக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கலைஞர் தானே கலைஞர் அறியமதியோட வந்து அந்த கார்ல வரமாட்டேன் சொல்லி போட்டு பேந்து தாயும் வரைக்கும் நீங்களும் இல்ல எங்களோட கார்ல வந்த கலைஞர் மறந்து போனீங்களா கலைஞர்
1: புதுநெல்லாத்தடிச்சு போட்டு கலைஞர் வந்து சொல்லி போட்டு கடைசியா நடிச்ச படங்கள் எல்லாம் கமல்குட்டியோட நடிச்சது இந்தியன் படத்தில் சொல்லி போட்டார் கலைஞர் இப்பையும் அவர் ஹோலி பிடிக்கிறதெல்லாம் கெட்டிக்காரன் தானே கலைஞர் அவர்கெல்லாம் நம்ம
2: மட்டும் கெட்டிக்காரன் இல்லையோட கதவுகளும் எல்லாத்துக்கும்
1: கலைஞர் எல்லாத்துக்கும் நெளிவு சுழுகு தெரிஞ்ச ஒரு மனுஷனாலானே கலைஞர் இத்தனை வருதம் கலை உலகத்துல ஹோல வச்ச கூடியாரு கலைஞர் அவர் நாங்கள் இப்ப சோனியா பத்தி கேட்க கலைஞர் நீங்கள் இல்ல கலைஞர் அந்த சுயத்துல ரெண்டு நாளும் கலைஞர் அந்த ஆட்டம் ஆடி போட்டு பேந்து வலிக்கிட்டு வாதானே கலைஞர்
2: அது அது சரி அவா விழிக்கிட்டவா அது
1: அந்த நேரத்திலானே கலைஞர் இன்னொரு பிரச்சனை வந்த கலைஞர் என்ன பிரச்சனை என்ன கலைஞர் அமைச்சர் கண்ணப்பன் எல்லாம் ரெண்ட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவர் கலைஞர்
2: வச்சிருந்தவர் அது சரி நாங்கள் இருந்தாலும் பேத்து கொண்டு வந்துட்டோமே
1: கண்ணப்பன் கட்டுப்பாடுல இருந்தாலும் கொண்டு வந்து நாங்கள் எங்கள லெவல் வேற கலைஞர் ரெண்டு சொன்னா கலைஞர் அந்த மாதிரி நீங்கள் பேத்து கொண்டு வந்தாலும் கலைஞர் வேந்து கண்ணப்பன் தப்பு
2: அவர் கண்ட்ரோலுக்கு ஆரட்டு இருந்தோ தெரியும்
1: கண்ட்ரோல்ல
2: சிரிப்பளவன் சொல்லுவாங்க
1: வீரப்பன் ராஜ்குமார பிடிச்சு கொண்டு போனர் அந்த நேரத்தில்
2: கலைஞர்
1: அந்த நரசிம்மராவோட மகனோட வந்து தங்கின ஹோட்டல்
2: சொல்லுங்க
1: இப்ப இல்ல கலைஞர் 30 வருஷத்துக்கு 26-27 வருஷத்துக்கு முதலே போட்ட வழக்கு
2: கலைஞர்
1: 10,50,000 என்றாலும் கலைஞர் என்னத்துக்காண்டா கலைஞர் சன் டிவியில வழக்கு போட்ட கலைஞர் போட்டு கலைஞர் அது என்னன்னா அப்படியே எடிட் பண்ணாம போட்டதால தனக்கு மானம் போயிட்டேன்னு சொன்னா கலைஞர் சொன்னாங்க ஒரு மகளும் இருக்கு கலைஞர் இப்ப ஆனா இந்த வழக்கு தகப்பன் சொல்ல மாட்டேன் கலைஞர் அவ சொன்னா ஐயோ சொன்னாக்கே தெரியா கலைஞர் நீங்கள் உண்டு கலைஞர் அப்படி இது என்னடா கலைஞர் இதுல எல்லாம் சொல்லியலா கலைஞர் சன்டிவிக்கு எதிராக
2: கலைஞர்
1: சொன்னியா சன்டிவிக்கு எதிராக வழக்கு போடலாம் கலைஞர் எங்களுக்கு எதிராக வழக்கு போடலுமா கலைஞர் போடட்டு பாக்க கலைஞர் அது எந்த சுவரியா இருந்தாலும் விளங்குறாக்களுக்கு விளங்கும் கலைஞர் இப்ப என்ன பிரச்சனை கலைஞர் சிரிச்சா கலைஞர் முத்து கொட்டு கலைஞர் மெதுவா தந்தி அடிச்சார் ஏன் சத்தியராஜோட கூடிய கலைஞர் சின்னராதாவே சித்தரும்பு என்ன கடிக்குதுன்னு அவ கடி வாங்காத ஆக்கள் இல்ல கலைஞர் நீங்கள் உண்டு இப்ப
2: கதாநாயகன் வந்தோட அப்ப
1: எல்லாரும் கடிக்க எல்லாரும் கடிக்கத்தான்
2: இருந்து பாரதி ராஜால இருந்து எல்லாம்
1: பாரதி
0: ரூபாயோட கதையை இப்போ கேட்க கலைஞர் கொஞ்சம் இதா வந்துடும், அது அழுக வந்துட்டு நாங்கள் இப்ப அடுத்த போய் அதை பிந்து கணக்க கதைக்கோடும் கலைஞர்.
2: அது சரிக்குடாப்பா, இவா ஒரு டீடாப்பா ராகவ வந்து தனக்கு அம்மா
0: எங்கட ராகவ லாரன்ஸ் கலைஞர் அவருக்கு தானே இப்ப 3 வருஷத்துக்கு முதல்ல அடிவோத்து நடந்த கலைஞர். அவர் கல்யாணம் கட்டி கலைஞர், அதுவும் தாய் வார்த்த ஒட்டியே தானே கல்யாணம் கட்டி கலைஞர். அவளும் தெரியாம பணக்காரப்பட்ட கலைஞர், இவர் 45 கோடிகள் அஜீவாம்சம் கொடுக்க அவள் வேணாம்னு சொல்லி போட்டாள் கலைஞர். ஐயோ வேணாம்னு சொல்ல இந்த மனிதன் என்ன செய்து கலைஞர், அவாட வெயிலே ஏழு பள்ளிக்கூடத்தையும் கட்டி கலைஞர்,
2: பள்ளிக்கூடம்
0: கட்டினது கலைஞர், 10 ஸ்கூல் பாத்தீங்களா, நீங்கள் கணக்கு வைக்கிறேன் நீங்கள் ஒரு
2: கூலிக்காரன்,
0: நீங்கள் எல்லாத்திலும் புலிதானே கலைஞர். நீங்கள் விரல் நுழையில முழு விஷயத்தையும் வச்சுக்கொண்டு என்னட்டா தெரியாம மாதிரி கலைக்கிற
2: கலைஞர்,
0: எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு கலைஞர் சும்மா இப்படி இப்படி கதைச்சு கொண்டிருக்கிற கலைஞர், கால நேரம் சரியா வரைக்கும் அது அப்படித்தான் கலைஞர், சுத்த நேரம் சுத்தும் கலைஞர், காட்டுற நேரம் காட்டும் கலைஞர், அப்படி எல்லாம் வீடாங் கலைஞர், வன்முறை வீடாங் கலைஞர், எங்களை எல்லாம் நாங்களே கட்டமா இருக்கு கலைஞர், இப்படியா போச்சு போட்டி போட்டு ஒரு மனுஷன் பிள்ளையார் வட்டி கீழே நீதான் கலைஞர், இல்ல காலம் கலி காலமாகி போச்சுடா, கம்ப்யூட்டர் காலம் உண்டு, ஆம்பளைக்கு தெரியாம பொண்ணு பிறக்குதோ உங்களுக்கு தெரியாம, ஐயோ கலைஞர் இவங்கள் இந்த மாதிரி பாட்டு எழுதினாலும் கலைஞர் அவங்கள ஆட்டத்திலே இருக்கு கலைஞர், பிறக்கிறதும்
2: திருமணம் செய்து டிவோர்ஸ்
0: எடுத்த அப்புறம் கலைஞர், ஆனால் இல்ல கலைஞர் அதை விட கலைஞர் அவர் 100-150 அது ஊனமுற்ற பிள்ளையா கலைஞர், இதை விட இதே மாற்றி
2: அறிஞர்
0: அந்த அவாதான் இப்ப கவலைப்படுறா கலைஞர், அந்த அவரோட
2: சூப்பர் ஸ்ட்ரீம் என்ன பேர்
0: சுப்ரீம் சரத்குமார்
2: பாத்து
0: எனக்கு
2: சிரிப்பாக்கியராஜன் சத்தியமா என்னோட குளம் பாதை
0: கேட்க
2: எல்லா கேள்வியும் உன்னிட்ட கேட்க பாக்யராஜ் பெரிய கதை
0: மன்னன் என்ன கலைஞர் இந்த முருங்கைக்காய கொண்டு வந்து இந்த பொம்பளைகளுக்கு காட்டி கலைஞர் ஒருத்தையும் வீட்டுல இருக்காம பண்ணான் இந்த மனிதன் கலைஞர் அது விடாது நல்ல கதைகள் கலைஞர் அந்த மாதிரி தானே கலைஞர் பட்டும் படாமலும் சோனாவோடும் சரிதாவோடும்
2: ஐயோ
0: கலைஞர்
2: சக்தி கிருஷ்ணசாமியின் வசனத்தை
0: சிவாஜிய போல பிரபுவும் தானே வசனம் பேசி பார்த்த ஒரு கலைஞர் கலைஞர் பூரணிமா கொண்டே வச்செல்லாம் மயக்கினது எம்ஜிஆர் கலைஞர்
2: கர்ணன் மாதிரியிடவும் துரியோதன் ரெண்டு மாதிரி அப்படி நிக்கும்
0: ஆறு கலைஞர் இப்ப நிக்கிறாங்க
2: கலைஞர்
0: விடுங்க கலைஞர் நாங்கள இனி கதைக்காம ஜனம் கதைக்கிற அளவுக்கு நாங்க நடக்கணும் கலைஞர் அந்த மாதிரி கொடுக்கணும் கலைஞர் கொடுக்கற குடுவை இல்ல வராது கலைஞர் அது எத்தனை பேர் கலைஞர் இதுதானே கலைஞர் இந்த மூட்டி உருவ ஆக்கள் இல்ல இருக்கு தானே கலைஞர்
2: பாத்தியார் செத்த உடனே இல்லாத பொல்லாத பொய்யல
0: இல்ல சொல்லி சொல்லி தானே கலைஞர்
2: ஒரு படம்
0: கிடைக்கிறது
2: அந்த மனுஷன் குரல் வாத்தியார் சரியில்லைன்னு சொன்ன பிறகு மலேசியா வாசுதவனை பத்தி ரெக்கார்ட் பண்ணின வரா
0: அதுவும் சீராளி கோவிந்தராஜன் பாடின பாட்டிய கலைஞர் சரியில்லைன்னு சொல்லி போட்டு கலைஞர் சவுந்தரராயனை வச்சு பாடின கலைஞர் இருந்தாலும் கலைஞர் பாட்டு நல்லா தான் இருந்த கலைஞர் ரெண்டு மூன்று பாட்டு கலைஞர்
2: ஒரு
0: படத்தில் ஒரு பாட்டு பாடி இருக்கு கலைஞர் இளையராஜா இந்த 84
2: வயதுல
0: பாட்டு கலைஞர் அந்த மாதிரிதான் இவற்ற வட கலைஞர் மாரி செல்வராஜ வட கலைஞர்
2: விளையாட்டு சொல்லி
0: என்ன பிரச்சனை
2: பாட்டு
0: கலைஞர்
2: பாட்டு
3: மணிவண்ணன் கொடி வரகு படத்துல வந்து ரஜனுக்கு வில்லனை அறிமுகப்படுத்தினது பாக்கியராஜ் ஆனா மனிதன் இப்ப
1: அண்டைக்கு சித்த உள்ள கலைஞர் எல்லாரும் வந்து கலகு கலர்ந்து அழுதாங்கள். கங்கி அமரனும் வந்து ஐயோ அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களா, அது தண்டு மனுஷிய புள்ளிய பேசி கொண்டு வந்த கலைஞர் அப்படிதான் கலைஞர். சில பேர் செத்த உள்ள போய் செத்த உள்ள போய் சவுண்ட் விடுறா கலைஞர் தங்களை பாக்கிறேன். ராதியாவோட நம்மடைய ராதியா கொஞ்சம் கவலையா இருந்த
2: என்னன்னா
1: கலைஞர் ரயில்ல எந்த கலைஞர் தென்கிழக்கு தீமையில கிழக்கு தீமையில அது தண்டு இருந்தா அன்றைக்கு தான் சுதாகரும் வந்திருந்த கலைஞர் சுதாகர்
2: எனக்கு
1: திருப்பி கலைஞர் இன்னதான் இருந்தாலும்
2: கலைஞர்
1: ஐயோ கலைஞர் அந்த நேரத்தில் சிரிச்ச சிரிப்பும் ஐயோ வேந்து விஜயன் கொண்டு வரான் அது தானே வேந்து சுமானோட கல்யாணம் கட்டி அதெல்லாம் பெரிய பிரச்சனை கலைஞர் பிரதாபோத்தனோட சுமன் அப்படியே இருக்கிறார் சுமனத்தானே கலைஞர் எம்ஜிஆர் பிடிச்சி உள்ளுக்கு போட்டவர் கலைஞர் என்னதான் சொன்னாலும் போத இல்ல அவர் கொஞ்சம் பொம்பளை சேட்டை கூடி போச்சு கலைஞர் எம்ஜிஆர் போச்சுல்ல எம்ஜிஆருக்கு வேண்டப்பட்டு ஒரு ஆள்கிட்ட இது சேட்டை விட்டு தானே கலைஞர் சுமன அஞ்சு வருஷத்துக்கு வரையெல்லாம் வச்ச ஒரு கலைஞர் எம்ஜிஆர் மறைய இல்ல ஆனா பிந்து இவர் கொண்டாந்தவர் தானே சிவாஜி படத்துல வில்லனா கொண்டாந்தானே சங்கர் கலைஞர் நல்லா நடிச்சவர் கலைஞர் முந்தி எல்லாம் அந்த
2: மாதிரி
1: சூப்பர் ஸ்டார் மனிதன் கஷ்டப்பட்ட படத்துக்கு ராதிகா போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க அவர் சொல்றா உனக்கு இதுக்கு தேசிய விருது கிடைக்கும் சொன்னவர் கலைஞர் சொன்னம் அது பலிச்சாலும் பலிக்கும் கலைஞர் ஆனா மகள்
2: பாரதிய
1: ஜனதா கட்சி வந்துட்டாங்க இதை விட கலைஞர் மகள் மலேசியாலான்னு இருக்கிறா கலைஞர் அப்ப மகள் தான் சொன்னது அள்ளி நகரத்துல அவரை கொண்டே தாக்கணும் இவர் பாரத ராஜா போய் கேட்டுக்கிறார் சென்னையெல்லாம் தகனம் செய்கிறா குழைக்கிட்டா கலைஞர் ஆனா இல்ல இல்ல அள்ளி நகரத்து கொண்டு போகணும்னு சொல்லிதான் நடந்த கலைஞர்
2: சினிதனை பற்றி சொல்லி போட்டு மறக்கிட்டேன்
1: இளையராஜா என்ன செய்யறா கலைஞர் இளையராஜா கிட்ட போய் இவங்க மக்னி டேக்க இளையராஜா ஒரே ஒரு கதை சொல்லிட்டு இது பேட்டி கொடுக்கிற இதுக்கு நான் வர இல்ல நான் ஒரு இழப்புல வந்து நிக்க இந்த மக்கு கொண்டு வந்த சீட்டு எல்லாம் வச்சிங்கன்னா சுழச்சு போட
2: குழப்பதான்
1: சொல்லி இளையராஜா அதுக்கு நியாயம் தானே கலைஞர் சும்மா சொல்ல உலகமே சொல்லி கலைஞர் அந்த நேரத்தில் அந்த நண்பன் செத்த இப்படி இருக்கும் இளையராயாக்கும் மகள் செப்பாவதான் செத்ததானே கலைஞர் அது மாதிரி இவர் மனு அவருக்கு நாங்கள் பரிசில் ஒரு குறைச்சியில ஒண்ணு வைப்போம் கலைஞர் வைப்போம் கலைஞர் அதுக்கு அதுக்கு ஒரு சிலை ஒண்ணு வைக்கத்தான் கலைஞர் ஒரு ஒரு கௌரவம் செய்யணும் கலைஞர் சொன்னா கை கொடுக்கறதுக்கு போல வீட்டுக்கு கலைஞர் எங்களுக்கு கலைஞர் ஒரு தரம் எங்களை அசைக்கல கலைஞர் அசைக்க ஒழிக்கிட்டவங்க எல்லாரும் ஆடிப்போ நிக்கிற மாதிரி நாங்கள் செய்யணும் கலைஞர்
2: சரியடா உன் காவலன் படத்தில் அசிண்ட அம்மா அடிக்க
1: ஐயோ காவலன் படத்தில் ஐயோ கலைஞர் அது கவலையிலும் கவலை கலைஞர் அது விஜயே சொக்கடிச்சு போனா கலைஞர் காவலன்
2: படம்
1: விஜயோட ரெண்டு மூணு படம் கலைஞர் நடிச்சவா கலைஞர் ரெண்டு மூணு படம்
2: கூட
1: மாதிரி இல்ல கலைஞர் இல்ல அவ நல்ல படங்கள் எல்லாம் நடிச்சவா கலைஞர் நடிச்சு போட்டு கலைஞர் நீங்களுக்கு இதை சொல்லுங்கள் கலைஞர்
2: அப்ப மாமியா கொண்டது போட,
1: அது அசினுக்கு அம்மா ரோஜா கொண்டது போட கலைஞர், அது விஜய் அது அப்படி தான் இது கை உருட்டுனா கை உருட்டி கொண்டு தானே இருக்கும் கலைஞர். நீங்கள்
2: அதான்
1: அப்படியெல்லாம் சொல்ல அதுதானே கலைஞர். நாங்கள் மனசால நினைச்சாலே சரி கலைஞர், எல்லாம் செய்ய தேவையில்லை. அப்ப ரோஜாட்ட விஜய் போய் கேட்டுதான் கலைஞர், ரோஜா என்ன மாமியா நடிக்கிறீங்களா எனக்குண்டா, அப்புறம் எப்படி நீங்க அது ஓகே சொன்னீங்க, அது அப்புறம் வா படம் நடிக்கா விட்டுட்டா கலைஞர். ரோஜா அப்ப இந்த அரசியல்ல போய் அப்படி இப்படின்னு வந்தா கலைஞர், பின்னி அறிஞ்சு கலைஞர், அவ ஒரு பக்கத்தால போய்கொண்டு கலைஞர், செல்வமணி ஒரு பக்கத்தால போய்கொண்டு கலைஞர், அது நம்ம போல கலைஞர். ஐயோ என்ன செய்யற, வெண்டாட்டி பயந்து இப்படியே வாழ்ற வாழ்க்கையை கொண்டு போகுது கலைஞர். அந்த ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேரும் இவ்வளற வடிவில்ல கலைஞர். ஏன் கலைஞர் இது ஒரு இது சொல்லி தெரியும்,
2: என்ன பாட்டுக்கு ஆடி பண்ண அடிக்க
1: ரோஜா
2: சப்பரம் தானே
1: இந்து படத்துல கலைஞர், இந்து படத்துல நல்லா ஆடுவாள் கலைஞர். என்ன அதை விட இன்னொரு பாட்டு மச்சானா மஸ்தானா நீ தான் எனக்கு
2: மஸ்தானா
1: கலைஞர், அதுக்கும் ஆடணும் கலைஞர். அந்த மாதிரி தான் வட ஈடு கொடுத்து ஆடணும், நீங்கள் ஆடு என்று சொல்லி வைக்கான் கலைஞர். இங்கட கலைஞர் கருணாநிதி இருக்கிறா இல்ல கலைஞர், இவர் கலைஞர் ஒரு இடத்துல போய்கல சிம்பு கிட்ட கேட்டு வராம் இந்த நயன்தாரா இருக்கா பாக்க
2: அதையும்
1: கண்ணத்தில்
2: கலைஞர்
1: அவர் கல்யாணம் கட்ட விளக்கிடைய கலைஞர், இவர் கணக்கு இவர் இந்த சாதி படங்கள் அது இதுகள் நிறைய எடுத்து போட்டு வந்தவர் கலைஞர். அப்ப இப்படித்தான் வரைய கலைஞர், நீங்க உங்க சாதியிலே கல்யாணம் பெண் பார்த்து கல்யாணம் கட்டிக்கலாம் தானே, என்னதுக்கு நீங்கள் நீங்கள் மட்டும் உயர் ஜாதி என்று சொல்லி போட்டு கல்யாணம் கட்டுற மாட்டோம் போ, நீங்கள் எடுக்கிற படத்தை வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று எடுத்துக் கொண்டிருக்கிறீங்க, கழித்து படங்கள் எடுக்கிறீங்க, கிழிச்சு போட்டால் கலைஞர். ஒரு சில பேர் இப்படித்தான் கதைக்கிற கலைஞர், தாங்கள்
2: ஊருக்கு
1: தானே ஹிந்தி படத்துக்கு எல்லாம் கொண்டு விட்டாங்க கலைஞர், இதுதானே வந்த பிரச்சனை கலைஞர். ஹிந்தி படத்துல ஒன்றே வச்சு ஷாருக்கானும் அவனோடும் இவனோடும் பூனா கலைஞர் பேந்தின கலைஞர் சல்மான் கானோட பூரா எல்லாம் காணா போறது
2: சொல்லி இருக்கிறவன் அவன் மான் பேட்டி
1: ஐயோ கலைஞர் யுத்திர வயதுலையும் கல்யாணம் கட்டான் இருக்கிற கலைஞர் வந்தா ஒருத்தி தானே கலைஞர், வராட்டி பத்து பேர் இல்ல கலைஞர்,
2: ஒரு கோடி இல்ல
1: பல வீடு கலைஞர். அப்படித்தான் இந்த நடிகர் மாதிரி எல்லாம் இப்படித்தான் கலைஞர். ஆனா கடைசி காலத்துல இந்த ரஜினிகாந்த் தான் சேர்ந்து கட்சிதுவாங்க இல்லையா கலைஞர், இப்ப எல்லாம் முடிஞ்சு அவையல்
2: கட்சிதான்
1: பள்ளி படிச்ச பள்ளிக்கூடத்துக்கே காத்து கட்டா விட்டவா கலைஞர், இப்ப மக்களுக்கா ஜோதி அவர் வாரா கலைஞர்
2: ஐயோ
1: கலைஞர் இப்படித்தான் டீச்சர்மாருக்கே சம்பளம் கொடுக்காம விட்டா கலைஞர், அது வழக்கு வச்சு கலைஞர் இந்த அந்த காதையை கொடுக்க இல்ல, அது நம்ம அந்த பள்ளிக்கூடம் நடத்தினா அதுக்கே காது கொடுக்க இல்ல கலைஞர். இப்படி ஐயோ சொல்ல சொல்ல கலைஞர் இப்படிதான் கலைஞர், தடக்கி விழுந்தா கட்டி பிடிச்சோட காதல் வரே இல்லையா எங்கட ராம்பிக்கு நிரோஜாக்கும் கலைஞர், அது மாதிரி தான் சில விஷயங்கள்
2: கட்டி பிடி அவன் மலைக்கு விழுந்தான்
1: மலைக்கு விழ
3: நானும் வரேன்டா, நீ வாடா, வாடா, நாங்க போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ போ

0: இல்லாட்டி தமிழ்லாம் கூட விளம்பரங்கிறான் இந்த சுவிஸ்ல அந்த கிரண்டம் காசு குறைக்கிறதுக்கு வழி இருக்குதா? அதோட எங்களை சொந்தக்காரரும் ஊர்ல இருந்து வரையினோம், அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் செய்யலுமா?
1: இங்க நீங்க ஒன்றுக்கு ஜோசியாங்க, உங்களோட கிரங்கன் இது வந்து குறைஞ்ச காசோட எல்லா செலவையோடு நாங்கள் செய்தாரோம். ஒற்று பிரச்சனையும் இல்லாம அத்தனை வசதியும் இருக்கிறதா நாங்கள் செய்தாரோம். இதை விட நாங்கள் எல்லா பேங்கோடும் சுவிஸ்ல இருக்கிற டாப் பேங்கோட எல்லாம் நேரடி தொடர்பு இருக்கிறோம். அதனால எல்லா விதமான லோனும், இப்ப வீட்டு லோன் எடுக்கணுமா இல்ல நிறுவனத்துக்கு லோன் எடுக்கணுமா, எல்லா லோனும் குயிக்கா எல்லாம் ப்ரொப்பா செய்து தருவோம். ஒன்றுக்கு நீங்க யோசிக்காங்க.
2: நானும் வந்தேன், நான் ஒரு கடையில எடுத்திருக்கிறேன், அதுக்கு கடன் எடுக்கலாமோ?
1: கடையை எடுக்கிறேன்னா இதெல்லாம் சிம்பிள் வேலை என்ன?
2: வீட்டை பொறுப்பு வச்சிருக்கலாம்,
1: அதுதான் வீடு இருக்குதானே, வீட்டை பொறுப்பு வச்சு உடனடியாக எடுத்துடலாம். ஒற்று கிழமையில எல்லாம் அந்த மாதிரி முடிச்சதெல்லாம் ஒன்னும் ஜோசியாத. இப்ப அந்த பிள்ளை சொன்னா கேட்டு
2: இல்ல கணக்க சுத்து மாதிரிதான் இருக்கு. என்ன கூட என்ன மாதிரி ஒழுங்கோ?
1: இங்கே நாங்கள் எல்லாம் நேரடியா பதிவு செய்யப்பட்ட ஆக்கள். சுவிசில ஆற கேட்டாலும் இப்ப சொல்லுவாங்க காப்புறுதி இல்ல, இன்சூரன்ஸ் என்ன லோன் எடுக்கணும் என்ன கேட்டாலும் கந்தசாமி குமார்கிட்ட போகணும் சொல்லுவாங்க. அவள் அதுக்கு முழு பேங்காரர் எங்களோட நேரடி தொடர்பு. இதை விட நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் உண்மையா? ஒற்று போலியும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற உஜய நிறுவனம் எங்கட நிறுவனம் தான்.
3: ஆமாம், நீங்கள் உங்கள் கனவு இல்லத்தை உங்கள் விருப்பப்படி நிர்மாணிக்க வேண்டுமா அல்லது நீங்கள் விரும்பிய இடத்தில் வீடு வாங்க வேண்டுமா, ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து வேறு வீடு வாங்க வேண்டுமா, மற்றும் தொடர்மாடி வீடுகள் வியாபார நிலையங்கள் வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா, அல்லது நீங்கள் வாங்கிய வீடு மற்றும் வியாபார நிலையங்களை மறுசீரமைக்க வேண்டுமா? தற்போது சுவிஸில் மருத்துவ காப்புறுதி கட்டணம் அதிகரித்துள்ளது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சுவிஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தினர் உங்களுக்கு பொருத்தமான சகல காப்பீடுகளும் உள்ளடங்கிய மலிவான அத்துடன் தரமான மருத்துவ காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் வழங்க காத்திருக்கிறார்கள். போலி முகவர்களை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். வாகன காப்புறுதி 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து உங்களுக்கு தரப்படும். ஆயுள் காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி உட்பட அனைத்து காப்புறுதிகளும் மிக தெளிவான விளக்கத்துடன் செய்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம்
4: VTS Finance GMPH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ், 3098 அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறவேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778920588.
4: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 89 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்ஃபரே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜ் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: பரிசு லாட்சபிலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி சொல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். நேரடிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பரிஸ் 10 லாட் ஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட் ஷப்பலில் ஷரிமஹால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி

0: இனி தொடர்ந்து தரையிருப்பது.
1: அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, சங்கமம் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில் வசந்தம் வராதா, என்றாவது நம்முடைய போராட்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்று வேதனைகளை சுமந்து சுமந்து அன்றாடம் போராடி தளர்ந்து தடுமாறி கொண்டிருக்கின்ற போது, தன்னம்பிக்கையோடு சில நிகழ்வுகள் நிகழும் போது அந்த நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையின் நிஜமாக்கி நம்முடைய தன்னம்பிக்கையின் சக்தியை அதிகரித்து நேர்மறை எண்ணங்களோடு நாம் போராடும் பொழுது நாம் வாழ்ந்த வாழ்க்கை வண்ணமயமாக பூத்து குலுங்கும் ஒரு வசந்தோற்சவமாக மாறும் என்பது நிதர்சனமான நம்பிக்கை. நம்பிக்கைதானே வாழ்க்கையின் ஆதாரம். போராட்டத்தின் தடுமாறாத தடம் மாறாத போராட்டத்தின் இறுதி வெற்றி நிலையானதாக நிரந்தரமானதாக சாசுதமானதாக மாறும். அது நம்முடைய தலைமுறைக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்தி செல்லும். உண்மையை உணர்வோம், சத்தியத்தின் வழியில் நடப்போம், நேர்மையில் சங்கமிப்போம், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக்குவோம், அகமும் புறமும் ஒரு தூய்மையான நீரோடையாக மாற்றுவோம். தெளிந்த நீர்த்தடாகத்தின் கீழே இருக்கும் கூழாங்கற்கள் கூட தெளிவாக காமிப்பது போல நம்முடைய மனம் தூய்மையாக மாற்றுவோம். மனம் தூய்மையானால் புறம் தூய்மையாகும், புறமும் அகமும் தூய்மையானால் நம்முடைய வாழ்க்கை புத்தளிமிக்கதாக மாறும். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கையே வாழ்க்கையின் ஆதாரம். மகிழ்ச்சியை விட மறதிதான் தேவைப்படுகிறது நிம்மதியாக வாழ்வதற்கு. நாம் கஷ்ட நஷ்டங்களை காயங்களை மாற்றுவோம். கூட இருந்து குளிபறித்த நமக்கு செய்த துரோகங்களை மறப்போம். நாம் சந்தித்த தோல்விகளை மறப்போம். முதுகில் குத்திய கயவர்களை மறப்போம். எல்லா முகமூடியையும் அணிய தெரிந்தவர்கள்தான் வாழ்க்கை மிக அழகாக நடித்துவிட்டு போகிறார்கள். சில பாடங்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை. புத்தி புகட்டும் மனிதர்கள் போதும். யாராவது உங்களிடம் மோசமாக நடந்து கொண்டால் அது உங்கள் தகுதியின் பிரதிபலிப்பு அல்ல, மாறாக அவர்களின் குணத்தின் பிரதிபலிப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள், அதற்கான காரணத்தை விளக்குங்கள். அது வாக்குவாதத்திற்கு பதிலாக ஒரு தீர்வுக்கு வழிவகுக்கக்கூடும். தினமும் குழாயில் தண்ணீர் வரும் இடங்களில் நேற்று பிடித்த தண்ணீர் பழையது என்று சொல்லி கீழே ஊற்றப்படுகிறது. 2 முதல் 8 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வரும் இடங்களில் அதே தண்ணீர் 2 முதல் 8 நாட்கள் வரை முற்றிலும் புதிதாகவும் குடிப்பதற்கு உகந்ததாகவும் கருதப்படுகிறது. திருமணங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் ஒரு புதிய பிரிஸ்லரி பாட்டில் திறக்கப்பட்டவுடன் ஏற்கனவே திறந்திருந்த பழைய பாட்டில் உடனடியாக பயனற்றதாக கருதப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது. பயணத்தின் போது அடுத்த நீர் ஆதாரம் கிடைக்கும் வரை ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் விலை மதிப்பற்றதாகவும் புதியதாகவும் இருக்கும். அணைகளிலும் குளங்களிலும் சேமிக்கப்படும் தண்ணீர் அடுத்த பருவமழை வரும் வரை முற்றிலும் பயன்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். பூமிக்கடியில் 50 முதல் 500 அடிகள் ஆழத்தில் நாம் எடுக்கும் தண்ணீர் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம். இருப்பினும் அது ஆரோக்கியத்திற்கு மிகவும் பாதுகாப்பானதாகவும் தூய்மையானதாகவும் கருதப்படுகிறது. உண்மையில் தண்ணீருக்கு காலாவதி தேதி என்று எதுவும் கிடையாது. அதன் காலாவதி என்பது நம்முடைய மனோநிலை. அதன் இருப்பு மற்றும் அதன் தூய்மை ஆகியவற்றால் மட்டுமே தீர்மானிக்கப்படும்.

உணருங்கள். நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரே உயிர். நீர் இருந்தால்தான் எதிர்காலம் உண்டு. ஆரோக்கியமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், தண்ணீரை சேமியுங்கள். தண்ணீர் இல்லாவிட்டால் நம் கண்களில் கூட கண்ணீர் வற்றிவிடும். அன்பு உறவுகளே, இதை உணருங்கள். எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும், எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகு பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கான மறுபெயர்தான் வாழ்க்கை. சொல்வதற்கு சில வார்த்தைகள் எப்போதுமே அழகாயிருக்கும், சொல்வதற்கு மட்டுமே

0: நேர்கள் இதுவரை சங்கம நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தவிர்க்க முடியாத காரணத்தினால் நேரம் போதாமையினால் சங்கம நிகழ்ச்சி முழுமையாக இடம்பெறாததை இட்டு மனமருந்திக் கொண்டு தொடரும் மதிய பிரதான செய்திகளோடு இணைந்திருப்போம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில். நூலுலகம்.

0: சொல்கிறார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaga.com.
3: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: அன்றும் என்றும் Paris Lacha Palais.
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare Lagonnaise Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
2: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்

0: சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎ.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிசிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமியின் படுகொலையுடன் எனது கணவரான சோமரட்ன ராஜபக்சவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பது பற்றி இதற்கு முன்னர் அனுபவித்த கடிதம் மூலம் உங்களுக்கு அறியத்தந்து சுமார் ஒரு வருடம் கடந்திருக்கிறது. எனது கணவர் செம்மணி படுகொலையை வெளிப்படுத்திய ஒரு சாட்சியாளர் மாத்திரமே ஆவார். எனவே இது குறித்து உங்களது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எனக்கு அறியத்தாருங்கள் என வலியுறுத்தி மன்னதண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரட்ன ராஜபக்சவின் மனைவி ஜனாதிபதி அன்னகுமார திசா நாயக்காவுக்கு மீண்டும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லாஸ் கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இந்த விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான எஸ் ஜி விஜய விக்ரம கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9 ஜனாதிபதி அன்னகுமார திசா நாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். அதனை அடுத்து இது பற்றிய மேலதிய விவரங்களை கேட்டறியும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 சோமரட்ன ராஜபக்சவை வலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போன பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் இரண்டாம் கட்டமாக கடந்த ஜனவரி மாதம் 9 சோமரட்ன ராஜபக்சவை சந்தித்தனர். அந்த சந்திப்பினது ஜனாதிபதி அன்னகுமார திசா நாயக்காவுக்கான கடிதம் ஒன்றை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் கையளித்த சோமரட்ன ராஜபக்ச செம்மணி மனித புதைகுழி மற்றும் 1996 காலப்பகுதியில் ராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மீறல்கள் தொடர்பில் தான் ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்த கடிதத்தின் ஊடாகவும் அதன் பின்னரும் பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவை குறித்து தற்போது வரை எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் இந்த விடயம் தொடர்பில் சுயாதீன குழு ஒன்றை நியமித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அதில் கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது சோமரட்ன ராஜபக்சவின் மனைவி எஸ் ஜி விஜயரக்ரமவினால் June 4 ஜனாதிபதி அன்னகுமார திசன் நாயக்காவுக்கு மீண்டும் மற்றொரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருப்பதாவது கிருசாந்தி குமாரசுவாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் எனது கணவர் உள்பட 5 ராணுவ வீரர்களுக்கு 1998 கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த குற்றத்துடன் எனது கணவரான சோமரட்ன ராஜபக்சவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பது பற்றி இதற்கு முன்னர் அனுப்பி வைத்த விரிவான கடிதத்தின் மூலம் உங்களுக்கு அறியத்தந்து சுமார் ஒரு வருடம் கடந்துள்ளது. இது குறித்து உங்களது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எனக்கு அறியத்தருமாறும் எனது கணவர் செம்மணி படுகொலையை வெளிப்படுத்திய ஒரு சாட்சியாளர் மாத்திரமே என்பதுடன் அவர் 1996 கைது செய்யப்பட்டு அன்று முதல் இன்று வரை தண்டனை அனுபவித்து வருவதனால் இது குறித்து ஆராய்ந்து நீதியை நிலைநாட்டுமாறும் உங்களிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன் என அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. சுரேசலாவுக்கு தற்போது படுக்கையில் உட்கார்ந்திருக்க கூட சக்தி இல்லை. அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. தொற்று நோயும் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 8 அவர் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை என அவரது மனைவி விசனம் வெளியிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் சலேவை அவரது மனைவியும் மகனும் பார்வையிட்ட பின்னர் சலேவின் மனைவி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச தனது சிங்கள இனத்தின் மீது பற்று கொண்டுள்ளார். ஆகவே அவர் ஏனைய இனங்களையும் ஆதரிப்பார். 2029 நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அவருடன் பேசி நாங்கள் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண்போம். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த அரசாங்கத்துக்கு நிதி அளிக்க கூடாது. நாமல் ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கௌரவிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிதா அபய குணவர்த்தனை ஏற்பாடு செய்த நிகழ்வு களுத்துறையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், அரசியலுக்கு நான் விரும்பி வரவில்லை. மக்களால் பலவந்தமான முறையில் அரசியலுக்கு தள்ளப்பட்டேன். கடந்த 1.5 வருடகாலமாக பல சவால்களுடன் அரசியலில் ஈடுபடுகிறேன். எனது தந்தை பயங்கரவாதி என்று ஒரு தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் எனது தந்தை காவல்துறையில் 3வது பதவி நிலையில் இருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டுக்காக அளப்பரிய சேவையாற்றியுள்ளார். சிங்கள மக்கள் தமது தலைவராக மஹிந்த ராஜபக்சவையே பார்க்கிறார்கள். இந்த நாட்டின் ஜனாதிபதியாக நானும் அவரை பார்க்கின்றேன். பல வாக்குறுதிகளை குறிப்பிட்டுக் கொண்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்று வரை எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த அரசாங்கத்துக்கு நிதி அளித்தார்கள். ஆனால் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இனியும் ஏமாறப்போவதில்லை. போலியான வாக்குறுதிகளை வழங்கிய ஜனாதிபதி நாட்டு மக்களை ஏமாற்றினார். நாட்டு மக்களுக்கு உண்மையை கூற வேண்டும். முதலில் தனது மனைவி யார் என்பதையும் ஜனாதிபதி குறிப்பிட வேண்டும். தனது இனத்தை ஆதரிக்கும் ஒருவர் தான் பிரிதொரு இனத்தையும் ஆதரிப்பார். ஜனாதிபதி உள்பட இந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் தனது இனத்தின் மீது பற்றில்லாதவர்கள். இவர்கள் எவ்வாறு புரிதொரு இனத்தை ஆதரிப்பார்கள்? நாமல் ராஜபக்ச தனது சிங்கள இனத்தின் மீது பற்று கொண்டுள்ளார். ஆகவே அவர் ஏனைய இனங்களையும் ஆதரிப்பார். 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அவருடன் பேசி நாங்கள் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என்றார். உள்நாட்டு போர் முடிவடைந்து 17 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தங்களது சொந்த காணிகள் 36 வருடங்களுக்கும் மேலாக விடுவிக்கப்படாததை கண்டித்து மயிலட்டி மக்கள் நாளை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். பல தசாப்தங்களாக 36 ஆண்டுகளாக மக்கள் இராணுவத்திடம் நிலத்தினை பறிகொடுத்துவிட்டு உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களாகவும் வெளிநாட்டில் அகதிகளாகவும் வாழ முடியாத நிர்பந்தங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்களுக்கு போர் முடிவடைந்து 17 ஆண்டுகள் ஆன போதும் மீள்குடியேற்ற உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை. எனில் எப்படி ஏற்றுக்கொள்வது? மலிகாமங்கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மலிகாமம் வடக்கு மீள்குடியேற்றத்தினை வலியுறுத்தி யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக நாளை திங்கட்கிழமை 36வது ஆண்டு நிறைவை மக்களால் நடாத்தப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்துக்கு நாம் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். அடிப்படையில் போராட்டம் நடாத்தும் மக்கள் அடிப்படை உரிமைகளை இழந்தவர்களாக சொல்லனா துன்பங்களை அனுபவித்து முகாங்களிலும் உறவினர் வீடுகளிலும் அபல வாழ்வு வாழ்கின்றனர். மக்களின் வளமான நிலங்கள் இராணுவத்தினரின் உல்லாச விடுதிகளாகவும் முகாங்களாகவும் உள்ளன. அவை கடந்த கால அரசாங்கங்களின் காலத்தில் இடம்பெற்றது என இன்றைய அரசாங்கம் கூறி தப்பித்துவிட முடியாது. மக்களின் நிலங்கள் மக்களுக்கே சொந்தமானது என ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் கட்டாயமாக தமது நிலங்களை தமக்கு விடுவிக்கும் என காத்திருந்த மக்கள் இப்போது மாறாவாரம் வெள்ளிக்கிழமைகளில் வீதியில் போராடுகின்றனர். அரசாங்கம் பதவியேற்று 1.5 ஆண்டுகள் கடந்த நிலையில் மக்கள் நம்பிக்கை இழந்து போராடுகின்றனர். தமிழ் மக்களின் வளமான நிலங்கள் இராணுவ அதிகாரத்தின் வாயிலாக ஆட்சிப்படுத்தப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போதும் 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட பல கிராம சேவையாளர் பிரிவுகள் இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ளன. இவற்றில் இராணுவ வருமானம் ஈட்டுகின்றது. பொதுமக்கள் வாழ்விடமின்றி அலைகின்றனர். இந்த நிலையில் மக்களின் போராட்டத்தில் முழுமையான நியாயம் உள்ளது. நாம் இந்நியாயபூர்வமான போராட்டத்துக்கு எமது முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். இவ்வாறு மலிகாமங்கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பிரதான பிரச்சனையாக பொருளாதார நெருக்கடி உருவெடுத்துள்ள நிலையில் அதனை மூடி மறைப்பதற்காக அரசாங்கமும் ராஜபக்ச தரப்பினரும் இணைந்து அரங்கேற்றும் ஒரு கூட்டு நாடகமாகவே சலைய விவகாரத்தை நான் பார்க்கின்றேன் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் நேற்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலானது இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு இடப்பட்ட அடித்தளமாகும். அரசியல் லாபத்துக்காக நடத்தப்பட்டதாக பல்வேறு விசாரணைகளின் மூலம் தெரியவரும் இந்த பயங்கரவாத தாக்குதலால் முதலாவதாக பயனடைந்தவர்கள் ராஜபக்சாக்களும் பொதுஜன பெரமுனவினரும் ஆவார். அதன் பின்னரான சூழலில் இந்த விடயத்தை மையப்படுத்தி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தியர் ஆவார். இந்த தாக்குதலினால் நாம் 3 விதமான பெரும் சவால்களை சந்தித்தோம். முதலாவதாக அரசியல் சதி திட்டங்களால் அரங்கேற்றப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதலில் பல அப்பாவி உயிர்கள் பலிகொள்ளப்பட்டன. இரண்டாவதாக முஸ்லீம் சமூகமாகிய நாம் பல்வேறு சவால்களுக்கும் அபாண்டமான பழி சுமத்தல்களுக்கும் ஓங்கொடுக்க நேரிட்டது. மூன்றாவதாக இந்த தாக்குதலை கருவியாக்கியவது ஆட்சி கவிழ்க்கப்பட்டு நாம் தொடர் தோல்விகளை சந்திக்க நேரிட்டது. இந்த தாக்குதலினால் எம்மீது பழி சுமத்தப்பட்டாலும் உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இன்று நாட்டின் பொருளாதார பிரச்சினை தலை தூக்கியிருக்கும் சூழலில் அதனை மூடி மறைப்பதற்காகவே இந்த அரசாங்கம் சலே விவகாரத்தை ஒரு பிரதான கதாநாயகனாக்கி அரசியல் லாபம் அடைந்து வருகின்றது. பொதியன பெருமுனமும் அவளது சகாக்களும் மீண்டும் இனவாதத்தை தூண்டி இந்த விவகாரத்தை வைத்து மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். உண்மையில் தற்போது நாட்டிலுள்ள பொருளாதார பிரச்சினையை திசை திருப்புவதற்காக இருதரப்பும் இணைந்து ஒரு நாடகத்தை நடத்துகின்றன. இதனால் நாடு பொருளாதார ரீதியில் அதல பாதாளத்துக்கு செல்லும் வரை இந்த இருதரப்பும் இத்தகைய தொடர் நாடகங்களை அரங்கேற்றவே போகின்றார்கள். இந்த விடயத்தை நாம் இருவேறு நிலைப்பாடுகளில் இருந்தே அவதானிக்கின்றோம். எமக்கு நாட்டின் பொருளாதார மீட்சியும் அவசியம், அதேபோல உயிர்த்தினாறு தாக்குதலுக்கு நீதியும் வேண்டும். இதுவே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. எனவே அரசியல் நாடகங்களை ஓரங்கட்டி வைத்துவிட்டு உண்மையான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் பொருளாதார மீட்சி அடைவதற்கும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார். தற்போது உயிர்த்தினாறு தாக்குதல் விசாரணைகளுக்கு தலைமை தாங்கும் அதிகாரிகளான சாணி அபேசேகர மற்றும் ரவி செனவரட்ன ஆகியோர் புதிதாக வந்தவர்கள் அல்ல. விபரீதங்கள் நிகழ்ந்த காலத்திலேயே பொறுப்புகளில் இருந்தவர்கள். ஆகவே அன்று அவர்களையும் பணியாற்ற விடாமல் தடுத்த மர்ம கை எது எனவும் கண்டறியப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணசன் தெரிவித்துள்ளார். உயிர்த்தினாறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் மேயர் ஜெனரல் சுரேஷ் சலே மீது முன்னெடுக்கப்படும் விசாரணை மிகவும் சரியானதே. சலே உள்ளிட்ட அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும். உயிர்த்தினாறு தாக்குதலின் பின்னணியில் இருந்த மர்மக்கை அம்பலப்பட வேண்டும். அரசாங்கத்தின் இந்த முயற்சிக்கு அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். யார் என்ன கூறினாலும் நீண்ட காலமாக நான் நன்கு அறிந்த அரசு அதிகாரியான சுரேசாலே என்பவர் நாட்டுக்கும் மக்களுக்கும் மற்றும் தான் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட அரசியல் அமைப்புக்கும் இணங்க செயலாற்றிய மிகவும் திறமையான நேர்மையான ஓர் அதிகாரி என்று எல்ஏ குணவசங்க தேரர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யார் என்ன சொன்னாலும் நீண்ட காலமாக தனது பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றிய நான் நன்கு அறிந்த ஒருவர்தான் இந்த சுரேசாலே என்பவர். அவர் மிகவும் திறமையான நேர்மையான ஒரு அதிகாரி. அவரை பற்றி இறுதி தீர்ப்பு வழங்க என்னால் முடியாது. ஆனால் ஒருபோதும் தவறிழைப்பார் என்று நான் நினைக்கவில்லை. அவர் அரசாங்கத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் மற்றும் தான் சத்திய பிரமாணம் செய்த அரசியல் அமைப்புக்கும் இணங்கவே கடமையாற்றினார் என்பதை நான் தெளிவாக அறிவேன். ஏனெனில் அவருடன் இருந்த ஏனைய குழுவினரையும் உயர்மட்ட அதிகாரிகளையும் யுத்த காலத்தில் நாங்கள் மிக நெருக்கமாக பழகியிருந்தோம். எனவே இவை குறித்து இன்னும் நடுநிலையாகவும் புத்திசாலித்தனமாகவும் சிந்திக்குமாறு நான் அனைவரிடமும் கேட்டுக் கொள்ளுகின்றேன். அனைத்து தரப்பில் இருந்தும் குழப்பங்களையோ மோதல்களையோ ஏற்படுத்தி கொள்ளாமல் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையையே நாம் விடுக்க வேண்டி உள்ளது. எதற்கும் காரணங்களை உருவாக்கி கொள்ளவும் முடியும், காரணங்கள் அமையவும் கூடும். ஆனால் சுரேசாலே என்பவர் நேர்மையான அர்ப்பணிப்புடன் கூடிய ஓர் அதிகாரி என்பதை நான் எந்த இடத்திலும் பயமின்றி கூறுவேன். நான் இதுவரை இது குறித்து பேசவில்லை. அவருடைய குடும்பம் மனைவியை பற்றியும் நான் நன்கறிவேன். அவர் ஒரு சிங்கள பெண்ணையே திருமணம் செய்துள்ளார். அவருடைய தந்தையையும் நான் 20 வருடங்களுக்கு மேலாக அறிவேன். அவர் ஒரு நிர்வாக அதிகாரி. மிகவும் திறமையான கண்ணியமான மனிதர்களாகவே அந்த குடும்பத்தினரை நான் அறிவேன். ஆனால் இவ்வாறான செயல்பாடுகளினால் எதிர்காலத்தில் அரச சேவையில் இணைவதற்கு இவரும் முன்வராமல் போகலாம். அரச சேவையில் இணைவது என்பது பல நேரங்களில் சிறியதொரு தவறுக்காகவும் சிறைச்சாலையில் வதைப்படும் வேலை என்றே சிலர் நினைக்க தொடங்குவார்கள். எனவே தயவு செய்து இவ்வாறான சம்பவங்கள் குறித்து யாரும் மகிழ்ச்சியடைய வேண்டாம். நாம் இவற்றை மிகவும் நடுநிலையாக பார்க்கும் தரப்பினர். அதனால்தான் இந்த அரசாங்கம் இன்னும் நடுநிலையாக பேச்சுவார்த்தை நடத்தி காரியங்களை கையாள வேண்டும் என்று கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினால் உகண்டாவில் பதுக்கி வைத்ததாக கூறப்பட்ட நிதிகளை மீட்டெடுத்து நாட்டை வளப்படுத்துவோம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் இன்று அவ்வாறான எந்த மாற்றமும் இடம்பெறவில்லை என மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார். கொழும்பு மகரகம நகரில் மக்கள் போராட்ட முன்னணியின் ஏற்பாட்டில் மாளிகை சுமையை தாங்க முடியவில்லை. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை உடனடியாக குறைக்க வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைத்து நேற்று சனிக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் பழைய சட்டத்தை விட பல மடங்கு ஆபத்தானது என ஜனாதிபதி சட்டத்தரணி கே தவராசா எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களை முட்டாள்களாக்க கூடாது, சீட்டை மாற்றுவது போல் ஆள் மாறக்கூடாது என அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டியுள்ள அவர் இந்த புதிய சட்ட வரைவில் ஒளிந்திருக்கும் பாரதூரமான ஆபத்துக்கள் குறித்து விபரித்துள்ளார். 2009 யுத்தம் நிறைவடைவதற்கு பின்னர் இலங்கையில் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் சர்வதேசத்துக்கும் உள்நாட்டு மக்களுக்கும் வழங்கிய பிரதான வாக்குறுதி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்பதாகும். ஆனால் நடைமுறையில் ஒரு அரசு அந்த சட்டத்தை நீக்குவதாக கூறிவிட்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. மற்றொரு அரசு கவுண்டர் டெரரிசம் ஆக்டை பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வர முயன்றது. தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சரும் இப்படியான கடுமையான சட்டங்களை வைத்துக் கொண்டு தங்களுக்கு ஆட்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை என கூறியுள்ளது. எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என அண்மையில் அறிவித்திருந்தார். அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தாலும் இதன் பின்னணியில் அதைவிட பாரதூரமான சதி ஒன்று அரங்கேறி வருவதாக சட்டத்தரணி கே தவராசா தெரிவித்துள்ளார். டொலர் நெருக்கடி, வரி சுமை மற்றும் நீதிமன்றத்தின் சுயாதீனத்துக்கு அமைய ஏற்பட்டுள்ள சவால்கள் உள்ளிட்ட நாட்டின் தற்போதைய கடுமையான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகள் குறித்து ஒன்றிணைந்த கூட்டு எதிர்க்கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் மல்வத்த பீடத்துக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். ஒன்றிணைந்த கூட்டு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பேராசிரியர் இஎல் பீரிஸ் விஜயதாச ராஜபக்ச, வஜிர அபயவர்த்தன, சம்மிக்க ரணவக்க, பிரேம்நாத் சி தொலவத்த, சாகல ரத்நாயகா, சுகீஸ்வர பண்டாரா மற்றும் அனுராக் ஏரட்ன உள்ளிட்ட பலர் நேற்று சனிக்கிழமை மல்வத்த பீடத்துக்கு விஜயம் செய்திருந்தனர். இதன் போதே இந்த விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தியுள்ளனர். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் எரிபொருள் மானியங்கள் இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு அறிவித்துள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழுவில் முன்னிலையாகி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். குழுவின் தலைவர் கலாநிதி கர்சி டிசில்வா எரிபொருள் இறக்குமதி, கையிருப்பு மற்றும் எதிர்கால எரிபொருள் விலை நிர்ணயம் குறித்து கேள்வி எழுப்பிய போது எரிபொருள் மானியத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முடிவடைந்ததால் இந்த மாதத்துடன் எரிபொருளுக்கான மானியத் தொகை வழங்கல் நிறுத்தப்படும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் குழுவின் முன்னிலையில் குறிப்பிட்டனர். எரிபொருள் விலைகளை அதிகரிப்பது தொடர்பாக இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவக்குள மக்கள் குடி நீரின்றி தவிப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். சுமார் 2004 குடியேற்றப்பட்ட குறித்த பகுதி மக்கள் தற்போது வரை நிரந்தர குடிநீரின்றியே வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். குச்சவெளி பிரதேச சபை மூலமாக பவுசர் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் 2 அதுவும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அப்பகுதி சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த பகுதி ஜூம் பள்ளி நிர்வாகம் கிராம அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் கூட்டாக தெரிவிக்கையில், நாங்கள் குடிநீரின்றி தவிக்கின்றோம், பாடசாலை செல்லும் பிள்ளைகள் பெண்கள் என பலரும் கஷ்டங்களை இதன் மூலம் எதிர்நோக்குகின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த பகுதியில் சுமார் 380 குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். சுத்தமான குடிநீரை பெறுவதும் மனித உரிமைகளில் ஒன்றாக உள்ளது. குச்சவெளி பிரதேச சபை மூலமாக குடிநீர் விநியோகம் செய்வதற்காக நிதி விடுவிக்கப்பட்ட போதிலும் 2 குடிநீர் விநியோகம் இடம்பெறவில்லை. ஓரிரு வாரங்களுக்குள் குடிநீர் பிரச்சினையை தீர்க்காவிட்டால் பிரதேச செயலகம் பிரதேச சபையை முற்றுகையிடுவோம் எனவும் தெரிவித்தனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் உள்ள நாவர்குடாவில் வீதியின் குறுக்கே அமைக்கப்பட்ட வடிகாலுக்குள் சிக்கிய நபர் ஒருவர் தீயணைப்பு படையினரால் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை 5:30 இடம்பெற்றுள்ளது. நாவர்குடா காத்தாடும் பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள பிரதான வீதியை ஊடறுத்து செல்லும் வடிகாலுக்குள் நபர் ஒருவர் மாலை 5:30 இறங்கியுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வராததை கண்ட பொதுமக்கள் இதுகுறித்து காவல்துறைக்கு தீயணைப்பு பிரிவினருக்கும் அறிவித்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மட்டக்களப்பு மாநகர சபை தீயணைப்பு படையினரும் காத்தான்குடி காவல்துறையினரும் வடிகாலுக்குள் சிக்கியவரை மீட்கும் பணிகளை முன்னெடுத்தனர். அங்கு கூடியிருந்த மக்களால் பெரும் பரபரப்பு நிலவிய சூழலில் தீயணைப்பு படையினர் சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு மத்தியில் 7:30 குறித்த நபரை பாதுகாப்பாக மீட்டனர். மீட்கப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவர் சிறையில் இருந்து அண்மையில் விடுதலையானவர் எனவும் காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. அத்துடன் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அத்திருக்கிய காவல்துறை பிரிவுக்குள்பட்ட அத்திருக்கிய கொடகமா வீதியின் பனாகொட பகுதியில் பாதையை கடக்க முயன்ற நாய் மீது மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். நேற்று சனிக்கிழமை காலை அத்திருக்கிய நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து காயமடைந்த ஓட்டுநர் சிகிச்சைக்காக கோமாகம வைத்த சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பனாகொட பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. மாவத்தகம காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பரகதேனிய பகுதியில் உள்ள காணியொன்றில் நேற்று சனிக்கிழமை மாலை பாலடைந்த கிணற்றில் இருந்து நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வேவிட பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலம் மீதான நீதவான் விசாரணைகளுக்காக சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடம் தற்போது காவல்துறை பாதுகாப்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. படுத்துத்துறை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட புலோலி தெற்கு பகுதியில் வசிக்கும் சிறுவன் ஒருவர் வெள்ளிக்கிழமை இரவு முதல் காணாமல் போயுள்ளதாக படுத்துத்துறை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது காணாமல் போன குறித்த சிறுவனின் சடலம் அவரது வீட்டுக்கு அருகிலுள்ள கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த சிறுவன் புலோலி தெற்கு பகுதியைச் சேர்ந்த 6 வயதுடையவர் ஆவார். பவுனகம காவல்துறை பிரிவுக்குள்பட்ட உஸ்வெட்ட கையாவ கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் குறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. உயிரிழந்தவர் சுமார் 40-45 வயது மதிக்கத்தக்கவர் எனவும் சுமார் 5 அடி 3 அங்குலம் உயிரிடமுடைய குட்டியான தலைமுடி கொண்டவர் எனவும் பச்சை நிற சட்டை மற்றும் நீலம் வெள்ளை நிறங்கள் கலந்த சாரம் அணிந்துள்ளதாகவும் காவல்துறையினர் அடையாளப்படுத்தியுள்ளனர். தொலைபேசி பரிமாற்ற கோபுரங்களின் கேபிள்களை திருடிய சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேகநபர்கள் இருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் ராகம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை ராகம காவல்துறை நிலைய அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 17 கிராம் 700 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கொடகவெல மாகந்துர பஸ்நகந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு அபாயம் காரணமாக அங்கு வசித்து வந்த 6 குடும்பங்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவதற்கு பிரதேச செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது பெய்து வரும் பலத்த மழை காரணமாக இப்பகுதியின் மலை உச்சியில் இருந்த பல பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்து வீழ்ந்துள்ளதாக பிரதேச செயலக காரியாலயம் குறிப்பிட்டுள்ளது. மரங்கள் சரிந்து வீழ்ந்துள்ளமையால் மலை உச்சியில் இருந்து பெரிய பாறை கற்கள் கீழ் நோக்கி உருண்டு விழும் அபாயகரமான சூழ்நிலை உள்ளமையினால் அங்குள்ள 6 வீடுகளில் வசித்து வந்த மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். புத்தளம் ஒக்கம்பிட்டிய பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் 2 காட்டு யானைகள் உயிரிழந்ததாக மன ஈவராசியல் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கரும்பு தோட்டம் ஒன்றுக்கு சட்டவிரோதமான முறையில் இழுக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் மோதியதாயிலேயே இந்த யானைகள் 2 உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுமார் 1 வயதுடைய குட்டி யானை ஒன்றும் 20 வயது மதிக்கத்தக்க மற்றொரு யானையுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளன. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்த இரண்டு காட்டு யானைகளினதும் பிரேத பரிசோதனைகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டுள்ளது. முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாட்டின் இரண்டாவது நாள் நிகழ்வானது நேற்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் இடம்பெற்றுள்ளது. நேற்று ஆரம்பமான இந்த மாநாட்டில் ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாணவர்களது கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. இசைத்துறையின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இந்த முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நடத்தப்படுகிறது. உலகின் மிக பிரசித்தி பெற்ற ஆடவர்களுக்கான உலக ஆணழகன் போட்டிகளில் ஒன்றான மேன் ஆஃப் த வேர்ல்ட் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச அளவில் சாதனை படைத்த சாங்கிலா கேசான் நேற்று சனிக்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். பிலிப்பைன்ஸில் மணிலா நகரில் கடந்த மே 28 முதல் ஜூன் 6 வரை நடைபெற்ற இப்போட்டியில் உலக நாடுகளைச் சேர்ந்த 28 அழகர்கள் பங்கேற்றிருந்தனர். இப்போட்டித் தொடரில் இலங்கை சார்பில் 8 பின்னரே போட்டியாளர் ஒருவர் கலந்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போட்டித் தொடரில் சாஞ்சுலா கேசான் சர்வதேச அளவில் இலங்கைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பல விருதுகளை வென்றுள்ளார். அதன்படி சிறந்த உத்தியோகபூர்வ ஆடைக்கு வெள்ளிப்பதக்கமும் சிறந்த ஆளுமைக்கு வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளார். மேலும் இப்போட்டித் தொடரின் சிறந்த கடற்கரை ஆடை, சிறந்த உடல் மாகு, புகைப்படங்களுக்கு பொருத்தமானவர், சிறிய தேசிய ஆடை, உலகின் நவ நாகரிகம் ஆகிய 5 பிரதான பிரிவுகளில் உலகின் சிறந்த 10 நபர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டு சாஞ்சுலா சாதனை படைத்துள்ளார். கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவென பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜூன் 15 பரீட்சை முடிவுகளை வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக அந்த திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் பரீட்சை பெறுபவர்களை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அடுத்த 2 பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் பரீட்சை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் அரச நிர்வாகத்துறையிலும் சிவில் சமூக பரப்பிலும் கொள்கை உறுதிப்பாட்டுடன் நீண்டகாலம் பணியாற்றியவரும் தமிழ் சமூகத்தை சர்வதேச தளங்களில் பிரதிநிதித்துவப்படுத்திய ஆளுமையாகவும் திகழ்ந்த கலாநிதி தேவநேசன் நேசையா அவரது 90 வயதில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் காலமானார். பேராசிரியர் குணசேகரம் நேசையாவின் புதல்வரான தேவநேசன் நேசையா கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறையில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த அவர் அமெரிக்காவின் கார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டப்படிப்பை நிறைவு செய்தார். 1951 காலப்பகுதியில் நடைமுறையில் இருந்த சிலோன் சிவில் சேவையில் இணைந்து கொண்ட அவர் அச்சேவை முடிவுறுத்தப்படுவதற்கு முன்னர் அச்சேவையில் இணைந்து பணியாற்ற இறுதி தலைமுறையை பிரதிநிதித்துவப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து நாட்டில் யுத்தம் இடம்பெற்ற 1981-84 வரையான மிக கடினமான காலப்பகுதியில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராகவும் மாவட்ட செயலாளராகவும் கடமையாற்றியுள்ளார். அது மாத்திரமின்றி வேறுபட்ட காலப்பகுதிகளில் போக்குவரத்து சுற்றுச்சூழல் மகளிர் விவகார அமைச்சுக்களின் செயலாளராகவும் பணியாற்றிய இவர் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் யாழ் பல்கலைக்கழக பேரவை உள்ளிட்ட கட்டமைப்புகளுடன் இணைந்து ஆய்வுப் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளார். இத்தகைய நேர்மையும் கொள்கை உறுதிப்பாட்டையும் கொண்ட ஆளுமையான தேவநேசன் நேசையா நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் காலமானார். அன்னாரின் பூதவுடல் இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 முதல் AF ரேமண்ட்ஸ் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் தகனக்கிரியைகள் இவ்வார நடுப்பகுதியில் பொருளை பொதுமயானத்தில் நடைபெறும் என்றும் அவரது குடும்பத்தினரால் அறிவிக்கப்பட்டது. வள்ளாட்டு சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்திர மகோற்சவம் நாளை திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. தொடர்ந்து மகோற்சவ திருவிழாக்கள் நடைபெற்று எதிர்வரும் 28 காலை தேர் உற்சவமும் மறுநாள் 29 காலை தீர்த்த திருவிழா நடைபெற்று மாலை கொடியிறக்கம் நடைபெறும். மகோற்சவ காலத்தில் பக்தர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான காவல்துறை உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் மக்களுக்கான சேவைகள் உள்ளிட்டவற்றுக்கு சாரணர்கள், சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் படையினர் உள்ளிட்டவர்கள் கடமையில் ஈடுபட உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். பரிஸ் லாட்டபர் ரியூகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன்கரி, காலியலை கொண்டசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கியலில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் GMBS நிறுவனத்தினர்.
1: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: BT Superstore, Gare Lagonnais, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnais.
2: Mélodie et Tordre-Gelke, BT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 928 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GMBH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம்
2: 07 8 928 58 58.
0: நேரம் சரியாக 2:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் தொடர இருப்பது இந்திய செய்திகள். இந்திய செய்திக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பரிஸ் ரியூகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி, கார்லிலி கொடுசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். பிரான்சில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் June 17 இருதரப்பு பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளனர். இதில் பொருளாதார வளர்ச்சி, செய்ய அறிவு, முதலீட்டு பங்களிப்புகள் மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வட மாவட்டங்களில் 31 தொகுதிகளில் அதிமுக வென்றது. பாமக போட்ட பிச்சை பாமக கூட்டணியில் இல்லை என்றால் சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் கூட அவர் தப்பித்தவரை தான் வென்றிருப்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறது என்றும் அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அசாமில் சட்டவிரோத அகதிகள் ஆதார் அட்டை பெறுவதை தடுக்க 18 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு புதிதாக ஆதார் அட்டை வழங்குவதை நிறுத்த அம்மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்துள்ளது. வங்கதேசத்தின் சட்டவிரோதமாக ஆதார் பெறுவதை தடுக்க இம்முடிவை எடுத்துள்ளதாக முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். அதே நேரம் 18 வயதினருக்கு குறைவானவர்களுக்கு தொடர்ந்து ஆதார் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் பிற இயற்கைக்கு மாறான காரணங்களால் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை ரீதியிலான மாற்றங்கள் குறித்து எல்லை பகுதிகள் பெருநகரங்கள் தொழிற்நகரங்களில் நேரில் ஆய்வு செய்யும்படி உயர்நிலை குழுவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அம்ஷா நேற்று உத்தரவிட்டுள்ளார். மறுசீரமைக்கப்பட்ட உதான் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கின்றன. இதன் கீழ் அடுத்த 10 ஆண்டுகளில் சேவை செய்யப்படாத அல்லது குறைவாக பயன்படுத்தப்படும் வழித்தடங்களில் 28,840 கோடி மதிப்பீட்டில் 100 புதிய விமான நிலையங்கள் மற்றும் 200 நவீன கெளி வீடுகள் உருவாக்கப்பட உள்ளன. உதான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் மட்டும் 8 இடங்களில் புதிய விமான நிலையங்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நிபா வைரஸால் ஒருவர் பாதிக்கப்பட்டு இருப்பதை அடுத்து அது மேலும் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியா நேபாளம் இடையே பயணிகள் ரயில் சேவை உள்பட எல்லை கடந்த ரயில் போக்குவரத்து இணைப்பை ஏற்படுத்துவது குறித்து இரு நாடுகளின் அதிகாரிகளும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். இந்திய ஆகாயப்படையின் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் 5 வீரர்கள் இறந்துள்ளனர். விபத்து இன்று இந்தியாவின் அசாம் மாநிலத்தின் யார்கட் நகரில் நடந்ததாக இந்திய ராணுவம் கூறியது. வீரர்களின் மரணத்துக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை அது தெரிவித்தது. விமானத்தில் எத்தனை பேர் இருந்தனர், உயிர் பிழைத்தவர்களின் எண்ணிக்கை போன்ற மற்ற எந்த விவரமும் வெளியிடப்படவில்லை. ஆனால் பெயர் குறிப்பிடாத அதிகாரி ஒருவர் விமானிகளில் ஒருவர் விபத்தில் பிழைத்ததாக கூறினார் என்றது AFP செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. விமானம் சுக்குநூறாக உடைந்திருந்த காட்சிகள் உள்ளூர் செய்தி ஒளியலையான NDTV ஒளிபரப்பானது. விபத்துக்கான காரணத்தை அறிய விசாரணை தொடங்கப்படும் என்றது இந்திய ராணுவம். நடுத்தர தொலைவு மற்றும் வெகு தொலைவில் இருந்து வரும் எதிரி நாட்டு ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து அளிக்கும் பல்முனை ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு சோதனைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. ஜெனரல் உபேந்திர திவேதி இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக கடந்த 2024 பதவியேற்றார். இவரது பணிக்காலம் வரும் 30 தேதியுடன் நிறைவடைகின்றது. இதையடுத்து புதிய ராணுவ தலைமை தளபதியை ஒன்றிய அரசு நியமித்துள்ளது. அதன்படி தற்போது ராணுவ துணை தலைமை தளபதியாக பதவி வகித்து வரும் லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் புதிய ராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வரும் 30 தேதி தீரஜ் சேத் பதவியேற்க உள்ளார். நைஜீரியாவில் போதைப் பொருள் கடத்திய இந்திய மாலுமிகள் 11 பேர் கப்பலுடன் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ₹50 கோடிக்கு மேல் அபராதம் விதித்து மன்றம் உத்தரவிட்டுள்ளது. மார்ஷல் நாட்டின் கொடியேந்திய இந்திய வர்த்தக கப்பல் போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அந்த கப்பலுடன் சேர்த்து 11 இந்திய மாலுமிகளும் சிறைபிடிக்கப்பட்டனர். 6 மாதங்களுக்கு முன்பர் 31.5 கிலோகிராம் கொகைனை மார்ஷல் தீவுகளில் இருந்து நைஜீரியாவின் அபாபா துறைமுகம் வழியே லாகோஸ் நகருக்கு எடுத்துச் செல்ல முயற்சித்த கப்பலின் கேப்டனான சர்மா சாசி பூசனுடன் சேர்த்து இந்திய மாலுமிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். நைஜீரியாவின் தேசிய போதைப் பொருள் சட்ட அமலாக்க முகமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்திய கப்பல்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றச்சாட்டு வைத்திருந்தார். அவை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என ஈரான் தூதரகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் 6 முதல் 9 வகுப்பு வரை சமஸ்கிருதம் கட்டாயம் என ஒன்றிய கல்வி அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்று விலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹480 உயர்ந்து 1 சவரன் ₹110,880 விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு ₹60 உயர்ந்து 13,860 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை ₹5 உயர்ந்து 1 கிராம் ₹270 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கிறது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். சுவிட்சர்லாந்து மக்கள் தொகையை 10 மில்லியனுக்குள் வைத்திருக்கலாமா என்பதை பரிசீலிக்கிறது. அதற்கு இன்று பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. தற்போது சுவிட்சர்லாந்தின் மூப்படையும் மக்கள் தொகை 9 மில்லியனை தாண்டிவிட்டது. 2040களில் அது 10 மில்லியனை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகரிக்கும் வாழ்க்கை செலவினம், குற்றங்கள், வலுவிளக்கும், பொருளாதாரம் ஆகியவற்றில் நாடு ஏற்கனவே சிரமப்படுகிறது. அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை, வீடமைப்பு, பொது சேவைகள், சுற்றுச்சூழல் ஆகியவற்றில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்று வலதுசாரி அரசியல்வாதிகள் நம்புகின்றனர். 2050க்குள் மக்கள் தொகை 10 மில்லியனை தாண்டவிடக் கூடாது என்று அவர்கள் பரிந்துரைக்கின்றனர். வாக்காளர்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த இணங்கினால் குடிநுழைவு மீது கவனம் திரும்பும். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவு பாதிக்கப்படலாம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாட்டு மக்கள் பல சுவிட்சர்லாந்தில் வேலை செய்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் சண்டை நிறுத்த உடன்பாடு சாத்தியமாக கூடும் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிய பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் அதனை தெரிவித்தார். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது போரை முடித்துக் கொள்ள இருதரப்பும் சம்மதிக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அவர் எக்ஸ் பதிவு ஒன்றில் குறிப்பிட்டார். உடன்பாட்டில் மின்னியல் முறையில் கையெழுத்திடுவதற்கு தேவையான ஆயத்தங்களையும் பாகிஸ்தான் செய்வதாக அவர் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து அடுத்த வாரம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் போரில் குழப்பம் தொடர்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று உடன்பாடு கையெழுத்தாகும் என்று நேற்று ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் கூறியிருந்தார். உடனே ஹோர்முஸ் நீரிணை அனைவருக்கும் திறக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ஆனால் ஈரான் அதை மறுக்கிறது. 24 மணி நேரத்தில் உடன்பாடு கையெழுத்தாகும் என்று நேற்று பாகிஸ்தான் சொன்னதையும் ஈரான் நிராகரித்தது. ஈரான் அடுத்த சில நாட்களில் அமைதி உடன்பாட்டுக்கான ஒருவகை கட்டமைப்பு கையெழுத்தாகும் என்று கூறுகின்றது. அமெரிக்கா முடக்கி வைத்திருந்த பில்லியக்கணக்கான டொலர் மதிப்புடைய ஈரானிய சொத்துக்களை விடுவிக்க வேண்டும், ஈரான் மீது விதித்திருக்கும் எண்ணெய் ஏற்றுமதி தடையை அகற்ற வேண்டும் என்று உடன்பாடு சொல்வதாக பல்வேறு தரப்புகளை மேற்கோள் காட்டிய ராய்டர்ஸ் கூறுகின்றது. வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி இஸ்ரேலிய படை லெபனானை விட்டு வெளியேற வேண்டும் என்கிறார். அது முடியாது என்கிறது இஸ்ரேல். ரஷ்யாவுடனான போர் தொடர்ந்து வரும் நிலையிலும் உக்ரைன் மற்றும் மால்டோவா நாடுகளை ஐரோப்பிய யூனியனில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை லக்சம்பர்க்கில் நாளை முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளது. உலகிலேயே ஆக அதிகமாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. 2021 முதல் 2025 வரை உலகளவில் செய்யப்படும் ஆயுத ஏற்றுமதிகளில் அமெரிக்காவின் பங்கு 42 விழுக்காட்டுக்கு உயர்ந்திருக்கிறது. ரஷ்யா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாவற்றையும் சேர்த்தால் கூட அமெரிக்கா செய்திருக்கும் ஏற்றுமதி அதைவிட அதிகம். ஸ்டாக்ஹோம் அனைத்துலக அமைதி ஆய்வு நிலையம் அந்த விவரத்தை கூறியது. இருந்தாலும் அமெரிக்காவின் ஆயுத விநியோகம் மெதுவடைந்துள்ளது. ஈரான் போரில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதால் அதன் இருப்பு குறைந்திருக்கிறது. ஆயுதங்களை தயாரிக்க அதிக காலம் பிடிக்கும் என்பதால் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்க ஆயுதங்களின் ஏற்றுமதிக்காக காத்திருக்கும் நட்பு நாடுகள் வேறு இடத்தை தேடுவது பற்றி யோசிப்பதாக கூறப்படுகிறது. அவற்றில் ஐரோப்பிய நாடுகளும் அடங்கும் என்று ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. அலிபாபா, ஃபைட்டு, பிஐடி உள்ளிட்ட முன்னணி சீன நிறுவனங்களை அந்த நாட்டு ராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களின் பட்டியலில் சேர்த்து அமெரிக்கா எடுத்துள்ள முடிவுக்கு சீனா எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கு போர் தொடங்கியதிலிருந்து உலகெங்கும் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் கென்யா நாட்டிலும் தாக்கம் உணரப்பட்டது. அது எரிபொருள் இறக்குமதியை பெரிதும் சார்ந்திருக்கிறது. ஆனால் தற்போது அங்கு நிலைமை வேறு. கென்யா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் பசுமை வாகனங்களின் பயன்பாடு கணிசமாக உயர்ந்துள்ளது. தலைநகர் நைரோபியாவில் மின் மோட்டார் வாகனங்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மின் மோட்டார் வாகனங்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன. போர் தொடங்கியதிலிருந்துதான் சேமிப்பு அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான ஆந்த்ரோபிக் அதன் சக்தி வாய்ந்த கட்டமைப்புகள் சிலவற்றை முடக்கியுள்ளது. கட்டமைப்பை வெளிநாட்டவருக்கு தடை செய்யும்படி அமெரிக்கா உத்தரவிட்டிருந்தது. அதனை அடுத்து ஃபேஃபுல் 5, மைதோஸ் 5 ஆகிய கட்டமைப்புகளை ஆந்த்ரோபிக் முழுமையாக முடக்கிவிட்டது. ஒரு மென்பொருளில் இருக்கக்கூடிய பலவீனங்களை அடையாளம் காணும் அளவுக்கு மைதோஸ் 5 ஆற்றல் மிகுந்தது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றலுடன் பாஃபில் 5 3 நாட்களுக்கு முன் வெளிப்படப்பட்டது. எனினும் ஊடுருவல் செய்ய முனையின் அவர்களுக்கு பாஃபில் 5 மைதோஸ் 5 ஆகியவை சாதகமாக அமையும் என்று அமெரிக்க அரசாங்கம் அஞ்சுவதாக ஆந்த்ரோபிக் நிறுவனம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் செட்டி நகரில் உள்ள பிரபல கூஜி கடற்கரையில் சுறாவால் தாக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 30 வயதுடைய அவருக்கு கைகளிலும் கால்களிலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடலில் இருந்து பெண்ணை மீட்ட பொதுமக்களில் சிலர் மருத்துவ வண்டி வருவதற்கு முன்பே அவருக்கு முதலுதவி வழங்கினர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவத்துக்கு பிறகு ஹெலிகாப்டர் எட்சி ஆகியவற்றை கொண்டு சுரா உள்ள பகுதியை கண்டுபிடிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிட்னி நகரின் கிழக்கு கரையை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிகள் மூடப்பட்டுள்ளன. கடலில் வெப்பநிலை அதிகரிப்பதால் சுறாக்கள் மையம் கொண்டுள்ள பகுதிகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சுறாக்களின் தாக்குதல்கள் அதிகரிக்க அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று அறிவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆஸ்திரேலியாவில் இவ்வாண்டு சுறாக்கள் தாக்கியதில் 4 பேர் இறந்தனர். குளியல் சோப்போத்தல் கைதவறி கீழே விழுந்து உடைந்தது. அம்மாவிடம் அடிவிழும் என்று பயந்து வீட்டை விட்டு ஓடிய 9 வயது சிறுமி 22 ஆண்டுக்கு பிறகு தமது சொந்த குடும்பத்துடன் மீண்டும் இணைந்துள்ளார். வினோதமான அந்த சம்பவம் சீனாவின் குவாண்டோங் மாநிலத்தில் நடந்தது. 2004 லியூ சிங்காங் என்ற அந்த சிறுமி விளையாடும் போது தவறுதலாக ஒரு கண்ணாடி சோப்போத்தலை உடைத்து விட்டார். அன்று அதன் விலை வெறும் 10 யுவான், அதாவது சுமார் 1.50 அமெரிக்க டாலர் என்ற போதிலும், அதாவது 1.50 என்ற டாலர் என்ற போதிலும் ஏழ்மையில் வாடிய குடும்பத்துக்கு அது பெரிய தொகை. அம்மாவின் கோபத்துக்கு பயந்து ஓடிய அவர் காய்கறி சந்தையொன்றில் ஒளிந்து கொண்டார். அங்கு அவரை கண்ட ஒருவர் அவரை தத்தெடுத்து வளர்த்துள்ளார். தற்போது 30 வயதாகும் லியோ காவல்துறையின் உதவியுடன் தமது குடும்பத்தை கண்டுபிடித்துள்ளார். பட்டாசுகள் மாலைகளுடன் அவரை வரவேற்ற பெற்றோர் எங்களை மன்னித்துவிடும் மகளே என்று கண்ணீருடன் பாசமழை பொழிந்தனர். லீவும் தாம் செய்த தவட்டுக்கு பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டால் லீவின் குடும்பம் மீண்டும் ஒன்றிணைந்த நிகழ்வு உள்ளூர் சமூக ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அம்மா என்றால் சும்மாவா? துருக்கியில் ஒரு பறவை இதனை நெகிழ வைத்துள்ளது. துருக்கியவில் உழவு இயந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒருவர். இயந்திரத்தின் டயரை விட சிறியதாக இருந்த பறவை பாதையை மறைத்தது. அது அவ்வாறு செய்வதற்கான காரணம் இனியவாசிகளின் மனங்களை நெகிழ வைத்துள்ளது. சமூக ஊடகத்தில் பரவும் காணொளியில் பழுப்பு நிற பறவை உழவு இயந்திரத்துக்கு முன் நிற்பதை காண முடிகிறது. பறவை அதன் இறக்கைகளை விரித்து கொண்டு எதையோ தடுப்பதை போல் தோன்றுகிறது. அது மீண்டும் மீண்டும் கூவுவதையும் கேட்க முடிகிறது. உழவரின் கவனத்தை அது ஈர்த்தது. உழவர் தரையை உற்று பார்த்ததில் சிறிய கூட்டை கண்டார். அதில் முட்டைகள் இருந்தன. தாய்ப்பறவை அதன் முட்டைகளை காப்பதை உழவர் அறிந்தார். அவர் உடனடியாக இயந்திரத்தை திருப்பிவிட்டு இன்னொரு பாதையில் சென்றார். காணொளியை கண்ட பலர் பறவையையும் உழவரையும் பாராட்டினர். அம்மா என்றால் சும்மாவா? தாய்ப்பறவைக்கு என்ன மரியாதை! ஒரு கனிவான செயல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. உழவருக்கு நன்றி, பூமி நம்முடையது மட்டுமல்ல என்பதை மனிதர்கள் மறப்பதுண்டு போன்ற கருத்துக்கள் நிறைய விருப்பு குறிப்புகள் பெற்றுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தொடக்க ஆட்டத்தில் இலங்கை 87 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றுள்ளது. முதல் ஒருநாள் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. பிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளனர். ஆனால் அவர்களில் ஜெர்மனியைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவின் மனத்தை மட்டுமல்லாமல் வெள்ளை மாளிகையின் கவனத்தை மீட்டுள்ளார். சாலை வழி இரு நண்பர்களுடன் பயணம் செய்த அவர் தாம் பார்த்து ரசித்த காட்சியில பகிர்ந்து வருகிறார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் பிரெடி என்ற பெயரில் அவர் பகிரும் பதிவுகள் இணையவாசிகளை திரும்பி பார்க்க வைத்தது. 88,000 பேர் அமரக்கூடிய அலபாமா மாநிலத்தின் ஓபன் பல்கலைக்கழக விளையாட்டு அரங்கத்தில் அவர் எடுத்த காணொளிகளை மில்லியன் கணக்கானோர் கண்டுள்ளனர். அரங்கை சுற்றி பறந்து அரங்கத்தில் இடம்பெற்ற வான வேடிக்கை காட்சி போன்றவை அவற்றில் அடங்கும். வெளிப்புற நடவடிக்கை பொருட்கள் விற்கும் கடை ஒன்றில் துப்பாக்கி சுடும் பயிற்சி தளம் இருந்ததையும் வியப்புடன் பகிர்ந்தார். அதை வெள்ளை மாளிகையும் பகிர்ந்து அமெரிக்காவுக்கு வருக என்று குறிப்பிட்டதாய் AFP செய்தி நிறுவனம் தெரிவித்தது. ஆனால் எந்த பதிவிலும் மோத்தை காட்டாத பிரெடி உண்மையானவர் தானா அல்லது செயற்கை நுண்ணறிவால் உருவான அடையாளமா என்ற கேள்வியும் இணையவாசிகளிடையே எழாமல் இல்லை. அதற்கு அண்மையில் அவரை சந்தித்த பிரபல கூடைப்பந்து குழுவான நியூ ஆர்லீன்ஸ் பெலிகன்ஸ் பிரெடி நிஜமானவர் தான் என்று எக்ஸலத்தில் உறுதி செய்தது. பிரெடியின் இந்த அமெரிக்க பயணம் நெஞ்சை தொடும் கொண்டாட்டமாக மாறியுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் 36 ஆண்டுகளில் முதல் முறையாக ஸ்காட்லாந்து ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஆட்டத்தில் ஹெய்டியும் ஸ்காட்லாந்தும் சந்தித்தன. 28th நிமிட கோல் மூலம் 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்து வெற்றி பெற்றது. ஸ்காட்லாந்து 28 ஆண்டுகளுக்கு பிறகு உலக கால்பந்து போட்டியில் இடம்பெறுகிறது. அதில் இதற்கு முன் 1998 ஆண்டில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்றது. அப்போது அணி எந்த ஆட்டத்திலும் வெற்றி பெறவில்லை. 90 ஆண்டில் நடந்த போட்டியில் தான் ஸ்காட்லாந்து ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்றது. ஹெய்டி 74 ஆண்டுக்கு பிறகு இம்முறை மீண்டும் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் பிரேசிலும் மொரக்கோவும் பொருந்திய ஆட்டம் 1-1 என்ற சமநிலை கண்டது. ஆக அதிகமாக 5 முறை உலக கிண்ணத்தை வென்றுள்ள பிரேசில் பற்றி இந்த முறை அதிகம் பேச்சில்லை. பிரேசில் அணி கிட்டத்தட்ட தோல்வியை தழுவும் அபாயத்தில் இருந்தது. மினிசிஸ் ஜூனியர் பிரேசிலுக்கு ஒரு கோலை புகுத்தி ஆட்டத்தை சமநிலையில் முடித்தார். முதல் ஆட்டத்தில் சமநிலை ஏற்பட்டதால் பிரேசில் ரசிகர்களுக்கு சோர்வு. முதல் முறையாக வெளிநாட்டு பயிற்சியாளர் இத்தாலியின் கார்லோ அன்சலோட்டி தலைமையில் களம் இறங்குகிறது. உலக கிண்ணத்தை முதல் ஆட்டத்தை வைத்து வெல்ல முடியாது என்றார் அன்சலோட்டி. அடுத்தது 34 முதல் இதுவரை முதல் ஆட்டத்தில் பிரேசில் தோற்றதில்லை என்ற சாதனை மட்டும் இப்போதைக்கு இருக்கின்றது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் துருக்கியவுக்கு இன்று ஏமாற்றம். D20 பிரிவு ஆட்டத்தில் துருக்கியவும் ஆஸ்திரேலியாவும் மோதின. 2-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியா வெற்றி கண்டது. 24 ஆண்டுக்கு பின்னர் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற துருக்கியவின் தொடக்கம் ஆட்டம் கண்டுள்ளது. ஆட்டத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா இப்போது டி பிரிவின் 2 இடத்தை பிடித்துள்ளது. பராகுவேக்கு எதிராக 4-1 என்ற கோல் கணக்கில் வென்ற அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் வெள்ளிக்கிழமை சந்திக்க இருக்கின்றன. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நடைபெற்ற ஆட்டத்தில் கத்தார் ஆட்டத்தை சமப்படுத்தி ஸ்காட்லாந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கத்தாரின் கடைசி நேர கோல் மூலம் ஆட்டம் 1-1 என்ற சமநிலையில் முடிந்தது. கத்தாருக்கு முன்னர் 2022 நடந்த உலக கிண்ண கால்பந்து போட்டியில் அனைத்து ஆட்டங்களிலும் தோல்வி கண்டது. அதிலிருந்து மீண்டு வந்துள்ள கத்தாருக்கு புதிய நம்பிக்கை கிடைத்துள்ளது. கால்பந்து திடலில் தொடங்கிய பயணம் இப்போது ஹாலிவுட் வரை சென்றடைந்திருக்கிறது. பிரிட்டனின் கால்பந்து பிரபலம் டேவிட் பெக்கமுக்கு ஹாலிவுட்டின் வாக் ஆஃப் ஃபேம் கௌரவ நடைபாதையில் தனிப்பட்ட நட்சத்திரம் செதுக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து, ஸ்பெயின், அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகியவற்றில் லீக் பட்டம் வென்ற முதல் ஆங்கில விளையாட்டாளர் பெக்கம். மென்செஸ்டர் யுனைடெட் முதல் ரியல் மேட்ரிட் அணி வரை உலகின் முன்னணி அணிகளுக்காக அவர் 20 ஆண்டுகளாக விளையாடியுள்ளார். அமெரிக்காவில் கால்பந்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி இருக்கிறார். 2018 ஆண்டு பெக்கம் இன்டர் மியாமி அணியின் இணை உரிமையாளராகி 5 ஆண்டுகளுக்கு பிறகு லியோனல் மெஸ்ஸியை அணியில் சேர்த்துக் கொண்டார். பின்னர் அந்த அணி MLS கோப்பையையும் வென்றது. வர்க் ஆஃப் ஃபேம் நிகழ்ச்சியில் பெக்கம் மனைவி விக்டோரியா, நடிகர் டாம் க்ரூஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஹாலிவுட்டின் கௌரவ நடைபாதையில் இடம்பெற்றுள்ள 2840 நட்சத்திரம் இப்போது டேவிட் பெக்கமுக்கு சொந்தமானது. இரு சகோதரர்கள் உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் பங்கெடுக்கின்றனர். ஆனால் அவர்கள் வெவ்வேறு நாடுகளை பிரதிநிதித்துகின்றனர். யோன்ஸ் அவுட்டார், ஹாரிஸ் அவுட்டார். இரு சகோதரர்களும் உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் பங்கெடுக்கின்றனர். ஆனால் யோன் ஸ்காட்லாந்தை பிரதிநிதிக்கின்றார், ஹாரியா ஆஸ்திரேலியாவை பிரதிநிதிக்கின்றார். அது குறித்து அவருடைய பெற்றோர் BBC ஊடகத்துக்கு பேட்டி அளித்தனர். இருவரும் உலகக்கிண்ண போட்டியில் கலந்து கொள்வது பெருமை அளிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் NBA கூடைப்பந்து போட்டியை நியூயார்க் நிக்ஸ் அணி வென்றிருக்கிறது.

இலங்கை பெறுமதியில் 449.45%, இந்திய பெறுமதியில் 127.65%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 229.61%, இந்திய பெறுமதியில் 68.5%. இத்துடன் மத்திய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினுடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பெயர் ஸ்ரீயுகையில் அமைந்துள்ள வி டி கேசன்கரி, கார்லே கோணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள். சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulgam.com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாது இங்க போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் பிடி கேஷ் அண்ட் கரி, பிடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: Mélodie et Tordre Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம்

0: சைபர் 31 971 27 50 அல்லது சைபர் 78 928 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
1: இலக்கம் 5 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 31 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 7 8 928 58 58.
0: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்த நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033138315. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033958147 வைபருடாக இதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் மாத்திரம் வைபருடாக கலந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033680074. அந்த வகையிலே விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா, நான் புஷ்பவதி சிவநாதன் இங்கிலிருந்து கதைக்கிறேன். உங்களோடு அன்பாக உரையாடுவதில் மகிழ்ச்சி அம்மா.
0: வணக்கம், நலமாக இருக்கிறீர்களா?
1: ஓம் கடவுள் துணியோட நலமா இருக்கிறேன். அதே போல நீங்க எல்லாரும் இருக்கணும் ஒன்று வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
1: இன்றைக்கு நான் கேட்கிற பாடல் அம்மா, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிப்பூக்கள் அதிசயம்.
0: அந்த பாடலை, ஓகே, அந்த பாடலை கேட்க ஆசைப்படுகிறீர்கள். நன்றி, உங்களுக்கான பாடலை தருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி அம்மா. நன்றி, வணக்கம் சோபிதா.
0: நன்றி, வணக்கம். அவர் ஐக்கிய நாட்டிலிருந்து புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:48. நீங்கள் இணைந்திருப்பது விடுமுறை விருப்ப நிகழ்ச்சியோடு. விடுமுறை விருப்ப நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோதா, ஜெர்மலேந்து பொங்கை ராஜா.
0: வணக்கம் ஜெர்மலேந்து பொங்கை ராஜா, நலமாயிருக்கிறீர்களா? ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: அது கிழக்கே போகும் ரயில் நினைக்கிறேன் படம். விரும்புறேன்,
0: அந்த பாடலை கேட்க விரும்புகிறீர்கள். ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன், நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் சொல்லலாம், மீண்டும் சந்திப்போம்.
0: மீண்டும் சந்திப்போம். அவர் புங்கை ராஜா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

என கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளி என கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, அங்கம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர் வணக்கம். வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சுஜா.
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள், நலமாயிருக்கிறீர்களா?
1: நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நாளைக்கு பிறகு நான் ஒரு பாட்டு கேட்கணும்னா, நான் பழைய பாட்டு தான் கேட்பேன். அழகு என்ற ஒரு படம் இருக்கு, பழைய படம். அதுல அழகெனும் கவிதை ஆயிரம் வரைந்தான், இறைவன் என்னும் ஒரு கவிஞன் என்ற ஒரு பாட்டு இருக்கு, சுசிலா அம்மா பாடினது. அழகெனும் ஓவியம் இங்க இருந்து போய் பாட்டுக்கு அது மாறி வந்துடும்.
0: நீங்க சொன்னது அழகெனும்,
1: அழகெனும் கவிதை ஆயிரம் வரைந்தான் என்று வரும், சுசிலா அம்மா பாடினது. படம் வந்து அழகு,
0: படம் அழகு. ஓகே, அந்த பாடலை உங்களுக்காக தருகிறேன். நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம்,
0: நன்றி, வணக்கம். அவர் ஸ்கந்தா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:58 இந்த வேளையிலே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோவிதா, நான் ரோஜனி முனுராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா.
1: நன்றி உங்களுக்கும், வணக்கம். நன்றி உங்களுக்கும். எனக்கு வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்தாள் என்ற பாட்டை கேட்கிறேன்.
0: வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் அருகில்
1: வந்தாள்.
0: ஓகே அம்மா, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
1: நன்றி தாங்கோ.
0: நன்றி, வணக்கம். அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் கேட்டு பாடலை கேட்போம்.

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி

0: அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் எல்டி இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது பாடுவோர் பாடலாம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்த
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79 20.

செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 3:09. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது
2: செல்மான்

0: பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148315. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033958147. வைபர் ஊடாக கலந்து கொள்ள வேண்டியவர்கள் 0033 680 07 74 27. அந்த வகையிலே வைபர் ஊடாக கனடாவிலிருந்து தேவி சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தேவி.
1: வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா?
0: ஆம், நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நல்லா இருக்கிறேன்.
0: நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள். உங்களை பாடலை எங்கள் வானொலியூடாக கேட்டு மகளும் உண்டு அவ்வளவு ஆர்வம். என்ன நேரத்துக்கே பாடலை அனுப்பிவிட்டு செய்திகள் முடிவடைகிற நேரத்துக்கு முன்பே எடுத்து விட்டீர்கள். ஓகே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இன்றைக்கு இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே என்ற பாடல் அனுப்பியிருக்கிறீர்கள். என்ன இன்றைக்கு வீட்டில் ஆனந்தம் ஏதாவது?
1: ஆனந்தம் என்றதில்லை, இந்த பாட்டு கொஞ்சம் கேக்குற போது ஈஸியமா ரொம்ப சுலபமான பாடல் மாதிரி இருக்கும். ஆனா பாட்டுல பூந்து பாடலுக்குள்ள போய் அந்த பாட்டு ஒரு பாடணும் மீண்டு பூந்து பாக்கும்ன்றத போதான் அதுல அவ்வளவு சங்கீத சங்கதிகள் அவ்வளவு அத்தனை நுணுக்கங்கள் பாடுறதுக்கு கூட கொஞ்சம் சிரமமான பாடல்
0: தான்.
1: கேக்குறப்போனு இது மாதிரி கிடையாது. அதுல நீங்க கரியோக்கில பாடுறதுங்கிறது போது அந்த டைம் டெம்போ அந்த டைமுக்குள்ள பாடி சுரங்கள் தப்பு இல்லாம பாடி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு வாரமா ட்ரை பண்ண பாட்டு தான் இது. ஒரு நாள்ல ரெண்டு நாள் எல்லாம் பாட முடியாது.
0: ஆமா, நிச்சயமாக அது உண்மைதான். என்ன என்ன பாடலாக இருந்தாலும் அப்படித்தான். ஒரு நாளைக்கு நாங்கள் எடுத்த
1: மாதிரி சில பாடல்கள் எல்லாம் இல்ல இல்ல, நான் சில ரேடியோக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு பாட்டை கேட்டு அதற்குள்ள ரெக்கார்ட் பண்ணி அதற்குள்ள அனுப்பி கூட
0: பாடியிருக்கேன். அப்படியுமா?
1: கொஞ்சம் கொஞ்சம் சங்கீத ஸ்வரங்கள் வாணியம்மா பாடியிருக்காங்கல்ல.
0: வாணியம்மாட பாடல் என்று சொன்னால் அது கஷ்டம்தான். ஓகே, அப்ப எங்களுடைய தேவி சிவம் அவருடைய வாணியரா மாமா பாடிய பாடலே தேவி சிவம் அவருடைய குரலே நாம் கேட்போமா?
1: ஆமா கேட்போம்,
0: கேட்போம். நன்றி. சொல்லுங்க,
1: வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கிடைக்குமா?
0: இதுதான் வாட்ஸ்அப் நம்பரும், இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர்
1: தான்.
0: ஆமாம் ஆமாம், வாட்ஸ்அப் நம்பருக்கு கூடுதலாக யாரும் வருவதில்லை, அழைப்பதில்லை. என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு யாரும் நாங்கள் எடுப்பதில்லை. நீங்கள் கூடுதலாக வைபர் கலையுங்கள், உங்களுக்கு கிடைக்காவிட்டால் வாட்ஸ்அப் நம்பருக்கு அழையுங்கள். நன்றி தேவி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உங்களுடைய இனிமையான பாடலை இனிமையான குரலே கேட்போம். நன்றி. நன்றி. அவர் தேவி சிவம் அவர்கள் பாடிய பாடல்.

0: வாழ்த்துக்கள் தேவி சிவம். நல்ல அருமையாக பாடியிருந்தீங்க. உண்மையிலேயே மெய்மறந்து இந்த பாடலை கேட்டிருந்த உண்மையான இளையராஜாவின் அந்த வீணை, மிருதங்கம், புல்லாங்குழல், இசை எல்லாமே அந்த அந்த பாடலுக்கு மிக மிக ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு இசையை கொடுத்திருக்கிறது. பாடுவதற்கு அப்போது வாணியரமா ஜெயச்சந்திரனும் இணைந்துதான் இந்த பாடலை பாடியிருந்தார்கள். இன்று இந்த இசையிலே, அதாவது இளையராஜாவின் வீணை, மிருதங்கம், புல்லாங்குழல், அந்த இசையிலே தேவி அதாவது தேவி சிவத்துடைய பாடலை கேட்டிருந்தோம். உண்மையில மிக மிக அழகாக பாடியிருந்தார். ஒரு தெய்வீகமான ஒரு அருமையான பாடல் ஒன்றை பாடியிருந்த தேவி சிவத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: பாடுவோம் பாடினால் ஆட தோன்றும் பாலுடன் தேன்கனி சேர வேண்டும்.
0: நேரம் சரியாக 3:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா. எப்படி, நலம்தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். லெண்டோ மனு அவர்கள், நீங்கள் நலமா?
2: ஓ, நல்ல சௌக்கியமா இருக்கிறேன். என்னடா நல்ல காலநிலை சோபிதா இன்றைக்கு. உலகப்படி
0: இங்கும் அப்படித்தான், நல்ல காலநிலை.
2: ஓ, உண்மையா? இப்ப வெளியில வாங்க வேண்டியா இருக்குது. என்னடா இந்த வெயில அனுபவிக்கணும் கட்டாயம்
0: என்ன?
2: அப்படி எல்லாம் சாப்பிட்டாச்சோ?
0: ஆம், சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். இப்ப உங்களோட உற்சாகமா உரையாடி கொண்டிருக்கேன்.
2: என்ன, நாங்க குரல்ல கண்டுபிடிப்போம் சாப்பிட்டதோ இல்லையோ. அது என்ன இருந்தாலும் அது உணவு இல்லை என்று சொன்னா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும்
0: சோதிதான்.
2: சும்மா நாங்க சமாளித்தாலும் சாப்பிட்டதுக்கும் சாப்பிடாததுக்கும் கண்டுபிடிச்சிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு நான் சோபிதா ஒரு பாடல் அனுப்பினான். தங்க பதக்கம் திரையில இருந்து அந்த பாடலை எல்லோருமா இணைந்து கேட்போமோ?
0: நிச்சயமாக உங்கள் பாடலை நாங்கள் எல்லோருமாக இணைந்து கேட்போம். நன்றி.
2: முதலில் பாடிய மகாதேவிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை கேட்போம்.
0: ஓகே, நன்றி
2: நன்றி
0: நன்றி வணக்கம். அவர் லெண்டோ மனு அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: தெய்வம் தந்த செல்வம் அல்லவா, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம். வாழ்கே வாழ்கே.
1: ஒலிதா அந்த பாடலை பாடியிருந்தார் லெண்டோ மனு அவர்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அடுத்த அன்புறவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் அண்டி, நான் அபிவிருதம் கிடைக்கிறேன்.
1: வணக்கம் அவி, எப்படி இருக்கிறீங்கள்? நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். நன்றி செல்லம். சாப்பிட்டீங்களா?
2: எல்லோரும்
1: சொல்லும் பாட்டு, அந்த பாட்டு ஏதோ ஒரு முறையில வந்திருக்கு இன்றைக்கு எடுக்க. சரி சரி, ஓகே, அது வேற இதுல மாறி வந்திருக்கிறது. ஓகே, பரவாயில்ல. ஆமாம், எல்லோரும் என்ன பாட சொன்னீங்க? எல்லோரும் சொல்லும் பாட்டு
2: என்ன?
1: ஆமாம் ஆமாம், வித்தியாசமான பாடல்கள் எல்லாம் தேடி எடுத்து, அங்கேயெல்லாம் தேடி எடுத்து, ஜோடி பாடலாக இருந்தாலும் தனியா பாடி அசைத்தி போடுவீங்கள்
2: என்ன?
1: ஓகே, அந்த அந்த வல்லமை எங்களுடைய தைரியம் அந்த எங்களுடைய அபிவிருதனுக்கு இருக்கிறது. என்ன பாடலையும் பாடுவீங்கள். வாழ்த்துக்கள் செல்ல. நல்ல நல்ல இப்ப நல்ல பாடுகளை எடுத்து, நல்ல ரசிக்கக்கூடிய பாடல் எடுத்து பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இன்னும் இன்னும் நீங்கள் பெரியவர்களா வளரும் போது கூட நல்ல பாடல்களை எங்கள் வானிலையில் வழங்கி வழங்க வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்ளுகின்றோம் செல்லம்.
2: நன்றி,
1: வணக்கம். உங்கள் பாடலை கேட்போம். நன்றி வணக்கம். அபிவிருதன் பாடிய பாடலை கேட்போம்.
3: கலைகளை தெய்வமாய் காணவே

வாழ்த்துக்கள் லவி. நல்ல இனிமையான அழகான குரல்ல இந்த பாடலை எடுத்து பாடியிருக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 3:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் கணேசன் அவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் கணேசன்.

0: நீரோடும் மைகையில் என்ற பாடலை அனுப்பியிருக்கிறீர்கள். அந்த பாடலை கேட்போம்.
1: அந்த பாடலை கேட்போம்.
0: ஓகே, நன்றி கணேசன்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவர் ஏர்மலிந்து கணேசன் அவர்கள் பாடிய பாடல்.

0: இனிய கலை நேரம் சரியாக 3:38.
1: ஆடுவோர் பாடினால் ஆடத்தோம்.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.
2: பரிசு லாட்சுகளை ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சிஎம்யு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் சைபர் 1 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
0: நீங்கள் இணைந்திருப்பது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சோதாக, நான் ஜெர்மன் டாமேல.
0: வணக்கம் ஜெர்மன் டாம் அண்டன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
3: நலமா இருக்கிறோம். நீங்கள் நல்லமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
3: நல்லவனுக்கு நல்லவன் படத்துல இருந்து பச்சிக்கவா உண்ண மட்டும் வந்த பாடலை அனுப்பியிருக்கிறேனக்கா. பாடியர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பாடல கேட்போம்மாக்கா, நேரம் மட்டும்.
0: நன்றி
3: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அவர் டேம் அண்டன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: ஒலித்து அந்த பாடலை பாடியிருந்த டேம் அண்டன் அவர்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் சோதிகா, நான் மகேந்திரன் கேட்கிறேன்.
0: வணக்கம் மகேந்திரன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நீங்கள் நலம் தானே?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நான் பாடல் அனுப்பியிருக்கிறேன்.
0: ஆமாம், பாடல் ஒன்று அனுப்பியிருக்கிறீர்கள், மங்கையரில் மகாராணி என்ற பாடல் தானே? ஓகே ஓகே, சரி, இதை சொல்ல போறீங்க.
1: கனடாவில இருந்து பாடிய அந்த சகோதரிக்கு விசேஷமான வாழ்த்துக்கள். சிறப்பா பாடியிருந்தேன். மற்றது
0: அபிவாதன்
1: வாழ்த்துக்கள். நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவர் மகேந்திரன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: டாக்டர் மகேந்திரன் அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நேரம் சரியாக 3:52. இந்த வேளையிலே சிங்கே மூர்த்தி அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி, எப்படி நலமா இருக்கீங்களோ?
0: நலமா இருக்கிறோம் சிங்கே மூர்த்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். நான் ஒரு பாடல் அனுப்பியிருக்கிறேன் வந்து செம்பருத்தி படத்துல இருந்து.
0: ஆமா, செம்பருத்தி
1: அந்த பாட்டு நல்ல பாட்டு ஒன்னு.
0: ஓகே,
1: அந்த பாடலுக்கு இப்போ இன்னொரு ஆள் எடுக்கலாம் உங்களுக்கு.
0: ஆமா ஆமா, நிச்சயமாக அந்த பாடலை கேட்போம். நன்றி
1: நன்றி சகோதரி,
0: நன்றி, வணக்கம். அவர் சிங்கமூர்த்தி அவர்கள் பாடிய பாடல்.

0: ஒலிதா அந்த பாடலை பாடியிருந்த சிங்கமூர்த்தி அவர்கள் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சார். ஜெர்மனிலிருந்து
0: உதயன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நேரம் ஜோடி கிளிகள் ரெண்டு என்ற ஒரு பாடல், ஒரு பெண் குரல் நன்றா பாடி இருக்காங்க, அனுப்பியுள்ளேன்.
0: ஓகே, அந்த பாடலை கேட்போமா? நன்றி.
1: எல்லோரையும் வளர்த்தி கொண்டு அன்போடு விட்டு வருகிறேன்.
0: நன்றி, வணக்கம். அவர் உதயன் அவர்கள் பாடிய பாடல்.

0: நன்றி.
1: ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார் இயர்மணி. இந்த உதயநவர்கள் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பாடிய மகிழ்வித்த அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை சமீபத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.
2: சேர வேண்டும் பாடுவோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செம்மணி செந்துபாத்தி மனித புதைகல்வி அகழ் பணிகள் இன்றைய தினம் 24வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் முன்னிலையில் நடைபெற்றது. பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமியின் படுகொலையுடன் எனது கணவரான சோமரெட்ன ராஜபக்சவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பது பற்றி இதற்கு முன்னர் அனுப்பி வைத்த கடிதம் மூலம் உங்களுக்கு அறியத்தந்து சுமார் ஒரு வருடம் கடந்திருக்கிறது. எனது கணவர் சொம்மணி படுகொலையை வெளிப்படுத்திய ஒரு சாட்சியாளர் மாத்திரமே ஆவார். எனவே இதுகுறித்து உங்களது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எனக்கு அறியத்தாருங்கள் என வலியுறுத்தி மரண தண்டனை கைதியான லான்ஸ் கார்பரல் சோமரெட்ன ராஜபக்சவின் மனைவி ஜனாதிபதி அனுகுமாரா திசாநாயக்காவுக்கு மீண்டும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். சுரேஷ் அலைவுக்கு தற்போது படுக்கையில் உட்கார்ந்திருக்க கூட சக்தி இல்லை. அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. தொற்று நோயும் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 8 நாட்களாக அவர் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை என அவரது மனைவி விசனம் வெளியிட்டுள்ளார். உள்நாட்டு போர் முடிவடைந்து 17 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தங்களது சொந்த காணிகள் 36 வருடங்களுக்கும் மேலாக விடுவிக்கப்படாததை கண்டித்து மயிலிட்டி மக்கள் நாளை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு தலைமை தாங்கும் அதிகாரிகளான சாணி அபயசேகரா மற்றும் ரவி செனவரட் ஆகியோர் புதிதாக வந்தவர்கள் அல்ல. விபரீதங்கள் நிகழ்ந்த காலத்திலேயே பொறுப்புகளில் இருந்தவர்கள். ஆகவே அன்று அவர்களையும் பணியாற்ற விடாமல் தடுத்த மர்ம கை எது எனவும் கண்டறியப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணசன் தெரிவித்துள்ளார். யார் என்ன கூறினாலும் நீண்ட காலமாக நான் நன்கு அறிந்த அரசு அதிகாரியான சூரியசலை என்பவர் நாட்டுக்கும் மக்களுக்கும் மற்றும் தான் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட அரசியல் அமைப்புக்கு இணங்க செயலாற்றிய மிக திறமையான நேர்மையான ஒரு அதிகாரி என்று எல்ஏ குணசிங்க தீரர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் உகண்டாவில் பதுக்கி வைத்ததாக கூறப்பட்ட நிதிகளை மீட்டெடுத்து நாட்டை வளர்ப்படுத்துவோம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. புதிய அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் பழைய சட்டத்தை விட பல மடங்கு ஆபத்தானது என ஜனாதிபதி சட்டத்தரணி கே தவராசா எச்சரிக்கை விடுத்துள்ளார். டொலர் நெருக்கடி, வரிச்சுமை மற்றும் நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் உள்ளிட்ட நாட்டின் தற்போதைய கடுமையான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகள் குறித்து ஒன்றிணைந்த கூட்டு எதிர்க்கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் மல்வத்து பீடத்துக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் எரிபொருள் மானியங்கள் இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு அறிவித்துள்ளது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பள்ளவக்குள மக்கள் குடிநீரினை தவிப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் உள்ள நாவர்குடாவில் வீதியின் குறுக்கே அமைக்கப்பட்ட வடிகாலுக்குள் சிக்கிய நபர் ஒருவர் தீயணைப்பு படையினரால் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். மாவத்தகம காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பரகஹதனிய பகுதியில் உள்ள காணி ஒன்றில் நேற்று சனிக்கிழமை மாலை பாலடைந்த கிணற்றிலிருந்து நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வவுனுகம காவல்துறை பிரிவுக்குள்பட்ட உஸ்வெட்ட ஹொய்யாவ கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. கொடகவெல மாகந்துர பஸ் நகர்ந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு அபாயம் காரணமாக அங்கு வசித்து வந்த 6 குடும்பங்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவதற்கு பிரதேச செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. புத்தளம் ஒக்கம்பிட்டிய பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் 2 காட்டு யானைகள் உயிரிழந்ததாக வன ஈவராசியல் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாட்டின் 2வது நாள் நிகழ்வானது நேற்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் இடம்பெற்றுள்ளது. கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நயினாதேவி நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்திர மகோற்சவம் நாளை திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது.
இந்திய செய்திகளில், பிரான்சில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் June 17 இருதரப்பு பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளனர். பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் அறிவித்துள்ளார். மறுசீரமைக்கப்பட்ட உதான் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பெறுகின்றன. தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அமைந்தது முதல் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நிபா வைரஸால் ஒருவர் பாதிக்கப்பட்டு இருப்பதை அடுத்து அது மேலும் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியா ஆகாயப்படையின் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் 5 வீரர்கள் இறந்துள்ளனர். நைஜீரியாவில் போதைப்பொருள் கடத்திய இந்திய மாலுமிகள் 11 பேர் கப்பலுடன் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ₹50 கோடிக்கு மேல் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் 6 முதல் 9 வரை சமஸ்கிருதம் கட்டாயம் என ஒன்றிய கல்வி அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உலகச் செய்திகளில், சுவிட்சர்லாந்து மக்கள் தொகையை 10 மில்லியனுக்குள் வைத்திருக்கலாமா என்பதை பரிசீலிக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் சண்டை நிறுத்த உடன்பாடு சாத்தியமாக கூடும் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுடனான போர் தொடர்ந்து வரும் நிலையிலும் உக்ரைன் மற்றும் மால்டோவா நாடுகளை ஐரோப்பிய யூனியனில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் லக்சம்பர்க்கில் நாளை முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளது. உலகிலேயே ஆக அதிகமாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. அலிபாபா, பாயிண்ட் பிஐடி உள்ளிட்ட முன்னணி சீன நிறுவனங்களை அந்த நாட்டு ராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களின் பட்டியலில் சேர்த்து அமெரிக்கா எடுத்துள்ள முடிவுக்கு சீனா எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான ஆந்த்ரோபிக் அதன் சக்தி வாய்ந்த கட்டமைப்புகள் சிலவற்றை முடக்கியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்டி நகரில் உள்ள பிரபல கூஜி கடற்கரையில் சுறாவால் தாக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. குளியல் சோப்போத்தல் கைதவறி கீழே விழுந்து உடைந்தது. அம்மாவிடம் அடி விழும் என்று பயந்து வீட்டை விட்டு ஓடிய 9 வயது சிறுமி 22 ஆண்டுகளுக்கு பிறகு தமது சொந்த குடும்பத்துடன் மீண்டும் இணைந்துள்ளார். அம்மா என்றால் சும்மாவா? துருக்கியில் ஒரு பறவை இதனை நிகழ வைத்துள்ளது. துருக்கியாவில் உழவு இயந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒருவர். இயந்திரத்தின் டயரை விட சிறியதாக இருந்த பறவை பாதியை மறைத்துள்ளது. அது அவ்வாறு செய்ததற்கான காரணம் இனியவாசிகளின் மனங்களை நெகிழ வைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தியில், ICC மகளிர் 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தொடக்க ஆட்டத்தில் இலங்கையை 87 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றது. முதல் ஒருநாள் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளனர். உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் 36 ஆண்டுகளில் முதல் முறையாக ஸ்காட்லாந்து ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் பிரேசிலும் மொரோக்கோவும் பொருந்திய ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்ற சமநிலை கண்டுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் துருக்கியவுக்கு இன்று ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆட்டத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா இப்போது டி பிரிவின் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் நடைபெற்ற ஆட்டத்தில் கத்தார் ஆட்டத்தை சமப்படுத்தி சுவிட்சர்லாந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கால்பந்து திடலில் தொடங்கிய பயணம் இப்போது ஹாலிவுட் வரை சென்றடைந்திருக்கிறது. இரு சகோதரர்கள் உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் பங்கெடுக்கின்றனர். ஆனால் அவர்கள் வெவ்வேறு நாடுகளை பிரதிநிதித்திக்கின்றனர். அமெரிக்காவின் NBA கூடைப்பந்து போட்டியை நியூயார்க் நிக்ஸ் அணி வென்றிருக்கின்றது. இறுதியாக நாணய மாற்று வீதம்.
இன்றைய நாணய மாற்றீட்டு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trtamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 388.2% இந்திய பெறுமதியில் 110.19%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.23%, இந்திய பெறுமதியில் 95.20%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 420.64%, இந்திய பெறுமதியில் 119.45%, ஒரு ஐக்கியநாட்டு பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.45%, இந்திய பெறுமதியில் 127.65%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 829.61%, இந்திய பெறுமதியில் 68.5%. இத்துடன் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிசு லாட்சப்பில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி, காலையில கொண்டு செல்ல அமைந்த வி டி சூப்பர் ஸ்டோர், இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு.
1: அங்க போய் பார்த்தனும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
7: வாழ்வை வசந்தம் வந்த அதை அம்மாவும்
6: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுலாவர் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79 20.

நேரம் சரியாக 4:19. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியில் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது.

தேன்மலை. தேன்மலை நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4:10 5 மணி வரை இடம்பெறுகின்றது தேன்மலை. அந்த வகையில் இன்றைய தேன்மலைக்காக பாடல்களை எழுதி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி கமலவாணி நவரத்னராஜா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவரது தெருவில் முதலாவது தேன்மலையாக ஒலிக்க வருகின்றது அன்னை ஓர் ஆலயம் திரைப்படம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேற்றியாடி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடல்களோடு நேற்றியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி கமலவேணி அவர்கள். அவரது தெரிவில் தொடர்கிறது சொர்க்கம் திரைப்படத்தில் இருந்து.

0: இந்தாடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: ஒலித்த அந்த பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடலோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கமலவணி அவர்கள். அவரது தெருவில் தொடர்கிறது. அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்திலிருந்து
1: சாணி.

0: இந்த அடியம்மா
1: நீ சொல்லிவிட்டதில்
2: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 385 0055 Cyber Cyber 55
3: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: நேரம் சரியாக 4:42. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்கான பாடல்களில் தொடர்ந்து ஒலிக்கின்றது திருமதி கமலவணி அவர்களின் தெருவில் ஒலித்துக் கொண்டிருக்கும் தேன்மலையிலிருந்து அண்ணன் ஒரு கோவில். அரங்கேற்றம் திரைப்படத்தில் இருந்து

ரோய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷ்வப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 0951-15-82-3 அல்லது 0669-58-61-61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.

ஒழித்து அந்த பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து ஒழித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கமலவேணி அவர்கள். கமலவேணி அவர்களின் தெரிவில் தொடர்கிறது சித்தி திரைப்படத்திலிருந்து.

0: அரசு லாட்சியத்திலே
1: இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களையும் இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா மோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனம்.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவுப் பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: நீங்கள் இணைந்திருப்பது தேன்மலையோடு. தேன்மலைக்காக முதலில் ஒலித்த அந்த பாடல் காசே காசைதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. தொடர்ந்து தேன்மலைக்காக ஒலிக்கின்றது கமல்வாணி அவர்களின் தெருவில் அன்பே ஆரோகிரே.

நேரம் சரியாக 5:10 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலை நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்க விரும்பினால் உங்களுக்கு பிடித்தமான 8 அல்லது 10 பாடல்களை நீங்கள் எழுதி அனுப்பி வைக்கலாம். நீங்கள் எழுதி அனுப்பி வைத்த ஒழுங்கின் பிரகாரம் உங்களுடைய பெயர்களிலும் உங்களுடைய தேன்மலை ஒளிபரப்பாகும். நீங்கள் எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி TRT Tamil @hotmail.fr என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்பி வைக்கலாம். அந்த வகையில் இன்றைய தேன்மலைக்காக பாடல்கள் எழுதி நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி கமலவேணி நவரத்னராஜா அவர்கள் அவரது தெரிவில் தொடர்கிறது. அதோடு இந்த பாடலை இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறது. தியாகம் திரைப்படத்தில் இருந்து

0: அளித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் அணிந்திருந்த தேன்மலை. தேன்மலைக்காக பாடல்களை எழுதிய நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார் திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரமும் அணிந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஆர்டி தமிழொலியோடு.
1: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
2: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்பு தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
2: நேரம் சரியாக 5:19. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது. எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்து நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேன்மலையை தொடர்ந்து இடம்பெறுகின்றது எண்ணும் எழுத்தும். எண்ணமெழுத்து நிகழ்ச்சியானது 3 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. முதலில் வருவது எண்கள், எண்களை தொடர்ந்து வருவது தரவுகள், தரவுகளை தொடர்ந்து வருவது குழம்பி எழுத்துக்கள். எண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக 5 அல்லது 6 இலக்கங்கள் தரப்படும். அந்த இலக்கங்களை தொடர்ந்து ஒரு பெறுமதி தரப்படும். தரப்பட்ட இலக்கங்களை பாவித்து தொடர்ந்து வந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் அந்த இலக்கங்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ பிரித்தோ நீங்கள் முயற்சிக்கலாம். ஆனால் தரப்பட்ட அனைத்து இலக்கங்களையும் நீங்கள் பாவித்திருக்க வேண்டும். இலக்கங்களை தொடர்ந்து தரவு. தரவு என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லுக்குரிய தரவு தரப்படும். அந்த தரவுக்கான சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் முதலில் வரும் நீர் வந்து 5 கேள்விகளை கேட்கலாம். அவரை தொடர்ந்து வருவோர் 4 கேள்விகளை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 3 கேள்விகள், அதனைத் தொடர்ந்து 2 கேள்வி 1 கேள்வி என்ற அடிப்படையில் நீங்கள் அந்த வரும் அடிப்படையில் கேள்விகளை கேட்டு உதவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிக்கலாம். தரவை தொடர்ந்து குழம்பி எழுத்துக்கள். குழம்பி எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் ஒரு சொல்லை குழப்பி அதற்கான எழுத்துக்கள் தரப்படும். அந்த எழுத்துக்களை நீங்கள் ஒழுங்கமைப்பதனூடாக அந்த சொல்லை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சொல்லை உருவாக்கி அது தொடர்பாக நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய விளக்கத்தையும் நீங்கள் தர வேண்டும். சரி, அந்த வகையில் நான் இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்களை தருகின்றேன். குறித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திற்கான இலக்கங்கள் இரண்டையும் பக்கத்தில் ஓட்டுட்டான். சரி, 10 வந்து 2 தடவைகள் வருகிறது. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 14. 14 எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் இந்த இலக்கங்களை பாவித்து கண்டுபிடிக்க போன்றீர்கள். மீண்டும் அந்த இலக்கங்களை தருகின்றேன். 7 50 2 2. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 14. 2 வந்து 2 தடவைகள் தரப்பட்டிருக்கிறது. சரி, இன்னும் ஒரு முறை தந்து நான் தரவுக்குள் செல்கின்றேன். 7 50 2 2. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 14. வளமையாக சில நேரங்களில் நாங்கள் 6 இலக்கங்கள் வந்து அநேகமாக தருவோம். ஆனால் இன்று வந்து 5 இலக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கமாக 14 இருக்கிறது. சரி, உங்களுக்கான முதலாவது தரவையும் தருகின்றேன். தரவோடு இணைந்து கொள்ளும் நேர்கள் நீங்கள் தரவோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான முதலாவது தரவாக வருகிறது. சரி, மிகவும் இலகுவான தரவு. எனக்குத்தான் இலகுன்னு சொல்லுவீர்கள், ஆனால் இலகு. உணவுப் பொருளிலும் காணக்கூடியது. உணவுப் பொருட்களிலும் காணக்கூடியது. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 4 எழுத்துக்கள் கொண்ட சொல். உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 4 எழுத்துக்கள் கொண்ட உணவுப் பொருளிலும் காணக்கூடியது. இதுதான் உங்களுக்கான முதலாவது தரவாக இருக்கிறது. சார், நாங்கள் வந்திருக்கும் நீர்களே பார்க்கலாம். அந்த வகையில் முதலில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
3: மெய்யெழுத்து
2: இல்ல.
3: அதுதானே.
2: முட்பாதி இன்னும் ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு.
3: உணவு பொருளிலும் காணக்கூடியது.
2: ஆமா, உணவு பொருளும் காணக்கூடியது. நல்ல கேள்வி. நடில், நடில் உங்களோட கேள்வி முடிஞ்சது. இது வந்து காணா வரிசையில் நடில், மெய் எழுத்து இல்லை என்று தெரியும். நான்கு எழுத்துக்கள் கொண்ட உணவு பொருளிலும் காணக்கூடியது. உங்களோட கேள்வி முடிஞ்சது. நீங்க இனி பதில் ஏதாவது முயற்சிக்கலாம். சரி, மீண்டும் இணைந்திருங்கள். இலகுவா வந்து மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி. தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்போர், வணக்கம்.
4: வணக்கம் ஏமா, நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள்?
4: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
2: சொல்லுங்க.
4: நானும் யோசிச்சேன், கணக்குல என்ன தானம் குறைவா இருக்கேன்.
2: ஓ, என்ன நடந்தது? ஒரு இலக்கம் வந்துட்டு நான் கடைசி நேரங்கள்ல சிலவள பார்த்து நானே வந்து மொக்க இனப்படுறது தானே?
4: அது சரி.
2: அப்படி பாக்கீங்கல்ல, ஒரு ஆள் வந்து அவரை பாவிக்காம தனிச்சு கொண்டு அவரை ஆளை இல்லாம பண்ணி விட்டேன். இல்லாம பண்ண
4: முடியாது.
2: சொல்லுங்க.
4: 52 பிரிச்சா 25. அந்த 25ல இருந்து 25 பிரிச்சா உண்டு. மற்ற ரெண்டு மேலும் பெருக்கினா 14, 14 ஒன்றை பெருக்கினா 14.
2: பாராட்டுக்கள், நல்ல இலவான முறை. ஆனா இந்த முறை இல்ல, நான் வச்சிருக்கா.
4: சரியா, வேற இரண்டு முடிச்சினும் தானே.
2: சில வேண்டி கணக்கு முறை வரலாம்,
4: வரலாம். சின்ன தானம் தானே. இப்ப நான் நாலு
2: கேள்வி கேட்கலாம்.
4: நடிலண்டு சொன்ன நீங்க எழுத்த கண்டுபிடிப்போம். காவண்ணாவில வருமா?
2: காவண்ணாவில தொடங்கும். காவண்ணாவில தொடங்கும்.
4: காவண்ணாவில தொடங்கும். அதன் உணவு பொருட்களில்,
2: உணவு பொருளிலும் காணக்கூடியது.
4: காணக்கூடியது. அப்ப ரெண்டாவது என்ன இனம்?
2: ரெண்டாவது எழுத்து வந்து இடை இனம்.
4: அது முன்னுக்கா பின்னுக்கா?
2: முட்பாதி.
4: முட்பாதி.
2: இன்னும் ஒரு கேள்வி இருக்கு.
4: யானா வரிசையில வருமா?
2: இல்ல.
4: சரியா, நன்றி.
2: நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். இது இலகு என்று சொல்றேன். நீங்க நேரடியா வந்துட்டு இப்ப உங்களுக்கு கிடைச்ச உதவிகளையும் தாண்டி நாலெழுத்துல மெய் எழுத்து இல்லாம நேரடியா உணவுப் பொருட்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை கூட நீங்க சிந்திச்சு பார்த்தா கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும். தொடர்ந்து இணைப்பில் வந்துருப்போர், வணக்கம்.
5: வணக்கம் ஹேமா.
2: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
5: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்க தானே?
2: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
5: கணக்கும் எனக்கு இதே முறைதான் டக்கன் வந்தது. நான் வேற முறை முயற்சிக்கிறேன்.
2: முதல எழுத்து கண்டுபிடிச்சிட்டா? காவண்ணா.
5: அப்ப நான் மூன்று கேள்வி கேட்கலாம்.
2: மூன்று கேள்வி நீங்க கேட்கலாம்.
5: காணப்படுவது இது சத்து, அத பத்திய ஒரு விஷயமா? சத்து அந்த அது அப்படியா?
2: நீங்க சத்து தொடர்பா கேக்குறீங்க. ஆனா இதுல வந்து நேரடியா சத்த வந்து குறிக்கல. இது இந்த இது அடிப்படையில சில நேரங்கள்ல சத்துல மாற்றம் ஏற்படலாம்.
5: நல்ல விஷயமா இல்ல பழுதடைஞ்சு?
2: நல்ல விடயம், ஆனால் அதை தீமையாவும் மாறலாம். எல்லாத்துலயும் ரெண்டு பக்கம் இருக்குது.
5: கடைசி எழுத்து என்ன?
2: வலினம். கேள்வி முடிச்சு.
5: தெரியாது, வலினத்துல இருந்து தெரியாது. உணவு பொருட்களிலும்
2: காணப்படுவது. யோசிச்சுட்டு வரப்படுறீங்களா?
5: இல்ல இல்ல, எனக்கு விட தென்பட்டு. சரி, நான் கேள்வி கேட்காமலே
2: சொல்றேன். கேள்வி முடிஞ்சது.
5: காலாவதி.
2: காலாவதி என்பது பொருத்தமா இருக்கு எல்லாம்.
5: பொருத்தமா இருக்கு. நான் இந்த நீங்க
2: உங்களுக்கு தீமையா மாறுது சத்துக்களும் எனக்கு எனக்கு தெரியாது நூறு வீதம். ஆனா சில பொருட்கள் வந்து காலாவதி ஆகும் பொழுது உங்களுக்கான ஊட்டச்சத்துக்கள்லயே மாறுபாடு இருக்கலாம் எனக்கு தெரியல. சில பொருட்கள் எல்லாம் இல்ல, சில சில அடிப்படையால அந்த ஒரு என்ன சொல்றது வரையறை இருக்கு.
5: இது என்ன அவியலே கடையிலேயே கண நாளைக்கு வச்சிருப்பினம் தானே.
2: அந்த டேட் போனாலும் சில பொருட்களை வந்து மாத்தாம விடுவார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. அந்த பொருட்கள் வந்துட்டு இப்ப நீங்க ஏன் டேட் போன அப்புறம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம். என்று அது வந்து ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள உட்பட்டதாக இருக்கும். அது வந்து காலாவதி ஆகினாலும் பாவிக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் இருக்கும்.
5: சட்டம் இருக்கக்கூடிய தன் வச்சும்
2: இருப்பேன். ஆனா எல்லாத்துக்கும் இல்ல, நீங்க கொண்டு போய் ரூம் போட்டு எல்லாம் டேட் மாத்த கூடாது.
6: நான் கணக்கோட வந்து
2: சொல்லுங்க.
6: 50-25 பிரிச்சா 2, 7-2 பிரிக்கினா 14, 2-2 பிரிச்சா உண்டு 14, தர உண்டு 14.
2: பாராட்டுக்கள்,
6: நன்றி. நீங்க இதா வச்சிருக்கீங்க?
2: இல்ல இல்ல, என்னட்ட வேற முறை இருக்கா?
6: இன்னும்
2: ஒரு முறை இருக்கு.
6: தொடர்ந்து
2: வைவர் ஊடாக காத்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம்.
2: வணக்கம். சசிமா, நலமா இருக்கீங்களா?
7: நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி. காலாவதி கண்டுபிடிச்சீங்களா?
7: அது கண்டுபிடிக்கல, நான் கணக்கு செய்து
2: சொல்லுங்க. கணக்கு
7: 50-25 கழிச்சா 25, 25 கூட்டினா 32, 32 2 பிரிச்சா 16.
2: பாராட்டுக்கள்.
7: 16 2 போனா 14.
2: பாராட்டுக்கள். வேற ஒரு முறையா? ஆனா என்னிடம் இன்னும் வேற முறை உண்டு. என்னிடம் இருக்கிறது சில விட இதையும் விட வேற முறைகள். நீங்கள் முயற்சித்தால் வரலாம்.
7: முயற்சி செய்துட்டு வா.
2: ஆமா, பாராட்டுக்கள். நன்றி. நன்றி. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் எண்ணமலத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். எண்ணமலத்து நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு முதலாவது தரவு தரப்பட்டிருந்தது உணவுப் பொருளிலும் காணக்கூடியது. உங்களுக்கு என்னது தெரியும்? காலாவதி. காலாவதி வந்து காலாவதி மதிப்பிடப்பட்டிருக்கும். அநேகமாக புலம்பு எந்த மாதிரி எங்கட நாட்டில் நாங்கள் காலாவதி என்ன மாவில் புழு வந்துட்டு அறுபது கிலோ அவ்வளோ புழு இருந்தாலும் அதை நாங்கள் பாயிப்போம்னா எங்களுக்கு ஒன்றியாது. சில சில ஆனால் அங்கேயும் பல பொருட்கள் வந்துட்டு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சில பொருட்கள் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உணவுக்கு காலாவதி இருக்கு. அந்த அடிப்படை காலாவதி என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த தரவை தருகின்றேன். சரி, அடுத்து வந்திருக்கும் நீர் இணைத்துக்கொண்டு உங்களுக்கான தரவை தருகின்றேன். இந்த நீர் இணைப்பில் வந்தார். வணக்கம்.
8: வணக்கம்.
2: ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நிலமாக இருக்கிறோம். நன்றி. கண்டுபிடிச்சீங்களா காலாவதி? சரி, உங்களுக்கான இரண்டாவது தரவாக வருகிறது. வித்தியாசமான தரவு. பொல்லாத குரங்கு. பொல்லாத குரங்கு இது வந்து இதுதான் தரவா? உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 5 எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 5 எழுத்துக்கள் கொண்ட பொல்லாத குரங்கு. மான வரிசையில வருமா? மான
8: வரிசையில
2: வரும். கடைசியில மெய்யெழுத்து இல்ல, உயிர்மெய் இருக்கு. நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
8: நாங்களும்

0: இவர்
1: குரங்கேதான்,
0: மனச குரங்கில்ல, அது குரங்கேதான். நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து வாய்வர் ஊடாக வந்திருப்போர், வணக்கம்.
2: வணக்கம் ஹேமா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நானும் கணக்கு இன்னொரு முறையில கண்டுபிடிச்சேன்.
0: ஓ, சொல்லுங்க.
2: 50ல இருந்து 25 போனா 25, அதுல இருந்த ஏழை கழிச்சா 18, அந்த ரெண்டு நாலு கழிச்சா 14.
0: பாராட்டுக்கள், இது புதுமுறை.
2: இது வேற
0: மாதிரி மூன்று கேள்வி கேட்கலாம். பொல்லாத குரங்கு மானாவில ஆரம்பிக்கிறது, மொத்தம் 5 எழுத்துக்கள், கடைசியில வந்து மெய் எழுத்து இல்லைன்றது தெரியும். சரி, சொல்லுங்க.
2: அப்ப ரெண்டாவது எழுத்து மெய் எழுத்து தெரியும். ரெண்டாவது என்ன இனத்துல தொடங்குது?
0: ரெண்டாவது வந்து வல்லினம்.
2: வல்லினமா?
0: வல்லினம்.
2: அது முன்னுக்கா பின்னுக்கா?
0: முற்பாதி. நீங்க மெய்யண்டே ஊகிச்சிட்டீங்க, ஊகிச்சேன்னா முடிவெடுத்துட்டீங்க. ஆமா, உக்கண்ணா. இப்ப உங்களுக்கு ரெண்டு எழுத்து தெரியுது, நீங்க எனக்கு தேட முயற்சிக்கலாம்.
2: கடைசியில இல்லாதபடியா அந்த என்னது மெய்யெழுத்து இல்லையன்ற
0: சொன்னா?
2: அப்ப அதுல நாலாவதுலயும் வருமென்று நான் யோசிச்சேன்.
0: அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க?
2: இல்ல, சொல்ல கண்டுபிடிக்கே இல்ல.
0: சரி, நீங்க யோசிக்கிறது சரி, ஆனா இனி உங்களுக்கு கேள்வி இல்ல.
2: கேள்வி இல்லையா?
0: கேள்வி இல்ல.
2: சரி, அப்ப மீண்டும் பாரு.
0: நன்றி, முயற்சிங்க. ஆமா, என்ன சொல்ல வந்தீங்க?
2: விளங்க இல்ல,
0: ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. நான் கணக்குக்கு பாராட்டுகள், நன்றி. ஆமாம், அவர் வந்து குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது இடத்துலயும் நாலாவது இடத்துலயும் மெய் எழுத்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் அந்த நீங்க தேடுறதுக்கான சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு தாரேன். கடைசியில உயிர் மெய் இருக்குது, மானாவில் ஆரம்பிக்குது, ரெண்டாவது எழுத்து என்னன்னு தெரியும், பொல்லாத குரங்குன்றதும் உங்களுக்கு தெரியும். வந்திருப்பவர் மாறி எடுக்கணும், சரியா தான் எடுக்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஆ, சொல்லுங்க.
3: பதினேழு
0: கடைசியில மெய் இல்லைன்றது தெரியும், நாலாவது இடத்துல ஒரு மெய் இருக்குன்றதும் தெரியும்.
3: நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மாதிரிதான்
0: சொல்றீங்க. வந்து இது குரங்கேதான், குரங்கத்தான் கொஞ்சம் நீங்க தேடணும்ன்றதுக்காக தான் நான் அதை கொஞ்சம் இலகுபடுத்துறேன். நீங்க இப்ப நீங்க கண்டு முயற்சிக்கிற இடம் எல்லாம் நான் உங்களுக்கு உதவிய செய்யறேன்.
3: சரி, அந்த நாலாவது இடத்துல வர வல்லினம் மெய்யெழுத்து எந்த இனம்?
0: வல்லினம் நீங்களே முடிவெடுத்துட்டீங்க.
3: இல்ல இல்ல, சொன்ன இது அப்படி மங்களையில பதிஞ்சிட்டு. அது என்ன இனம்?
0: வல்லினம் தான், நீங்களே தானே சொல்றீங்க. வல்லினம் என்ன கேட்டீங்க? வல்லினம்
3: அந்த மெய் எழுத்து என்ன இனம்?
0: மெய் எழுத்து, மெய் எழுத்து வந்துட்டு வல்லினம். அந்த நாலாவது இடத்துல இருக்கிற மெய் எழுத்து வந்து வல்லினம்.
3: சரி, அது முன்னுக்கா பின்னுக்கா?
0: ரெண்டு கல்லியனா? அது முன்னுக்கா பின்னுக்கான்னா முன்னுக்கு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். ஆமாம், சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு, சொல்லுங்க. என்ன எழுத்துல? இல்ல, காவண்ணாவில முடியல.
4: காவண்ணால முடியாதா?
0: காவண்ணாவில முடியாது. நீங்க காவண்ணாவில முடியறதுல என்ன ஏதோ குரங்கு இருக்கு போல இருக்கப்பா அதுலயும்.

0: உங்களோட ஒரு கேள்வி முடிஞ்சது. நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க இல்லாடி வேற ஏதாவது முயற்சிக்கிறேன்னாலும் நீங்க முயற்சிங்க.
1: அப்ப நான் அதை மாத்தி சொல்லி பார்க்கறேன்.
0: மக்காக்கோ. அந்த கோதாவது மக்காக்கோ என்பது தவறான பதில். என்ன முதல் மக்காக்காவா வச்சிருந்தீங்க? எனக்கு ஒரு சில நேரம் எங்கள்ட பக்கத்துல தவறு இருக்கா இல்லாட்டி அப்படியும் சொல்லலாமா, இப்ப எங்கட பக்கத்துலயும் சரி இருக்கும் அப்படியும் சொல்ல நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாமான்றது இப்ப பாப்போம். மேடம் நேர்கள்
1: நினைச்சுட்டா காவண்ணா வச்சுதான் பாத்தேன். அப்ப இருந்தது சரி இருக்கும் கோவண்ணாவையும் போட்டு பார்த்தேன்.
0: பாப்போமா யாராவது நினைச்சிட்டு நான் பாக்குறேன், நீங்க கேட்டுக்கொண்டுருங்க. நன்றி. தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வைபர் ஊடாக. வணக்கம்.
2: வணக்கம் கேமா.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: இது வந்து நீங்க மூன்றாவது எழுத்து கண்டுபிடிச்சவையா? கண்டுபிடிச்சிட்டா மூன்றாவது எழுத்து? நான் ஒரு எத்தனை கேள்வி கேட்கலாம்?
0: நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம். கோவம் வச்சிருக்கேல வேற ஒன்று வச்சிருந்தா இப்ப வாக்கைக்கு அந்த விடையும் சரி, ஆனா நான் வச்சிருக்கிற விடைய சொல்லணும்ன்றது இப்ப நாங்க கொண்டு வரைக்கும் அத ஒரு எதிர்பார்ப்பா எங்கள்கிட்ட இருக்கும். நீங்க அதுக்கு முயற்சிங்க கடைசி எழுத்து தொடர்பா உங்களோட அந்த ஒரு கேள்விய நீங்க பயன்படுத்திட்டு விடைய முயற்சிங்க.
2: அது என்ன இனம்?
0: வல்லினம் தான்.
2: மக்காச்சி. என்ன சிரிக்கிறீங்க?
0: எல்லாம் பொருத்தம் வந்தேன்றங்க. அந்த மக்காச்சி வராது. சரி பாப்பமா, நீங்க ஒரு கா சொல்லிட்டீங்க தானே முயற்சிங்களா? நன்றி நன்றி, உங்களுடைய கணக்குக்கு பாராட்டுகள். நன்றி சார். நாங்கள் தொடர்ந்து நீரை பார்க்கலாம். வணக்கம்.
3: ஒவ்வொரு நாளும் கேமா நீங்க என்னட்ட நேரடியாவே கேட்டிருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில கனகாந்தபுரா கலந்து கொள்ளுங்க கேட்டுக்கொண்டிருப்பேன். சில இடங்கள்ல துருச்சில கேட்கல, இந்த டைம் எனக்கு போட்டுட்டு கலந்து கொள்ளாத நிலையில ஃப்ரெண்டாவுக்கு சாப்பாடு அப்படிங்கிறபடியா இந்த டைமிங்க கணக்கு போடக்கலாம். என்ன கேமா லேசானது தாரா 14 உடனடியாவே கண்டுபிடிச்சேன். 50 இடங்கோ
0: இப்ப இலகுவான கணக்கு தான் நான் தந்தேன். ஆனா நான் வச்சிருக்கிறத இன்னும் ஒருத்தரும் சொல்லல. அது நீங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே பதில் தான். இப்ப என்னோட நான் வச்சிருக்கிறத சொல்லணும்ன்றது இல்ல, அந்த இலகுன்றதுக்கு சொன்னா. சரி சொல்லுங்களா.
3: இது இலகுவா இருக்கும் பாருங்க, நான் சொல்றது சரி உண்டு. 50 இடத்தை வச்சிருங்கோ. 22 50 50 போனா சாய் வரும்.
0: 2
3: மகள் வந்து கொலிச்சில படிக்கிற ஒவ்வொரு நாளும் வந்தவன்னு சுத்துவா கடையா இருக்கா சின்ன தண்டு ரியால சுத்தி பான்கள் பணத்துல எடுத்து கொண்டு முன்னுக்கு வச்சிருவா. அப்ப இது நாளை விட முடியுது, அதுக்கும் சும்மா கொடுத்துருந்தா 50 இதான் போட்டு கொடுத்துருக்கும். அப்படி அந்த கடையில வச்சிருக்கிறவர்கள் வந்து கடையில இந்த இதை முக்கியமா பார்க்க வேணும். காலாவதியான டேட்டுகளை கட்டமாக நார்மக்கு தான் வீடு தெரியும் உங்களுக்கு எங்க ரஜினிதாஸ் கடையில வேலையில கிழமையில ஒரு நாளைக்கு ஒரு நாள் சுத்தி எல்லாத்தையும் அவருக்கு தான் பேரு பார்த்து என்ன வந்து முன்னுக்கு வச்சு 50% இல்லையாட்டா அப்படி போட்டு வித்து வர்றோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி உங்களுக்கும் கணக்குக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்திருப்போம். ஒரு வணக்கம்.
1: வணக்கம் ரஜன்.
0: ஆமாம் சொல்லுங்க. சரி நீங்க மாத்தி சொல்லுங்க.
1: சரி இப்ப கேனால முடியுமா
0: மக்கா கேன்றீங்களா? கடைசி எழுத்து தொடர்பா நீங்க யாராவது ஏதாவது ஒரு தரவு வச்சு ஏதோண்டு நீங்க உதவி பெற்றிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க மக்கா கோண்டிங்க மக்கா காண்டிங்க இப்ப மக்கா கேன்றீங்க. ஆனா நான் அதுல இப்ப நீங்க யாராவது ஒரு கேக்க நான் அதுல இருக்கிறது கூறியிலன்னு சொல்லி இருந்தேன்னு சொல்லி சொன்னா நீங்க சொன்ன எல்லா பதிலும் பிள்ளைதானே. நான் குறிலோட வச்சிருக்கேன். இதை நாங்க வந்துட்டு இப்ப நான் வச்சிருக்கிறதான் சரின்னு சொல்லல. அப்ப நீங்க சொன்னதும் சரி. நான் வேற இடத்துல பார்த்தேன் அந்த மக்கா மக்கா கோ வந்திருக்கு. அந்த மக்கா கோ மக்கா கா அந்த இப்ப சொல்ற நீங்க மக்கா கே நான் வச்சிருக்கிற எல்லாமே வந்துட்டு ஒரு ஆள்
1: தான்
0: சொல்லிட்டு சரி நான் ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு இது சரி வைபருடாக காத்திருப்போம். வணக்கம்
4: மக்காக்கு.
0: நான் எல்லாம் சொல்லிட்டேன் நடில் வரக்கூடாது.
4: கூலா கூலா
0: மக்காக்கு நீங்க அத வந்து குறுக்கு சொல்றீங்க. அதை விட இப்ப நீங்க அதை வந்து குறுக்கேக்கல வந்து டக்குன்னு ஒரு மாதிரி அந்த மக்கா காவத்தான் இப்ப மக்கா கான்றதும் இதுகிட இந்த குரங்குதான். இப்ப நாங்க தமிழ்ல அதை வந்து சொல்ல வரைக்கல நாங்க பல விதத்துல சொல்லலாம். இப்ப நாம் வச்சிருக்கிற சொல்லு இப்ப நீங்க உதாரணத்துக்கு தான் சொல்ல இப்ப வேறொருத்தர் வந்து நான் இப்ப கடைசியில இருக்கிற எழுத்து நான் குறியிலன்னு சொல்லிட்டேன். அப்ப அவ சொன்ன அவ்வளவும் பிள்ளை. இப்ப நீங்க சரி நீங்க குறிலாக்கி மக்கா கூன்றீங்க. மக்கா கூ அண்டேக்க எனக்கு கூ அண்டேக்க நடில் மேல தான் ஒழிக்குது. அதுவும் நான் வச்சிருக்கல நான் வச்சிருக்கிற சொல்லணும்.
4: அப்ப கீயா போடுங்க.
0: கீயா சரி நீங்க அதை சொல்லுங்க. கீய போட்டு நீங்களே சொல்லுங்க. மக்கா மக்கா கீ தான் நான் வச்சிருக்கிறேன். தமிழ்ல சொல்லிக்க வந்துட்டு அத மக்கா கி என்று சொல்லுவார்கள் மக்கா கான்னு சொல்லுவார்கள் மக்கா கோ என்று சொல்லுவார்கள். அவ சொன்ன மாதிரி மக்கா கி இப்ப நீங்க ஏதோ அந்த மக்கா வரைக்கும் வருது மிச்சம் நீங்க என்னத்த சொல்றீங்களோ அது அவர்றான் அந்த குரங்கு வந்து பொல்லாத குரங்கு
4: வந்துட்டு
0: நாட்டுல இருக்கிற அந்த சாதாரணமா குரங்கு தான் அது அப்படித்தான் இருக்கு எனக்கு நான் உருவது உண்மையில அதுதானே. இப்ப அதே மாதிரி அது இப்ப எங்கட நாட்டுல இருக்கிறதே பொல்லாத குரங்கு தான். இப்ப ஆக்களுக்கு அடிக்கும் இருக்கிறத பறிச்சு கொண்டு போயிரும் என்ன சொன்னா பாத்து வச்சு அந்த ஆளுக்கு வந்து அடிக்கும் அவ்வளவு மெட்ட களவு எடுக்கும் எல்லா வேலையும் செய்யும் அதான அதுதான் தெரியல. தாய்லாந்துல வந்துட்டு அது ஒரு செய்தி ஒன்று எனக்கு உதாரணமா திறந்து தந்தது. தாய்லாந்துல மக்காக்கி என்ற குரங்கு வந்து தாக்கி 6 வயது சிறுவன் வந்து உயிரிழந்திருக்கிறார். அண்டேக்கு அந்த ஒரு அந்த கோபத்துல வந்துட்டு ஒரு ஆளை உயிரெடுக்கிற அளவுக்கும் அது பொல்லாத தன்மையை கொண்டதாக இருக்கிறது. சரி நீங்க அந்த மக்காக்கா மக்காக்கா எல்லாத்துக்கும் அவைகளுக்கு அரைய வாசி போடும். என்பது ஒரு வகை குரங்கு. இவை மக்கா அந்த இனத்தை சேர்ந்தது. சில ஆசியா மற்றும் வட ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் காணப்படுகிறது. ஆசியாவில காணப்படுறதும் இவர் ராணிவர். எங்க நாட்டில் இருக்கிற ஆள் அதே மூஞ்சி தான் நடிக்கிறது. கூட்டமாக வாழும் சமூக விலங்கு கூட்டம் இது எல்லாமே எங்கட நாட்டுல இருக்கிற குரங்குக்கு பொருத்தமா இருக்கு. எங்கட நாட்டுல இருக்கிறது இப்போவும் தனிச்சு வாரே இல்லை. இப்ப நாங்க ஒரு ஜாழ்ப்பாணத்துக்குள்ள குரங்கு உள்ளுக்குள்ள வராது. எங்கேயாவது ஒன்று வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா ஓ அவருக்கு பின்னுக்கு கணவர் இருப்பினம்ன்றதை எதிர்பார்க்கலாம். மற்ற இந்தியாவிலும் பொதுவாக காணப்படும் ரீசஸ் மக்காக்கா அண்டு போட்டிருக்கிறார்கள் மற்றும் போனட் மக்காக்கா எல்லாம் மக்காக்காக்கு முன்னுக்குங்கிற பேர் அப்படி சின்ன சின்ன பேர்களாலையும் குறிக்கப்படுகிறார்கள். ஆனால் மக்காக்கா என்பதுதான் இந்த குரங்கு. உங்களுக்கான புது தரவையும் தருகின்றேன். சரி, உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது. ஈரான் வைத்திருப்பது இதுவுமா? ஈரான் தான் இப்ப எங்களுக்கு நல்ல பேசுவதில் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நாடா இருக்கிறது. ஈரான் வைத்திருப்பது இதுவுமா? இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஐந்து எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. ஐந்து எழுத்துக்கள் கொண்ட ஈரான் வைத்திருப்பது இதுவுமா? சில வேலை இது உங்களுக்கு நேரடியாக இலகுவாக இருக்கலாம். கேள்வி கேளுங்க. ஐந்து கேள்வி.
2: உயிர்மை எழுத்தல்.
0: உயிர்மை.
2: அது என்ன எண்ணத்துல ஆரம்பிக்குது?
0: இடையினா.
2: இடையினம். அப்ப பிற்பாதி தானே?
0: இல்ல, முற்பாதி. முற்பாதியா? நீங்க அவையில எல்லாம் முன்னுக்கு போட முடியாதுன்னு சிந்திச்சாலும் நீங்க போடலாம். யானா. யானா வேற செயல் வேற.
2: குரலா நடுல
0: குரில். இன்னும் ஒரு கேள்வி. என்னுடைய தவறு அல்ல. முதல் எழுத்துல வராது. ஜானாவிலேயே ஆரம்பிக்கல. சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: ஏமா, நான் பிலோமினா வந்து நான்.
0: ஆம், சொல்லுங்க.
1: நான் மக்காக்கியோட வந்தேன். அது வந்து குரங்குகள் வந்து மனிதத்த குரல் வள மாதிரி இருக்குமா? அந்த குரல் வலை, அந்த குரல் வலை அது மாதிரி இருக்குமா? இப்ப கண்டுபிடிச்சேன்னா அது போயிட்டு. அது
0: குரல் மனிதன் குரல் வலை மாதிரி அது அந்த அமைப்பில் இருக்குமா?
1: இந்த விலபட்டு குரங்குகளுக்கு மனிதர்களுக்கு போல் குரல் வலை இருக்குமா?
0: மனிதர்களோட குரல் வலை மாதிரி அவர்களுக்கும் குரல் வலை
1: இருக்குமா? மக்காக்கி என்று போட்டுக்கிறோம்.
0: நன்றி. மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம் சோதரி, ஜெர்மனில இருந்து உதயன் பேசுகிறேன்.
0: ஆமா, நலமா இருக்கீங்களா?
5: நலசுமா இருக்கோம்.
0: யானாவிலேயே ஆரம்பிக்க இல்ல.
5: குரில்.
0: குரில் குரில் குரில் அதையும் வைத்திருங்க. சரி,
5: நீங்க
0: யூனாவா ஆரம்பிக்கும்?
5: மெய்யெழுத்துக்களை பற்றி கேட்டவையிலோ?
0: இல்ல, கேட்கல.
5: ஒன்று. கடைசியில வருமா?
0: ஆம், வரும் வரும். உங்களோட கேள்வி முடிஞ்சது. இப்ப உங்களுக்கு தெரியுது ஒரு மெய் எழுத்திருக்கு, கடைசியில இருக்கு, யூனாவில் ஆரம்பிக்குது. மொத்தம் ஐந்து எழுத்துக்கள். அதே நேரம் ஈரான் வைத்திருப்பது இதுவுமா? ஏதாவது சொல்லி பார்க்க போறீங்களா?
5: சொல்ல
0: முடியும் போறீங்களா? நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். சொல்லிடுவீங்க நினைச்சேன்னா நான் சொல்லலாம். அப்படிங்க. சரி, வைவரூடாக காத்திருப்போர் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வைபரூடாக வணக்கம் ராஜினி அல்வான்ஸ் அவர்கள் சொல்லுங்க.
6: வணக்கம்
0: வணக்கம் நல்லமா இருக்கிறீங்களா? கேக்குதா?
6: கேக்குதா சத்தம்?
0: ஓ கேக்குது, இப்ப கேக்குது, இப்ப கேக்குது.
6: நல்லமா
0: இருக்கிறீங்களா? கேக்கு இல்லையா நான் கதைக்கிறது? நீங்க தான் என்னவோ சவுண்ட் ஏதோ அமத்திட்டீங்க போல இருக்குது. கேக்கு இல்லையா? ஹலோ. சரி, உங்களுடைய
6: சத்தம் எனக்கு தெரியலையே.
0: நான் உரையாடுறது எனக்கு, நீங்க உரையாடுறது கேக்குது. எங்கட பக்கத்துல எந்த தவறும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்கட பக்கத்துல சிலவுல நீங்க அந்த முயலாவிட்டால் முடியாவிட்டால் நீங்க போய் மீண்டும் வர வேண்டும். வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க.
1: அது வந்து நீங்க சொன்ன குரங்கு எல்லாமே அதுதான். மக்காக்கேயும் இருக்கு, மக்கா அக்காவும் இருக்கு, மக்காக்கியும் இருக்கு.
0: எல்லாமே ஒரு ஆள் தானே?
1: ஒரு ஆள் தான்.
0: ஒரு ஆள் தானா? இப்ப நீங்க இதுக்கு பதில் சொல்ல போறீங்க.
1: இப்ப எத்தனை கேள்வி நான் கேக்கலாம்?
0: நீங்க வந்து ரெண்டு கேள்வி, ரெண்டு கேள்வி, ரெண்டு கேள்வி.
1: எத்தனை வந்து என்னமா? மூணு பேர் வந்துட்டேன்.
0: மூணு கடினம்
1: கடைசி இருக்குன்னு சொன்னவே அது என்ன மட்டும் கேட்கலையா?
0: கடைசி இல்ல இல்ல கேக்கல கேக்கல மெய்யெழுத்தான்னு சொல்லி கேட்டவரா? இல்லையானே இல்ல. அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது?
1: ஒரு மெய் எழுத்திருக்கேன்னு
0: சொன்னீங்க. ஒரு மெய் எழுத்திருக்கேன். நான் கடைசியில இருக்கேன்னதும் இவர் ஒரு உதயநவர்கள் உறுதி செய்திருந்தார். இப்ப நீங்க வந்து ரெண்டு கேள்வி கேட்க போறீங்க.
1: ரெண்டாவது படி கேட்டவையோ?
0: இல்ல.
1: அது என்ன
0: இனம்? இடையினம்.
1: இடையினம். கடைசியில வந்து என்ன முடியுமா?
0: முடியும். கேள்வி முடிச்சு முடியும்.
1: எனக்கு
0: இந்த தரவு தந்தபடியா சில விஷயங்கள் இப்ப யுரேனியம் தொடர்பா வந்து அறியக்கூடியதா இருந்தது. ஒப்பந்தம் செய்த நட்புறவுடன் அவர்களோட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் அளவு வந்து இருக்க வேண்டிய அளவை விட அவர்களிடம் வந்து அதிகமாயிருக்கு. ஈரானிட்ட செறிவூற்றது என்று சொல்லி சொன்னா சாதாரணமா அதுக்கு அந்த அதிகம் இருக்கிற சாதாரணமா ஒரு மின் உற்பத்தி இதழுக்கு வந்து 3-5% காணும். இவையிட்ட வந்து 60% இருக்குது. ஆனா 90% வந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த செறிவூட்டல் அணுவுக்கு வந்து பயன்படுத்தலாம். அப்ப அதால வந்து 60% சாதாரணமா தேவைக்கு வந்து அது அதிகமா இருக்கு. அப்ப ஏனைய நாடுகளுக்கு இவர்களிடம் ஒரு பயம் உண்டு இருக்குது. அந்த ஜூனியர் அச்சுறுத்தல இருக்கு. ஆமா, ஒரு சாதாரணமா தேவைப்படுறது ஒரு 3-5% அந்த அளவு என்று சொல்லிக்க இந்த 60% மிகப்பெரிய அளவு. உங்களுக்கு பாராட்டுக்கள்.
1: புது தரவீங்களோ?
0: சரி, புது தரவும் தாரன், குழம்பி எழுத்துக்களும் தாரன். சரி, உங்களுக்கான அடுத்த தரவையும் தருகின்றேன். எனக்கு தரவு தரலாம் அப்படி யோசிக்க. சரி, இது வந்து இலகுவா இருக்கே. சரி, இது இன்னொரு தரவு தாரன். 100 என்ன
1: சொன்னீங்க?
0: உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நான் நல்ல ஒரு இலகுவானது கடைசியில பேர்ந்து அதையும் தாரன். 100 தொடர்புடையது. 100 தொடர்புடையது. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 5 எழுத்துக்கள் கொண்டு சொல்லும். நீங்க எனக்கு கேள்வி கேட்கலாம்.
1: 100
0: ஆமா, 100 தொடர்புடையது.
1: என்ன இனம்?
0: இடையினம்.
1: குறிலோ நடிலோ?
0: குறில்.
1: மெய் எழுத்துல எத்தனை?
0: 1.
1: 100 தொடர்புடையது.
0: ஒரு
1: மெய் எழுத்து கடைசியில வந்து என்ன?
0: கடைசியில மெய் எழுத்து இல்ல. கேள்வி முடிஞ்சது.
1: ஓகே நன்றி மீண்டும்
0: நன்றி மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: ஆம் சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா?
7: ஓ அது ஜூனாவில் தொடங்குகின்றே ஈரான் வைத்திருப்பது வேறு
0: என்ன
7: ஒரு மெய்யத்து
0: யுரேனியம் என்பது சரியான
7: அப்படின்ற அமெரிக்கா செய்த சரியன்ற மாதிரியும் நடக்கும்
0: சில வேலை அவர்கள்ட இது வந்து அவர்கள் வந்து குறிப்பிடுகிறார்கள். அது உண்மையா இருந்தால் உண்மையில ஆபத்து. ஏனென்றா அது இப்ப தேவையான அளவு விட எவ்வளவோ அதிகமா இருக்குது.
7: மூன்று அஞ்சு வீதம் அன்றைக்குள்ள 60 வீதமும் இவ்வளவு கூட.
0: ஆமா வந்துட்டு அதுல 3-5 வீதம் தான் அந்த அணு மின் நிலையங்களில் வந்து பயன்படுத்தப்படுகிற அந்த அணு மின் நிலையங்களை பயன்படுத்தப்படுகிற அந்த யுரேனியத்தை வந்து இந்த அளவுக்கு தான் செறிவூட்டுவார்கள். 3-5 வீதம் செறிவூட்டுனா காணும். அதுலயும் ஆராய்ச்சி உலைகளுக்கு வந்து 20 வீதத்தும் அதுக்கு மேல தேவைப்படலாம் அது ஆராய்ச்சிக்கு கூட. ஆனா இவர்களிடம் இருக்கிறது வந்து 60 வீதம். ஆனா 90 வீதம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, 90 வீதத்துக்கு மேல் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அணு ஆயுதங்களுக்கு பாய்க்கலாம். அப்ப அந்த 60 வீதம்ன்றதே அவ இவ்வளவு அதிகமா வச்சிருக்கே அவர்கள் வந்து பயப்படுறதுல நியாயம் இருக்கு.
7: இன்னொரு முறை செய்த நான் சொல்லி பாக்குறேன்.
0: சரி சொல்லுங்க.
7: 2 2 4 நாளால 25 பெருக்கினா 100.
0: கண்டுபிடிச்சிட்டீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்க, கிட்ட வந்துட்டீங்க.
7: 50 திரும்ப பிரிச்சா 2 2 தடவை 14.
0: பாராட்டுக்கள். இதுதான் நான் வச்சிருக்கேனா? பாராட்டுகள். சில வேற முறைகளும் இருக்கும், முயற்சியுங்கள். இப்ப நீங்க இதுக்கு வந்து எத்தனை கேள்வி கேட்க போறீங்க? 4 கேள்வி கேட்க போறீங்க.
7: 4 கேள்வி கேட்கலாம். எத்தனை
0: எழுத்துக்கள்? 5.
7: குறில்
0: மெய்யெழுத்து வந்து கடைசியில வராது. நன்றி வணக்கம். தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: ஆமா வணக்கம். நலமா இருக்கீங்களா?
8: ஓ நலமா இருக்கிறோம். லைன் எடுக்கிறாங்க, கஷ்டமா இருக்கு.
0: ஆமா, அப்ப வைவர்ல வந்துட்டு ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுடைய பக்கத்துலதான் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. அந்த வைவரை கொஞ்சம் சரி பார்த்துக் கொள்ளுங்க. சரி, நீங்க சொல்லுங்க. வா,
8: கணக்கு ஒரு முறை வந்ததுக்காக சொல்லி பாக்குறேன். 25 2 27 50 போன
0: 23
8: 7 2 9 அழிச்சா 14
0: 23 2 9 போனா 14 பாராட்டுக்கள். இது புதுமுறை. கேள்வி வந்து தரவு வந்து 100 தொடர்புடையது. 100 தொடர்புடையது. இது வந்து இப்ப கேட்ட கேள்வி எல்லாத்தையும் விட இப்ப நீங்க வந்து 3 கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு வீணாவில ஆரம்பிக்கிறது தெரியுது, ஒரு மெய்யெழுத்து இருக்கின்றது தெரியும், அதுக்கு இடையில இருக்கின்றதும் தெரியும்.
8: இரண்டாவது
0: எழுத்து வந்து இடையினம். இன்னும் ஒரு கேள்வி.
8: ஒரு கேள்வியான அந்த மெய்யெழுத்து ரெண்டாவது இடத்துல வருமா?
0: அந்த ரெண்டாவது இடத்துல மெய்யெழுத்து இல்ல, அந்த ரெண்டாவது இடத்துல மெய்யெழுத்து இல்ல. அப்ப உங்களுக்கு தெரியுது இப்ப மூன்றுல அல்லது நாலுல அந்த மெய் இருக்கு.
8: பானா லானா லானா அதுல ஒன்றுல வரும்,
0: அதுல ஒன்றுல அந்த ரெண்டாவது இடத்துல வரும்.
8: பானா வராது. இன்னும் ஒரு கேள்வி இருக்கா?
0: உங்களோட கேள்வி முடிஞ்சது, நான் அண்ணி முடிஞ்சது
8: முடிஞ்சதா? சரியே,
0: யோசிச்சுட்டு வர போறீங்களா?
8: ஓ, எனக்கு தெரியாத
0: வந்துட்டு வானா கொம்பளவுலா மவ்வளவுலா ரெண்டும் பின்னுக்கு இருக்கணும். இப்ப அந்த லா வந்துட்டு அந்த பாம்பு லானான்றது வந்து முன்னுக்கு வந்துட்டு முற்பாதிக்க ரெண்டாவதுல வந்து முற்பாதி வரையில பிற்பாதியில இருக்கு. அந்த ரெண்டாவது இடத்துல இருக்கான் பிற்பாதி. அந்த மூன்று எழுத்துல
8: ஒன்றுடாவது சமயங்களோட சம்பந்தப்பட்டதோ
0: உங்களோட கேள்வி முடிஞ்சது. நன்றி நன்றி. சரி, அடுத்த முறை நீங்க அணைந்து கொண்ட அந்த கல்வி கேட்கலாம். வந்துருப்போர் வணக்கம்.
9: வணக்கம்மா, நான் லண்டன்ல இருந்து பாத்தி. நலம் தானே?
0: ஓ, நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
9: நாங்கள் நலம்தான். காலாவதி ஆயினு சொல்லி
0: இருந்தீங்களா?
9: அது வந்து காலாவதி ஆயினாலும் ஒரு காதம் சாப்பிடலாம், அதுக்கு மேல சாப்பிட கூடாது.
0: ஒரு காண்டா
9: படிக்கும் போது
0: அப்படியே எறிந்து விடணும். தொடர்ந்து வைவரோடாக வந்திருப்பவரா? இல்லை, இவர் வந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம் ராஜினி அல்வான்.
0: நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
10: என்ன காலமா வைவர் வேலை செய்தது என்ன இப்ப என்னன்னு தெரியல. நானும் கலோ கலோன்னு கதைக்கிறேன், கதைக்கிறேன். வானொலியில சத்தம் கேக்குது போட்டு பாக்க, சத்தம் வருது. இதுல வரையில
0: நீங்க அதெல்லாம் அமர்த்து பெற்றுக்கலாம். மைக் ஏதாவது சவுண்ட் கட் பண்ணி பெற்றுக்கலாம். நலமாக இருக்கணும். நன்றி. நீங்கள்?
10: ஆமா, நல்ல. நன்றி. இதுல வந்து இப்ப ரெண்டாவது இடையினம் பிற்பாதினா எத்தனை கேட்கலாம்?
0: நீங்க வந்து அவ ரெண்டு இல்ல, நீங்க மூன்று கேள்வி கேட்கலாம்.
10: மூன்று கேட்கலாம்.
0: முதல் தரவுக்கு தான் வந்து போனீங்க. முதல் தரவுக்கு பாத்திவன் அவர் கேள்வி கேட்டிருந்தா கூட அவருக்கு இரண்டு தானே. என்னன்னா நான் இவருக்கு வந்து ரெண்டு கேள்வி மூன்று கேள்வி கொடுத்தானே வந்து யாருக்கு? ஆய், தேவி
10: ஆண்டன்.
0: இல்ல இல்ல, தேவி ஆண்டன் அவர்கள்.
10: தேவி ஆண்டன். இப்ப மூன்றாவது என்ன இனம்?
0: மூன்றாவது வந்து வெள்ளினம்.
10: ரெண்டாவது நீங்க பிற்பாதி
0: அண்ணீங்க. இடையினத்துல பிற்பாதி. உங்களுக்கு அது என்ன எழுத்துக்களோ ஒரு எழுத்து என்ன வரமன்றது தெரியும். வீணாவில ஆரம்பிக்கிறது, ஒரு மெய் இருக்கு.
10: வெள்ளினத்துல முற்பாதியா பிற்பாதியா?
0: முற்பாதி.
10: என்னோட
0: கேக்கலாமா? என்ன என்னோட கேக்கலாமா? இல்ல, உங்க கேள்வி மூன்று கேக்குறா, என்ன மூன்று தரணும்? என்ன தர சொல்லி கேக்குறீங்க. சரி சரி, நீங்க கேளுங்க, நீங்க கஷ்டப்படுவா அப்படி எல்லாம் எனி தர மாட்டேன். நான் இப்ப சொல்லுங்க வா.
10: ரெண்டாவது எழுத்து வந்து வானா வரிசையில வருமா?
0: ரெண்டாவது எழுத்து வானா இல்லையா?
10: மூன்றாவது
0: உதவி செய்திருக்கேனா?
10: நன்றி,
0: வணக்கம். சரி, வைவர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
11: வணக்கம் கேமா.
0: சொல்லுங்க.
11: வானொலி
0: குழப்புதா? நூறுடன் தொடர்புடையது, இது வந்து வீணாவில ஆரம்பிக்கிறது, இரண்டாவது எழுத்து வந்து இடையினத்துல பிற்பாதியில இருக்குது, ஒரு மெய் எழுத்து இருக்குது அது வந்து இடையில இருக்குது, மூன்றாவது எழுத்து வல்லினத்துல முட்பாதி, இவ்வளவும் உங்களுக்கு தெரியும்.
11: கொம்பள
0: விழா இல்ல, கொம்பள விழா இல்ல, கொம்பள விழா இல்ல.
11: அப்ப
0: ஏதோ ஒரு ஒரு கேள்விதானா? ஒரு கேள்விதானா? அது இல்லையா? சரி, இப்ப நீ ஆறு கேள்வியும் ஒன்று பிங்க போல இருக்கு, போ போயில. சரி, இதுல அது வந்து குரில்.
11: என்னத்துல எத்தனை கேள்வி? நீங்கள் என்ன,
0: உங்களுக்கு கேள்வி முடிஞ்சு?
11: முடிஞ்சுதா?
0: முடிஞ்சு. நான் ஒன்றும் செய்யலாம், நீங்கள் வந்த இடம் அப்படி ஒரு கேள்விக்கான இடம். நானும் இடையில ஏதோ கொஞ்சம் வந்து எங்கேயோ இதாக இருக்கிறேன், ஆனால் என்ன சரியான
11: நினைக்கிறேன். விளையாட்டு,
0: விளையாட்டு என்பது தவறான பதில். நன்றி, கேளுங்கள். நன்றி. விளையாட்டு நூறோடு வந்துட்டு நூறு மீட்டர் ஓடலாம், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாத அதுல வேற இல்ல. வந்திருப்போர் வணக்கம்.
12: வணக்கம். நான்
0: சொல்லுங்க.
12: ரெண்டாவது கொம்பளவும் மவ்வளவு,
0: மவ்வளவு, மவ்வளவு, மவ்வளவு,
12: மவ்வளவு. குரில் நடில் கட்டவேலோ?
0: ஓ, குரில் என்று சொன்னா. முட்பாதி, ஒரு மெய் இருக்குது, இடையில இருக்குது, வீணாவில ஆரம்பிக்கிறது.
12: எனக்கு
0: இந்த சொல்ல எல்லாரையும் சொல்ல வச்சுட்டு போமான்னு யோசிக்கிறேன். முடிப்பமண்ட முயற்சிங்கள். நூறுடன் தொடர்புடையது.
12: விழிப்புணர்வு
0: என்பது தவறான. நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
13: வணக்கம் கேமா.
0: ஆமா, அங்க வந்து களைச்சு போய் நீங்க ஓடி ஓடி வந்த தெரிஞ்சதா நான் மற்றவர்கள் இணைந்து கொள்ளும் பொழுது உங்களை இணைத்து
13: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, சரி சொல்லுங்கம்மா.
13: விழுக்காடு என்பது சரியான பதில்.
0: இப்ப நீங்க விழுக்காடு என்ன?
1: நீங்க செய்தியில சொல்ற நீங்க இந்த விழுக்காடு கொடுத்துருக்க இந்த இதுக்கு அந்த வீத கணக்குக்கு தான் விழுக்காடு சொல்றேன்.
0: நான் வாசிக்கிறேன் நான் விழுக்காடு இருக்கும் நாங்க வாசிக்க அனைமா சில சொற்களை வந்துட்டு நாங்க மாத்த வேண்டியது வாசிச்சோன்னு போயிக்க உடனே மாத்தி கொண்டு போமேடா விழுக்காடுன்றத நாங்க பாவிக்க மாட்டோம் வீதம் என்று பாவிப்போம்.
1: முதல் சதவீதம் மட்டும்தான் பேந்தாவிருக்கு நீங்க இடைய இனத்துல தொடங்குறபடியா
0: விழுக்காடு என்பது வீதம் நூற்றுக்கு
1: நூற்றுக்கு
0: ஒரு வீதம் ஒரு விழுக்காடு இரண்டு விழுக்காடு என்று சொல்லி அநேகமா நினைக்கிறேன் இந்தியாவில் பாவிப்பார்கள் மலேசியாவில் பாவிப்பார்கள். நீங்கள் சில வேளை இந்த சிங்கப்பூர் ஒளியிலேயும் வந்து செய்திகள்னூடாக கேட்டுருக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. எங்களோட செய்தியிலையும் சில நேரங்களில் எங்கேயாவது இருக்கும் நாங்கள் அதை மாற்றி வாசிப்போம். அதேமா தசனா மாற்றி உங்களுக்கு சத வீதமாக தான் தர்றது ஞாபகம் இருக்கு எனக்கு விழுக்காடு தான் விழுக்காடு என்பது சதவீதம் பாராட்டுக்கள் அவருக்கு வைபர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்
13: வணக்கம்
0: வணக்கம் கண்டுபிடிச்சிங்களா
13: கண்டுபிடிச்சிட்டு
0: நீங்க இல்ல இல்ல குளம் நிலத்து என்ன நேரம் நெருங்குறபடியா தரம் இருக்குது ஆனா நான் இத நல்ல இலகுவான தரம் ஒன்று இருக்கு அதையும் தரம் குளம் நிலத்தையும் தரணா மர்மத்தை குறிப்பது மர்மத்தை தரவு மர்மம் மர்மம் மர்மமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் எல்லாம் மர்மத்தை குறிப்பது இது வந்து நான்கு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற சொல்லும் நாலு அஞ்சு
13: எழுத்து இருக்கு தொடங்குது
0: வேலினா
13: முடிஞ்சது மர்மத்தை குவிப்ப
0: உங்களுக்கு நிறைவாக தரவு தந்திருக்கின்றேன். மர்மத்தை குறிப்பது இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற நான்கு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு அது வல்லினத்துல பிற்பாதி என்று தெரியும் ஓரளவுக்கு பானவரிசை என்றதும் அவர் வந்து ஊகித்திருந்தார் அதையும் நான் சரி என்று சொல்லுகின்றேன். நெடில ஆரம்பிக்கிறது ஒரு மெய் எழுத்து இருக்குது இவ்வளவும் அந்த தரவுக்கானது. இந்த வாரத்துக்கான குழம்பு எழுத்துக்களையும் தருகின்றேன் குறித்து கொள்ளுங்கள். இலகு நீங்க முதல்ல இலகுவா கண்டுபிடிக்கக்கூடிய எழுத்தா தான் இருக்குது. இந்த வாரத்துக்கான குழம்பு எழுத்துக்கள் பூட்டனுக்கு வார பூவன்னா களத்துக்கு வர லானா கொம்பள விழா சாலைக்கு வர சாவண்ணா அஞ்சலிக்கு வர இஞ்சன்னா அம்மாவுக்கு வர இம்மண்ணா இதுதான் எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கிறது. பூவண்ணா கொம்பள விழானா சாவண்ணா இஞ்சன்னா இம்மண்ணா இந்த ஐந்து எழுத்துக்களையும் ஒழுங்கமைத்து இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை தருகின்றேன் பூவண்ணா லானா சாவண்ணா இஞ்சன்னா உம்மண்ணா சரி உங்களுக்கு தரவு தொடர்பாக வந்திருப்போம். வணக்கம்
1: வணக்கம்
0: சொல்லுங்க நாலு கல்லி கேட்க போறீங்க
1: விழுக்காடு திருப்பி சொல்லுங்க
0: பூவண்ணா லானா கொம்பள விழானா சாவண்ணா இஞ்சண்ணா உம்மண்ணா
1: பூஞ்சாலம்
0: பூஞ்சாலம் சொல்றீங்களா பூஞ்சாலம்
1: என்னது
0: பூஞ்சை பூஞ்சை
1: பூஞ்சை என்ன குடிக்கிறாரு
0: அதான் சொல்றீங்களா? ஆமாம், சரி, பாராட்டுக்கு. பூஞ்சாலம் என்பதும் பூஞ்சனம் தான்.
1: இது வந்து மர்மத்தை குறிப்பது நாலு எழுத்து.
0: ஆமாம், நான்கு எழுத்துக்கள் உங்களுக்கு இப்ப தெரியும். பானவரிசையில நெடில
1: ஒரு மெய் எழுத்துன்னு
0: சொன்னீங்க.
1: மெய் எழுத்து கடைசியில வருதா இடையில வருதா?
0: கடைசியில வரும்.
1: அது என்ன இனம்?
0: மெல்லினம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது நீங்க எல்லாரும் கண்டுபிடிப்பீங்க. கட்டிக்காரம் சொல்லுங்க.
1: முதலாவது
0: தொடங்காது. இன்னும் ஒரு எழுத்து இருக்கு, ஒரு கேள்வி இருக்கு.
1: ஒரு கேள்வி.
0: என்ன இருக்கு?
1: பூவன்னால தொடங்குமா?
0: பூவன்னாவில தொடங்கும். தொடங்கும்.
1: அப்ப சொல்லி பாவம். பூடகம்.
0: பூடகம் என்பது
1: வெளிப்படத்தன்மை
0: இல்லாம இப்ப நீங்க ஊகிச்சுதான் நீங்க அதை கண்டுபிடிக்கணும். நேரடியா நீங்க அவ சொல்லுவா, உடன விளங்காது. பேந்து யோசிச்சு
1: பாத்துட்டு
0: சில நேரம் கோவங்கள் எல்லாம் வரும் மகளுக்கு. ஓ, இதைத்தான் சொல்லி இருக்கிறாவோ, ஐயோ எனக்கு முதல் தெரிஞ்சிருந்தா கொடுத்துருக்கலாமே. முதல் விளங்காம போயிட்டுதான் மாத்திரம் எல்லாம் வரும். பூடகம் என்பது ஊகித்தறியுமாறு ஒரு மறைமுகமான ஒன்று. மறைமுகம், மறைபொருள்.
1: நன்றி.
0: நன்றி, பாராட்டுக்கள்.
1: நன்றி.
0: வந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம் ராஜினி. நன்றி. வணக்கம் சொல்லுவோம்.
0: கண்டுபிடிச்சிங்களா புடம்?
14: இல்ல, நான் முதல்ல அந்த இதுக்கு வந்த நான்
0: என்ன குளம் நெழுத்து.
14: கேள்விப்பட்டிருப்பீங்களா
0: பூடகம் என்ன?
14: என்ன
0: சொல்லணும் இப்ப? அவ்வளவு இலகுவா உங்களுக்கு பூஞ்சனத்தை தந்துட்டு நான் அதுக்கு பொருள் கேட்க
14: மாட்டேன்.
0: ஒரு மறைமுகமா பூடகமா சொல்றேன்னு சொல்லுவார்கள் வந்து. ஒரு மறைமுகமா உள்கரத்து மறைச்சு சொல்றது. இப்ப ஒன்று விளங்காம இப்ப உங்கள்ட்ட அதை நேரடியா சொன்னா உங்களை வந்து கோவப்படுத்துதோ இல்லாட்டி ஏதோ ஒன்று உங்கள்ட்ட இருந்து அதை நான் நேரடியா சொல்ல விரும்பல. அதை வந்து ஒரு நாசுக்கா ஒரு மறைமுகமா நான் சொல்றேன். அது சில வேலை உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தால தான் புலப்படும்.
14: நன்றி
0: உங்களுக்கு. சரி, தொடர்ந்து வைவருடாக காத்திருப்போர் வணக்கம்.
15: வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க.
15: அது பூவன்னு சொல்லி அந்த புலப்புறம் பூடகத்தை கண்டுபிடிச்சு.
0: பூடகம் கண்டுபிடிச்சீங்க. உங்களுக்கு பரிச்சயமா இருக்கு அந்த சொல்லு.
15: பூடகமா பேசுறேன்னு சொல்லுவேன்.
0: பூடகமாக பேசுவார்கள். சிலர் பேசுற முழுக்கலுமே பூடகமா தான் இருக்கு. அவர்களோட கதைச்சிட்டு போன அப்புறம்தான் எல்லாருக்கும் எல்லா பிரசரமும் இருக்கும். தலையெல்லாம் சரி, உங்களுக்கும் பாராட்டுகள், நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்த நேரோட நிறைய கொண்டிருந்த வணக்கம். வணக்கம்
16: வணக்கம் கேமா, மீண்டும் பிபி.
0: ஆம் சொல்லுங்கள்.
16: நானும் பூஞ்சாலத்தோட வந்தேன், அடிச்சு பார்த்தேன் கூகுள்ல, பூஞ்சாலம் மட்டும் பூஞ்சானம் மட்டும் தான் பெறுகுது.
0: பூஞ்சானம்
16: பூஞ்சானமோ பூடகம் பூடகம்ன்றது எங்கட வீட்டுல இல்ல, உடுப்புட்டீர் அங்கே மட்ட கொஞ்சம் அம்மம்மாவே அந்த பக்கத்தில் பூடகமா கதைக்கிறத
17: உங்களுக்கு
0: சுவாரஸ்யமா இருக்கு, நீங்க அந்த 180 எண்ணி அந்த 180 ஒரு இலக்கமா சொல்றீங்க. ஆயிரக்கணக்கில் இருக்கும் சிலருடைய அழைப்புகள் அவ்வளவு, அது வந்து ஒட்டுமொத்தமா, இப்ப ஒரு தடவை அண்டில்ல, அந்த ஒட்டுமொத்தமா இத்தனை தடவைகள் அவர்களுடைய இணைப்பு வந்துட்டு எங்களுடைய
17: கணக்குக்கு ஆன்சர் பண்ணுவோம் அடிச்சேன், அதுக்கு கிடைக்கல. பிறகு வந்து அந்த இது உடனே நான் எடுத்துட்டேன் ஜூரேனியம், அவை அந்த ஜூரேனியத்துல அவர் கூட வச்சிருக்கணும் மட்டும் தான் வந்து சண்டை பிடிச்சு கொண்டு போற, அதுக்கு எடுத்தேன் வரையில. அது ரெண்டாவது கேள்வி கேட்க கடையிலேயே நான் பதில் எடுத்துட்டேன். மற்றது விழுக்காடுக்கு நான் உங்களுக்கு எழுதி விட்டுருக்கேன் பேருங்க. அது
0: என்னோட எனக்கு அதையும் பார்த்தேன் சொல்லி சொன்னா சிங்கப்பூர் ஒலியில வந்து கேட்கலாம், எங்களுடைய செய்திகளையும் கேட்கலாம். இப்ப எங்களுக்கு சில நேரங்கள்ல சில செய்திகள்ல எங்கேயாவது இடத்துல விழுக்காடு இருக்கும், ஆனா நாங்க இப்ப நான் வாசிக்கல அந்த விழுக்காட்டை நான் பாவிக்கலாம். எங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்களுடைய நம்மவர்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி நான் அதை வீதம் வந்து மாத்து சதவீதம் வீதம் வந்து மாத்துவோம்.
17: அழைப்புகளின்
0: எண்ணிக்கை 2,287 அழைப்புகளின் எண்ணிக்கை.
17: இதுக்கும் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அந்த பூடகம் சொன்னீங்களே, அது அந்த பொய்யா சொல்றது போலியா, அது பூட்டகம் வேண்டாலும் அதுதான். ஆமா, பூட்டகமும் போலி தான், அந்த மாயம் தான், ரெண்டும் ஒரே இதுதான். நான் அதுக்கும் சொல்லு கொண்டெடுத்தான், அதுக்கும் கிடைக்கல. நீங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. கதை சொல்லும் நேரம் வரப்போது இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. நேரம் சரியாக 6:28, நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இதுவரை நேரம் எண்ணமழுத்த முயற்சியோடு இணைந்திருந்தீர்கள். எண்ணமழுத்த முயற்சியோடு இணைந்திருந்த நேர்கள், செயல்படுத்த கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய எண்ணம் எழுத்தம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியோடு. நன்றி.
18: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். பரிசு லாட்சபலில் லூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலி விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67, அல்லது சைபர் 6 50 26 21 15, மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
19: தேவி,
18: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் எண்ணுமளத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து இடம்பெறுகின்றது டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியினூடாக வார வாரம் உங்களுக்காக ஒரு சிறுகதை ஒளிபரப்பாகும். அந்த கதையை நீங்கள் கேட்டு அந்த கதை தொடர்பான உங்களுடைய எண்ணங்களில் ஏற்படுகின்ற எண்ணத்தில் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் அதனூடாக தெரிவித்துக் கொண்டு அந்த கதையினுடைய தலைப்பு, அந்த கதையை கேட்டு கதைக்கு உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் என்ன தலைப்பிடலாம் என்பதையும் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு குறிப்பிடலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தந்து இன்றும் உங்களுக்காக ஒரு சிறுகதை காத்திருக்கிறது.

நடக்கப் போவதில்லை. நண்பர்களின் ஆறுதலில் அமைதியான போதும் விமானியத்தில் வழி அனுப்பும் போது சிறு பிள்ளை போல் வாய்விட்டு அழுத அப்பாவை நினைத்து தனிமையில் அவனால் அழாமல் இருக்க முடிவதில்லை. அப்போதெல்லாம் தனது படிப்புக்காக அப்பா சொல்லும் புத்திமதிகளை எல்லாம் தட்டி கழித்த அந்த நாட்களுக்காக தன்னையே அவன் நோந்து கொள்வான். கூலி தொழில் செய்யும் தனது அப்பா மகன் ஒழுங்காக படிக்க வேண்டும், தன்னை போல் கஷ்டப்படாமல் ஏதாவது அரச உத்தியோகமாவது பார்த்தால் தான் தனக்கு நிம்மதி. இப்படி எத்தனை நாட்கள் தான் அவனிடம் அவர் சொல்லி இருப்பார். அவையெல்லாம் அவனை பொறுத்த மட்டில் செல்லா காசு மாதிரி தட்டி கழித்து விட்ட அந்த நாட்களுக்காக இப்போது அவன் கவலைப்பட்டுக் கொள்வான். டியூஷன் கிளாஸுக்கு போவதாக சொல்லிவிட்டு சினிமாவுக்கு சென்ற அந்த நாட்கள், புத்தகம் வாங்க வேண்டும் என்று அம்மாவிடம் போய் சொல்லி பணம் பறித்த அந்த நாட்கள், தனியாக வீட்டில் இருந்து படித்தால் ஒன்றும் விளங்காது, சேர்ந்து படித்தால் தான் பரீட்சைக்கு இலகுவாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு நண்பர்களின் வீட்டில் அரட்டியடித்த அந்த இரவுகள். ஒருமுறை புதிதாக வெளியான சினிமா படம் பார்ப்பதற்காக வீட்டில் டியூஷன் கிளாஸ் கட்டாயம் போக வேண்டும் என்று வீட்டில் அம்மாவிடம் சொல்லிவிட்டு நண்பர்களிடம் பகல் காட்சிக்காக அந்த படத்தை பார்ப்பதற்காக சென்றிருந்தான். அந்த தியேட்டரில் அவனது தாய்மாமனும் இருந்தது இவன் அறிந்திருக்கவில்லை. படம் முடிந்து நண்பனின் வீட்டில் இருந்த டியூஷன் கோப்பிகளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்ற போது நேரில் கண்ட சாட்சியாக மாமா ஒரு புறமும் புதிய பிரம்புடன் அப்பாவும் வாசலில் நின்றவாறே வரவேற்றுக் கொண்டிருந்தார்கள். வாங்க மகன், டியூஷனுக்கா போயிட்டு வாரீங்க, வாங்க வாங்க. ஏதோ விரதம் நடக்க போறது, எப்படியும் இன்றைக்கு பிரம்பு பூசைதான். ஓரமாக ஒதுங்கி போனவனை அப்பாவின் கையில் இருந்த பிரம்பு பதம் பார்த்து கொண்டிருந்தது. அதுவும் போதாது என்று கூடாத கூட்டாளிமார் கனத்தால் அப்படித்தான் போதாக்குறைக்கு மாமாவும் உரம் போட்டுக் கொண்டிருந்தார். இது மாமாவின் விளையாட்டு தான் என்று புரிந்து கொண்டான். முன்பு ஒரு முறை தியேட்டர் பக்கமாக நண்பர்களுடன் கதைத்துக் கொண்டு நின்றதற்காக பேச்சு வாங்கி கொடுத்திருக்கிறார். அப்பாவுக்கு கோபம் வந்தால் யாராலும் அடக்க முடியாது, அவராக தனிந்தால்தான் அதுவரை அவர் பத்திரகாளி ஆட்டம்தான் போடுவார். அம்மாவின் பேச்சை கூட கணக்கெடுக்க மாட்டார். உனக்கு பிள்ளை வளர்க்க தெரியாதடி என்று அம்மாவுக்கும் ஏச்சும் பேச்சுமாய் அன்றைய இரவே ஒருவரோடு ஒருவர் பேசாமலே விடிந்துவிடும். இருந்த போதும் இரவு சாப்பாட்டை தயார் செய்துவிட்டு எவரையும் சாப்பிட சொல்லாமல் அம்மா சோகமாக ஒரு மூலையில் அமர்ந்திருப்பார். அப்பாவும் எவரிடம் பேசாமலும் சாப்பிடுவார். வழக்கமாக வீட்டில் எல்லோரும் ஒன்றாக இருந்தும் சாப்பிடும் அந்த வளமையான நடைமுறை அன்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கும். அப்பாவின் கோபம் உனக்கு தெரியும் தானே, ஏன்டா அப்படி நடந்து கொள்ளுகிறாய், தான் படும் கஷ்டம் தனது பிள்ளைப்படக்கூடாது என்று தானே அவர் கஷ்டப்படுகிறார், நீ கொஞ்சமாவது யோசிக்கிறாய் இல்லையே, எத்தனை நாட்கள் தான் அம்மா என்னிடம் சொல்லி இப்படி அழுதிருப்பார். அம்மா நான் இனி அப்படி நடக்க மாட்டேன், இது சத்தியம், நீங்க சாப்பிடுங்க அம்மா, இப்படி ஒரு வார்த்தைக்காக காத்திருப்பது போல் அம்மாவின் நடவடிக்கைகள் அமைந்திருக்கும். எல்லா சத்தியங்களும் ஒரு சில நாட்கள் தான் புதிதாக வெளியாகும் திரைப்படங்கள் அவைகளை முறியடித்துவிடும். வீட்டுக்கு அவனை தேடி எந்த நண்பரும் வர முடியாது, வந்தால் போலீஸ்காரன் கேள்வி கேட்பது போல் அப்பா குலைந்தெடுத்து விடுவார். நீ யார், உனது அப்பா யார், என்ன செய்கிறாய், எதற்காக வந்தாய், வகுப்பில் எப்படி, என்ன நிலை, உனது எதிர்பார்ப்பு என்ன, இப்படி பல வினாக்களுக்கு வருபவர்கள் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். இதனால் எவரும் அவனை வீடு தேடி வருவதில்லை, ஆனால் தானாகவே நண்பர்களின் வீட்டுக்கு அவன் தேடி போவான். வாங்க தம்பி இருங்க, மகன் உங்களை தேடி ஒருவர் வந்திருக்கிறார். நண்பர்களின் அப்பாமார்கள் இன்முகத்துடன் வரவேற்கும் போது அவனுக்கு தனது அப்பாவையே வெறுத்துவிடும், ஏன் எனது அப்பா மட்டும் இப்படி நடந்து கொள்கிறார். பலமுறை அவனுக்குள் கேட்டுக் கொள்வான். சில வேளைகளில் அப்பாவை நினைத்தால் ஒரு வெறுப்பு அவனை அறியாமலே தொட்டிக் கொள்ளும். இருந்த போதும் தனக்கு என்ன தேவை என்றாலும் மனம் கூசாமல் நிறைவேற்றும் அப்பாவை நினைக்கும் போது அந்த வெறுப்புகள் எல்லாம் மறந்தவனாக அப்பா மீது இரக்கப்படுவான். என்னதான் இருந்தாலும் அப்பா என்னோடு பாசமாகத்தான் இருக்கிறார், நான் தான் அப்பாவுக்கு மட்டுமல்ல அம்மாவுக்கும் துரோகம் செய்கிறேன் என்று தனக்குள்ளே அவன் நினைத்துக் கொள்வான். ஒருமுறை நண்பனின் பிறந்த நாள் என்று சொல்லி தனது ஊரில் இருந்து பல மைல்களுக்கு அப்பால் இருக்கும் பாசிக்கூடாவுக்கு சென்று குடியும் கும்மாளவுமாக அரட்டி அடித்து வீட்டுக்கு வந்த போது அம்மா இவனது வரவை எதிர்பார்த்தவாறு வாசலில் நித்திரை கொள்ளாமல் இருந்தார். ஏண்டா உனக்கு இவ்வளவு புத்து ஏட்டு போச்சு என்று கண்ணீரோடு நின்றதை அவனால் ஒருபோதும் மறக்க முடிவதில்லை. பெற்றோரின் சொற்களை தட்டி கழித்ததன் தண்டனையாக அவன் பரீட்சை

உள்ளம் கோட்டை விட்டிருந்தான். கூடித்திருந்த நண்பர்கள் உயர்தரம் படிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தார்கள். ஆனால் இவன் உயர்தர வகுப்புக்கு நுழைவதற்கு கூட தகுதியில்லாத நிலையில் வெட்கப்பட வேண்டியிருந்தது. இனி படிப்பதில்லை, வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவுகளோடு காலத்தை கடத்தி கொண்டிருந்தான். இவனை எதிர்பார்த்து ஒன்று நடக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்த அப்பா அவனது தங்கைக்கு திருமணத்தை நடாத்தி வைத்தார். பொறுப்பு வாய்ந்த அரச உத்தியோகம் பார்க்கும் தனது மருமகனின் மூலம் தனது மகளின் வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று அவர் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். நாட்கள் செல்ல செல்ல மிகவும் கவலைப்பட்டான். இப்போதெல்லாம் முன்பு போல் நண்பர்களை சந்திக்க அவனால் முடிவதில்லை. அவர்கள் படிப்பென்றும் டியூஷன் என்றும் பிஸியாகி போனார்கள். இவன் தனிமையானான். நண்பர்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே வெறுத்தான். எப்படியாவது வெளிநாடு செல்ல வேண்டும், பணம் வேண்டும், என்ன செய்யலாம், நடைப்பணமானான். இறுதியாக தாய்மாமனின் தயவில் வெளிநாடு சென்றான். அவனது தகமைக்கு ஏற்றாற்போல் அங்கு ஒரு காரியாலய சிற்றூழியனாக வேலையில் சேர்ந்து கொண்டான். கை நிறைந்த வருமானம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. இருந்த போதும் தங்கைக்கு மாதா மாதம் ஒரு சிறு தொகையாவது அனுப்பி வைப்பான். எனக்கு எதற்கு பணம், உனது வாழ்க்கைக்கு சேமிக்க வேண்டியதானே. இது தங்கையின் ஒவ்வொரு மாத நினைவூட்டலாக அமையும். அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, எனக்கு இருக்கிற ஒரு உறவு நீயும் மச்சானும் மருமகளும் தானே. மிச்சம் பிடித்து எதைத்தான் நான் அனுபவிக்க. வாட்ஸ்அப்பிலும் ஸ்கைப்பிலும் தங்கையுடன் கதைக்கும் போது இப்படித்தான் அவன் பதில் சொல்வான். இருந்த போதும் தனது சொந்த கணக்கில் சேமிக்கவும் பழகி கொண்டான். நான் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அங்களோட தான் இருக்க போறேன். அடம் பிடித்தாள் மருமகள். மகள் சொன்னா கேளுங்க, அங்க வீட்டுலதான் இருக்கும், ஸ்கூலுக்கு போயிட்டு வா. தங்கம் போயிட்டு வா. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன், சொன்னா கேட்கணும், இப்ப அடிதரவா. இல்ல. வீடு அமர்க்களமாக்கியது. தாயும் மகளும் போராடி கொண்டிருந்தார்கள். இவன் வெளிநாடு போகும்போது தங்கை நிறைமாத கற்பிணியாக இருந்தாள். இப்போ அம்மா மகள் சண்டை காலம் எப்படித்தான் மாறிவிட்டது. பாவம், இன்றைக்கு மட்டும் போகாவிட்டால் என்ன, என்னோட இருக்கட்டுமே. அவனது வேண்டுகோளுக்கு எதிர்ப்பு இருக்கவில்லை. சந்தோஷத்தால் கூட்டங்கள் என்று அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் மருமகள். நிகாகா பானு, பானு நாளைக்கு அடம் பிடிக்க கூடாது, சரிதானே. தலையாட்டினாள் பானு. எல்லோரும் செல்லமாக பானு பானு என்றுதான் வீட்டில் அழைப்பார்கள். பானுகுட்டி, அங்குள் பாத்ரூம் போயிட்டு வரேன், டிவியை பார்த்து கொண்டிருங்க, அவசரமாக வந்துடுவேன். ஓகே. டே, என்னடா செய்யற, பாத்ரூம் போனா கெரிய வர தெரியாதா. ஒருமுறை அப்பா சத்தம் போட்டதும் உங்களுக்கு என்ன அவசரம், உள்ளே இருந்த வண்ணம் அவன் பதில் கொடுத்ததும் வெளியே வந்தவனுக்கு அப்பா பிரம்பால் பதில் சொன்னதும் தற்போது ஞாபகத்தில் நிழல் ஆடியது. அங்குள் எவ்வளவு நேரம் உள்ளே என்ன செய்யறீங்க, கெரிய வாங்க, இப்ப வெளியே. மருமகள் பாடு கதவை தட்டி கொண்டு நின்றாள். காலை சாப்பாடு ரெடி, மச்சான் மச்சினன் மருமகள் எல்லாரும் வாங்க. தங்கையின் கையால் வீட்டு சாப்பாடு திருப்தியாகவும் நிறைவாகவும் சாப்பிட்டவன் கடைசியாக அப்பா இருந்த அறைக்குள் ஒரு குட்டி தூக்கத்துக்காக சென்றான். அப்பா இந்த அறைக்குள் தான் கடைசி வரை இருந்தார் என்பதற்கு எதுவித ஆதாரங்களோ தடயங்களோ இல்லாமல் மாற்றப்பட்டிருந்தது. அப்பா உறங்கிய கட்டில் அந்த சாய்வு நாற்காலி, பூட்டு போட்ட புத்தக அலுமாரி. அப்பாவின் ஞாபகத்துக்கு எதுவுமே அங்கு இல்லை. அப்பாவின் அலுமாரி பாவிக்க முடியாத பழசு, அதற்காக புதிதாக வாங்கி இருக்கிறேன். கட்டிலுக்கு பதிலாக புதிய டிசைனில் தம்ப்ரோ கட்டில் ஒன்றும், சாய்வு நாற்காலி, அது உடைந்து போய்விட்டது, வீசி விட்டேன் என்றாள் தங்கை. ஹடி பாவி, மனதுக்குள் நினைத்தவனாக அப்பாவின் நினைவுகளுடன் உறங்க போனான். உனக்கு எத்தனை தடவை சொல்றது, படிப்படி, எப்ப பார்த்தாலும் படமும் போனும், நீ எல்லாம் உருப்பிட மாட்ட, படிக்காம நான் என்ன படுத்துக்கொண்டே இருக்கிறேன். தினமும் அப்பா மகன் சண்டையும் முடிவும் இவன் முதுகில் நன்றாக வாங்கிக் கொள்வான். அடுத்த நாள் இவனது முதுகில் இருக்கும் தடயங்களை தடவிக்கொண்டு மகனை கட்டிப்பிடித்து அழுவதும், அழாதீங்க அப்பா என்று இவன் அழுவதும். வெளிநாட்டில் கஷ்டப்படும் போதெல்லாம் அப்பாவின் நினைவுகள் தொத்திக் கொள்ளும். இனி அப்பா வரப்போவதே இல்லை என்று நினைத்த போது அவனது கண்களுக்குள் நீர் கசிந்து கொண்டது. தம்பி, எத்தனை நாள் வெக்கேஷன். வெளியே குசினிக்குள் நின்று கொண்டு குரல் கொடுத்தாள் தங்கை.

0: நீங்கள் நினைத்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேர்மையல் ஷோடு இணைந்திருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்காக ஒரு சிறுகதை ஒலித்திருந்தது. அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு இணைந்திருங்கள். அந்த வகையில் முதலில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: நான் யுவஜெடி குணராஜா கதைக்கிறேன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? இருக்கிறேன். கதை அதான் அந்த அந்த அப்பா தான் கஷ்டப்பட்ட போல புள்ள கஷ்டப்பட கூடாதுன்னு சொல்லித்தானே அந்த படி படி அங்க போகாதே அப்படி நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்க அவருக்கு அப்ப விளங்க இல்லை. இப்படிதான் இப்படி எத்தனை உள்ளிகள் இப்படி சீர்கட்டு போகுதுகள். அதே வேந்து வளர்ந்து வந்து அதை வேந்து தாங்க கஷ்டப்படைக்கதான் அந்த அப்பா அந்த நினைவு அறிவுறுத்தல் எல்லாம் அதுக்கு அப்பதான் நினைவு வருது. என்ன கஷ்டப்படுக்கதான் தெரியுது அப்பா என்னதுக்காக சொன்னவர். அம்மா எப்படி இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு கவலை இருந்தாலும் வந்து உடனே என்ன செய்யறது, வெந்து பேசினாலும் வெந்து பிள்ளைய வெந்து அரவணைஞ்சு சாப்பாடு கொடுக்கத்தானே வேணும். என்ன அப்ப அவர் அதே அன்னைக்காம பெந்த அவர் இறந்தா பிறகுதான் அந்த நினைவு எல்லாம் வந்து பெந்து மருமகள்ல தான் அவர் இன்னும் கூட அவருக்கு தான் செய்தது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு பார்த்து கவலைப்படுறாரு. என்ன நினைக்க இப்ப பெரிய கவலையா கிடக்குது.
0: அவருடைய நினைவுகள் மீட்டி பாக்குற கூட இப்ப அவருடைய வீடுகள் எல்லாமே மாறியவர். அந்த அதுவும் அவரை வந்து நெருடலா இருக்கு அவருக்கு.
1: அப்ப அந்த அந்த ஒரு அடையாளம் இல்லாததே அதுவும் ஒரு கவலையா கிடக்குது. அவர் அப்படியே போச்சேன்னு சொல்லி அப்படி கவலைப்படுறாரு சொல்லி கொண்டு நான் பற்றி சொல்றதை கேட்க
0: போகிறேன்.
1: நேர் நேரம் இருக்குதா?
0: நேர் நேரம் இடம்பெறுமா?
1: சரி சரி சரி சரி. அப்ப
0: நன்றி நன்றி. ஆமாம், ஜோயஸ்ரீம் அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. தந்தையின் பாசம் என்று சொல்றீங்களா?
2: எனக்கு தந்தை தான் முக்கியமா இருந்தால் அப்ப இதுல தந்தையத்தன கூடுதலா கற்றுக் கூடப்பட்டு இருந்தது. எனக்கு அப்பா வந்து முக்கியமான இருந்தவர்.
0: ஒப்பாரி
2: வச்சு அழுது இருக்க தாங்கலாம் போயிட்டு அப்ப அதுதான் இதுல வந்து என்னத்தான் அவர் பதிலா என்னத்தான் அனுப்புவார். தான் போற எல்லா எல்லா இடத்துக்கும் அவர் போக முடியாது. என்ன என்ன சொல்லிவிட போயிட்டு வாண்டு அப்படியா இருந்த எனக்கு சரியான கவலை. இந்த கதையை கேட்டு எனக்கு அதான் வந்த ஞாபகத்தில்
0: உங்களோட பழைய நினைவுகள் அப்பா தொடர்பான நினைவுகளை உங்களோட அந்த கதை வந்து உங்களை கொண்டு
2: கொண்டு போயிட்டு அதே நேரத்துல மற்ற எல்லாரும் எங்க சௌர எல்லாரும் சொல்லுவாரு நீ தான் அப்பாட்ட போய் கேளுன்னு சொல்லுவாரு. ஒவ்வொரு நாளும் நேரம் கழித்து வரைக்கும் நீங்க ஒருத்தரும் கழிக்கூடாது, நானும் போய் கழிக்க முடியாது. அவ்வளவு இதா இருப்பார். இந்த காலமே போய் பின்னிடும் பாரு அப்படியான இது வந்தா உனக்கு மட்டும் தான் எல்லா விட்டுன மாதிரி என்ன சொல்ல எல்லா விட்டுனா அவர் எனக்குத்தான் ஒரு பாசமா இருந்தவர். அவரோட என்ன என்ன தான் போகாட்டி என்னத்த அனுப்பிவிடுவார் துண்டல் எழுதி தந்து போய் இந்த இடத்துல போயிட்டு வாண்டு அப்படி எல்லாம் செய்த ஒரு அப்பா சரியான கவலைமா. இதை இதை கேட்டு சரியான கவலையா இருந்தது. இல்ல அப்பா அப்பா தான் முக்கியம், எனக்கு அப்பா தான் முக்கியம்.
0: நன்றி உங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி
2: நன்றி
0: நன்றி. ஆமாம், பார்த்திபன் இணைந்திருந்தார். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் எண்ணமழுத்தும் நிகழ்ச்சியோடு எண்ணமழுத்தும் நிகழ்ச்சியோடு அல்ல சரி இன்னும் எண்ணமழுத்தும் நிகழ்ச்சிகளாக நிற்கிறான். டிஆர்டி டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். தொடர்ந்து வயவரோடாக காத்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் கேபா, நான் திருமதி ராணி சம்பந்த கதைக்கிறேன்.
0: ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா, நான் நிலைமை இருக்கிறேன். சொல்லுங்க. ஆகும் இணைப்பு கிடைச்ச சந்தோஷத்துல.
0: ஆமா சரி, நீங்களும் குறிப்பிடுங்கள். இன்னும் இரண்டு நேயர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய கருத்துக்கள்.
3: உங்களோட கதைக்கு அருமையான நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அதனை வாசித்தளித்த தர்சனுக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, இதனுடைய தலைப்பு நான் நினைச்சேன் நீங்க அதன் நினைவுகள் சொல்லலாம் என்று, அல்லது அரவணைத்த பெற்றோர்னு சொல்லலாம். ஏனென்றா அந்த நினைவுகள் அரவணைத்த நினைவுகள் தானே. ஆனா இது வளமையா எல்லா குடும்பத்திலும் இதே இதுதானே, என்ன எல்லா வீட்டிலும் படி படி என்று சொல்லும் போது யாரும் படிப்பதில்லை. பிறகு கொஞ்சம் காலம் போனா
0: வெளிநாட்டுல போயலாம்,
3: பெற்றோரா நாங்கள் வரையக்குள்ளதான் அந்த நினைவுகளை சுமக்கிறோம். இப்ப கண்ணீரோட சுமக்கிறோம். நானும் இதுல நிறைய பிள்ள விட்டுக்கிறேன். என்ன பத்தாம் மட்டும் நான் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சு கொண்டு வரையக்குள்ள உண்மையில நான் எடுத்த ரிசல்ட்ஸ் வந்து முதல் போய் இந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்தது இந்த ரிசல்ட்ஸ் தான். 7.5 எடுத்தேன் நான், என்ன 7.5 எடுத்தேன். ஆனா எல்லாத்துக்கும் மேத்ஸ் கிரெடிட், மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பியோ தமிழோ ரிலிஜனோ இதா இங்கிலீஷ் பாஸ் பண்ணிட்டேன். தமிழ் ஃபெயில் எப்படி இருக்குது, தமிழ் ஃபெயில் மற்றது 5 கிரெடிட் எடுத்தேன் நான். என்ன ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா 11 வகுப்பு ஏறினோம், அதுல இருந்து எனக்கு படிப்பு ஏறவே இல்லை. ஆனா போய் வருவேன், இந்த லேடிஸ் போய் வருவோம். அப்புறம் டியூஷனுக்கு போனது சாம் மாஸ்டர் ஞான மாஸ்டர் வந்து டியூஷனுக்கு போய் காசு எடுத்து வேண்டி கொண்டு என்ன செய்யறது தெரியுமா, சுபாஷுக்கு போறது, மற்றது சில வழியில அவன் ஃப்ரெண்ட்ஸோட தான் கூட படத்துக்கு போறது, அந்த அங்க வருவினந்த அனுபவம் எல்லாம் அவன் முதலே பிளான் பண்ணி போடணும் அப்படி போறோம். அந்த விளையாட்டெல்லாம் மேல அண்ணையும் கூட்டி கொண்டு போவார் அவரோட போறது. ஆனா காசை மட்டும் அவர்கிட்ட அப்ப பஸ் டிக்கெட் எடுக்கிறதான அந்த சீசன் டிக்கெட் அதை எடுத்து வச்சிருக்கிறது, அதை மட்டும் வேண்டி போடுறது என்ன அப்படி சரியான இந்த கஷ்டம் கொடுத்ததை இப்ப நான் நினைச்சு பாக்குறேன். நான் என்ன சட்டியான அந்த நீலியண்ட ஒரு என்னன்னு சொல்ற அவைய மனம் வேதனைப்படுத்தாமல் படிக்கிற நேரத்துல விளையாட்டு புத்தியா நடந்தது.
0: அது எல்லோருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். தாய் தந்தை ஏதோ ஒரு இடத்துல தாய் தந்தை
3: விளையாடு
0: அனுபவம் இல்ல, வாழ்க்கை தொடர்பான அனுபவம் இல்ல.
3: அக்காவை சொல்லுவினமான இவ போய் பின்னாடிக்கு போய் கஷ்டப்படுவான் எல்லாம் சொல்லுவினம். அந்த நேரம் நான் அதை யோசிக்கல. இப்ப எல்லாம் என்ன ஒரு நாள் தும்பு தடி எடுத்து கூட கூட்டி இருக்க மாட்டேன், அவ்வளவுக்கு அவ என்ன செல்லமா தான் வச்சிருந்தவன். இப்ப நான் யோசிக்கிறேன், அதை எல்லாம் யோசிக்கிறான். இதே மாதிரிதான் இந்த கதையிலும் வந்த அத்தனையும் எங்கட வீட்டுல நடந்த உண்மையாத்த நான் பாக்குறேன். இது ஒவ்வொரு ஆண் மகனுக்கோ பெண் பிள்ளைக்கோ இது நடக்கிற ஒரு விஷயம். உண்மையில பாராட்டத்தக்க இந்த கதை வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் மனம் திருந்தி இப்ப தங்களோட பிள்ளைகளை நல்ல முறைக்கு கொண்டு வந்திருக்கா, அது வந்து போட்டத்தக்க விஷயம். என்ன இப்ப நான் விளையாட்டு விட்டேன் சொல்லி நான் இந்த மகனை படிப்பிச்சு நல்ல முறைக்கு இன்ஜினியரா கொண்டு வந்தது நிச்சு நான் பெருமைப்படுறேன். இப்ப என்ன அந்த காலத்துல படிக்காம விட்டதால இவரை கட்டாயம் படிப்பிக்கணும் நெச்சு நெச்சு நான் சொல்லி கொடுத்து நல்லா செய்து வந்தேன். நான் அதை நான் நினைச்சு உண்மையில எனக்கு ஆசையா இருக்கு. உங்களோட கதைக்கு வாழ்த்துக்கள். மற்றவையும் என்ன சொல்லி நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், ராணி சமந்தர் அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் அன்பான ஹேமா, புஷ்பவதி சிவநாதன்.
0: நலமா இருக்கீங்களா?
4: ஓ நலமா இருக்கிறேன். நீங்க என்ன எடுத்து சரியான முறையில என்ன எடுத்ததுக்கு நன்றி.
0: உறுதியா சொல்லி அவையில செய்தேன் சொல்லி பாக்குறேன். முயற்சிதான் சொல்லுங்க.
4: அருமையான ஒரு கதை. நான் ஒருவன் நிழல் ஆடுகிறது,
0: நிழல்
4: நினைவுகள் வந்து
0: நினைவுகள் நிழல் ஆடுகிறது.
4: அருமையான ஒரு கதை. அந்த காலத்துல பெற்றோர் மாத்தி எல்லாம் செய்யறது, கூடுதலாக பெண்களை விட ஆண் பிள்ளைகள் அந்த காலங்கள்ல குளப்படி செய்யறது. எங்கட ஐயா அவரு பிரம்பு கருங்காலியில செய்த பிரம்பு வச்சிருப்பாரு,
0: அடிச்சானும் வந்து வாங்கி வைத்து அடிப்பாரு,
4: வாங்கி வச்சு அந்த கைமுடி இருக்குன்னு தடியோட 3-4 பிரம்போ அந்த பார்த்தாலே எங்களுக்கு பயம். அதால நாங்க குழப்படி செய்ய மாட்டோம். ஐயாண்ட பிரம்பு பதம் பார்க்காத பிள்ளையண்டா நான் ஒரு ஆள் இருக்கிறேன். அவர் கத்தி குளரவே நான் ஆளாளன் ஆள தொடங்கிடுவேன். எனக்கு அடி கிடைக்கிறேன். ஆனா எங்கடா இன்று இப்ப தவறி இருக்கிற அக்கா எல்லாம் அடி வாங்கிடுவாக்கா ஐயாண்ட.
0: சில இடங்கள்ல சில வீடுகள்ல தாய்மார் அடிப்பார்கள், சில இடங்கள்ல தந்தை. எங்கட வீட்டுல எங்கட அப்பா ஒரு நாளும் அடிக்க மாட்டார், உப்பியாவது இருந்துட்டு தான் அடிப்பார் வருஷத்துல, உப்பியாவது கன வருஷத்துக்கு இருக்கா. ஆனா எங்கட அம்மா வந்துட்டு இப்பயும் வாய் அடி கதைச்சா இப்பயும் அடிப்பான்.
4: என்னடா அம்மா அப்படித்தான், எங்கட அம்மா ஒரு நாளும் அடிச்சது கிடையாது, நுள்ளுவா அந்த ஒரு நுள்ளி விடாம அப்படியே சுழந்து போயிடும். ஆனா அவ ஒரு கா நுள்ளினாதான் நான் உங்கள் பத்து தர நான் அவக்கு நுள்ளி அவ அல பண்ணிடுவேன், அதால அவ எனக்கு நுள்ள மாட்டான். ஆனா எங்கட ஐயாவுக்கு பயம், நாங்கள் அப்படி பயப்பட்டு வளர்ந்ததால இப்படி இதா வளர்ந்துருக்கிறோம். சிலவுல எங்கட ஐயா எங்கட அண்ணாவ ஒரு அண்ணாவ லேட்டா லொக் பண்ணிடுவேன், லேட்டா வந்தாருந்தா நீ ரோட்டுல போனே அப்படி லொக் பண்ணி விடுவேன். ஐயா படுத்த பிறகு இந்த அம்மா மில்லம்மா போய் கேட்ட துறந்து படுக்க விடுறது, அப்படி இவ்வளவு குளப்படி ஆண் பிள்ளைகள் செய்யறது. அது ஞாபகத்துக்கு பழைய பொருட்களை யாரும் வச்சிருக்காயினம் நாங்கெல்லாம் எங்கட அம்மா இப்போதான் அம்மாக்கு.
0: சிலர் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் இப்ப தந்தை தாய் என்ற அந்த ஒரு உறவு இப்ப பெற்றோரை வந்துட்டு இன்றைக்குமே ஏதாவது ஒன்றை வந்து தங்களுக்குள்ள வைத்துக் கொள்வார்கள். ஆனா நாங்க ஒட்டுமொத்தமா அவர்களை நினைவுபடுத்துற எல்லாமே இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கல, அப்படி இருக்கவும் மாட்டுது.
4: நான் வச்சிருக்கிறேன் அம்மா அந்த ஒரு பேர்ஸ், நான் அப்பா வாங்கி கொடுத்த ஒரு பேர்ஸ் உண்டு, பார்த்தா இதா இருக்கும் அந்த அவ நூறாடையெல்லாம் தச்சு வச்சிரு அந்த பேர்ஸ் நான் இப்பவும் வச்சிருக்கிறேன். அம்மா அந்த பெட்ஷீட் கடைசி நேரம் போட்டதுகள் அப்படி சில பொருட்கள் அந்த சோப் கேஸ் இருக்குத்தானே அவ பாவிக்கிற சோப் பாவிக்கிறக்கே அதுவும் எடுத்துக்கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். என்ன அப்படி இந்த நாங்கள் வச்சிருக்கிற கூட இப்பத்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி ஞாபகம் அதை தூக்கி அப்படியே தூக்கி எறிஞ்சு விட்டு சாமி வந்து எடுத்துக்கொண்டு போய் சொல்லித்தான் விடுங்கள். அது எதுக்காக பெற்றின அருமே தெரியாது.
0: என்னோட பெற்றோரோட வச்சிருக்குமான்றது இப்ப நான் அவர்களை சொல்லி கொடுத்து இப்ப என்னுடைய பரம்பரையா என்னோட அம்மாட ஞாபகமா நான் வச்சிருந்தேன் சொல்லி சொன்னா சில வேலை புள்ள வச்சிருக்கலாம்
4: என்னென்ன செய்ய வேணும் என்பதை கூறி விடுவார்கள், செடி வைத்து விடுவார்கள். சீலையை கூட ஒரு பேக்குள்ள போட்டு வச்சு இந்த எனக்கு இந்த சீலையை தான் எனக்கு கட்ட வேணும் என்ன இப்ப இந்த பிள்ளைகள் வந்து அதுகள் எல்லாம் இருந்தாமல் விட்டுடீனம் என்ற ஒரு இதோ தெரியவில்லை. ஒரு சிலர் அதை செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த கதையில கவலையா இருந்தது. அவட்ட ஒரு பொருள் கூட அவட்ட ரூம்ல போய் அவட்ட கட்டில படுப்ப மாட்டா, கட்டிலும் மாத்தி எல்லாம் மாத்தி அப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்க ஒரு கவலை தான். ஒண்ணும் செய்யல, அது என்ன செய்யறதம்மா
0: அவருடைய பழைய நினைவுகள் இந்த ஊர் பற்றிய நினைவுகள் எல்லாமே மீண்டு வருகுது. அப்ப அவர் அந்த நேரத்துல அந்த சந்தர்ப்பத்துல அதை தேடுறார். இப்ப இவரும் ஒரு திருமணம் செய்து உறவுகளோட இந்த ஊர்லயே இருந்திருந்தார் சொல்லி சொன்னா அவர் தந்தையனுடைய பழைய இதுகள் என்ன தேடி இருப்பாரான்றது இல்ல
4: கேள்விக்குறிதான், நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கு. வேணாலும் தந்தை நினைச்சேன் எல்லாம் அவர் போட்டுருக்கிட்டது எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். இந்த தாத்தாண்ட நினைவாக அவர்கிட்ட ஒரு பிராஸ்ல அவருக்கு விருப்பமான ஒரு பிராஸ் மூன்று யானை குட்டி ஒரு ரவுண்ட் இது எல்லாம் ஹோல் பண்ணிக்கணும் அவருக்கு விருப்ப அதையே கூட நான் வைத்திருக்கிறேன் அவற்ற ஞாபகமாக. அப்படி நாங்கள் இப்படியான வைத்தையும் ஞாபகமாக வச்சிருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி போட்டு போகணும், இல்லாட்டி அதை என்ன செய்யுங்களோ தெரியாது.
0: இப்ப நாங்கள் எதிர்பார்க்கல சொல்லிச்சுன்னா இப்ப எங்களுக்கு இப்ப ரெண்டு மூன்று தலைமுறைக்கு முதற்பட்டது எல்லாம் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி இப்ப நாங்க இந்த சந்ததியில இருந்து தேடி பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா எதுவுமே இல்ல. அதுதான் இப்ப அவர் கடந்த இன்னும் ஒரு ரெண்டு சந்ததி எங்களை தாண்டி அடுத்தடுத்த சந்ததிகள் வரைக்கும் இது எல்லாம் இருக்குமான்றது இல்ல, நாங்க அதை எதிர்பார்க்கவும் இல்ல. சில நினைவு பொருள்கள் இப்போ அந்த இப்ப நாடுகள் அந்த இதுகள் சம்பந்தமா இப்ப பாரம்பரியத்தை பேன்ற இடங்கள் கலையங்கள் அதுகள்ல வந்து இங்கேயாவது ஏதாவது இருக்கலாமே தவிர வீடுகள்ல வந்து உறவுகள் சம்பந்தமானபடி எங்களை எல்லாரும் சேர்த்து வைத்திருப்பார்கள் அடுத்தடுத்த சந்தைக்கு கடத்துவார்களான்னு சொல்லி சொன்னா அது கேள்விக்குறி.
4: கேள்விக்குறிதான மாமாட சீலையில் வச்சிருக்கிறேன் அப்படி நினைவாக வைத்திருக்கிறேன் அம்மா. என்ன என்ன நடக்கோ தெரியாது, பதில சொன்னோம் அதை பத்தி யோசனை வந்து ஏதாவது செய்யணும். என்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்க ஏன்னா சில விட எங்கட அக்காண்ட பிள்ளைகள் கனடால இருக்கிறத ஒரு ஆள் அவங்க கொஞ்சம் பழைய ஞாபகங்கள் அது வழி இருக்கு அவர்கிட்ட தான் அப்படி என்ன கொடுக்கலாம்.
0: சில வேலை ஏதாவது ஒன்று ஒரு ஒரு ஒரு பொருளை வந்து ஒரு கடத்தி வந்துட்டு அதுவும் அது எனக்கு தெரியல அது பிள்ளைகள் அடுத்தடுத்த சந்ததி அதெல்லாம் வந்து பாதுகாக்குமான்றது
4: அவரோட அது போயிடும். அப்படித்தான் நன்றி அருமையான கதை சிறப்பாக வாசித்த தர்சனுக்கு நன்றி கூறி மற்றவர்களை கேட்கிறேன். பாப்பம் என்ன தலைப்பு சில போல இந்த நினைவுகள் என்றது கட்டாயம் வரும் என்று நினைக்கிறேன். நன்றி வணக்கம்
0: பாப்பம் நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். உங்களுடைய கருத்துக்களுக்கும் ஆமாம் புஷ்பதீசநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம் கேமா தியானடீசன்.
0: ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா?
5: நிலமா இருக்கிறேன். நீங்களும் நிலமா இருந்து வயசுல வேலை செய்யலாதான். நான் ரெண்டு எடுத்தேன் சரி வரையில, பின்ன இதுல எடுத்தேன் கிடைச்சிட்டுது. உங்கள் பணிக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு படித்து தரிசன் அவர்கள் சிறப்பா அந்த கதையை படித்திருந்தார். நான் இந்த தலைப்பு என்னன்னு சொன்னா மகனின் ஆதங்கம். ஏன்னு சொன்னார், படிக்கிற காலத்திலும் வளர்ந்த காலத்திலும் அவர் வடிவா இருக்கையில போயிட்டு வந்த நிம்மதி இல்லை அவருக்கு. நான் வந்து பார்த்தார், அவர்கிட்ட பொருட்களும் இல்லை ஒன்றும் இல்லை. அது இருந்தனாலும் எப்படியும் வீடுகளில் தகப்பன்னார் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அம்மாமார் பிள்ளைகளை அணைப்பார்கள், அப்பா பேசினாலும் அணைக்கிறார். எங்கள் குடும்பத்தில் அப்படித்தான் நடந்தது. என்னென்னா அவர் உண்மையாக அவர் படிக்கிற காலத்தில் விளையாட்டில் தெரிஞ்சது, படத்துக்கு போனது, செல்லாமல் செல்லாமல் போனது, நண்பர்களோட உறவு அந்த மாதிரி மாமா கண்டது, வீட்டில் வந்து அடி வாங்கினது, அப்படின்னு அவர் செய்தது. அது ஒரு நல்ல வருங்காலம் அந்த பிள்ளைக்கு நல்ல அமைய வேண்டும்னா அந்த அப்பன் எதிர்பார்த்தவர் என்ன. அப்ப ரெண்டு பேரும் அம்மா இருந்ததுக்கு அப்பாவும் கண்டிச்சு அம்மாவும் கண்டிச்சா பிள்ளை வீட்டை விட்டு வெளியேறதா வெளியேறதான் முடியும் என்ன. அதுக்காண்டி அம்மா ஆதரிச்சிருக்கிறார் வடிவா, அவர் ஆதரிச்சு வீட்டுல இருக்கிறார். கடைசி நேரத்துல அவர் என்ன செய்யறாரு, அப்பா இப்படியும் பெற்ற மகன நாங்கள் இந்த நிலைக்கு விடக்கூடாதுன்னு ஒரு ஆதங்கப்பட்டு அனுப்பி இருக்கிறார் வெளிநாட்டுக்கு. அங்க போய் இருந்துட்டு உண்மையாக நீங்க சொன்ன மாதிரி அவர் திருமணம் செய்திருந்தா இங்க இருந்திருந்தா அந்த வீட்டு நினைவுகள், அந்த ஊர் நினைவுகள், பெற்றோர் தப்பாட படுக்கை அதில் பற்றி எல்லாம் அவருக்கு சிந்தனை வந்துடும். அதாவது அங்க போயிருந்தபடியே அதுல பார்த்துட்டு பார்த்துட்டு அதையும் அவர்களுக்கு அவருக்கு ஆதங்கமா போயிட்டு கவலையை வாழ்ந்து அப்படி அந்த நடக்கிற விஷயம் தான். சில சில இடங்கள்ல இந்த விஷயங்கள் நடக்கிறது. இப்படி வாழ்க்கையில அவர் கஷ்டப்பட்டுட்டார். படிக்காம அவர் உணர்வார், தான் பிள்ளைகளும் படித்து பிள்ளை விட்டுட்ட நீ எல்லாரும் இந்த தன்னோட படித்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா உத்தியாகம் பார்க்க போகுது, நான் இப்படி எல்லாரும் குடிக்க வலிக்கிட்டுட்டார். அங்க திருவண்ணாமலை போய் குடிக்க வலிக்கிறது, குளித்ததும் அதை மறைஞ்சிருக்கிறார். அப்படி அவர் அந்த நல்ல வழியில போயிருந்தார், நல்ல வாதைகள் கூடாத வழியில தவறான வழியில போனோடியா தான் அவர்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தது என்ன. அதை சிந்திக்கிறார் பிறகு இங்க ஊர்ல வந்த பிறகு ஐயோ தான் இப்படி இருந்தோம். அந்த அப்பா இல்ல ஒரு பொருட்களோட இல்ல, அவர்கள சாமனக்கரை இல்ல, அவர்களோட இருந்த வேலை மாதிரி இல்ல, எல்லாத்தையும் தங்கட்டியோட என்ன செய்யற சமாளிச்சு ஒரு மாதிரி மேலே அடைக்கணும்னு யோசிக்கிறேன். இந்த காலத்தை இப்படி வரும் தண்டல் காலத்தை பிரிட்டி வரும் காலத்துல இவ்வளவு துன்பப்படுகிறேன் அவர் ஆதங்கப்படுகிறாருன்னு நான் இதை
0: முடிச்சுக்கிறேன். நன்றி, உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. ஆமாம், ஜியானடேசன் அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து வைவர் ஊடாக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
6: வணக்கம் ராதனி அல்போன்ஸ்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
6: ஆமாம், நீங்க?
0: ஓ, நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி. சொல்லுங்க.
6: வைபர்ல அந்த நீங்க கதைக்கிற சில நேரம் கேட்கும், அந்த மற்றவர்கள் கதைக்கிறா கேட்காது. இன்றைக்கு ஜியானடேசன் அவர்களுடைய குரல் இடையிடையே உங்க இணக்கம் வந்தோம்.
0: கேட்டதா?
6: முந்தி கேட்ட மாதிரி விட்டு விட்டு வந்தோம். கதை நல்ல சிறப்பா இருந்த வாசித்த தர்சனுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்ன இது நடக்கும். இப்ப ஊர்ல இருக்கேக்க கொஞ்சம் குறைவாண்டு, அது இப்ப எல்லாம் தலைகளா மாறிட்டது. மற்ற ஆம்பளை பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்க, அவங்கட வீட்டுலயும் அந்த இது இருந்தது. அந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு அம்மாவே பாசத்தையும் கூட கொடுத்து அந்த எல்லாத்துலயும் வித்தியாசம் பார்க்கறது சில நேரத்துல. ஆனா எங்கட வீட்டுல அது எதிர்மாறாத்தான் எங்கட பெரியண்ணனுக்கு அப்படி செய்யற மாதிரி அம்மா என்னன்றது ஏன் இந்நிலையும் கொஞ்சம் வித்தியாசமான பாசம் தான். அப்பா எங்களுக்கு வந்து அப்பா நீண்ட காலம் கொழும்புல இருந்தபடியா அம்மாவோட வளர்ந்தபடியா அம்மாக்குத்தான் பயம், அம்மா அடிக்க தேவையில்லை, பார்த்தா காணும்
0: பார்த்தா காணும்.
6: ஆனா இரண்டாவது அண்ணன் இருக்கிறார், அவர் வந்து அம்மா இப்படித்தான் பாடசாலைக்கு போயிட்டு ஏதோ அரை நேரம் லீவ் வந்த உடனே சொல்லாம கொள்ளாம அப்படியே தியேட்டருக்கு போயிடுவார். போனா ஒரு நாள் எங்கட இந்த இதுல கண்ட மாதிரி தான், அந்த மாமன் கண்ட மாதிரி எங்கட ஒன்றப்பட்ட அக்காவே மத்தியான நேரம் சேர்ந்து போ இடிக்கணும் படத்துக்கு. என்ன கேட்டது, அம்மா என்ன விடையே இல்லை, எங்கட அம்மா எங்களை விடுறே இல்லை, முந்தைய சின்ன படங்கள் பார்க்க விடையே மாட்டேன். இவ பாத்துட்டு வந்தா வீட்டை ஆடி தான் அடியண்டா சொல்லி தேவையில்லை, எங்களை விட்டா வருவன்றதான் ஆடி. ஏன்னு கேட்டா இல்ல தன்னட கேட்காம சொல்லாம ஏன் போனவர் அத மாதிரி அவர் அதை அடிய வேண்டி வேண்டி
0: என்ன அடி வாங்குற மனதுல ஒரு அடி வாங்குற தைரியத்தையும் வச்சுக்கொண்டுதான் நாங்க எல்லாரும் குழப்படி செய்யறது.
6: பயத்துல போகாம இருப்ப மாட்டில பேருந்து பக்கத்து வீட்டுக்காரன் போறோம். அத மாதிரி உண்மையிலேயே இந்த கதை வந்து நான் எனக்கு பாக்க அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுங்க தனி அவன் வீட்டுல இருக்கேக்க அம்மா அப்பாவோட இருக்கேக்க எந்த பிள்ளைகளுக்கும் ஒரு பயமும் இல்ல மற்றது ஒரு பாசமும் இருக்கும் தானே இது அம்மா தானே அப்பா தானே அந்த துணிவுகள் எல்லாம் செய்வினம் எல்லா வேலையும் செய்வினம் அந்த எல்லாம் அடிக்கையும் வேண்டிவினம் ஆனா
0: எதையுமே சிந்திக்கிறேன் இப்ப எப்படித்தான் செய்யணும் இப்படி கட்டிப்பாடா இருக்கணும் படிக்கணும் எதையுமே நாங்க சிந்திக்க மாட்டோம் இன்னொரு இடத்துல போய் கஷ்டப்படுக்கலதான் நாங்க ஐயோ நாங்க அப்பா அதை செய்திருக்கலாமே
6: நாங்கள் நீங்க நினைக்கிறீங்களா இப்ப நாங்கள் இங்க இருக்குமா போல அங்க இல்லதான் நாங்க சாதாரண குடும்பம் தான் ஆனா மற்றவர்கூட ஒத்து பாக்க காசு உள்ள ஆக்களும் முறைய மாத்தான் நாங்களும் வளர்த்தவன் முறைய மாத்தான் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமத்தான் வளர்த்தவன் நாங்க கஷ்டப்பட்டாலும் எங்களை பிள்ளைகளை குறையா விடே இல்லை ஆனா நல்ல பழக்கங்களும் இருந்ததுதான் ஆனா அந்த அவர்கள் வந்து திருமணம் செல்லடி வெளிநாட்டுக்கு வந்த அப்புறம்தான் அவர்களுக்கு அந்த அம்மா அப்பாட அரும் கஷ்டங்கள் தெரிஞ்சு அவை கூட கஷ்டப்பட்டு வளர்த்த வேண்டாம் அந்த கஷ்டங்கள் தெரியுது அதே மாதிரி நாங்களும் அதை யோசிக்கிறேன் எப்படித்தான் படிக்க சொன்னா அந்த படிச்சு கொண்டு இருக்கேக்கு இந்த புத்தகத்துக்குள்ள அம்புலி மாமா புத்தகம் வச்சு கதை வாசிப்பேன் அப்ப சில லைட்டுன்னு தானே லாம்பு தான் கொண்டு போவா குசினிக்கு அந்த லாம்பு அந்த வருதுதான் உடனே நாங்கள் எல்லாரும் படிவானே இல்ல டிப்பம் பயிரப்பமேலாம் அடிவிடமாட்டு தெரியும் அப்படி ஆனா எங்களுக்கு அப்ப அடிச்சதே கிடையாது என்னண்டா அவர் அதை வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு 15 வயதுக்கு பிறகுதான் இந்த குழம்புல இருந்து வந்தவர் பென்ஷனா அப்ப எங்களுக்கு அந்த அவற்ற பாசம் இருந்ததுலயே எங்களுக்கு ஒரு நாளும் வந்து அப்படி இதுல அம்மாக்கு அடிக்க தேவையில்லை அம்மா எங்களுக்கு அது அந்த பயத்தின் நிமித்தம்
0: ஒருத்தரும் சொல்ல யாருமே சொல்ல முடியாது
6: படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தும் சில நேரத்துல சேர்றவர் நாங்கள் ஒன்னாலுமே சொல்லுவீனம் சொன்னா சேர்றவையோட சேர்ந்துதான் இவன் பழுதா போனா அப்படி இல்ல நான் சரியா நடந்தா அந்த மற்ற பிள்ளைகள பேசக்கூடாது ஒரு நாளும் அந்த பிள்ளைய மற்ற பிள்ளைகள சில பேர் அப்படி இல்லை தங்கடைய பிள்ளைய பேசாமல் அவர் என்ன சொல்லுவாங்க கூடுவாற்ற கூட்டம் கூடாதோ என்ன ஒன்று சொல்லி அந்த போறவையால போறதாலான்னு என்ற பிள்ளை பழுதா போனான் மாதிரி
0: அதெல்லாம் அம்மா அப்பாவுக்கும் அப்படித்தான இப்ப நான் இப்ப இன்னொரு பிள்ளை என்னோட பிள்ளையும் சேர்ந்து குளப்படி செய்தாலும்
6: என்னோட
0: திருப்தி
6: அது அந்த பிள்ளையர உள்ள பழக்கம் நாங்கள் அதை சொல்லி
0: தான் திருந்திக் கொள்ளணும் இந்த பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளையா இருந்தாலும் அவரவர் தானே
6: அதுதான் அவ இன்னொரு ஆள் சொல்லுவினா அவனோட சேர்ந்தபடியா தானே வனம் குடிக்க போறான் இவர் என்ன குழந்தை பிள்ளையா அப்படி சொல்றதுக்கு அப்படி இல்லையா அந்த பிள்ளைக்கு அறிவு வந்துட்டு
0: அது அந்த அந்த சொல்ற அம்மாக்களுக்கும் தெரியும் தன்னோட பிள்ளைய அந்த பிள்ளையாலதான் கெட்டதுன்றது இல்ல அது தனக்குள்ள ஒரு திருப்தியை வந்து தன்னோட பிள்ளைய நல்ல பிள்ளை மாதிரி தன்னை தானே திருப்திப்படுத்திக் கொள்றது
6: என்னதான் கூடாத பிள்ளையா இருந்தாலும் வீட்டுக்கு இதா இருந்தாலும் ஆனா அம்மா மாதிரி ஒரு நாளும் அந்த பிள்ளையில கூட சொல்றேன் எந்த அம்மாவும் அந்த பிள்ளையால சில நேரம் சரியான நானும் எங்கட உள்ள பாக்கேக்க அந்த ரோட்டுல ஊடி அந்தாள் இருந்து நிலத்துல இருந்து வரும் படுத்தெல்லாம் இருக்கேக்க தாய பக்கத்துல இருந்து அணுவாவளிய ஆனா அடுத்த நாள் சொன்னா திருந்த வேணும் என்ன தாவையர் அம்மா அந்த பிள்ளைய கூட சொல்றாருல்ல அதான் அவனுக்கு ஆரோ கொடுத்துட்டு நானும் அவர் குடிக்காம என்ன ஆரோ குடிக்கணும் ஆனா மேலேயோட குடும்பத்துக்கு கதை நல்ல கதை
7: ரெண்டு தலப்பும் எடுத்தேன் நிஜம் அல்லது விலகி போன வேர்கள் என்று சொல்லி எடுத்தேன் நிழல் தந்த நிஜம்
0: நிழல் தந்த நிஜமா
7: ஓ அப்படி இந்த கதை வந்து ஒரு கண்ணில தெரிஞ்ச கண்டிப்பும் நெஞ்சில இருந்த பாசமும் தான் இந்த கதை இந்த முழு தொகுப்பும் அப்ப அந்தாலே கண்டிப்பின் மறுபக்கம் தானே எப்பவுமே முன்னம் மண்டி மூளை போலதான் அப்பா வெளியில முட்கள் தெரிஞ்சாலும் உள்ளே சாதுவானவர்கள் தான் இது அந்த தவறு செய்ததால தப்பு செய்யல, அந்த கோபம் வந்து அடிச்சாலும் சரி பேசினாலும் சரி, தன் மகன் வந்து எதிர்காலத்துல வந்து தோட்டு போக கூடாதுன்ற பயத்திலானதான் அந்த ராம் வந்தவை. ஆனா அவருக்கு வந்து அந்த மகனுக்கு வந்து அந்த வயசுல தெரியலையே, ஆனா அதை உணரத்துல தாய்மொக்கன் இல்லாம போயிட்டேன், தந்தை இல்லாம போயிட்டேன்.
0: அநேகமான இடங்கள்ல அந்த தந்தை மேருக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த தந்தை உயிரோட இருக்கிற வரைக்குமே அந்த பிள்ளை அவரை வந்து புரிந்து கொள்றதே இல்ல. ஆனா அவர் இல்லாத காலத்துல அது புரிந்து கொள்ளப்படுகுது, அந்த புரிந்து கொள்ளப்படுகின்ற காலத்துல இவர் உயிரோட இருக்கிற இல்ல,
7: எல்லாம் கைவிட்டு போயிடும்.
0: அது வந்துட்டு அது ஒரு நிதர்சனம் எல்லாம் அப்படி அநேகமான இடங்கள்ல அது ஒரு தொடர்கதியா இருந்தோம்.
7: அப்படி இருந்தா கூடி அதை தெரிஞ்சா கூடி திருப்பி அதே தவறுதான் நாங்க திருப்பியும் செய்யப்படுகிறது.
0: என்ன அது அடுத்த அடுத்த இப்ப ஒரு ஒரு தந்தை வந்துட்டு இழந்துட்டு அந்த தந்தையினுடைய அந்த இதை வந்து பிள்ளை அறிஞ்சு கொள்ளுது, அந்த பிள்ளை வந்து தந்தையா வருது, அந்த பிள்ளையோட அந்த பிள்ளை வந்து இவரை வந்துட்டு தந்தையா அவர் இருக்கிற வரைக்கும் இவருடைய அருமையை புரிஞ்சு கொள்ளுது, இவர் இல்லாத காலத்துல அந்த பிள்ளை புரிஞ்சு கொள்ளுது, இப்ப அதே அது தொடர்கதியா இருக்கு அடுத்த அடுத்த அடுத்த சந்ததிக்கும் அதுதான்
7: கடந்து அது வந்து கொண்டே இருக்கு. நடவர்கள் இந்த கதையில வந்து நண்பர்களின் இந்த கதையில சொல்லப்படுற நண்பர்களின் யதார்த்தம், அந்த கூட்டுக்கு படிப்பை கோட்டை விட்டுட்டு சேர்ந்த கடைசியில வந்தத அது வந்து எப்படி அந்த நண்பர்கள சேர்மணி வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒரு ஆள பாடி சில எல்லாரும் சேர்ந்துட்டு வந்து மற்ற நண்பர்கள் எல்லாம் மேற்படிப்பு போயிட்டுதான் இவர் வந்து அந்த சந்திப்பு இல்லாம இருந்துட்டான்ற உண்மையை வந்து சவுக்கடி மாதிரி சொல்லுது இந்த கதை. அந்த அவர் வந்து தோத்து போன பிறகுதான் மற்ற வந்து அந்த அந்த தந்தை வந்து எல்லாத்தையும் திருமணத்துக்கு பிறகு எல்லாத்தையும் மாத்திட்டான்றது அது சாதாரண ஒரு விஷயமா இருக்கலையும், அந்த ஒவ்வொரு சின்ன சாமானும் வந்து இல்லாம இல்லாவிட்டாலும் அந்த அந்த சாய்மன கதிரியோ அந்த அலுமை அறியாவற்ற நெஞ்சில வந்து அந்த நெஞ்ச விட்டு போகல, அந்த வீட்டை விட்டு போனாலும் அந்த நெஞ்ச விட்டு போகல. மற்ற அந்த உணர்த்தின்ற வலி வந்து உண்மையில வந்து ஒரு கொடுமையானது. அந்த அவ சாப்பாடு இருக்கும் போது அவற்ற சொத்துல மதிப்பு நடந்தா பின்னால கண்ணீர் பின்னால வந்து நாங்க கண்ணீர் சிங்க தேவையில்லைன்றத வந்து நல்ல வடிவா அழகாக சொன்ன ஒரு கதை. உண்மையில அந்த இந்த பாட்டு அந்த அப்பா கைய பிடித்து போனால் அழகாக மாறும், அழகு அந்த தெய்வங்கள் எல்லாம் தோட்டு போயும் தந்தை நண்பன் முன்னே
8: அப்பாவை மறக்க முடியாது. அப்பா வந்து எப்போது மங்களுக்கு நல்லதான் அறிவுரை கூறுவர். ஆனா நாங்கள் அதை சில நேரம் எங்களுடைய அந்த தெரியாது எங்களுடைய அந்த விளையாட்டு புத்தி எல்லாம் நாங்கள் அதை மறந்து அதை கடைபிடிப்பதில்லை. அது எல்லாருலயும் ஒரு இது இருக்கும். ஆனா அவர் இல்லாத காலங்கள்ல அந்த அவற்ற நினைவுகள் சின்னங்கள் அதுகளெல்லாம் அந்த பாக்கேக்க ஒரு கவலையா இருக்கும். இப்படி அவர் சொன்னதை செய்திருக்கலாம் அப்படி இப்படி என்று எல்லாருக்கும் அது வளமதானே.
0: எல்லா இடத்துலயும் அந்த அந்த ஒரு அந்த அந்த இடவழி வரைக்குள்ளதான் அந்த இடம் வந்துட்டு எவ்வளவு நிரப்பி வச்சிருந்ததுன்றது தெரியும்.
8: உண்மையில சொல்ல போனா இன்று வரையும் எனக்கு அப்பாண்ட நினைவு விட்டு போவதில்லை. என்னோடையதான் இருக்கிற ரெண்டு மாதிரி நான் எனக்கு சில விஷயங்கள்ல எல்லாம் அவரைத்தான் கும்பிடுறது. அதே போல அங்கேயும் அப்பாண்ட அப்பாண்ட நினை வச்சினங்கள் எல்லாம் வச்சிருந்தேன் நாங்க வீட்டை அந்த அவற்ற. அப்ப அதே போல இது ரெண்டாலும் எதென்றாலும் அந்த நினைவுகள் வந்து மறக்க முடியாதவை. அப்ப நான் சொல்றேன் அப்பாவின் நினைவுகள் என்று சொல்றேன். இந்த இதுக்கு நல்லாக கதைகளை தார தர்சனாக்கும் வாசித்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும்
8: நன்றி.

நேரம் சரியாக 7:16 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த டிஆர்டி கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியின் ஊடாக ஒழித்த அந்த கதையினுடைய தலைப்பு, அந்த கதையினுடைய ஆசிரியர் இந்த கதை கேட்ட தலைப்பை வந்து குறிப்பிடுகின்றேன். ஆசிரியர்கிட்ட தலைப்பு வந்து அப்பா இல்லாத ஊரில். அப்பா இல்லாத ஊரில்ன்றது அவர் அங்கிருந்து வந்த பிறகு அவருக்கு எல்லாமே அப்பா இல்லாத ஊர் தொடர்பான எல்லா சிந்தனைகளும் வந்த போது அந்த ஆசிரியர் அந்த கதைக்கு வந்து அப்பா இல்லாத ஊரில் என்ற தலைப்பில் தான் அந்த கதை எழுதியிருக்கின்றார். இந்த கதையினுடைய ஆசிரியர் வந்து எம்சிஏ ஃபரீத், ஒரு இஸ்லாமியர் எழுத்தாளர் ஒருவர் எழுதியிருக்கின்றார். இவருடைய கதைகள் இணையத்தினூடாக நிறைய கதைகள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த கதையினுடைய ஆசிரியர் இப்போ நீங்கள் இந்த கதையில் வந்த சில கதாபாத்திரங்களுடைய பெயரை பார்க்கும் பொழுதே இதனுடைய இஸ்லாமியராக இருக்கலாம் என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த அவருடைய சகோதரியினுடைய மகள் வந்து பானு, இந்த நிகாசா பானு என்னமோ ஒரு இஸ்லாமிய பெயர் ஒன்று வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது, அதுலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும். எஸ்சிஜே ஃபரீத் அவர்களுடைய கதை தான் இன்று இடம்பெற்றிருந்தது. அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியினூடாக இதுவரை நேரமும் இணைந்திருந்த நேர்கள், செம்மெடுத்துக்கிருந்த நேர்கள் எல்லோருக்கும் நன்றிகளை கூறி, எல்லா நேர்களும் பலர் வந்துட்டு இந்த கதைக்கு வந்து தலைப்பு குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் அந்த தலைப்பு, நீங்கள் குறிப்பிட்ட தலைப்பு வேறு, அந்த தலைப்பு வேறு என்றாலும் உங்களுடைய தலைப்புகள் உங்களுடைய சிந்தனையில் அந்த கதைக்கு உங்களுடைய எண்ணத்தில் என்னென்ன நினைவு நிழலாடிச்சதோ எல்லோரும் அந்த நினைவுகளோடு தொடர்புபட்ட தலைப்புகளையே வந்து தந்திருக்கின்றார்கள். வந்து ஆதங்கம், தந்தையினுடைய பாசம், நீங்கா நினைவுகள், நினைவு நிலை

0: ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டு வேண்டிய சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நெல்லிய கலை நேரம் 7:20, அக்கராட்சியிலே 6:20.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே இன்றும் தொடர்கின்றது வளமை போல். நேர் நேரம்

இன்றும் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் எண்ணங்களோடு நேயர்களாகிய நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் டிஆர்டியினுடைய இன்றைய இந்த சூழலிலே எங்களுக்கு கை கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட டிஆர்டி தமிழடி மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அதீத நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், அனைவரும் இருப்பார்கள் என்று நம்புகின்றேன். நாளைய பட்டிமன்ற தலைப்பை தருகின்றேன். ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனநிறைவா, ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலியா? ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனநிறைவா, ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலியா என்ற தலைப்பிலே உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வாருங்கள். இது எங்களுடைய வானொலிக்கும் பொருத்தமான கருத்து, அதனை வைத்துத்தான்

0: இவர்கள் இந்த தலைப்பை தெரிவு செய்திருப்பார் என்று நினைக்கின்றேன். இங்கே முதலில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை வரவேற்று
1: நலன்தானே.
0: நடத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
1: உரையாடி கொள்ளும் இந்த வாரம் கூடிய மட்டும் வானம் நிறுத்தி.
0: ஆமாம், அது தெரியும் தானே. சதிகள் அவற்றை எல்லாம் முறியடித்து தான் நாங்கள் வர வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
1: கதைக்கு ஒரு காலம் அது நின்றுட்டது. கதைக்காலம் முடிஞ்ச உடனே நின்றுட்டு.
0: ஆமாம், நீங்க சொல்றது சரி.
1: கலட்டி வியாழக்கிழமை
0: இப்பொழுது ஓரளவுக்கு சரியா இருக்கு.
1: காலம் சங்கத்துக்கு பிறகு தேன்மலை இதெல்லாம் கேட்டேன். அப்பளும் ஒரு ஓரளவுக்கு ஓகே இருக்கு. இப்ப நிக்கல செட்டு முன்னாலும் போட்ட உடனே நின்றும்
0: எனக்கு இதான கஷ்டமான விஷயம் அங்க கிட்ட போய் அதை சரியா வரும்.
1: ரெண்டு நிமிஷம் போனோம் டக்குன்னு நின்றோம். எல்லாத்தையும் தேடி தேடி போட்டு கொண்டோம். கலட்டி எல்லாம் போட முடியாது. கலட்டி போறோம்னா 50 பவுன் கொடுக்கணும். 50 பவுன் கொடுத்தா வருவாங்க வீட்டு. அப்படியான நிலைமை இருக்கு
0: சார். நீங்க கொஞ்ச நேரத்தாலே திருப்பி வேலை செய்யும்.
1: திருப்பி வேலை செய்யல.
0: நின்று அதை மாத்த முடியாது.
1: ஒரு சேனல் நின்று சொன்னா அது வேலை செய்ய மாட்டுது. ஒரு ஏதாவது உங்களால எந்த சேனலும் கலட்டி போட்டு கொண்டே போடுறதுக்குள்ள சஞ்சீரை கூப்பிட்டு என்ன சொல்லு அதை ரீட் பண்ண மாட்டேன் தானே. சில போலே அப்படி கணக்கெல்லாம் பார்த்துருக்கேன் சார். சில நேரத்தில் இந்த உங்களோட வானொலி எந்த வானொலியும் அந்த ஓடிக்கொண்டு நிக்கிற என்ன செய்யணும் எங்கேயும் மாத்தி விடுவார். மாத்தி விட்டுக்குள்ள கூட நின்றா கூட வராது. என்ன ஒரு சேனல் நின்றா மாத்தவே முடியாது. அதான் சிஸ்டம். அந்த சேனல் வேலை செய்யாட்டி எங்கேயும் மாத்த முடியாது. அப்படி இன்னொரு வானொலி வச்சுதான் அதை எடுக்கணும். அதான் சரியா சிக்கல் தேசம். என்ன உங்களுக்கு தெரிந்த மற்ற இதன்னு சொல்ல வியாழக்கிழமை ஏன்னு சரியான சத்தம் என்ன
0: ஒளிப்பதிவு செய்யும் போது ஏற்பட்ட பிரச்சனை
1: அடிச்சு அப்பா ஒன்றுமே கேட்கல. ஒரு அவர் சொல்ற மட்டும் கேக்குது, சத்தமா கேக்குது, ஆனா எதுவுமே விளங்க முடியாம போயிட்டு. வியாழக்கிழமை எதுவுமே அந்த கதவு சாத்திரமா ரிமோட் சைக்கிள் ஓடுறமா எல்லாம்
0: நின்ற இடம் பிள்ளையான இடம்.
1: வியாழக்கிழமை
0: அப்படி நடக்கல. இது நான் இருந்த இடம் வேற ஒரு இடத்துல இருந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்ப அங்க இருந்து ஒளிப்பதிவு செய்யக்குள்ள அந்த இது பிரச்சனைகள் இருந்தது.
1: அது இன்னும் தெரியவில்லை, அது என்ன பாத்துக்கணும் சார். நன்றி, வணக்கம். சுவிஸ் ராஜன் அம்மா மோசமான வெள்ளிக்கிழமை கேட்டு இருந்தேன்.
0: சுவிஸ் ராஜன்யா எழுதி வைக்க இல்லையா உன்னை காணி
1: உங்களோட வந்து
0: கைப்பற ஊடகவியலாளர் புதல்வர்
1: என்ன கேரள தெரியாது வேண்ட் ராஜா என்ன
0: நினைச்சிட்டேன்.
1: வெள்ளிக்கிழமை
0: ராஜன் அவர்களுடைய மாத்திய தெரியாம மாதிரி சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாட்டி சத்தம் போட.
1: அவரோட
0: கேது அடிச்சிருந்தார். அவர்கிட்ட நான் கேட்டு பாக்குறேன், கேதுக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜனின் அம்மாண்டு தான் போட்டிருக்கிறார். ஈழநாடு ஆசிரியராஜாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க பேன்ராஜா நினைச்சுதான் இவரோட கதைச்சிருப்பீங்க
1: நினைக்கிறேன்.
0: அப்ப தெரியாட்டி தெரியாத விஷயத்துக்குள்ள போவாதீங்க. தெரியாத விஷயத்துக்குள்ள போவாதீங்க. அதான் நீங்க அவர் பேன்ராஜாண்டு அவரோட கதைச்சிருக்கிறீங்க. அப்ப என்ன செய்யறது வைபரூடாக வந்திருப்பவரை பார்க்கலாம்.
2: இனிய மாலை வணக்கம் தர்சன். ஜானடேசன்,
0: ஜானடேசன் அவர்களையும் வரவேற்று அணைத்துக் கொள்கின்றோம்.
2: நலமா இருக்கிறீங்க தானே?
0: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நலத்தோடு இப்பொழுது நலம் பெற்று இப்பொழுது உரையாட போறீர்கள்.
2: நன்றி தர்சன். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும். என்ன துன்ப கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த தோப்பாளர்கள்லாம் அந்தந்த நேரத்துக்கு வந்து தங்களோட நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும். இந்த காலம் ஏழு மணி தொடங்கி உம்மதோ பாடல்களை நாங்கள் எழுப்பி விடுது எங்களை அதுவும் சிறப்பு. மற்ற அது பிரசிந்தனைகள் சொல்கிறது, அது பிறப்பு இந்த பிறப்புறப்புன்னு அந்த நிகழ்வுகள் அந்த அதுகள் எல்லா நிகழ்வுகள் எல்லாத்தையும் சொல்லு தெரிவிக்கிறது. எல்லோருக்கும் அது நினைவாக இருக்கின்றது. வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறார். எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். மற்ற அந்த தோப்பாளனியல் கேமா சோபியா திரு அவருடைய நிகழ்வுகள் எல்லாம் சில வித்தியாசமா இருக்கின்றது. நாங்கள் கூட அந்த தமிழை கூட படிக்கிறோம் என்று எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கின்றது. மற்ற நிகழ்ச்சிகளும் ஆண்கள் எல்லாரும் தொகுப்பாளரும் சிறப்பாக தான் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடைவெளி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது நாங்களும் பெருமைப்படுவோம். மிச்சம் வாழ்த்துக்கள். நாங்களும் இதுல இருந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். மற்றபடி
0: மற்றது கேள்வி கணைகள் அதனூடாக தெரியாத கேள்விகளை கொண்டு வருகிறோம்.
2: கேதுன்ற மூளைக்கு பெரிய விடையாது. உண்மையாக எல்லாருக்கும் இந்த நாங்களும் காலம் போக போக எங்களுக்கும் நினைவுகள் மறதிகள் எல்லாம் மறந்தோடனே இருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட இதுகளை செய்கிறதால எங்களுக்கும் அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றது. எல்லாம் சிறப்பான
0: அதாலதானே இப்ப நேயர்கள் வந்து எங்கள் மீது பற்றும் பாசமும் இருப்பதற்கு அந்த வானொலியின் ஊடாக அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தருகின்ற விடயங்கள் அவர்களுடைய ஆற்றியன் வீடுகளுக்கு போகாமலே உறவுகளுக்குள்ளேயே நெருங்கி பழகுகின்ற அளவுக்கு மாதிரி எங்கட குரல் அவர்களுடைய வீட்டுக்குள் குடும்பமாக ஒன்றித்து விடுகிறது.
2: எங்களுக்கும் தெரியாது சிலர் நான் நிலையத்துக்கு வந்த நேரம் என்ன வந்து சந்தித்தவர்களும் பல பேர் அவர்களுடைய ஞாபகம் இருந்தாலும் மற்றவர்களுடைய சில பேர தெரியாது முகங்கள் தெரியாது. சிறப்பு முத முக்கியமாக இதுக்கு முன்னுக்கு நின்று எல்லாத்தையும் பொறுப்பேற்று சேர ராஜா அவர்களுக்கும் அவருடைய சுயினம் இருந்தும் இடைவெளி இல்லாம அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முக்கியமாக நாங்கள் சீடமான வாழ்த்துக்களை கூறுகணும். அவர் என்ன சோழத்துவம் இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அனைத்து மற்றும் ராகு சரி மற்றது அருள்மொழித்தேவன் சரி சுரேஷ் சரி மற்ற பிலிப்தேவா வந்து சில நேரம் இடையில இருந்த இழத்த பாடல்கள் எல்லாம் போடுற வெறிப்பாக்கள் சுயினமாக்கும். அவருக்கும் வரையில போன இருந்தாலும் அவருக்கு நானும் நினைக்கிறேன் நான் அவரையும் என்ற தொடக்க

0: அந்த உங்களோட வழக்கு சம்பந்தப்பட்டால் அந்த சுந்தரம் மூன்று வாரத்தை காணையில்
1: மூன்று வாரத்தை காணையில்லையா?
0: ஓ, மூன்று வாரத்தை காணையில்.
1: எங்கு காணையில்?
0: அறிவியல் அந்த உண்மை சம்பவம் உண்மை கனவு அவள் உட்பா தாங்குது போல கங்காளி பக்கம் ஸ்டார்ட் பண்ணி இறைவனே அறக்கத்தான் அவன்
1: தெரியா கடவுளை பார்ப்போம் கடவுள் என்ன நினைக்கிறான்ட்டு.
0: நான் சொல்றது நீங்க அபிராமி அண்ணன் அம்மன் சொன்னதாக நினைச்சுக்கோங்க. நன்றியா?
1: நன்றி, உங்களுக்கு நன்றி. நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம்.
2: இனிய வணக்கம் அன்பான தர்ஷன் புஷ்பவதி சிவநாதன் கதைக்கிறேன்.
1: வரவேற்றுக் கொள்கிறோம்.
2: உங்களோட கடினமான நேரத்தில் கடினமான சூழலில் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் நீங்கள் உட்பட அனைத்து தொகுப்பாளர்களுக்கும் அவர்களுக்கு நாங்கள் மற்றவர்கள் சார்பாக மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இவ்வளோ சத்தத்துக்குள்ள இவ்வளோ இதுக்குள்ளே எல்லாம் அவர்கள் வந்து சினக்காமல் நாங்கள் வரையில்லை வேண்டாம் என்று நிற்காமல் தைரியமாக வந்து நிற்கிறார்கள் இல்லை அவர்கள். இவர்களுக்கு நாங்கள் நன்றியோடு இருக்கணும். நாங்கள் இருக்கிறோம் என்று தைரியத்தை கொடுக்க வேணும் தர்ஷன். மற்றது இந்த பாதி இவன் தெரியாமத்தான் இந்த பேரை மாத்தி சொல்லிட்டார் ராஜன். அந்த
1: ராஜன் அவர்களுடைய
2: அந்த தாயர் தான் நான் அந்த பார்த்திவனுக்கு அந்த பார்வை இது இல்லாட்டிலும் எனக்கு அடித்து இந்த இலக்கத்தை பேரு இந்த நம்பர தாரன் எடுங்கோன்னு சொல்லி அது நான் உடனே அந்த நம்பர் எடுத்து கதைத்திருந்தேன் பிள்ளை அவரோட. அந்த விலையில் இப்படி நம்பரு அவர் இயலாதவரையும் யாருன்னு கேட்டு வாங்கட்டு கொண்டிருக்காம எனக்கு எடுத்து இந்த பார்த்திவன் தந்ததுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்ல வேணும். இப்போ எனக்கு அந்த நம்பர் பாடமானஞ்சிலே இருக்குது என்ன அப்படியே அவர்கள் உதவி செய்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு நான் ஆறுதல் படுத்தி இருந்தேன். தங்கள் என்னோட கதைக்கு ஒன்று வந்திருந்தார்களாம் எனது சகோதரி இதை பற்றி நம்பர் எடுக்காதபடியா இருந்தேன் ஆறுதல் எனக்கு சரியான ஆறுதலா இருக்குன்னு சொன்னார். ஒரு தாய்க்கு தாயா நாங்கள் ஒரு ஆறுதல் கதை கேட்க அவர்களுக்கு இந்த நேரத்துல அமைதியா ஆறுதலையும் கொடுக்கும். அதுக்கு அதை வழியில அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார் தாய. அதனால கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறார் சொன்னேன். நீ நீங்கள் எங்க வயதான அம்மாக்களை கண்டாவியலுக்கு உங்களோட அம்மாண்டு நினைச்சு உதவி செய்யுங்க. அப்ப அதுல நீங்க மகிழ்வீங்கள். அப்படி உதவி செய்யும் பொழுது அந்த தாயும் உங்களை ஆசீர்வதிக்கும். எனவே உங்களை அம்மா இல்லையாட்டு யோசிச்சு கொள்ள யோசிச்சு வேதனைப்படாதீங்க ஒன்று சொல்லினேன். என் மனைவியாரோடையும் கதைத்திருந்தேன் அவருக்கு மாறத்திலிருந்து என் அம்மாவாகவும் அவருக்கு துணியா இருக்க வேணும் ஒற்றுமையா இருக்க வேணும் ஒன்று ஆறுதல் கொடுத்திருந்தேன். தெரியப்படுத்தி கொண்ட தர்ஷன் பாமினி உமாக்கு அந்த ரெண்டு பேருவா அப்ப கொஞ்ச நாளா வாரையில நான் அவ கூட உதவி செய்திருக்கிறான் கொடுத்து உதவி செய்திருக்கிறான். அவவும் அந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றவனு கேட்டுக்கொண்டிருக்காமல் வந்து தைரியமாக அவரவர்கள் கருத்துக்களை கூறவனும் பங்கு பெற்றவனும் வந்து இணையவனும் அப்பதான் நேயர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியும். பணத்தை கொடுத்துட்டு இருக்காம வந்து சேர்ந்து இணைய வேணும் என்று அவர்களையும் வேண்டி கொள்கிறேன். நானும் அந்த வியாழக்கிழமை நிகழ்ச்சியை கேட்ட பொழுது கொஞ்சம் உடஞ்சலாக இருந்தது. இருந்தாலும் அவர் கருத்தது ஓரளவு கேட்கக்கூடியதாகத்தான் இருந்தது தர்ஷன். ஆனால் நிரம்ப சத்தம் பாத்தி வச்சிருந்த மாதிரி இருந்தது தான் நீங்க சொல்லிட்டீங்க.
1: நான் இப்ப எடுத்துருக்கிறேன் அதை போட்டு பார்க்கிறேன் என்ன நடந்த போட்டு
2: பாக்குறேன்.
1: சாதாரண நின்ற இடத்துலயே அந்த பிரச்சனை இருந்தது நாங்க கேட்டு பாப்போம் வாண்டியனுக்காக
2: கேட்கக்கூடியதா
3: கொடுங்கள் என்கின்ற அளவில் அவரை இன்று முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துவிட்டு போயிருக்கிறார். இப்படியான ஒரு குழப்பமான சூழலில் இவர முதலமைச்சர் இப்பொழுது டெல்லிக்கு நிதி உத்தியோக் என்கின்ற ஒரு கூட்டத்திற்கு நாளை டெல்லி சென்று மூன்று நாள் டெல்லி விஜயம் நடக்க இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறார்கள். பாஜக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம். இப்படி எதிரிகள் சூழ ஆட்சி நடத்துவது என்பது மிக சாதாரணமான விஷய விடயம் அல்ல. திமுகவை சேர்ந்த சமூக வலைதளங்களை
1: மாதிரிதான் இருக்கு.
2: அவருக்கும் அந்த நேரத்தில் வேலையில இருந்து கொண்டு இப்படியான எடுத்து வந்து தொழில்நுட்பத்தின் உதவியால இவ்வளவு செய்யக்கூடியதா இருக்குது. நேற்று கூட நீங்க

0: துள்ளி சேப்பா பொப்பிசை பாடல் அது பிரீத்தேவாக்காக நீங்கள் தான் தந்திருந்தீங்க. நான் தெரியாத பாட்டுகளை எல்லாம் கேட்டிருந்தேன், நல்லா இருந்தது தர்ஷன். அதுக்கு நன்றி கூறி கொண்டு இப்போ அது இன்னும் அடுத்தும் சிறப்பான கேள்விகளோடு ஹேமா வந்து இணைந்து நடத்தியிருந்தா வந்து இணைந்த எல்லோருக்கும் பாராட்டுகள் நன்றியும் கூறிக்கொண்டு போய் கதைக்கிறது லைன் எடுக்க கடினமா இருக்கு தர்ஷன். இப்போ வாட்ஸ்அப்பை நீங்க நிப்பாட்டி விட்டுட்டீங்களா?
1: கதைக்கவே
0: முடியாது, நான் ஒரு நிகழ்ச்சியிலேயே வந்து பங்கு வைத்த கடினமாக இருந்தது. அப்ப இன்னைக்கு ஒரு மாதிரி முதல் இதா போய் சோவிதாவோட பாட்டு கேட்டு கழிச்ச நான், ஆனால் முழுமையாக எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறேன் நான் தர்ஷன். ராஜா நான் கதைக்கிறது பாடல்கள் வந்து பாட்டு கேட்கிறது
1: மறந்துட்டேன்பு
0: நல்லா இருந்தது. மாற்றம் வந்து வந்து பலரும் வந்து உரையாடி இருந்தாரு. நானும் ஒரு வாட்ஸ்அப்ல அழைத்து பார்த்தேன், வரவில்லை. லேண்ட்ல அந்த நேரடியில் அழைப்புக்கும் வந்திருந்தேன், கிடைக்கல, விட்டுட்டேன். அருமையான தலைப்பு மாற்றம் என்று கொண்டு வந்திருந்தார். எல்லோரும் நல்ல நல்ல மாற்றங்களை உரையாடி காய்த்துக்கு சென்றிருந்தார்கள். ஒன்று நான் சொல்லுங்க, நாங்கள் ஒரு நாட்டுக்கு வந்தோம்டா, நீங்க பிரான்ஸுக்கு வந்தீங்கன்னா நீங்க அந்த பூமி நீங்க அந்த இட மண்டத்துல இருந்தா அந்த இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போக மாட்டினோம், என்ன மாறி போக விரும்ப மாட்டார்கள் யாரும் அந்த இடத்துல இருப்பினோம். அப்படித்தான் சிலர் அந்த மாற்றங்களை விரும்பாமலே இருப்பார்கள். அதை கூறிய அந்த அதை யாராவது கூறினார்களான்னு கூறியதாக தெரியவில்லை. அந்த சவுத் ஓலுக்கு கண்டு வந்திருந்தோம்னா அந்த சவுத் ஓலியை தான் சுத்தியாக்குள்ள கிட்ட வீட்டை வாங்கிட்டு அங்கே இருக்க பார்ப்போமே ஒழிய வீடை தூர இடங்களுக்கு போறது மாறிப்போ மாற்றம் என்பதையும் நான் நினைத்து வந்திருந்தேன். போய் கலைப்ப கொண்டு லைன் கிடைக்கல விட்டுட்டேன். கேதுக்கும் நன்றி கூறிக்கொண்டு மற்றது அது நினைக்கிறேன் இவ ஜெர்மனியில இருந்து வந்து உரையாடி இந்த வீட்டு இது கதிரைகள் செத்தி அதுகளை மாத்தி டெலிவிஷனை கொஞ்சம் இடம் வேறு இடம் மாத்தி அப்படி மாற்றம் செய்து வைக்க உண்மையில அதெல்லாம் கழிச்சது பொழுது எனக்கும் ஆசையா இருந்தது. நானும் உடைக்கிற அதுகளை இழுத்து போட்டு மாத்தேன் வத நீ வந்து கூறியிருந்தா அது மாத்தி பார்த்தா ஓரளவு வித்தியாசம் வேறு ஒரு இடத்துல இருக்கிறது போல இருக்கும் என்பது போல அந்த அதே கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பானவர்கள் அந்த கருத்தை என்னை சிந்திக்க வைத்தது அதுக்கு அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அனைத்து தொகுப்பாளர்களுக்கும் நாங்கள் இவ்வளவு இடையூறுக்களும் மத்தியிலும் நிகழ்ச்சி செய்வதற்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறி நல்ல ஒரு பதில் எங்களுக்கு வரத்துக்கும் இப்ப சண்முகநாதன் அவர்கள் சொன்னதே எனக்கு விளங்கே இல்லை. கனவில வந்தாரோ சொன்னதாமோ
1: என்னண்டு தெரியல, நான் அன்னைக்கே இல்லை. அப்படி அது சில நேரம் நாடகமாயும் இருக்கலாம்.
0: என்னண்டு தெரியல, என்னவோ கடவுள் என்ற ஒருவன் இருந்தா நாங்கள் நம்புறதுகள் எல்லாம் சரியா இருந்தா என்னவோ நல்லது நடக்க வேணும் என்று வேண்டிக்கொள்கிறேன் தர்ஷன்.
1: திட்டமிட்டு எங்களை செய்தண்ட மாதிரி கதை சொல்றதுக்கும் அப்படி சொல்லுவாங்க. இன்னமும் செய்யக்கூடியவங்க
0: ஒன்றும் செய்யல. நீங்க எல்லாரும் போய் கழிச்சிருக்கிறீங்க தானே, இதுக்கு மேல யாரும் கழிச்சு பிரியோசனம் இல்லை தானே.
1: பொய்யும் பிறட்டுடன் சேர்ந்து பிறந்தவர்களும் வந்து மாத்தி அமைக்கல
0: இல்ல. சில வேளை குற்ற உணர்வு படுக்க விடாமல் சில வேளை மாற்றங்கள் வரலாம். கடவுளால இவர்கள் மாறுவார்கள் நிச்சயமாக.
1: வாழ்க்கையில வந்து உங்களுக்கோ எனக்கோ எல்லாத்தையும் தருவான். அவனுக்கு தெரியும் எப்ப உங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறதுன்றது. அது உடனடியாக நடக்கும் நீங்க நினைக்க தேவையில்லை. அது
0: ஒரு
1: கடவுளுக்கு தெரியும் எந்த நேரத்துல செய்யறதுண்டு.
0: தைரியத்தை வர வச்சு கொண்டிருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன் தர்ஷன். நன்றி, நன்றி, வணக்கம்,
1: நன்றி. சரி, யாருக்கு நன்றிகளை தெரிவித்து இங்கே வைபரூடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். திருமதி சரஸ்வதி அவர்கள் வந்திருக்கின்றார், அவரை அணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் தர்ஷன், நீங்கள் எல்லோரும் நலமாக வாழவும் அம்மாளாச்சி பிரார்த்தித்துக் கொண்டு போனவங்களை சொல்ல நேரத்தில் மறந்து விட்டேன். தேவியின் தனதா தேவியின் உறவினரும் ஒரு நாள் காலமாயிட்ட அவருக்கும் உங்கள் அன்றாவத்தை தெரிவித்துக் கொண்டு ராஜனின் அம்மாவும் அம்மா அவை ராஜனின் அம்மாவும் காலமாயிட்டால் அவருக்கு அவருக்கு ராஜனுக்கு மனாரில கொடுக்க கொண்டு ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பாக விட வருகிறேன் தர்ஷன்.
1: நன்றி
2: நன்றி
1: நன்றி.

நேரம் இரவு 7:46 ஐக்கராட்சியத்திலே, மாலை 6:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழலியில் நேர் நேரம்.

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் யோகரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: வேற வாழ்த்துகிறோம் வந்ததுக்கு.
1: நீங்களும் சொன்னு இறைவனிடம் வேண்டிக் கொண்டு
0: என்று சொல்லி இருந்தது, ராஜா மறந்து
1: போயிட்டார்.
0: மறந்து போயிட்டார்.
1: என்னவோ நடந்தது அணியன்று எல்லாரும் நன்றபடியா நடக்குது. எல்லாரும் வந்து இவ்வளவு பொறுமையாக எல்லாரும் அதை வழி நடத்தி கொண்டு ரேடியோ நிகழ்ச்சி நடக்கின்றது. மீண்டும் நீண்ட நாளைக்கு நீண்ட நாள்களோட ஆயுளோட டிஆர்டி வானொலி இயங்கும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு அந்த ராஜன் அம்மா இறந்தது அதுக்கு வந்து அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு என்னத்தை கிடைக்கிறது நாங்கள் நடக்கிறது நல்லா நடக்கணும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டு உங்கள்ட வந்து விட வருகின்ற
0: நன்றி கலந்து சிறப்பித்தமைக்காக.
2: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
3: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய.
6: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
5: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
7: 7265 Fraser Street, Vancouver, Canada.
6: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
5: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
8: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பரிஸ் 10 லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷரி மஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயம் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 64 707 01 57 அல்லது 604 902 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
7: இலக்கம் 5 Garten Straße 3098 Schweiz. சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்பிரதி முகவர் கந்தசாமி குமார்.
9: பெங்களூருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
10: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இருக்கலாம் விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
7: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
11: நேரம் 7:59 மகராட்சத்திலே 6:59 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேர் நேரம். நேர் நேர நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள விரும்புவோர்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள்.

கடந்து வரும் எல்லாம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆகவே நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு இப்பொழுது முதல் வானொலிகளிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லுகின்ற போதுதான் புதிதாக கேட்பவர்களுக்கும் அந்த நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உருவாகும்.

தொடர்ந்து வானிலைகளிலே வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். பரிசோதித்து பார்த்திருக்கிறார் போல இருக்கிறது. வேலை செய்கிறதா தொலைபேசி இலக்கங்கள் என்று

அதாவது எங்களுடைய வானொலியை செயற்கைக்கோளோடாக சட்டலைட் ஊடாக கேட்பவர்கள் இருந்தால் அவர்களும் தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கலாம். அந்த செயற்கைக்கோள் ஒலிபரப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் நாங்கள் பணத்தை கட்டி கொண்டிருக்கின்றோம். மாதம் மாதம் அதற்கும் 250 யூரோக்கள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதை விட ஏற்கனவே பழைய வாக்கிகளும் இருக்கிறது. அதாவது சட்டலைட் ஊடாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அந்த ஒலிபரப்பு தொடர்பாக நீங்கள் தெரிவிக்கலாம். கூடுதலாக மத்திய கிழக்கில் இருப்பவர்கள் நமது வைபரோடாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்ற அந்த பகுதிகளில் தான் கூடுதலாக கேட்கிறீர்கள். சைவசைவர் 33 680 7 74 27 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கலாம்.

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: ஆமாம். இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07 83 20 49 85 அல்லது 07 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவுப் பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
4: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லா சப்பலில் King's Travels.
2: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
5: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
6: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல்நகரில் தொடர்ந்து வானிலைகளிலே காத்திருக்கின்ற

நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேர் நேரம். தொடர்கின்றது வளமைப்பொல் இன்றும். அசலும் நகலும், அசலாக முதலில் ஒலிக்க வருகிறது மன்னன் என்ற திரையிலிருந்து வாலியவர்கள் இயற்றிய பாடல். இளையராஜாவின் இசையமைப்பிலே கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய இந்த பாடல்.

அசலாக ஒலித்த அந்த பாடலானது மன்னன் என்ற திரைக்காக இளையராஜாவின் இசையமைப்பிலே வாலி அவர்கள் இயற்றிய பாடல். கே யேசுதாஸ் அவர்களது குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள் அதே பாடல். இனி நகலாக ஒலிக்க வருகிறது தேவி மணிகரன் என்ற மின்னஞ்சல் முகவரியூடாக வந்திருக்கின்ற பாடலானது இதோ.

நகலாக ஒலித்த அந்த பாடலானது தேவி மணிமாறன் அவர்களது மின்னஞ்சல் முகவரியூடாக வந்திருக்கின்ற பாடல். தொடர்கின்றது அசலாக பலி பாண்டியா என்ற திரையிலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இசையமைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்களது குரலிலே ஒலிக்க காத்திருக்கிறது.

அசலாக ஒலித்த அந்த பாடலானது பலே பாண்டியா என்ற திரையில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இசையமைப்பிலே டி எம் சந்தராஜன் பாட கேட்டீர்கள் அதே பாடல். இனி நகலாக அலோசியஸின் குரலிலே ஒலிக்க காத்திருக்கிறது.

மகளாக அலோசியஸ் அவர்களது குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள். நிலைய கலைநேரம் இரவு 8:30 ஐக்கராட்சியத்திலே 7:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியிலே அசலும் நகலும். அசலாக அடுத்து வருகிறது முதல் மரியாதை என்ற திரைக்காக வைரமுத்து அவர்கள் இயற்றிய பாடல். இளையராஜாவின் இசையமைப்பிலே மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

கேட்ட அந்த பாடல் அசலாக ஒலித்தது முதல் மரியாதை என்ற திரைக்காக வைரமுத்து அவர்கள் இயற்றிய பாடல். இளையராஜாவின் இசையமைப்பிலே மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர் பாட கேட்டீர்கள். இனி நகலாக பேபி சிவா அவர்களது குரலிலே தொடர்கின்றது.

அசலாக இனி தொடர்கின்றது. தங்கமகன் என்ற திரைக்காக தனுஷ் இயற்றிய பாடல் ஸ்வேதா மோகனின் குரலில் ஒலிக்க இருக்கிறது. அனுருத் அவர்களது இசையமைப்பிலே

அசலாக ஒலித்த அந்த பாடலானது தங்கமகன் என்ற திரைக்காக அனுரத்தின் இசையமைப்பிலே தனுஷ் பாடல் இயற்ற ஸ்வேதா மோகனின் குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள். இனி நகலாக அதே பாடல் டென்மார்க் ஜரனிகா சேகர குரலிலே ஒலிக்க வருகிறது.

0: நகலாக ஒலித்த அந்த பாடலானது டென்மார்க் ஜெர்னிகா சேகர் பாட கேட்டீர்கள்.
1: நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
0: நிறம் இரவு 8:50 கராச்சத்திலே 7:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அசலும் நகலும். இனி அசலாக தொடர்கின்ற பாடலானது வெள்ளியத்தேவன் என்ற திரையிலிருந்து வாலி அவர்கள் இயற்றிய பாடல். இளையராஜாவின் இசையமைப்பிலே மனு கே சித்ரா ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

அசலாக ஒலித்த அந்த பாடலானது வெள்ளியத்தேவன் என்ற திரைக்காக இளையராஜாவின் இசையமைப்பிலே வாலியவர்களை இயற்றிய பாடல் மனோ கே எஸ் சித்ரா ஆகியோர் பாட கேட்டீர்கள். இனி அதே பாடல் நகலாக ஒலிக்க வருகிறது ஜெர்மன் உதயன் அவர்களது குரலிலே.

நகலாக ஜெர்மன் உதயன் குழுவினரது குரலிலே அந்த பாடலை கேட்டீர்கள். அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த அசலும் நகலும்

0: நேரம் இரவு 9 மணி, ஐக்கியராஜ்யத்திலே இரவு 8 மணி.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com.
3: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
4: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம் .com.
5: பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: அங்கும் என்றும் Paris Lachapelle
7: 11 à 13 rue Caille 75 000 du Paris
6: VT Superstore Gala Gonesse Sassenil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Gargel Gonesse
6: Mélodie et Tordre-Gelak VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளை தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்.
1: புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருந்த கோப்பாய் போலீஸ் நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய, தேசிய மக்கள் சக்தியின் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
2: தெற்கிலும் வடக்கிலும் அதிகாரத்தை இழந்த தோல்வியடைந்த சில அரசியல்வாதிகள் சில சிறிய விடயங்களை பயன்படுத்தி மீண்டும் இனங்களுக்கிடையில் ஒற்றுமையின்மையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு கருத்துக்களை கூறி சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் அவதானித்துள்ளோம். இத்தகைய எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது குழுக்களுக்கோ இந்த நாட்டில் மீண்டும் இனவாதத்தையோ அல்லது மதவாதத்தையோ தூண்டுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றேன். நமக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், இந்த நாட்டிலும் இந்த பகுதியிலும் வாழும் அனைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவர்கள் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கான ஒரு சூழலை வடமாகாணத்தில் உருவாக்குவதே எமது முதன்மையான பணியாகும். பலவீனமானவருக்கு ஒரு சட்டமும் பலமிக்கவருக்கு ஒரு சட்டமும் இருக்க முடியாது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அனைவரும் சட்டத்தின் கீழேயே உள்ளனர். எதிர்கால சந்ததியினரும் பிறக்கவிருக்கும் பிள்ளைகளும் அமைதி, ஒற்றுமை, நல்லிணக்கத்துடன் வாழ்வதற்கு ஏற்றொரு சூழலை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். தற்போதைய போலீசார் இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அதன் பிரதான நோக்கங்களில் ஒன்றாக தமிழ் மொழியில் பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் வடமாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திற்கும் வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம்.
0: பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்துக்களை தொடர்ந்து
3: போலீஸ் அதிகாரிகளைப் போலவே தமிழ் பேசும் அதிகாரிகளின் பற்றாக்குறையும் என்று போலீஸ் திணைக்களத்தில் உள்ள அல்லது
0: போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியாவின் கருத்துக்கள் தொடர்கின்றன.
3: தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக அவதானிக்க முடிகிறது. தமிழ் அதிகாரிகள், முஸ்லிம் அதிகாரிகள் மற்றும் குறிப்பாக பெண் அதிகாரிகளை போலீஸ் சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கு விசேட முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அல்லது எமது தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான சதவீதத்தை எட்டும் பொருட்டு இப்பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளை போலீஸ் அதிகாரிகளாக இணைத்துக் கொள்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும்.
0: இந்த கருத்தானது வடமாகாண ஆளுநர் வேதநாயன் அவர்களது
4: பாராட்டுகிறார்கள் என்றால் ஒரு பாரிய வித்தியாசத்தினால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த குழுக்கள், அந்த வாழ்வட்ட குழுக்கள் இப்பொழுது மிக மிகமாக குறைந்து விட்டது, அடக்கப்பட்டு விட்டது. மற்றும் மத்திய மேலிய நிகழ்வுகள் கூட மிக அளவிலே மெதுவாக குறைந்திருக்கின்றன.
1: இதேவேளையில் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் போலீஸ் பொறுப்பு அதிகாரி விடுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய, தேசிய மக்கள் சக்தியின் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
0: தொடர்ந்து எதிர்கட்சிகளின் சந்திப்பு இன்று முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தலைமையில் கண்டியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கருத்தானது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜிர அபிவர்த்தனா அவர்களது.
3: முடிந்துவிட்டது, இந்த சிறு பிள்ளைகளுக்கு இது புரிவதில்லை, இந்த தவறு செய்ய வேண்டாம் என மக்களுக்கு எவ்வளவு கூறினோம், ஆனால் மக்கள் அதை செய்துவிட்டார்கள். மக்கள் அதை செய்துவிட்டு தற்போது எம்மிடம் கேட்கின்றார்கள் இனி என்ன செய்வது என்று. இந்த ஆட்சியை அழிக்கும் வேலையை அவர்களே செய்வார்கள், அதை நாம் செய்ய தேவையில்லை. இந்த அரசாங்கத்தை கீழ் வீழ்த்தும் பணியை அவர்கள் செய்வார்கள். இந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய குழு இந்த குழு தான். மீட்டெடுக்கக்கூடிய குழு இந்த மண்டபத்துக்குள் இருக்கின்ற பெற்றது என்பதை உங்களுக்கு நினைவூட்ட
5: விரும்புகின்றேன்.
3: இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து தற்போது 22 மாதங்கள் ஆகின்றன. அனுரகுமார திசாநாயக்கவின் 24 மாதங்கள் நிறைவடையும் நாளான செப்டம்பர் 21 முதல் நாம் போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம்.
0: இந்த கருத்து ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு அவர்கள்.
3: நீதியான ஆட்சி, புதிய ஆட்சி, இந்த நாட்டை மீட்டெடுக்கும் ஆட்சி, இந்த நாட்டில் அத்தகைய ஆட்சியை உருவாக்குவதற்கான போராட்டம் அன்றைய தினம் ஆரம்பமாக இப்போது இந்த சலீகன் செயற்பாடுகளை பார்த்தால் அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக செயற்பட்டிருந்தால் அவருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள்.
0: இந்த கருத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசிகர் அவர்களது.
3: குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அழப்போவதும் இல்லை, முணுமுணுக்க போவதும் இல்லை. ஆனால் தற்போது என்ன சொல்கின்றார்கள், சலையின் கணினியில் உள்ள பாஸ்வேர்டை தாருங்கள் என்கின்றார்கள். இந்த உளவுத்துறையின் முன்னாள் பிரதானி கணினியில் இந்த நாட்டில் 2009 ஆண்டு யுத்தம் முடிவடையும் வரையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட உளவு தகவல்கள், தமிழ் செல்வனை படுகொலை செய்வதற்கு வந்த உளவு தகவல்கள் கூட சலையின் கணினியில் இருந்துதான் வந்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். படையினர் சென்று செய்த அந்த பாரிய செயற்பாடுகள் அனைத்தும் அங்கிருந்தே செய்யப்பட்டன. அதில் கை வைக்கின்றார்கள் என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்டில் இந்த யுத்தத்துடன் தொடர்புடைய அனைத்து விடயங்களும் உலகுக்கே திறந்துவிடும் ஒரு திட்டமாக இது உள்ளது. இதுதான் இங்கு அரங்கேற்றப்படுகிறது. இது சாதாரண ஒன்றல்ல. பாஸ்வேர்டை வழங்குமாறு சலுகையிடம் கேட்கின்றார்கள். அது அவருடைய தனிப்பட்ட சொத்து அல்ல. இந்த நாட்டின் தகவல்கள், நாட்டின் உளவு தகவல்கள், நாட்டின் பயங்கரவாதம் தொடர்பில் காணப்படும் தகவல்கள், நாளை மறுநாள் நடக்கவிருக்கும் பயங்கரவாத செயல்கள் தொடர்பில் வரலாற்றில் இருந்து சேகரிக்கப்பட்ட உளவு தகவல்களையே இந்த நாட்டில் வெளிப்படுத்த பார்க்கின்றார்கள். அதற்காகத்தான் நாம் பயப்பட வேண்டும், வேறு எதற்கும் அல்ல. எனவே இந்த அரசாங்கம் வேலை தெரியாத அரசாங்கம் மட்டுமல்ல, வேலை செய்யவும் தெரியாத அரசாங்கம் என்பது எங்களுக்கு தெரியும்.
2: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் அம்பாறை குமாரிகம பகுதியில் நடைபெற்றது. கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. 76 வருடங்களாக இந்த நாட்டிற்கு ஏதோ ஒரு சேவையை செய்த தலைவர்களை நிந்தித்தார்.
0: இந்த கருத்தானது முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ அவர்களது.
2: அவமதித்தார்கள். இந்த நாட்டை மீட்டெடுத்த மஹிந்த ராஜபக்சவை நாக்கி மைனா என தூற்றினார்கள். பாராளுமன்றத்தில் பெரும் திருடர்களும் கொள்ளையர்களுமே உள்ளதாகவும், பாராளுமன்ற தேர்தலின் போது சிரமதானத்தின் ஊடாக புதியதொரு குழுவை பாராளுமன்றத்திற்கு அனுப்புமாறும் கூறினார்கள். அந்த சிரமதானத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வீரசிங் அகப்பட்டார். இன்று இருக்கும் பலர் அதில் அகப்பட்டார்கள். நானும் அந்த சிரமதானத்தில் அகப்பட்டேன்.
6: மக்களிடம் கூறுவது ஒன்றுதான், மஹிந்த ராஜபக்ச தேர்தலை நடத்திய இடத்திலிருந்து இந்த நாட்டின் அபிவிருத்தியை ஆரம்பித்து நகரத்தையும் நாட்டையும் அபிவிருத்தி செய்யும் செயல்முறையை ஆரம்பியுங்கள்.
0: இந்த கருத்தானது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அனுராதபுரம் மாவட்ட தலைவர் திச குட்டியாராய்ச்சி அவர்களது.
6: நாமல் நீங்கள் வாயை மூடிக்கொள்ளுங்கள் என கிராமங்களுக்கு செல்லும் போது மக்கள் முண்டியடித்துக் கொண்டு கூறுகிறார்கள். அதை அவர் செய்வார்.
2: இன்று என்ன நடத்திருக்க
0: இந்த கருத்து நாமல் ராஜபக்சாது
2: மோசமான உரத்தை கொண்டு வந்து 18,000-20,000 என விற்கின்றார்கள். தயவு செய்து கிராமங்களுக்கு செல்லுங்கள் என்றே நாங்கள் அரசாங்கத்துக்கு கூறுகின்றோம். மக்களுடன் பழகுங்கள்.
1: இதனிடையே தலைவர் நினைத்தவுடனேயே வேலைகள் நடக்கும் யுகம் ஒன்றுக்காக தமக்கு உடனடியாக அதிகாரத்தை வழங்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகின்றது.
3: இன்னும் மிக குறுகிய காலத்துக்குள் ரணிலும் சஜித்தும் இணைந்து இந்த இரு கட்சிகளும் இணைந்து இந்த நாட்டு
0: இந்த கருத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா அவர்களது.
3: அந்த வெற்றிகரமான பயணத்தை நாம் ஆரம்பிப்போம் என்பதை நான் தெளிவாக பொறுப்புடன் கூறுகின்றேன்.
1: இன்று சஜித் பிரேமதாச கூறிய வேலைகளையே அரசாங்கம் செய்கின்றது. சஜித்திடம் நாட்டை ஒப்படையுங்கள்.
0: இந்த கருத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமார விஜயரட்ன அவர்களது.
1: சஜித்திடம் நாட்டை ஒப்படைத்தால் சஜித் சொல்பவற்றை செய்வது மட்டுமல்ல, சஜித் நினைக்கும் போதே இந்த நாட்டின் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு யுகம் மிக விரைவில் வரும் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டுகின்றேன். முக்கியமாக இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றும் திட்டத்தை இந்த வீட்டிலிருந்தே நாம் ஆரம்பிக்கின்றோம் என்பதை பிரகடனப்படுத்தி விடைபெறுகின்றோம்.
3: எதிர்கட்சியினதும் எதிர்கட்சி குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டணியினதும் உண்மையான தேவை என்ன? இந்த தொடர்பில் இரண்டாம் தலைமுறை கட்சியின் தலைவர் உவிந்து விஜய்வீர இன்று கண்டியில் கருத்து தெரிவித்தார்.
2: நான் இவ்வாறு சொல்வதற்காக வரும் என் மீது கோபப்பட வேண்டாம். சிறைச்சாலையின் ஓடுகளை எண்ணிக்கொண்டிருக்க போகும் எதிர்கட்சியினருடன் சேர்வதற்கு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவர்கள் சிறைக்கு செல்வதை தடுப்பதற்காகவே இதனை உருவாக்கி கொண்டுள்ளார்கள் என எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. இது ஏதோ ஒரு ஒன்றிணைந்த எதிர்கட்சி அல்ல, ஒன்றிணைந்து சிறைவாசத்தை எதிர்நோக்கியுள்ளவர்களின் முன்னணி போன்றே எங்களுக்கு தெரிகின்றது. எனவே இந்த இரண்டினாலும் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற போவதில்லை என்பது எங்களுக்கு தெரிகின்றது. மக்களின் குரல் வெளியே வருவதில்லை. இதனால் இந்த பாராளுமன்றத்திற்குள் இருந்து கொண்டு ஒரு போராட்டத்தை கூட நடத்த முடியாத எதிர்கட்சியையும் வெளியில் உள்ள மக்களால் நிராகரிக்கப்பட்ட எதிர்கட்சியையும் தவிர்த்து இந்த நாட்டின் அடுத்த தலைமுறை சக்தியை கட்டியெழுப்ப வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது இன்றைய உண்மையான கதையை கூறினால், கிராமத்தில் இருக்கும் மொட்டு கட்சியின் நல்ல மனிதனுக்கு என்று செல்வதற்கு இடமில்லை. எதிர்கட்சி தலைவர் அடுத்த அதிகாரத்தை கட்டியெழுப்புவார் என நினைத்த கிராமத்தின் நல்ல ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் செல்வதற்கு இன்று இடமில்லை.
0: தொடர்ந்து வைத்தியசாலையில் இருந்து எடுத்து செல்லப்பட்ட பெண்ணின் சடலம் ஆணாக மாறிய சம்பவம் ஒன்று மொன்றாகிளை பகுதியில் இடம்பெற்றது. உயிரிழந்த மூதாட்டியின் சடலத்துக்கு பதிலாக அந்நிய ஆணொருவரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் ஒன்று மொன்றாகிளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஏற்பட்டது. பதுலை அல்பத்த கொலனிய பகுதியைச் சேர்ந்த 75 வயது நிரம்பிய ஜபீதா உம்மா என்ற மூதாட்டி உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்துக்கு பதிலாக ஒரு ஆணின் சடலத்தை வைத்தியசாலை நிர்வாகம் உறவினர்களிடம் ஒப்படைத்தது. உறவினர்கள் அந்த சடலத்தை அடையாளம் காணாமல் வீட்டுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். சடலத்தை வீட்டுக்கு எடுத்து சென்ற உறவினர்கள் இஸ்லாமிய மத சடங்குகளின்படி அடக்கம் செய்வதற்கு முன் முகத்தை பார்த்தபோது அது பெண்ணுக்கு பதிலாக ஆணின் சடலம் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து உறவினர்கள் அந்த ஆணின் சடலத்தை மீண்டும் மொன்றாகிளை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று ஒப்படைத்தார்கள். இறுதியில் உயிரிழந்த மூதாட்டியின் சரியான ஜனாசா கண்டறியப்பட்டு அன்றைய தினமே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலையின் நிர்வாக பிரிவிடம் கேட்டபோது சடலங்களை அடையாளம் கண்டு பொறுப்பேற்றுக் கொள்வது உறவினர்களின் பொறுப்பு என்று பதிலளித்துள்ளார்கள். இந்த 12 தேதி இடம்பெற்ற இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடும் பழக்கம் கொண்ட ஜோதி ஒருவருக்கு முகநூல் வழியாக சீன இளைஞன் ஒருவனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையிலான இந்த ஆன்லைன் நட்பு குறுகிய காலத்திலே நெருக்கமான காதலாக மாறியது. தன்னை காதலிப்பதாக கூறிய அந்த சீன இளைஞன் தான் விரைவில் இலங்கைக்கு வந்து திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறி ஆசை வார்த்தை காட்டியுள்ளான். அதன்பின் தான் இலங்கைக்கு வரும்போது உனக்காக விலையுயர்ந்த பரிசுப் பொருட்களை கொண்டு வருவதாகவும் அதன் மதிப்பு சுமார் 25 லட்சம் ரூபாய் என்று கூறி அந்த பொருட்களை பெட்டியொன்றில் அடைத்து அதில் தனது பெயர் மற்றும் ஜோதியின் முகவரியை எழுதி வைத்திருக்கும் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அனுப்பியிருக்கிறார். இதனை முழுமையாக நம்பிய அந்த யுவதி அவர் மீது மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாள். அந்த சீன இளைஞன் தான் இலங்கைக்கு வருவதற்கான விசா மற்றும் விமான டிக்கெட் நகல்களையும் அவளுக்கு அனுப்பி தான் வருவதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். திடீரென்று அந்த இளைஞன் நான் கொண்டுவரும் பரிசுப் பொருட்கள் அடங்கிய பெட்டியை விமானியத்தில் பெற்றுக்கொள்ள சுங்க தீர்வை கட்டணமாக இலங்கை ரூபாவில் 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. என்னால் சீனாவில் இருந்து இதை செலுத்த முடியாது. எனவே நான் அனுப்பும் வங்கி கணக்குக்கு இந்த பணத்தை அனுப்பு என்று கேட்டுள்ளான். பரிசுப் பொருட்களின் மதிப்பு 25 லட்சம் என்பதால் 5 லட்சம் செலுத்துவதில் தவறு இல்லை என்று நினைத்த அந்த யுவதியும் அவளது பெற்றோரும் அந்த பணத்தை கொடுத்ததால் அவர் வந்தவுடன் அமெரிக்க டாலர்களாக பெற்றுக் கொள்ளலாம் என்ற பேராசையில் தன்னிடமிருந்த பணத்தையும் நகைகளையும் அடகு வைத்தும் அந்த வங்கிக் கணக்குக்கு 5 லட்சம் ரூபாவை அனுப்பியுள்ளார்கள். பணத்தை அனுப்பியதிலிருந்து அந்த சீன இளைஞனின் முகநூல் கணக்கு முடக்கப்பட்டிருந்ததோடு அவனது தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த யுவதிக்கும் அவளது பெற்றோருக்கும் கடும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தற்போது அவர்கள் பெரும் மன உளைச்சலில் ஆழ்ந்திருக்கின்ற நிலையில் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சமூக வலைதளங்களில் தெரியாத நபர்களுடன் பழகும் போது மிகவும் கவனமாக இருங்கள். குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து பரிசுப் பொருட்கள் அல்லது பணம் அனுப்புவதாக கூறி சுங்க கட்டணம் அல்லது வேறு காரணங்களுக்காக பணம் கேட்கும் நபர்களிடம் எந்த காரணத்துக்காகவும் பணத்தை வழங்காதீர்கள். இதுபோன்ற மோசடிகள் தற்போது அதிகரித்துள்ளது என்ற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 12வது தேசிய மாநாடு வவுனியா மாவட்டத்தில் உள்ள போர்ஸ் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இன்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாட்டில் 8 மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள், தலைமை குழு உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகளின் தேர்வு இடம்பெற்றிருக்கிறது. இந்த தேர்வுகளில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவராக மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவு செய்யப்பட்டார். கட்சியின் உபதலைவராக குருசுவாமி சுரேந்திரன் தெரிவு செய்யப்பட்டார். செயலாளர் நாயகமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவு செய்யப்பட்டார். கட்சியின் நிதி செயலாளராக கமல விஜித்தன், தேசிய அமைப்பாளராக செந்தில்நாதன் மயூரன், நிர்வாக செயலாளராக பரமலிங்கம் நித்யானந்தன், இளைஞரணி செயலாளராக தியாகராஜா பிரபாகரன் ஆகியோரும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார்கள். இந்த மாநாட்டில் செயலாளர் அறிக்கை, நிதி செயலாளர் அறிக்கை மற்றும் தலைவர் உரையுடன் உபதலைவரால் கட்சியின் மாநாட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 24வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் முன்னிலையில் நடைபெற்றது. அகழ்வின் போது இன்றுடன் 355 மனித எலும்பு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளன. அவற்றில் 341 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்படுகின்றன. இன்றைய தினம் 7 எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 2 எலும்பு கூடுகள் வெளிப்பட்டதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். இவற்றில் 4 எலும்புகள் சிறுவர்களுடையதென்றும், 2 வளர்ந்தவர்களுடையதென்றும், 1 குழந்தையினதென்று கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் அகழ்வு பணி மேலும் விஸ்தரிக்கப்படுகிறது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புணர்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றார்கள். இதற்கிடையில் செம்மணி மனித புதகுழியில் இதுவரை 353 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஜூலை மாத முற்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் செம்மணி மனித புதகுழியை சென்று பார்வையிட இருக்கிறார்கள். செம்மணி மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வின் 23வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்தினம் நடைபெற்றன. இதன்போது 12 மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டதோடு அவற்றில் 7 எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அதன்படி இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 353 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு இவ்வாறானதொரு பின்னணியில் கொழும்பில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிகள் எதிர்வரும் ஜூலை மாத முற்பகுதியில் நீதிமன்ற அனுமதியுடன் செம்மணி மனித புதகுழி அகழ்வு பணிகளை சென்று பார்வையிடுவதற்கு திட்டமிட்டு வருகிறார்கள். அதேவேளை நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா இந்த வாரம் அல்லது எதிர்வரும் வாரம் செம்மணி மனித புதகுழிவை பார்வையிட செல்வார்கள் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலம் அறிய முடிகிறது. பாடசாலை மாணவி கிரிசாந்தி குமாரசுவாமியின் படுகொலையுடன் தனது கணவரான சோமரண்ண ராஜபக்சாவுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பது பற்றி இதற்கு முன்னர் அனுப்பி வைத்த கடிதம் மூலம் உங்களுக்கு அறிய தந்து சுமார் ஒரு வருடம் கடந்துவிட்டது. எனது கணவர் செம்மணி படுகொலையை வெளிப்படுத்திய ஒரு சாட்சியாளர் மாத்திரமே. எனவே இதுகுறித்து உங்களது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எனக்கு அறிய தாருங்கள் என்று வலியுறுத்தி மரண தண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரண்ண ராஜபக்சாவின் மனைவி ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவுக்கு மீண்டும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். பாடசாலை மாணவி கிரிசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் லான்ஸ் கோப்ரல் சோமரண்ண ராஜபக்ச அந்த படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இந்த விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான எஸ்சி விஜய விக்ரம கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். அதனை அடுத்து இது பற்றிய மேலதிக விவரங்களை கேட்டறியும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சோமரண்ண ராஜபக்சாவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் 2ஆம் கட்டமாக கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி சோமரண்ண ராஜபக்சாவை சந்தித்தார்கள். அந்த சந்திப்பினது ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவுக்கான கடிதம் ஒன்றை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் கையளித்த சோமரட்ன ராஜபக்ச செம்மணி மனித புதகுழி மற்றும் 1996 காலப்பகுதியில் ராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மீறல்கள் தொடர்பில் தான் ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்த கடிதத்தினூடாகவும் அதன் பின்னரும் பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவை குறித்து தற்போது வரை எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இந்த விடயம் தொடர்பில் சுயாதீன குழு ஒன்றை நியமித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது சோமரட்ன ராஜபக்சாவின் மனைவி எஸ் சி விஜயவிக்ரமனால் June 4 இடப்பட்டு ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசநாயக்காவுக்கு மீண்டும் மற்றொரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் கிருஷாந்தி குமாரசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் எனது கணவர் உட்பட 5 ராணுவ வீரர்களுக்கு 1998 கொழும்பு மேல்நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த குற்றத்துடன் எனது கணவரான சோமரண்ண ராஜபக்சாவுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பது பற்றி இதற்கு முன்னர் அனுப்பி வைத்த விரிவான கடிதத்தின் மூலம் உங்களுக்கு அறிய தந்து சுமார் ஒரு வருடம் கடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் உளவுத்துறை அதிகாரி சுரேஷ் அலைக்கு தற்போது படுக்கையில் உட்கார்ந்திருக்க கூட சக்தி இல்லை. அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. தொற்று நோயும் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சுமார் 8 அவர் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை என்று அவரது மனைவி விசனம் வெளியிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் சிலையை அவரது மனைவியும் மகனும் பார்வையிட்ட பின்னர் சிலையின் மனைவி ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். சுரேஷின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளது. முன்னர் படுக்கையில் உட்கார்ந்தபடி என்றாலும் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் தற்போது படுக்கையில் உட்கார்ந்திருக்க கூட அவருக்கு சக்தி இல்லை. அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. தொற்று நோயும் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அவரது 2 கைகளும் வீங்கிவிட்டது. தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சைகள் காரணமாக உடல் மிகவும் பலவீனம் அடைந்து விட்டது. பேசுவதற்கு கூட பெரும் முயற்சி எடுக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. வார்த்தைகளை உச்சரிப்பதற்கே அவர் சிரமப்படுகிறார். நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருவதாகவே தெரிகிறது. இருந்தாலும் மருத்துவர்கள் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். இங்கு பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களும் அவரை கருணையுடனும் அக்கறையுடனும் கவனித்து வருகிறார்கள். அவரை காப்பாற்றுவதற்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரின் தற்போதைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமானதாகவே இருக்கிறது. இன்று வரை சுமார் 8 அவர் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை. எந்தவித உணவையும் உட்கொள்ளவில்லை. தற்போதும் அவர் அதனை தொடர்ந்து மறுத்து வருகிறார். இந்த நிலைமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். சுரேஷ் உயிரிழக்கும் வரை காத்திருந்து பார்ப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சுரேஷின் உயிரை காப்பாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். தற்போதைக்கு மருத்துவர்கள் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருகிறார்கள். ஆனாலும் சுரேஷின் உடலை மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறது என்பதை என்னால் கூற முடியும் என்று அவரது மனைவி குறிப்பிட்டிருக்கிறார். நாமல் ராஜபக்ச தனது சிங்கள இனத்தின் மீது பற்று கொண்டுள்ளார். ஆகவே அவர் ஏனைய இனங்களையும் ஆதரிப்பார். 2029 நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அவருடன் பேசி நாங்கள் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண்போம். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த அரசாங்கத்துக்கு நிதியளிக்க கூடாது. நாமல் ராஜபக்சாவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவிக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவை கௌரவிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஜித அபயகுணவர்த்தன ஏற்பாடு செய்த நிகழ்வு களத்துறையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உரையாற்றினார். அரசியலுக்கு நான் விரும்பி வரவில்லை. மக்களால் பலவந்தமான முறையில் அரசியலுக்கு தள்ளப்பட்டேன். கடந்த 1.5 காலமாக பல சவால்களுடன் அரசியலில் ஈடுபடுவதாக அர்ஜுனா குறிப்பிட்டார். எனது தந்தை பயங்கரவாதி என்று ஒரு தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் எனது தந்தை போலீசில் 3 பதவி நிலையில் இருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டுக்காக அளப்பரிய சேவையாற்றியுள்ளார். சிங்கள மக்கள் தமது தலைவராக மஹிந்த ராஜபக்சாவையே இன்றும் பார்க்கிறார்கள். இந்த நாட்டின் ஜனாதிபதியாக நானும் அவரைத்தான் பார்க்கிறேன். பல வாக்குறுதிகளை குறிப்பிட்டுக் கொண்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்று வரை எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த அரசாங்கத்துக்கு நிதி அளித்தார்கள், ஆனால் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இனியும் ஏமாறப் போவதில்லை. போலியான வாக்குறுதிகளை வழங்கியே ஜனாதிபதி நாட்டு மக்களை ஏமாற்றினார். நாட்டு மக்களுக்கு உண்மையை கூற வேண்டும். முதலில் தனது மனைவி யார் என்பதையும் ஜனாதிபதி குறிப்பிட வேண்டும். தனது இனத்தை ஆதரிக்கும் ஒருவர்தான் பிறிதொரு இனத்தை ஆதரிப்பார். ஜனாதிபதி உட்பட இந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் தனது இனத்தின் மீது பற்றில்லாதவர்கள். இவர்கள் எவ்வாறு பிறிதொரு இனத்தை ஆதரிப்பார்கள்? நாமல் ராஜபக்ச தனது சிங்கள இனத்தின் மீது பற்று கொண்டுள்ளார். ஆகவே அவர் ஏனைய இனங்களையும் ஆதரிப்பார். 2029 நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அவருடன் பேசி நாங்கள் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண்போம். ஆகவே நாம் நாமல் ராஜபக்சாவை ஆதரிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறிப்பிடுகிறார். உள்நாட்டு போர் முடிவடைந்து 17 மேலாகியும் தங்களது சொந்த காணிகள் 36 மேலாக விடுவிக்கப்படாததை கண்டித்து மயிலட்டி மக்கள் நாளை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருக்கிறார்கள். பல தசாப்தங்களாக 36 மக்கள் ராணுவத்திடம் நிலத்தினை பறிகொடுத்துவிட்டு உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களாகவும் வெளிநாட்டில் அகதிகளாகவும் வாழ முடியாத நிர்பந்தங்களுக்கு உள்ளாகியுள்ளார்கள். அவர்களுக்கு போர் முடிவடைந்து 17 போதும் மீள்குடியேற்ற உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை. இவ்வாறெனில் எப்படி அதனை ஏற்றுக்கொள்வது? வலிகாமம் கிழக்கு பிரேஸ் சபை தவிசாளர் தியாராஜா நிரோஷ் இந்த கேள்வியை எழுப்புகிறார். வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்றத்தினை வலியுறுத்தி யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக நாளை 36 நிறைவை மக்களால் நடாத்தப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்துக்கு நாம் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். அடிப்படையில் போராட்டம் நடாத்த மக்கள் அடிப்படை உரிமைகளை இழந்தவர்களாக சொல்லனா துன்பங்களை அனுபவித்து முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் அவல வாழ்வு வாழ்கிறார்கள். மக்களின் வளமான நிலங்கள் ராணுவத்தினரின் உல்லாச விடுதிகளாகவும் முகாம்களாகவும் உள்ளன. அவை கடந்த கால அரசாங்கங்களின் காலத்தில் இடம்பெற்றதென இன்றைய அரசாங்கம் கூறி தப்பிவிட முடியாது. மக்களின் நிலம் மக்களுக்கே சொந்தமானது என்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் கட்டாயமாக தமது நிலங்களை தமக்கு விடுவிக்கும் என காத்திருந்த மக்கள் இப்போது வாராவாரம் வெள்ளிக்கிழமையில் வீதியில் போராடுகிறார்கள். அரசாங்கம் பதவியேற்று 1 கடந்த நிலையில் மக்கள் நம்பிக்கை இழந்து போராடுகிறார்கள். தமிழ் மக்களின் வளமாநிலங்கள் ராணுவ அதிகாரத்தின் வாயிலாக ஆட்சிப்படுத்தப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். இப்போதும் 3000 மேற்பட்ட பல கிராம சேவையாளர் பிரிவுகள் ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ளன. இவற்றில் ராணுவம் வருமானம் ஈட்டுகிறது. பொதுமக்கள் வாழ்விடம் அலைகின்றார்கள். இந்த நிலையில் மக்களின் போராட்டத்தில் முழுமையான நியாயம் உள்ளது. நாம் இந்த நியாயபூர்வமான போராட்டத்துக்கு எமது முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என்று வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாராஜா நிரோஸ் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் தற்போதைய பிரதான பிரச்சனையாக பொருளாதார நெருக்கடி உருவெடுத்திருக்கும் நிலையில் அதனை மூடி மறைப்பதற்காக அரசாங்கமும் ராஜபக்ச தரப்பினரும் இணைந்து அரங்கேற்றும் ஒரு கூட்டு நாடகமாகவே சுரேசலை விவகாரத்தை தான் பார்ப்பதாக திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் நேற்று விடுத்த ஊடக அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலானது இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கிடப்பட்ட அடித்தளம், அரசியல் லாபத்துக்காக நடத்தப்பட்டதாக பல்வேறு விசாரணைகளின் மூலம் தெரியவரும் இந்த பயங்கரவாத தாக்குதலால் முதலாவதாக பயனடைந்தவர்கள் ராஜபக்சாக்களும் பொதுஜன பேரவினரும் ஆவார்கள். அதன் பின்னரான சூழலில் இந்த விடயத்தை மையப்படுத்தி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தியினர். இந்த தாக்குதலால் நாம் 3 பெரும் சவால்களை சந்தித்தோம். முதலாவதாக அரசியல் சதித்திட்டங்களால் அரங்கேற்றப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதலில் பல அப்பாவி உயிர்கள் பறிகொடுக்கப்பட்டது. 2வதாக முஸ்லிம் சமூகமாகிய நாம் பல்வேறு சவால்களுக்கும் அபாண்டமான பழி சுமத்தல்களுக்கும் முகம் கொடுக்க நேரிட்டது. 3வதாக இந்த தாக்குதலை கருவியாக்கி எங்களது ஆட்சி கவிழ்க்கப்பட்டு நாம் தொடர் தோல்விகளை சந்திக்க நேரிட்டது. இந்த தாக்குதலினால் எம்மீது பழி சுமத்தப்பட்டாலும் உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இன்று நாட்டின் பொருளாதார பிரச்சினை தலைதூக்கியிருக்கும் சூழலில் அதனை மூடி மறைப்பதற்காகவே இந்த அரசாங்கம் சுரேசலை விவகாரத்தை ஒரு பிரதான கதாநாயகனாக்கி அரசியலில் லாபமடைந்து வருகிறது. பொதுஜன பெரமுனவும் அவர்களது சகாக்களும் மீண்டும் இனவாதத்தை தூண்டி இந்த விவகாரத்தை வைத்து மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சியில் இறங்கிவிட்டார்கள். உண்மையில் தற்போது நாட்டில் உள்ள பொருளாதார பிரச்சனையை திசை திருப்புவதற்காக இருதரப்பும் இணைந்து ஒரு நாடகத்தை நடத்துகின்றார்கள். இதனால் நாடு பொருளாதார ரீதியில் அதல பாதாளத்துக்கு செல்லும் வரை இந்த இருதரப்பும் இத்தகைய தொடர் நாடகங்களை அரங்கேற்றவே போகிறார்கள். இந்த விடயத்தை நாம் இருவேறு நிலைப்பாடுகளிலிருந்து அவதானிக்கிறோம். எமக்கு நாட்டின் பொருளாதார மீட்சியும் அவசியம், அதேபோல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதியும் வேண்டும். இதுவே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எனவே அரசியல் நாடகங்களை ஓரங்கட்டி வைத்துவிட்டு உண்மையான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் பொருளாதார மீட்சியை அடைவதற்கும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று தான் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு தலைமை தாங்கும் அதிகாரிகளான சானி அபயசிகர மற்றும் ரவி செனவரட்ன ஆகியோர் புதிதாக வந்தவர்கள் அல்ல. விவரதங்கள் நிகழ்ந்த காலத்திலே பொறுப்புகளில் இருந்தவர்கள். ஆகவே அன்று அவர்களையும் பணியாற்ற விடாமல் தடுத்த மர்ம கை எது என்று கண்டறியப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் வலியுறுத்துகிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் மேயர் ஜெனரல் சுரேசலை மீது முன்னெடுக்கப்படும் விசாரணை மிகவும் சரியானது. சுரேசலை உள்ளிட்ட அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருந்த மர்ம கை அம்பலப்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கத்தின் இந்த முயற்சிக்கு அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் வலியுறுத்துகிறார். யார் என்ன கூறினாலும் நீண்ட காலமாக நான் நன்கு அறிந்த அரச அதிகாரியான சுரேசலை என்பவர் நாட்டுக்கும் மக்களுக்கும் மற்றும் தான் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட அரசியலமைப்புக்கு இணங்க செயலாற்றிய மிகவும் திறமையான நேர்மையான ஒரு அதிகாரி என்று எல்லே குணவங்ச தேரர் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். யார் என்ன சொன்னாலும் நீண்ட காலமாக தனது பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றிய நான் நன்கு அறிந்த ஒருவர்தான் இந்த சுரேசலே. அவர் மிகவும் திறமையான நேர்மையான ஒரு அதிகாரி. அவரை பற்றி இறுதி தீர்ப்பு வழங்க என்னால் முடியாது. ஆனால் அவர் ஒருபோதும் தவறிழைப்பார் என்று நான் நினைக்கவில்லை. அவர் அரசாங்கத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் மற்றும் தான் சத்தியப்பிரமாணம் செய்த அரசியல் அமைப்புக்கு இணங்கவே கடமையாற்றியிருக்கிறார் என்பதை நான் தெளிவாக அறிவேன். ஏனென்றால் அவருடன் இருந்த ஏனைய குழுவினரையும் உயர்மட்ட அதிகாரிகளையும் யுத்த காலத்தில் நாங்கள் அவர்களுடன் மிக நெருக்கமாக பழகியிருந்தோம். எனவே இவை குறித்து இன்னமும் நடுநிலையாகவும் புத்திசாலித்தனமாகவும் சிந்திக்குமாறு நான் அனைவரிடமும் கேட்டுக் கொள்கிறேன். அனைத்து தரப்பிலிருந்தும் குழப்பங்களையோ மோதல்களையோ

ஏதொரு தவறுக்காகவும் சிறைச்சாலையில் வதைப்படும் வேலை என்று சிலர் நினைக்க தொடங்குவார்கள். எனவே தயவு செய்து இவ்வாறான சம்பவங்கள் குறித்தும் யாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டாம். நாம் இவற்றை மிகவும் நடுநிலையாக பார்க்கும் தரப்பினர். அதனால் தான் இந்த அரசாங்கம் இன்னமும் நடுநிலையாக பேச்சுவார்த்தையை நடத்தி காரியங்களை கையாள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து ஆதாரங்களாக இருப்பவர்கள் கூறுபவர்கள் வெறுமனே ஊடகங்களுக்கு கருத்துக்களை வழங்கி பகிரங்க குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை விடுத்து தங்களது சான்றுகளை நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். மதுகம மற்றும் அகலவத்தை பகுதிகளில் ஐரோட் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட வீதி அபிவிருத்தி திட்டங்களை நேற்று திறந்து வைத்த பின்னர் ஊடகவியலாளர்களிடம் அவர் பேசினார். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேசலை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் தங்களின் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டபூர்வ வழிகளின் மூலம் நீதியை முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அவர்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் அவற்றை நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்க வேண்டும். உண்மைகள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதற்கான காரணங்களை நீதிமன்றமே விளக்கும். சுரேசலைக்கு நீதி கோரி தொடர் உண்ணாவிரதமாக ஆரம்பிக்கப்பட்ட தற்போதைய போராட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்த இயக்கம் உண்மைகளின் அடிப்படையில் அமையாததால் தற்போது சிதறடிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தாங்கள் கூறுவது பொய் என்பது அவர்களுக்கே தெரியும். அதனால் தான் அவர்களால் இந்த இயக்கத்தை ஒரே மாதிரியாக தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாமல் தற்போது பொதுமக்களின் ஆதரவை திரட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்தான விசாரணைகள் முறையாக முன்னோக்கி நகர்ந்து வருவதாகவும் இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் உட்பட பொறுப்பானர்களை அடையாளம் காணும் பணிகளை அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல்வாதிகளான விமல் வீரவன்ச, உதய கம்பன் பில மற்றும் திலித் ஜேவர உள்ளிட்ட ஒரு சிறிய குழுவினர் தற்போதைய விசாரணை செயல்முறையின் போது சுரேசலைக்கு நீதி கோருவதாக கூறி பிரச்சாரம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். நீதிமன்ற செயல்களுக்கு இடையூறு விளைவித்த பல நபர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் ஏற்கனவே நீதிமன்ற அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை மற்றும் தகவல்கள் குறித்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கைகளுக்கு நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டியிருக்கும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவினால் உகாண்டாவில் பதுக்கி வைத்ததாக கூறப்பட்ட நிதிகளை மீட்டெடுத்து நாட்டை வளப்படுத்துவோம் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்தது. ஆனால் இன்று அவ்வாறான எந்த மாற்றமும் இடம்பெறவில்லை என்று மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே தெரிவித்திருக்கிறார். கொழும்பு மகரகம நகரின் மக்கள் போராட்ட முன்னணியின் ஏற்பாட்டில் வாழ்க்கை சுமையை தாங்க முடியவில்லை, அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை உடனடியாக குறைக்க வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைத்து நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அதனை குறிப்பிட்டார். புதிய அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் பழைய சட்டத்தை விட பல மடங்கு ஆபத்தானது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களை முட்டாள்கள் ஆக்கக்கூடாது, சீட்டை மாற்றுவது போல் ஆள் மாறக்கூடாது என்று அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த புதிய சட்டவரவில் ஒழித்திருக்கும் பாரதூரமான ஆபத்துக்கள் குறித்தும் விவரித்திருக்கிறார். 2009 யுத்தம் நிறைவடைந்ததற்கு பின்னர் இலங்கையில் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் சர்வதேசத்துக்கும் உள்நாட்டு மக்களுக்கும் வழங்கிய பிரதான வாக்குறுதி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்பதாகும். ஆனால் நடைமுறையில் ஒரு அரசு அந்த சட்டத்தை நீக்குவதாக கூறிவிட்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்தது, மற்றொரு அரசு கவுண்டர் டெரரிசம் ஆக்டை பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டுவர முயன்றது. தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சரும் இப்படியான கடுமையான சட்டங்களை வைத்துக் கொண்டு தங்களுக்கு ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று அண்மையில் அறிவித்திருந்தார். அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தாலும் இதன் பின்னணியில் அதைவிட பாரதூரமான சதியொன்று அரங்கேறி வருவதாக சட்டத்தரணி தவராசா சுட்டிக்காட்டுகிறார்.
பயங்கரவாத தடை சட்டம் வெறும் 25 முதல் 28 பக்கங்களை மட்டுமே கொண்டிருந்த நிலையில் இந்த புதிய வரைவு 105 பக்கங்களை கொண்டு பல கடுமையான அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. பழைய சட்டத்தின் பிரதான பிரிவான 1979 48வது இலக்க சட்டத்தை அடிப்படையாக வைத்தவை இந்த புதிய வரைவும் எழுதப்பட்டுள்ளது. 2022 பன்னிரண்டாம் இலக்க

0: இயக்க திருத்த சட்டத்தின்படி ஒருவரது தடுப்பு காவல் காலம் 18 மாதங்களிலிருந்து ஒரு வருடமாக குறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய பிஎஸ்டி சட்டத்தின் 28வது பிரிவின் கீழ் சந்தனபர் ஒருவரை ஒரு வருடம் தடுப்பு காவலிலும் மேலும் ஒரு வருடம் சிறையிலும் என்று மொத்தம் 2 வருடங்கள் தடுத்து வைத்திருக்க முடியும். இந்த சட்டவரவின் 39வது பிரிவின்படி ஒருவருக்கு எதிராக சாட்சியம் இருப்பதாக காவல்துறையினர் சட்டமா அதிபருக்கு அறிக்கையை அனுப்பி மேல்நீதிமன்றத்தினால் உத்தரவை பெற்றால் விசாரணை முடியும் வரை கைது செய்த நாளிலிருந்து இறுதி வரை கால வரையறையின்றி சந்தனபரை தடுத்து வைக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பழைய சட்டத்தின் கீழ் பயங்கரவாத செயல் குறித்து தகவல் வழங்க தவறினால் அதிகபட்சமாக 7 வருட சிறை தண்டனை மட்டுமே விதிக்கப்பட்டது. ஆனால் புதிய சட்டவரவின்படி தகவல் வழங்க தவறினால் 7 வருட சிறை தண்டனையுடன் சேர்த்து 70,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படலாம். ஒருவேளை தெரியாமல் தவறான தகவல் வழங்கப்பட்டால் 2 வருட சிறையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இன்னும் 2,000 பேர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்க நிலை ஏற்பட்டிருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அனைத்தையும் விட விசித்திரமான அம்சம் என்னவென்றால் வன்முறையற்ற சாத்வீக பொது போராட்டங்கள் மற்றும் சிவில் சமூக செயல்பாடுகளை கூட பயங்கரவாதத்தின் கீழ் முடக்கும் ஆபத்தான பிரிவுகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தவராசா கபலை வெளியிட்டிருக்கிறார். இதன்படி போராட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில் பேஸ்புக்கில் பதிவிடல் மற்றும் சுவரொட்டிகளை ஒட்டுதல் என்பனவும் இந்த சட்டத்தின் கீழ் குற்றங்களாக கருதப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த குற்றத்துக்காக 20 ஆண்டுகள் வரையான சிறை தண்டனையை வழங்குவதற்கும் சட்டத்தில் இடமளிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக வழங்கிய வாக்குறுதி உண்மையானதாக இருக்க வேண்டுமாயின் அதற்கு பதிலாக அதைவிடவும் படு கடுமையான இந்த சட்டவரவை எந்தொரு சந்தர்ப்பத்திலும் கொண்டுவர மாட்டோம் என்று உறுதியான வாக்குறுதியையும் அரசாங்கத்திடமிருந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் தற்போதைய பிரதான தனது கோரிக்கை என்று ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா குறிப்பிடுகிறார். டொலர் நெருக்கடி, வரிச்சுமை மற்றும் நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் உள்ளிட்ட நாட்டின் தற்போதைய கடுமையான சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடிகள் குறித்து ஒன்றிணைந்து கூட்டு எதிர்கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் மல்வத்து பீடத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த கூட்டு எதிர்கட்சியை பிரதிபலித்து பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், விஜயதாச ராஜபக்ச, வஜிர அபயவர்த்தன, சம்பிக்க ரணவக்க, பிரம்நாத் சி தொலைவத்த, சாகல ரட்நாயக்கா, சுயீஸ்வர பண்டாரா மற்றும் அனுராதா ஏரத்ன உள்ளிட்ட பலர் நேற்று மல்வத்து பீடத்துக்கு விஜயம் செய்திருந்தார்கள். இதன்போது இந்த விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதன்போது மல்வத்து விகாரையின் மாநாயக்க திப்பட்டுவா ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல பிரதான தேரரை நேரில் சந்தித்த எதிர்கட்சி தலைவர்கள் அவரிடம் ஆசி பெற்றுக் கொண்டதோடு நாட்டின் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலை குறித்து விரிவாக கலந்துரையாடியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள 5 பிரதான நெருக்கடிகள் குறித்து மாநாயக்க தேரரின் அவதானத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் கொண்டு சென்றார்கள். முதலாவதாக இலங்கையை உலுக்கி வரும் கடுமையான டொலர் நெருக்கடி மற்றும் அதன் விளைவாக உள்நாட்டு பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய பின்னடைவுகள் குறித்து விவரிக்கப்பட்டிருந்தது. மேலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் துண்டு விழும் தொகையை ஈடு செய்வதற்காக தற்போதைய அரசாங்கத்தினால் சாதாரண பொதுமக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அதித வரிச்சுமையினால் மக்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார போராட்டங்கள் குறித்தும் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. ஜனநாயகத்தின் பிரதான காவல் தெய்வமாக விளங்கும் நீதிமன்ற கட்டமைப்பின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பதன் அவசியம் குறித்தும் தற்போதைய சட்டத்துறையில் தோற்றம் பெற்றுள்ள பல்வேறு சவால்கள் மற்றும் முரண்பாடுகள் குறித்தும் தேரரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவால் முற்றாக சேதமடைந்துள்ள பொது போக்குவரத்து வீதிகள் இதுவரை முறையான வகையில் விரைவாக புனரமைக்கப்படாததால் அன்றாட நடமாட்டங்களுக்கு பொதுமக்கள் அனுபவித்து வரும் கடுமையான இன்னல்கள் குறித்தும் தலைவர்கள் விளக்கம் அளித்தார்கள். அத்தோடு இலங்கையின் பாரம்பரிய பௌத்த மத விழுமியங்களுக்கு பௌத்த சாசனத்துக்கும் எதிராக வெவ்வேறு தரப்புகளிலிருந்து எழும் தேவையற்ற தாக்கங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் குறித்தும் மாநாயக்க தேரரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த விரிவான கலந்துரையாடலை தொடர்ந்து நாட்டை மீண்டும் சரியான பொருளாதாரம் மற்றும் சமூக பாதைக்கு கொண்டு செல்வதற்கும் ஆட்சியாளர்களின் தன்னிச்சையான போக்கினால் மக்கள் எதிர்கொண்டுள்ள கடுமையான துயரங்களிலிருந்து அவர்களை உடனடியாக மீட்டெடுப்பதற்கும் எதிர்கட்சியாக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மல்வித்து பீடத்தின் மாநாயக்க தேரர் தனது ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் அவர்களுக்கு வழங்கியுள்ளார். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் எரிபொருள் மானியங்கள் இந்த மாதத்துடன் நிறைவுக்கு வர உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு அறிவித்துள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழுவில் முன்னிலையாகிய இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் அதிகாரிகள் இதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்சடி சில்வா எரிபொருள் இறக்குமதி, கையிருப்பு மற்றும் எதிர்கால எரிபொருள் விலை நிர்ணயம் குறித்து கேள்வி எழுப்பிய போது எரிபொருள் மானியத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முடிவடைந்ததால் இந்த மாதத்துடன் எரிபொருளுக்கான மானிய தொகை வழங்கல் நிறுத்தப்படும் என்று பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் அதிகாரிகள் குழுவின் முன்னிலையில் குறிப்பிட்டனர். எரிபொருள் விலைகளை அதிகரிப்பது தொடர்பாக இதுவரை எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். எரிபொருள் நுகர்வை குறைப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் இந்த சூழ்நிலையில் எரிபொருள் விலை திருத்தங்கள் போன்ற நடவடிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அண்மையில் அறிவித்திருந்தது நேர்கள் அறிந்ததே. அரசாங்கம் ஒரு லிட்டர் டீசலுக்கு சுமார் 100 ரூபாவை மானியமாக வழங்கி அதனை பொதுமக்களுக்கு 392 ரூபாவுக்கு விநியோகிப்பதால் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தொடர்ந்து நட்டத்தை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலைமை நீண்ட காலத்துக்கு நீடிக்க முடியாது என்று ஜனாதிபதி அன்றைய உரையில் குறிப்பிட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. திருவண்ணாமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவ குல மக்கள் குடிநீரின்றி தவிப்பதாக கவலை தெரிவிக்கிறார்கள். சுமார் 2004 ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்ட அந்த பகுதி மக்கள் தற்போது வரை நிரந்தர குடிநீரின்றியே வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். குச்சவெளி பிரதிசபை மூலமாக பவுசர் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் 2 மாதங்களாக அதுவும் இடர்நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த பகுதி சமூக அமைப்புகளின் பிரதிகள் தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து கடந்த வெள்ளிக்கிழமை அந்த பகுதி பள்ளி நிர்வாகம் கிராம அபிவிருத்தி சங்க பிரதிகள் கூட்டாக தெரிவிக்கையில், நாங்கள் குடிநீரின்றி தவிக்கிறோம், பாடசாலை செல்லும் பிள்ளைகள் பெண்கள் என்று பலரும் கஷ்டங்களை இதன் மூலம் எதிர்நோக்குகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டினார்கள். அந்த பகுதியில் சுமார் 350 குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சுத்தமான குடிநீரை பெறுவதும் மனித உரிமைகளில் ஒன்றாக உள்ளது. குச்சவெளி பிரதேசபை மூலமாக குடிநீர் விநியோகம் செய்வதற்கான நிதி விடுவிக்கப்பட்ட போதிலும் 2 மாதங்களாக குடிநீர் விநியோகம் இடம்பெறவில்லை. ஓரிரு வாரங்களுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்க்காவிட்டால் பிரதிசெயலகம் பிரதிசபையை முற்றுகையிடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் உள்ள நாவர்குடாவில் வீதியின் குறுக்கே அமைக்கப்பட்ட வடிகாலுக்குள் சிக்கிய நபரொருவர் தீயணைப்பு படையினரால் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது. நாவர்குடா காத்தாடும் பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள பிரதான வீதியை ஊடறுத்து செல்லும் வடிகாலுக்குள் நபரொருவர் மாலை 5:30 மணியளவில் இறங்கியுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வராததை கண்ட பொதுமக்கள் இதுகுறித்து போலீசாருக்கும் தீயணைப்பு பிரிவினருக்கும் அறிவித்தார்கள். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மட்டக்களப்பு மாநகரசபை தீயணைப்பு படையினரும் காத்தான்குடி போலீசாரும் வடிகாலுக்குள் சிக்கியவரை மீட்கும் பணிகளை முன்னெடுத்தார்கள். அங்கு கூடியிருந்த மக்களால் பெரும் பரபரப்பு நிலவிய சூழலில் தீயணைப்பு படையினர் சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு மத்தியில் 7:30 மணியளவில் அந்த நபரை பாதுகாப்பாக மீட்டார்கள். மீட்கப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் சிறையிலிருந்து அண்மையில் விடுதலையானவர் என்றும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. அத்துடன் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்திரகிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அந்திரகிரிய கொடகம வீதியின் பனாங்குட பகுதியில் பாதையை கடக்க முயன்ற நாய் மீது மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உயிரிழந்தார். நேற்று காலை அந்திரகிரியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளே விபத்துக்குள்ளாகியது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து காயமடைந்த ஓட்டுநர் சிகிச்சைக்காக கோமகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்து போனார். மாவத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரகதனிய பகுதியில் உள்ள காணியொன்றில் நேற்று மாலை பாலடைந்த கிணற்றிலிருந்து நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வெவிட பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புலோலி தெற்கு பகுதியில் வாசிக்கும் சிறுமன் ஒருவர் வெள்ளிக்கிழமை இரவு முதல் காணாமல் போயுள்ளதாக பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதனை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தார்கள். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது காணாமல் போன அந்த சிறுவனின் சடலம் அவரது வீட்டுக்கு அருகில் உள்ள கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த சிறுவன் புலோலி தெற்கு பகுதியைச் சேர்ந்த 6 வயதுடையவர் ஆவார். பமனுகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உஸ்வெட்ட கையாவ கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டிருப்பதோடு உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. தொலைபேசி பரிமாற்ற கோபுரங்களின் கேபிள்களை திருடிய சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தனவர்கள் இருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் ராகம போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். நேற்று ராகம போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதன் போது சந்தனவர்களிடமிருந்து 17 கிராம் 700 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொலைபேசி கோபுரங்களிலிருந்து சுமார் 9,22,750 ரூபாய் பெறுமதியான கேபிள்களை வெட்டி அவர்கள் திருடியது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. கொடுக்கவில மாகாந்திர பஸ்னகந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு அபாயம் காரணமாக அங்கு வசித்து வந்த 6 குடும்பங்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவதற்கு பிரதேச செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. புத்தளம் ஒக்பிட்டிய பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் 2 காட்டு யானைகள் உயிரிழந்திருப்பதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். கரும்பு தோட்டம் ஒன்றுக்கு சட்டவிரோதமான முறையில் இழுக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் மோதியதாலே இந்த யானைகள் 2 உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சுமார் 1 வயதுடைய குட்டி யானை ஒன்றும் 20 வயது மதிக்கத்தக்க மற்றொரு யானையுமே உயிரிழந்தன. இது தொடர்பில் சந்தனவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு உயிரிழந்த 2 காட்டு யானைகளிடம் பிரேத பரிசோதனைகள் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாட்டின் 2வது நாள் நிகழ்வானது நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் இடம்பெற்றது. நேற்று ஆரம்பமான இந்த மாநாட்டில் ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாணவர்களது கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. இசைத்துறையின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இந்த முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நடத்தப்படுகிறது. உலகின் மிக பிரசித்தி பெற்ற ஆடவர்களுக்கான உலக ஆணழகன் போட்டியின் ஒன்றான மேன் ஆஃப் த வேர்ல்ட் 2026 போட்டியில் இலங்கைய பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச அளவில் சாதனை படைத்த சஞ்சில கேஷான் நேற்று கட்நாயக்கா விமானத்தை சென்றடைந்தார். பிலிப்பைன்ஸ் மணிலா நகரில் கடந்த மே 28 முதல் ஜூன் 6 வரை நடைபெற்ற இந்த போட்டியில் உலக நாடுகளைச் சேர்ந்த 28 அழகர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த போட்டி தொடரில் இலங்கையின் சார்பில் 8 வருடங்களின் பின்னரே போட்டியாளர் ஒருவர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டித் தொடரில் சஞ்சில கேஷான் சர்வதேச அளவில் இலங்கைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பல விருதுகளையும் அங்கு வென்றிருக்கிறார். அதன்படி சிறந்த உத்தியோர்வ ஆடைக்கு வெள்ளிப்பதக்கமும் சிறந்த ஆளுமைக்கு வெண்கல பதக்கமும் வென்றுள்ளார். இந்த போட்டித் தொடரின் சிறந்த கடற்கரை ஆடை, சிறந்த உடல்வாகு புகைப்படங்களுக்கு பொருத்தமானவர், சிறந்த தேசிய ஆடை, உலகின் நவநாகரிகம் ஆகிய 5 பிரதான பிரிவுகளில் உலகின் சிறந்த 10 நபர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டு சஞ்சுல சாதனையை படைத்திருக்கிறார். தமவில்ல பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய சஞ்சுல தனது உடல்நலத்தின் மூலம் போட்டியில் பங்கேற்ற ஆப்பிரிக்க நாட்டு இளைஞர்களையும் மிஞ்சும் வகையில் தனித்துவமாக திகழ்ந்தார். குறிப்பாக அவர் மேடையில் வெளிப்படுத்திய கழுகுமார என்ற பாத்திரத்தின் மூலமான கலை வெளிப்பாடு நடுவர்களின் பலத்த பாராட்டையும் பெற்றிருக்கிறது. சஞ்சுல கிஷன் மற்றும் அவரது பயிற்சியாளரும் தேசிய பணிப்பாளருமான சமீர வீரசங்க ஆகியோர் நேற்றைய தினம் விமானம் மூலம் கட்நாயக்கா விமான நிலையத்தை சென்றடைந்தார்கள். இவர்களை வரவேற்பதற்காக அவர்களது உறவினர்களும் நண்பர்களும் விமான நிலையத்தில் கூடியிருந்தார்கள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக ஜூன் 15 அதாவது நாளை பரீட்சை முடிவுகளை வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருந்ததாக அந்த திணைக்கழகத்தின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் பரீட்சை பெறுபேறுகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அடுத்து 2 வாரங்களுக்குள் பெறுபேறுகளை வெளியிட எதிர்பார்த்ததாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்திருக்கிறது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையானது கடந்த பிப்ரவரி 17 தேதி முதல் 26 தேதி வரை நடைபெற்றதோடு இதற்காக 4,51,463 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தார்கள். இலங்கையின் அரச நிர்வாகத்துறையிலும் சிவில் சமூக பரப்பிலும் கொள்கை உறுதிப்பாட்டுடன் நீண்ட காலம் பணியாற்றியவரும் தமிழ் சமூகத்தை சர்வதேச தளங்களில் பிரதித்துவப்படுத்திய ஆளுமையாக திகழ்ந்த கலாநிதி தேவநேசன் நேசையா அவரது 91 வயதில் நேற்று முன்தினம் கொழும்பில் காலமானார். பேராசிரியர் குணசேகரம் நேசையாவின் புதல்வரான தேவநேசன் நேசையா கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறையில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த அவர் அமெரிக்காவின் ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர். 1959 ஆண்டு அந்த காலப்பகுதியில் நடைமுறையில் இருந்த சிலோன் சிவில் சேவையில் இணைந்து கொண்ட அவர் அந்த சேவை முடிவுறுத்தப்படுவதற்கு முன்னர் அந்த சேவையில் இணைந்து பணியாற்றிய இறுதி தலைமுறையை பிரதித்துவப்படுத்தியவர். அதைத் தொடர்ந்து நாட்டில் யுத்தம் இடம்பெற்ற 1981 1984 வரையான மிக கடினமான காலப்பகுதியில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராகவும் மாவட்ட செயலாளராகவும் கடமையாற்றியிருக்கிறார். அது மாத்திரமன்றி வெவ்வேறுபட்ட காலப்பகுதிகளில் போக்குவரத்து சுற்றுச்சூழல் மகளிர் விவகார அமைச்சுகளின் செயலாளராகவும் பணியாற்றியவர். அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் மாற்றுக் கொள்கைக்கான நிலையம் யாழ் பல்கலைக்கழக பேரவை உள்ளிட்ட கட்டமைப்புடன் இணைந்து ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக 1996-1997 ஆண்டு காலப்பகுதியில் செம்மணி மனித புதகுழி தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நிறுவப்பட்ட யாழ் பிராந்தியத்தில் காணாமல் போனோர் பற்றிய விசாரணை குழுவின் தலைவராகவும் தேவநேசன் நேசையா செயற்பட்டார். அவரது தலைமையிலான குழுவினரால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்ட அறிக்கை இன்றளவிலும் இந்த விவகாரம் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட மிக முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. அதேபோன்று தேவநேசன் நேசையாவின் அளப்பரிய சேவையை பாராட்டி 2017 ஆண்டு அவருக்கு அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் தேசமானிய விருது வழங்கப்பட்டது. இருந்தாலும் 2018 ஆண்டு ஏற்பட்ட அரசியலமைப்பு நெருக்கடியை அடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் ஜனநாயக விரோத செயற்பாட்டுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் தேவநேசன் நேசையா தனக்கு வழங்கப்பட்ட தேசமானிய விருதை ஜனாதிபதி செயலகத்துக்கு நேரில் சென்று மீள கையளித்து தனது கொள்கை உறுதிப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்தியவர் ஆவார். இத்தகைய நேர்மையையும் கொள்கை உறுதிப்பாட்டையும் கொண்ட ஆளுமையான தேவநேசன் நேசையா நேற்று முன்தினம் கொழும்பில் காலமானார். கொழும்பு காலிமுகத்திடலில் 5,000 பரதநாட்டிய கலைஞர்கள் ஒன்றிணைந்து 10,000 கால் சலங்கைகளின் ஒரே தாள ஒலியுடன் நிகழ்த்திய சங்கமம் 2026 பரதநாட்டிய கினஸ் உலக சாதனை நிகழ்வு இன்று வெற்றிகரமாக நிறைவுக்கு வந்துள்ளது.
1: இந்தியா இலங்கை பரதநாட்டிய கற்கை நிலையங்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பிரம்மாண்டமான பரதநாட்டிய நிகழ்வு கொழும்பு காளிமுகத்திடலில் இன்று காலை நடைபெற்றது. கலாசார உறவுகளையும் பரதநாட்டியத்தின் பாரம்பரிய பெருமையையும் உலகுக்கு பறைசாற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்த சாதனை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்தியாவில் நடைபெற்று அயலக தமிழர் மாநாட்டில் கலந்து கொண்ட பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் விடுத்த அழைப்பு ஏற்று இலங்கையில் இந்த சாதனை நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் 25 மாவட்டங்களைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றும் இந்தியா ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களும் இன்றைய நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர்.

0: பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதேச அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கடற்கரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தொழில் பிரதேச அமைச்சர் மஹிந்த ஜெயசிங், இலங்கைக்கான இந்திய உயிர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது 4988 பரதநாட்டிய கலைஞர்கள் ஒரே இடத்தில் கூடி நடனமாடி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதுடன் அதற்கான சான்றிதழும் கையளிக்கப்பட்டது.
1: And what you have achieved here is 4988. Congratulations. A new record has been made. I would like to
2: இன்று உலக அரங்கில் பேசப்படுகின்ற விடயமாக நிச்சயமாக இந்த பரதநாட்டிய உலக சாதனை நிகழும் என்பதிலே
3: இந்த கருத்தானது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்களது.
2: இந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. பொருளாதாரத்துறையிலே வளர்ச்சி பெற்று வரும் இலங்கைக்கு சுற்றுலாத்துறை மூலமாக அதிக வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கின்ற ஒரு துறையாக இன்று பல்வேறு நாட்டிலிருந்து சுற்றுலா பிரயாணிகள் வருகை அதிகரித்திருக்கிறது. எனவே இவ்வாறான நிகழ்வு மூலமாக எங்களுடைய பொருளாதாரத்திலே பாதிய வளர்ச்சியை காண்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அதேபோல் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு மிக நெருங்கிய உறவாக இருக்கிறது. பல்வேறுபட்ட உதவிகளை இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கி வருகிறது. எனவே அந்த உதவிகளை இங்கு பெருமையோடும் நன்றியுடனும் நான் மீண்டும் நினைவு கூறுகிறேன்.
4: It is because such large number of
5: இலங்கை இந்தியாவை சேர்ந்த பெருமளவானோர் ஒரு பாரம்பரிய மரபு, ஒரு வரலாறு, எமது கலாச்சாரம் மீது பேரார்வம் கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சியான விடயமாகும். பாரதத்தின் நாட்டிய சாஸ்திர காலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய இந்திய நடன வடிவங்களில் ஒன்றான பரதநாட்டியம் இலங்கையில் உலக சாதனை படைப்பது ஏன் என உலகெங்கிலும் உள்ள பலர் ஆச்சரியப்படலாம். இது எமது மரபு மற்றும் பகிரப்பட்ட பாரம்பரியத்தை நினைவூட்டுகிறது. பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் கலாசார பிணைப்பு இன்றும் உயிர்ப்புடன் இருக்கிறது. அதை காண்பது உண்மையில் மனதிற்கு மகிழ்ச்சியான ஒன்றாகும். நாம் எவ்வாறு வரலாற்றால் பிணைக்கப்பட்டுள்ளோம், எமது எதிர்காலம் எவ்வாறு ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளது என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இதனையும் தாண்டி இன்று நாம் நிற்கும் இந்த இடத்தின் மீது, இந்த நாட்டின் மீது சர்வதேச அளவில் ஒரு பெரும் ஆர்வம் ஏற்பட போகிறது என நான் நினைக்கின்றேன். மேலும் இது ஒரு மறைமுக வடிவில் இலங்கையை ஒரு சுற்றுலா தளமாக, ஒரு பொருளாதார தளமாக, ஒரு முதலீட்டு தளமாக மேம்படுத்துவதாகும். அந்த வகையில் நான் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன்.
4: I think I'm really delighted to that effect as well.
6: இன்னைக்கு நடந்த நிகழ்வுல உலகெல்லாம் உணர்ந்து சேக்கிழார் பெருமாள் அருளிய அந்த விருத்தமும் கணபதி கௌத்துவமும் நாட்டை ராகத்தில் இயற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சைவத்தில் பிரபந்தமும் வைணவத்தில் பிரபந்தமும் நான் வந்து கோரியோகிராஃப் பண்ணி இதை வந்து இன்னைக்கு நிகழ்த்தினது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்.
7: இது ஒரு புதுவிதமான அனுபவம் எங்களுக்கு. ஏண்டா ஒரே ஒரு படிய எல்லாருமா சேர்ந்து செய்யறது ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்தது. இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆனது எங்கள் மாணவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியது. அது எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த கலைக்கும் பெருமை சேர்க்கிற விஷயமா இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் இல்ல, ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கு.
6: நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். எனக்கு இது ஒரு அழகான ஒரு தருணம்.
3: தொடர்ந்து தமிழகத்தில் 2 மாத மீன்பிடி தடை காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் 61 நாட்களுக்கு மீன் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு இந்திய மத்திய அரசினால் தடை காலம் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. மீன்பிடி தடை காலம் இன்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்க வேண்டாம் என்று இலங்கை மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள்.
8: தமிழகத்தின் கிழக்கு கடற்பகுதியில் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரையில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டும் மீன் வளத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் மீன்பிடிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருடாந்தம் ஏப்ரல் மாதம் 15 முதல் ஜூன் மாதம் 14 வரையிலான 61 நாட்களுக்கு விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகளை கொண்டு கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 1500 மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. இன்று நள்ளிரவுடன் மீன்பிடி தடை காலம் நிறைவடைவதை முன்னிட்டு தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர்.
9: 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்றோடு முடியுது. மீனவர்கள் எல்லாம் வந்து கடலுக்கு போறதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தயார் நிலையில எல்லாருமே ஐசிடிஸ் எல்லாம் ஏற்றி கடலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து புதிதாக வந்திருக்கிற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தை இரு நாட்டு மீனவர்களும் பாதிக்காத வகையில இந்த பேச்சுவார்த்தையை ஏற்பாடு பண்றதுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா இந்த மீனவர்கள் வாழ்வுல வந்து ஒரு சுவிச்சமா இருக்கும்.
10: எங்களுடைய நோக்கம் அரசிட்ட ஒவ்வொரு நேரம் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, எங்களுக்கு இலங்கை மீனவர்கள் நாங்க தான், இந்திய மீனவர்கள் நாங்க தான், இருநாட்டு மீனவர் சுமூகமா மீன் பிடிக்கிறது தான் நாங்க வழிவகை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த அரசு எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. ஆனா இப்ப வந்திருக்க தமிழக அரசு எங்களுக்கு மீனவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து எங்க இருநாட்டு மீனவர்களையும் பரஸ்பரமா மீன் பிடிக்க வைப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.
8: தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதை தவிர்க்க வேண்டும் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் வலியுறுத்தியது.
11: இந்த தமிழ்நாட்டு மீனவர்களின் செயல்பாட்டினால் வடக்கு மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், அதே போன்று தமிழ்நாட்டினுடைய ஒரு மீன்பிடி அமைச்சராக ஒரு மீனவ சமூகத்தை பிரதிநிதிப்படுத்திய மீன்பிடி அமைச்சரால் மீனவ கிராமத்திலே இருந்து வருகை தந்திருக்கிறார் என்ற வகையிலும், அவர்கள் இருவருக்குமாக வடமாகாணத்தில் இருந்து 50,000 குடும்பங்களை பிரதிநிதிப்படுத்தி 2,00,000 மக்கள் சார்பாக நாங்கள் விடுவது யுத்தத்துக்கு பிற்பாடு எங்களுடைய சியோ ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இரட்டை இழுவை மடி தொழிலை பாவித்து எங்களுடைய கடல் வளத்தையும் கடல் பவள பாறைகளையும் அழிப்பதோடு எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழித்து எங்களுடைய தொழில் உபகரணங்களையும் அழித்து வடக்கு மீனவ சமூகம் மிகப்பெரிய பாதிப்பை யுத்தத்துக்கு பிற்பாடு இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் உழைத்து எங்களுடைய குடும்பத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு இருக்கின்ற சியோ ஸ்ரீலங்கா கடலில் இருக்கின்ற உரிமையை நீங்கள் தட்டி பறிக்காது, அதை அழிக்காது தடுக்கிறதுக்குரிய நடவடிக்கையை தமிழ்நாட்டு அரசாங்கமும் தமிழ்நாட்டு மக்களும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாட்டு அரசாங்கத்திலும் மீன்வளத்துறை அமைச்சரிடமும் கேட்கின்றோம்.
8: இந்த வருடத்தின் நிதிப்பிரையான காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த 21 படகுகளுடன் 145 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
3: தொடர்ந்து வரலாற்று சிறப்பு மிக்க நைனா தீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவம் நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது. தொடர்ந்து மகோத்சவ திருவிழாக்கள் நடைபெற்று எதிர்வரும் 28 காலை தேர் உற்சவமும் மறுநாள் 29 காலை தீர்த்த திருவிழாவும் நடைபெற்று மாலை கொடியிறக்கம் நடைபெறும். மகோத்சவ காலத்தில் பக்தர்களின் பாதுகாப்புக்கு தேவையான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட இருப்பதோடு மக்களுக்கான சேவைகள் உள்ளிட்டவற்றுக்கு சாரணர்கள் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் படையணியினர் உள்ளிட்டவர்கள் கடமையில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மகோத்சவ காலத்தில் 42 படகுகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட இருப்பதோடு விசேட போக்குவரத்து சேவைகளில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பக்தர்களுக்காக குடிநீர் தேவைப்பாடுகள், வைத்திய சேவை, சுகாதாரம், மின்சார தேவை, ஆம்புலன்ஸ் சேவை என்பவையும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பிரான்சில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் June 17 இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதான தகவல்கள் வந்துள்ளன.
13: 6 அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு திரு மோடி தனி விமானத்தில் புறப்பட்டு சென்றார். நைஸ் நகரில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை இன்று அவர் சந்தித்து பேசவுள்ளார். அப்போது 114 ரஃபேல் போர் விமானங்களை விரைந்து கொள்முதல் செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறும் என கூறப்படுகிறது. ஜூன் 14-15 தேதிகளில் ஸ்லோவேக்கியாவுக்கு முதல் முறையாக திரு மோடி பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு பிரதமர் ராபர்ட் பிகோ மற்றும் அதிபர் பீட்டர் பெல்லக்ரினியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கின்றனர். பின்னர் பிரான்சின் ஏவியானில் 16-17 தேதிகளில் நடைபெறும் G7 மாநாட்டில் திரு மோடி பங்கேற்கிறார். அப்போது அம்மாநாட்டில் பங்கேற்கும் அதிபர் டிரம்பை தனியே சந்தித்து பேசுவார் என வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது பரஸ்பரம் இரு நாடுகளிடையே முடிவுக்கு வராத வர்த்தக ஒப்பந்தம், இந்திய மாலுமிகளுடன் சென்ற கப்பல்கள் மீதான தாக்குதல், ஈரான் போர் நிறுத்தம், ஹார்மோஸ் நீரிணை திறப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயணத்தின் கடைசி நாளான வரும் 18 தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க நிகழ்ச்சியான வி வாட்டெக் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். இதையடுத்து பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மத்தியிலும் அவர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் G7 அமைப்பின் உறுப்பினர்களாக உள்ளன. G7 மாநாட்டுக்கு இந்தியா அழைக்கப்படுவது இது 8th முறை என்பது குறிப்பிடத்தக்கது.
3: தொடர்ந்து இன்று நடைபெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது.
14: தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜ் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தாதாக்களை இணைஞ்சிட்டாரு. தற்போது வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் இல்லாத நிலையில் வந்து இன்று வந்து கோவில்பட்டி எட்டியாபுரம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுல வந்து ஒவ்வொரு கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரிடம் ஒவ்வொருத்தங்களும் கருத்து கேட்கப்பட்டது. அப்போது வந்து ஒரு சில நிர்வாகிகள் வந்து கடம்பூர் ராஜுக்கு எதிராக பேசினதுனால அங்கிருந்து நிர்வாகிகள் வந்து போன நிர்வாகிகளை பத்தி பேச வேண்டாம், கட்சி வளர்ச்சிக்கு பத்தி என்ன பேசணும், எல்லா நிர்வாகிகளும் அந்த கடம்பூர் ராஜுக்கு ஆதரவா பேசின நிர்வாகிகளை தாக்க முயன்றன. இதனால் பயங்கர தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வந்து அவங்களை சமாதானப்படுத்தி உட்கார முயற்சி. பின்னர் வந்து ஒரு மகளிர் உறுப்பினர் வந்து மகளிருக்கு வந்து உரிய மரியாதை கிடைக்கவில்லை என கூறியதை அடுத்து அந்த மகளிரையும் இருந்த அதிமுக தாக்க முயன்றனர். இதனால் ரொம்ப பரபரப்பு நிலவியது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் போலீசார் மீண்டும் சமாதானப்படுத்தி உட்கார வைத்ததால் சமாதானப்படுத்தி உட்கார வைத்ததால் பொது கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் அங்கு ஒரு குழப்பமான நிலையை நீடித்து வருகிறது. இங்கு வந்து மாவட்ட செயலாளர் இல்லாத நிலையில் மாவட்ட செயலாளருக்கு உண்டான போட்டி இங்கு அதிகம் நிலவுவதால் ஒருவருக்கொருவர் தாக்குதல் இங்கு நடைபெறுகிறது என்றே கூறலாம்.
3: வட மாவட்டங்களில் 31 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் கூட அவர் தப்பித்தவரைத்தான் வென்றிருப்பார் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்கியிருப்பதாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் இன்று அறிவித்தார்.
15: இது நாங்கள் சந்தை கட்சியாக மாறவில்லை, தோற்றுவிட்டோம் என்று நட்பு கட்சியாகவே அவர்களோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் மறுபக்கம் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து இந்த முக்கியமான கூட்டத்திலே கலந்தாய்விலே கருத்துக்கள் கூறப்பட்டது. சுமார் 600 பேர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திலே 450 பேருக்கு மேல் தங்களுடைய கருத்துக்களை எழுத்து மூலமாகவும் இங்கே நேரடியாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேருடைய எண்ணமும் உள்ளாட்சி தேர்தல் வரும் வரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான். தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு மீண்டும் அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும். கூட்டணியிலே பொறுப்புகள் பொறுப்பாளர்களுக்கு குறைவதாக கருதுகிறார்கள். கூட்டணி அரசியலிலே இயக்கத்தினுடைய வளர்ச்சி தற்போது குறைவதாக கருதுகிறார்கள். தேர்தல் நேரத்திலே கூட்டணி என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. அப்போதுதான் எல்லா கட்சிக்கும் கூட்டணியிலே வலு. தேர்தல் இல்லாத நேரத்திலே கூட்டணி பொறுப்பில்லாமல் மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தங்களுடைய இயக்க பணியை பொறுப்புணர்ச்சியோடு செய்யக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். அதற்கு தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே என்டிஏ கூட்டணி, மத்தியிலே பாஜக, மாநிலத்திலே அதிமுக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நட்பு கட்சியாகவே விலகுகிறது. வருங்காலங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு, வலுப்படுத்திக் கொள்வதற்கு நகரம் முதல் கிராமம் வரை மீண்டும் எங்களுடைய பணியை துவக்குவோம்.
3: தொடர்ந்து ஆள்பிடிக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் இல்லை என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவிக்கிறார்.
16: ஆள் பிடிக்கிற வேலை எங்களுக்கு தேவை, அது போன்ற நிலையே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை நாடி மக்கள் வருகிறார்கள். பல்வேறு இயக்கங்களிலிருந்து வருவது என்றைக்குமே நடைபெறுகிற ஒன்று. திமுக ஆட்சி நீங்க பார்த்திருப்பீங்க, ஆட்சி நடைபெறுகிற போது கம்பம் முன்னாள் சட்டமன்ற அன்னைய சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன போய் சேரலையா, ராஜினாமா பண்ணிட்டு போய் அங்க கட்சியில் சேர்ந்து மறுபடியும் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணீங்களா, இதுக்கு பேர் என்ன? ஒன்று, தேர்தல் வருவதற்கு முன்னாலே பெரும்பான்மை பலன் எங்ககிட்ட இருக்கிற போதே திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்து ஒரு ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்தவர்கள் யார்? அதற்கு அவர்களும் பதில் சொல்றேன். இதுவரையிலும் தமிழக வரலாற்றில் அண்ணா திமுகவோடு திமுக இணைந்து ஒரு ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு சதி வலைப்பின்னியது, இதுதான் முதல் தரம். அதை முறியடித்த பெருமை தமிழக வெற்றி கழகத்துறை தலைவராக இருக்கிற நம்முடைய இன்றைய முதல்வர் என்றைக்கும் முதலமைச்சராக அறிஞர் அமரக்கூடிய தளபதி ஒருவரால் தான் முடிந்திருக்கிறதே தவிர யாராலும் இல்லை. அவர் பேசினது பாரதபுரமோடு, பாரதபுரமோடு கடிதங்கள் தந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி இருக்கிறார். ஒன்றே ஒன்றை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன், அவர் அதுக்கு பதில் சொல்றேன். தமிழ்நாட்டில் சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற சூரிய வெப்பத்தால் மின்சாரம் நாம் தயாரிக்கின்ற போது வேறு அண்டை மாநிலங்களாக இருக்கிற கர்நாடகம், ஆந்திரா, மகாராஷ்டிராவில் மத்திய அரசால் ஒரு மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் நிதியை பெறுகிற அந்த மானியத்தை பெற்ற பெருமை அந்த மாநிலத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ 5000 மெகாவாட் சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற சூரிய வெப்பத்தால் மின்சாரம் தயாரிக்கின்றபோது 1 ரூபாய் கூட மத்திய அரசால் மானியத்தை அவர்கள் பெறக்கூடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்பதை அவர் பதில் சொல்லட்டும்.
3: தொடர்ந்து அசாமில் சட்டவிரோத அகதிகள் ஆதார் அட்டை பெறுவதை தடுக்க 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு புதிதாக ஆதார் அட்டை வழங்குவதை நிறுத்த அந்த மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக ஆதார் பெறுவதை தடுக்க இந்த முடிவை எடுத்துள்ளதாக முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். அதே நேரம் 18 வயதினருக்கு குறைவானவர்களுக்கு தொடர்ந்து ஆதார் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத குடியேற்றம், பிற இயற்கைக்கு மாறான காரணங்களால் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை ரீதியான மாற்றங்கள் குறித்து எல்லை பகுதிகள், பெருநகரங்கள், தொழில் நகரங்களில் நேரில் ஆய்வு செய்யும்படி உயர்நிலை குழுவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று உத்தரவு பிறப்பித்தார். மறுசீரமைக்கப்பட்ட உதான் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 100 புதிய விமான நிலையங்கள் அமைகின்றன. இதன் கீழ் அடுத்த 10 ஆண்டுகளில் சேவை செய்யப்படாத அல்லது குறைவாக பயன்படுத்தப்படும் வழித்தடங்களில் 28,840 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 புதிய விமான நிலையங்கள் மற்றும் 200 நவீன ஹெலிபேட்டுகள் உருவாக்கப்பட இருக்கிறது. உதான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் மட்டும் 8 இடங்களில் புதிய விமான நிலையங்கள் உருவாக வாய்ப்பிருப்பதான தகவல்கள் வந்துள்ளன. தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்தது முதல் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து செல்வதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவிக்கிறார்கள்.
13: சென்னை, சேலம், நெல்லை, மதுரை உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் குற்றச்சம்பவங்கள் அரங்கேறியுள்ள நிலையில் மேடையில் தனி மனித ஒழுக்கம் பற்றி ஊருக்கு பாடம் எடுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் அதனை தாவேகாவினருக்கு கற்றுக் கொடுத்தாரா என திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. சிங்கப்பெண் ரீல்ஸ் ஒரு பக்கம், சீரழிக்கும் தாவேகாவினர் மறுபக்கம் என விமர்சித்துள்ள திமுக தகவல் தொழில்நுட்ப அணி, தாவேகாவினர் ஒரே நாளில் செய்துள்ள ஹாட்ரிக் கிரிமினல் சாதனையை பார்த்து மௌனமாகிட்டீங்களா சிஎம் சார் என கேள்வி எழுப்பியுள்ளது. இதேபோல் தாவேக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்று வருவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி விமர்சித்துள்ளார்.
17: ஒரு தாவேக நிர்வாகி 50 பெண்களுக்கு மேல் தரக்குறைவாக படம் எடுத்து அவரையும் பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய தொகுதியில் ஒரு எம்எல்ஏவோட ஆதரவோடு பெண்கள் பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள், ஆனால் அதையும் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு ஆட்சி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
13: சேலத்தில் 50 மேற்பட்ட பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதில் குற்றம் சாட்டப்பட்டவர் தாவேகாவை சேர்ந்தவர் என கூறப்படும் நிலையில் விசாரணை நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மனித மிருகங்களுக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கி பாதுகாத்துக் கொண்டிருக்கும் திரு ஜோசப் விஜய் தமிழக பெண்களின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வார் என்று பாஜக மாநில செயலாளர் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்களை காக்க சிங்கப்பெண் சிறப்பு படை அமைத்துள்ளதாக விளம்பரம் தேடும் முதலமைச்சர் தனது கட்சி நிர்வாகிகளிடமிருந்து பெண்களை பாதுகாக்க என்ன படை அமைக்கப் போகிறார் என்றும் அவர் வினவியுள்ளார். மதுரையில் 10 சிறுமிக்கு பாலியல் தொல்லை, ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணிடம் பாலியல் தொந்தரவு, தூத்துக்குடியில் வேலை தருவதாக ஏமாற்றி இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை, சேலத்தில் 50 பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டல் ஆகிய சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தாவேகவினர் என்றால் தமிழக பெண்கள் அஞ்சும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். இதனிடையே சிவகங்கை ஆயுதப்படையில் பணியாற்றும் பெண் காவலருக்கு அவரது ஆண் நண்பரின் நண்பர்கள் இருவர் பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
3: தொடர்ந்து பயிர்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகம் விவசாயிகளை ஏமாற்றிவிட்டதாக விவசாயிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கும் நிலையில் விவசாயிகள் போராட்டமே நடத்தவில்லை என்று உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
13: அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி என தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 50,000 ரூபாய் வரை கடன் பெற்றவர்களுக்கு மட்டும் தள்ளுபடி என தாவேக அரசு அறிவித்தது. இதனால் கொதிப்படைந்த விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் பட்டை நாமமிட்டும் காதில் பூ சுற்றியும் நூதன போராட்டங்களை தொடர்கின்றனர். தஞ்சையில் நேற்றும் தலைமை தபால் நிலையம் முன்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதே தஞ்சை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி நெல் சேமிப்பு கிடங்கில் ஆய்வு மேற்கொண்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணனிடம் தாவேக அரசுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் தாவேக அரசுக்கு எதிராக விவசாயிகள் போராடவே இல்லை என்று அவர் பதிலளித்துள்ளார்.
18: பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பல்வேறு கட்ட போராட்டங்கள் வந்து பல மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க.
19: நம்ம எல்லாரும் சொல்றோம், பேப்பரை பார்க்கறேன், மக்களை சந்திக்கிறேன், 5 நாளா இந்த எல்லா டெல்டா மாவட்டம் எல்லா பக்கமும் சுற்றுப்பயணம் பண்றேன், எல்லா துறை மக்களும் கவனிக்கிறேன், அல்லிங் பண்ற நிர்வாகம் மில் ஓனர்ஸ்ல இருந்து கூலி தொழிலாளர் வரைக்கும் எல்லாத்தையும் பாக்குறேன். போராட்டம் கண்ணு தெரிஞ்சு இல்ல கிடையாது.
13: நெல் கொள்முதலுக்கான நிலுவைத் தொகையை கோரியும் மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை தடுக்க கோரியும் போராட்டங்கள் நடைபெறும் நிலையில் அமைச்சரின் பேச்சு விவசாயிகளிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
3: தொடர்ந்து கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நிபா வைரஸால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பதை அடுத்து அது மேலும் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் அங்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. செங்கல் மாவட்டம் மதுராந்தம் அருகே 6 மணி நேரம் தொடர் மின்வெட்டால் ஆக்சிஜன் கருவி உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி உயிரிழந்து விட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்.
13: மாம்பாக்கம் கிராமத்தில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த 75 வயதான மூதாட்டி கருப்பாயி செங்கல்பட்டு மருத்துவமனையில் 10 நாட்கள் சிகிச்சை பெற்ற பின் வீடு திரும்பினார். வயது மூப்பு காரணமாக வீட்டிலேயே வென்டிலேட்டர் உதவியுடன் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் மாம்பாக்கத்தில் நேற்று காலை 9 முதல் பிற்பகல் 3 மணி வரை மின்வெட்டு ஏற்பட்டதால் ஆக்சிஜன் கருவி மூலம் சுவாசம் அளிக்க முடியாததால் மூதாட்டி கருப்பாயி உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.
16: நீ கரண்ட் இல்லாத தொல்லையினால எங்க அக்காவை நான் இழந்து நிக்கிறேன். தினசரி கரண்ட் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த தொல்லை வந்து நானும் 3 வருஷமா அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். மூச்சியோட கொஞ்சம் சிரமப்பட்டதுனால வென்டிலேட்டர் வச்சு பாத்துட்டு இருந்தோம். அவங்க இப்ப என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு 6 மணி நேரம் கிட்ட கரண்ட் இல்லாம போனதுனால வென்டிலேட்டர் ஒர்க் ஆகாததால அவங்க வந்து இன்னைக்கு உயிரிழந்துட்டாங்க.
13: அறிவிக்கப்படாத மின்வெட்டு செய்த மின்வாரியம் மீது வழக்கு தொடரப்போவதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கூறியுள்ளனர்.
3: தொடர்ந்து இந்தியா நேபாளம் இடையே பயணிகள் தொடர்ந்து சேவை உட்பட எல்லை கடந்த தொடர்ந்து போக்குவரத்து இணைப்பை ஏற்படுத்துவது குறித்து இரு நாடுகளின் அதிகாரிகளும் ஆலோசனை மேற்கொண்டார்கள். நேபாள தலைநகர் காத்மண்டில் ஜூன் 11-12 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற இரு நாடுகளின் 10வது திட்ட வழிகாட்டு குழு மற்றும் 8வது கூட்டுப்பணி குழு கூட்டங்களில் இதுகுறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஆகாயப்படையின் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் 5 வீரர்கள் இறந்து போனார்கள். விபத்து இந்தியாவின் அசாம் மாநிலத்தின் கோர்கட் நகரில் நடந்ததாக இந்திய ராணுவம் தெரிவித்தது. வீரர்களின் மரணத்துக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை அது தெரிவித்திருக்கிறது. விமானத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள், உயிர் பிழைத்தவர்களின் எண்ணிக்கை போன்ற மற்ற எந்த விவரமும் வெளியிடப்படவில்லை. ஆனால் பெயர் குறிப்பிடப்படாத அதிகாரி ஒருவர் விமானிகளில் ஒருவர் விபத்தில் பிழைத்ததாக கூறியிருக்கிறார். விமானம் சுக்குநூறாக உடைந்திருந்த காட்சிகள் உள்ளூர் செய்தி ஒளியலியான NDTV-யில் ஒளிபரப்பாகி இருக்கிறது. விபத்துக்கான காரணத்தை அறிய விசாரணை தொடங்கப்படும் என்று இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. நடுத்தர தொலைவு மற்றும் வெகு தொலைவில் இருந்து வரும் எதிரி நாட்டு ஏவுகணைகளை வானிலே தடுத்து அளிக்கும் பல்முனை ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு சோதனைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. நீண்ட தொலைவில் இருந்து அணு ஏவுகணைகள் மற்றும் வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு விமானங்கள் உட்பட எதிரி நாடுகளின் விமானங்களை வானிலே இடமறித்து அளிக்கும் திறனை இந்த PMD அமைப்பு பெற்றிருக்கிறது. ஜெனரல் உபேந்திர திவேதி இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக கடந்த 2024 பதவியேற்றார். இவரது பணிக்காலம் வருகின்ற 30ஆம் தேதியுடன் நிறைவுக்கு வருகிறது. இதையடுத்து புதிய ராணுவ தலைமை தளபதியை ஒன்றிய அரசு நியமித்துள்ளது. அதன்படி தற்போது ராணுவ துணை தலைமை தளபதியாக பதவி வைத்து வரும் லெப்டினன்ட் ஜெனரல் தீரசெத் புதிய ராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வருகின்ற 30ஆம் தேதி தீரசெத் பதவியேற்க இருக்கிறார். நைஜீரியாவில் போதைப் பொருள் கடத்திய இந்திய மாலுமிகள் 11 பேர் கப்பலுடன் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 50 கோடி ரூபாவுக்கு மேல் அபராதம் விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மார்ஷல் நாட்டின் கொடியேந்திய இந்திய வர்த்தக கப்பல் போதைப் பொருள் கொக்கைன் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அந்த கப்பலுடன் சேர்த்து 11 இந்திய மாலுமிகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளார்கள். 6 மாதங்களுக்கு முன்பு 31.5 கிலோகிராம் கொக்கைனை மார்ஷல் தீவுகளில் இருந்து நைஜீரியாவின் அபாபா துறைமுகம் வழியே லாகோஸ் நகருக்கு எடுத்து செல்ல முயற்சித்த கப்பலின் கேப்டனான சர்மா சாசி பூஷனுடன் சேர்த்து இந்திய மாலுமிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நைஜீரியாவின் தேசிய போதைப்பொருள் சட்ட அமலாக்க முகமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. கைது செய்யப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என்று இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டு போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்திய MV அருணா கஷ்ய கப்பலுக்கு 5.3 மில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் 50 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நைஜீரிய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குற்றவாளிகளில் 3 முக்கிய அதிகாரிகளுக்கு தலா 95 லட்சம் ரூபாய் அபராதமும் மற்ற மாலுமிகளுக்கு தலா 47.5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அதுபோக அனைவரும் நைஜீரிய மதிப்பில் 7000 ரூபாய் அபராதம் செலுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொக்கைன் மற்றும் எந்த ஒரு சட்டவிரோத கடத்தலுக்கும் இனி நைஜீரியா பாதுகாப்பான வழித்தடமாக இருக்காது என்ற வலுவான செய்தியை இந்த தீர்ப்பு வழங்கியிருப்பதாக நைஜீரிய போதைப்பொருள் தடுப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்திய கப்பல்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றச்சாட்டு வைத்திருந்தார். அவை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்று ஈரான் தூதரகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதே நேரத்தில் இந்திய மாலுமிகளுடன் சென்ற 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதை நியாயப்படுத்தும் வகையில் பேசியுள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தடையமீறினால் தாக்குதல் தொடரும் என்று எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்.
13: கடந்த ஒரு வாரத்தில் ஓமன் அருகே இந்திய மாலுமிகளுடன் சென்ற எம்டி மேரிவெக்ஸ், எம்டி செட்டிபெல்லோ, எம்டி ஜல்வீர் ஆகிய சரக்கு கப்பல்கள் மீது அமெரிக்க படைகள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் எம்டி செட்டிபெல்லோ கப்பலில் இருந்த 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த மத்திய அரசு டெல்லியில் அமெரிக்க துணை தூதர் ஜேசன் மீக்ஸை 2 முறை நேரில் அழைத்து தனது எதிர்ப்பை பதிவு செய்தது. இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவிடம் பேசிய மத்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அப்போது ஹோர்முஸ் நீரணையில் அமலில் உள்ள அமெரிக்க படைகளின் முற்றுகையை மீறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரூபியோ கூறியுள்ளார். அமெரிக்காவின் உத்தரவுக்கு சரக்கு கப்பல்கள் அடிப்பணியாவிட்டாலும் சட்டவிரோதமாக ஈரானில் கச்சா எண்ணெயை கடத்தினாலும் தாக்குதல் தொடரும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்திய மாலுமிகளுடன் சென்ற கப்பல்கள் மீது ஈரான் தான் தாக்குதல் நடத்தியது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறிய நிலையில் ரூபியோ கப்பல்களை தாக்கியது அமெரிக்கா தான் என மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதனிடையே அடுத்த 24 மணி நேரத்தில் ஈரான் அமெரிக்கா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று மத்தியஸ்த நாடான பாகிஸ்தானின் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறியிருந்த நிலையில் ஈரானுடன் இன்று போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக அதிபர் டிரம்ப் தமது ட்ரூத் சோசியல் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் செய்தவுடன் ஹோர்முஸ் நீரணை அனைத்து நாடுகளுக்கும் திறந்துவிடப்படும் என்றும் ஈரானிடம் உள்ள அணு ஆயுத கழிவுகள் அழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவுடன் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி அதற்கான தேதி இறுதி செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளார். இதனிடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் நடத்திய கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா கெமேனியின் இறுதி சடங்குகள் ஜூலை 4ஆம் தேதி தொடங்கும் என்று ஈரான் அரசு அறிவித்துள்ளது.
3: தொடர்ந்து கேந்திரிய வித்யாலய பாடசாலைகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை சமஸ்கிருதம் கட்டாயம் என்று ஒன்றிய கல்வி அமைச்சகம் உத்தரவை பிறப்பித்துள்ளது.
13: நாடு முழுவதும் பள்ளிகளில் மும்மொழி பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த மத்திய பாஜக அரசு தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் முந்தைய திமுக ஆட்சியின் போது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் புதிய கல்விக் கொள்கையின்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் CBSE பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் குறைந்தபட்சம் 2 இந்திய மொழிகள் உட்பட 3 மொழிகளை கற்க வேண்டும் என மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்தது. இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் KVS எனப்படும் கேந்திரிய வித்யாலய சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 2026-27 கல்வியாண்டு முதல் அனைத்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளில் குறைந்தபட்சம் 1 சமஸ்கிருத பிரிவையாவது பின்பற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 2 பிரிவுகளை கொண்ட பள்ளிகளில் 1 சமஸ்கிருத பிரிவும் 1 வட்டாரமொழி பிரிவும் செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 பிரிவுகளை கொண்ட பள்ளிகளில் ஒவ்வொரு மொழியையும் தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் சமஸ்கிருத மற்றும் வட்டாரமொழி பிரிவுகளின் பங்கீட்டை தலைமை ஆசிரியர்கள் தீர்மானிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் மும்மொழிக் கொள்கையை சிக்கல் இல்லாமல் அமல்படுத்தவும் அடிக்கடி பணியிடமாற்றமாகும் மத்திய அரசு ஊழியர்களின் பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க இப்புதிய திட்டம் அமல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகியவற்றுடன் கூடுதலாக சமஸ்கிருதம் அல்லது இந்தியாவின் அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகளில் பிராந்திய அல்லது மாநில மொழி ஒன்றை 3வது மொழியாக படிக்க வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள 1288 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சமஸ்கிருதத்தை கற்பிப்பதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. CBSE பள்ளிகளில் ஹிந்தியை திணிக்கும் திட்டத்தை தொடர்ந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சமஸ்கிருதத்தை புகுத்தும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.
3: தொடர்ந்து திருப்பூரில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான பிரத்யேக பனியன்கள் மற்றும் டிஷர்ட் விற்பனை அதிகரித்திருப்பதோடு புதிய ஒப்பந்தங்களும் குவிந்து வருவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள்.
13: 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா தொடங்கிவிட்டதை அடுத்து கால்பந்து ஜுரம் உலகம் முழுவதும் தொற்றிக் கொண்டுள்ளது. இந்த ஜுரத்திற்கு இந்திய ரசிகர்களும் தப்பவில்லை. கால்பந்து போட்டி மீதான ஆர்வம் காரணமாக தங்களுக்கு பிடித்தமான மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மர் போன்ற முன்னணி வீரர்களின் பெயர்கள் பொறித்த டிஷர்ட்டுகளை அணிய ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனை கணித்து பின்னலாடை உற்பத்திக்கு பெயர் போன திருப்பூரில் சில மாதங்களாக பின்னலாடை நிறுவனங்கள் டிஷர்ட் மற்றும் பனியன்கள் தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தன. இந்நிலையில் தற்போது உலகக்கோப்பை போட்டிகள் தொடங்கிவிட்டதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் சந்தைகளில் பிரத்யேக கால்பந்து பனியன்களுக்கு ரசிகர்களிடம் வரவேற்பு அதிகரித்துள்ளது.
20: ஐபிஎல் மாதிரி ஃபுட்பால் ஜிசியும் நல்லா ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு. ஆர்டர்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, கோவா, கொல்கத்தா எல்லா சைட்லருந்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட ஃபுட்பால் நல்லா போயிட்டு இருக்கு.
13: கால்பந்து விளையாட்டிற்கு அதிக அளவில் ரசிகர்களை கொண்ட கேரள மாநிலத்தில் கால்பந்து ஜாம்பவான்களின் பிரம்மாண்ட கட் அவுட்கள் மற்றும் கொடிகள் பறக்க தொடங்கியுள்ளன. அம்மாநிலத்தின் கொச்சி, கோழிக்கோடு உள்ளிட்ட இடங்களிலிருந்து திருப்பூரின் காதர்பேட்டை சந்தைக்கு வரும் வியாபாரிகள் கால்பந்து ஜெர்சிகளை போட்டி போட்டு வாங்கி சென்றனர். ஐபிஎல் போட்டிகளை விட உலக கால்பந்து போட்டிக்கான பனியன்கள் மற்றும் டி ஷர்ட்டுகளுக்கு பெருமளவு வரவேற்பு கிடைத்திருப்பது பனியன்கள் உற்பத்தியாளர்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது.
3: இனி இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபண தங்கம் சவரனுக்கு 480 ரூபாய் என்று, ஒரு சவரன் 110,880 ரூபாவாகவும், கிராக்கு 60 ரூபாய் என்று 13,860 ரூபாவுக்கும் விற்பனையாக்கியது. சென்னையில் வெள்ளி விலை 5 ரூபாய் என்று, ஒரு கிராம் 270 ரூபாவுக்கு விற்பனையாக்கியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். சுவிட்சர்லாந்து மக்கள் தொகையை 10 மில்லியனுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பரிசீலிக்கிறது. அதற்கு இன்று பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தற்போது சுவிட்சர்லாந்தின் மூப்படையும் மக்கள் தொகை 9 மில்லியனை தாண்டிவிட்டது. 2040களில் அது 10 மில்லியனை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகரிக்கும் வாழ்க்கை செலவினம், குற்றங்கள், வலுவிளக்கம், பொருளாதாரம் ஆகியவற்றால் சுவிட்சர்லாந்து ஏற்கனவே சிரமப்படுகிறது. அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை, வீடமைப்பு, பொது சேவைகள், சுற்றுச்சூழல் ஆகியவற்றில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்று

0: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் சண்டை நிறுத்த உடன்பாடு சாத்தியமாக கூடும் என்று பாகிஸ்தான் தெரிவித்தது. பாகிஸ்தானிய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அதனை தெரிவித்தார். முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது போரை முடித்துக் கொள்ள இருதரப்பும் சம்மதிக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.
1: ஆனால் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இதில் ஹோர்முசை திறப்பதும் அடங்கும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சராக்சி தெரிவித்துள்ளார். அரசு ஊடகத்திடம் பேசிய அவர் ஈரான் மீதான அமெரிக்காவின் முற்றுகையை நீக்குவதும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் என கூறினார். அதேவேளையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பின்னர் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிகாரிகள் இந்த ஒப்பந்தத்தின் சில விவரங்களை உறுதிப்படுத்தியுள்ளனர். அதே நேரம் ஈரானுக்கான பொருளாதார பலன்கள் ஈரான் ஒப்புக்கொண்டவற்றை பின்பற்றுவதை பொறுத்தே அமையும் என்றும் கூறினர். பிப்ரவரி 28 ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து போர் மூண்டது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகளின் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியதுடன் உலகின் எண்ணெய் மற்றும் திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு போக்குவரத்திற்கான முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையையும் முடக்கியது. ஏப்ரல் மாதம் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்ட போதிலும் அமெரிக்காவும் ஈரானும் அவ்வப்போது தாக்கிக் கொண்டன. இந்த வாரம் கூட 2 சுற்று தாக்குதல்கள் நடந்தன. பேச்சுவார்த்தையாளர்கள் ஒரு சிறந்த உடன்பாட்டை எட்டியுள்ளதால் ஈரானுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட தாக்குதல்களை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வியாழக்கிழமை கூறினார். ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பான அதிஉயர் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒப்பந்தத்தின் சமீபத்திய நிபந்தனைகளை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் உள்ளனர் என அப்பாஸ் சராக்சி கூறியதாகவும் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் இதுகுறித்து இன்னும் ஒருமித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் ஒப்பந்தம் அங்கீகரிக்கப்பட்டால் நேரடி சந்திப்பு இல்லாமலேயே அது கையெழுத்திடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் வழிவகுக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் பங்கெடுக்கவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க முயற்சிப்பதாக பல தசாப்தங்களாகவே மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கும் ஈரான் தங்கள் அணுசக்தி திட்டம் மின்சாரம் தயாரித்தல் மற்றும் ஆராய்ச்சி போன்ற அமைதியான நோக்கங்களுக்கானது என கூறுகிறது. இந்த ஒப்பந்தம் குறித்த சில தகவல்களை அமெரிக்க அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் அளித்த தகவலின்படி ஈரான் துறைமுகங்கள் மீதான தடையை அமெரிக்கா நீக்குவதற்கு ஈடாக ஹோர்முசை ஈரான் முழுமையாக திறக்கும். இந்த நடவடிக்கைகள் ஏறக்குறைய உடனடியாக நடைமுறைக்கு வரும். அதைத் தொடர்ந்து 60 பேச்சுவார்த்தை நடைபெறும். இதில் முக்கியமாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் குறித்த விவரங்கள் இடம்பெறும். அவை அனைத்தும் அங்கேயே அளிக்கப்பட்டு நாட்டிலிருந்து அகற்றப்படும் என அதிகாரிகள் கூறினர். அவர்கள் கூற்றுப்படி இதை செய்வதற்கான துல்லியமான வழிமுறைகள் இன்னும் வகுக்கப்பட வேண்டியுள்ளது. ஹெஸ்பல்லா உள்ளிட்ட பிராந்தியத்தில் உள்ள ஆயுத குழுக்களுக்கு நிதியுதவி அளிப்பதை ஈரான் நிறுத்த வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தம் வலியுறுத்துகிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்பிக்கை அல்லது வாக்குறுதிகளின் அடிப்படையில் அல்லாமல் செயல்பாட்டின் அடிப்படையிலானது என அந்த அதிகாரிகள் கூறினர். அதாவது ஈரான் ஒப்புக்கொண்டவற்றை செயல்படுத்தியதை உறுதிப்படுத்திய பின்னரே பொருளாதார ரீதியான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் அவர்கள் கூறினர். அமெரிக்கா, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் மத்தியஸ்த முயற்சிகளில் உதவிய கத்தார் ஆகிய அனைத்து தரப்பிடமும் ஒருவித எச்சரிக்கையுடன் கூடிய நம்பிக்கை வெளிப்பட்டாலும் இன்னும் சிறிது தூரம் கடக்க வேண்டியுள்ளது. ஏனெனில் கடந்த 2 இத்தகைய ஒப்பந்தங்கள் பலமுறை எதிர்பார்க்கப்பட்டு பின்னர் இறுதிக்கட்டத்தில் கைகூடவில்லை. ஆனால் கடந்த முறைகளுடன் ஒப்பிடும்போது தற்போதைய சூழலில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அதிக அளவிலான நம்பிக்கையும் ஒப்பந்தத்தின் உள்ளடக்கத்தில் கூடுதல் வெளிப்படைத்தன்மையும் இருப்பதுமே என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ஈரான் வெளியுறவு அமைச்சர் இதுகுறித்து கூறும்போது இது வரும் நாட்களில் நடக்கக்கூடும், நான் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று கூறினார்.
0: தொடர்ந்து அமெரிக்க ஈரான் போரில் குழப்பம் தொடர்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இன்று உடன்பாடு கையெழுத்தாகும் என்று நேற்று ரூத் சோசல் பக்கத்தில் கூறியிருந்தார். உடனே ஹோர்முஸ் நீரிணை அனைவருக்கும் திறக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
2: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஆனால் அந்த ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தாகும் என்பது குறித்து ஈரான் இன்னும் உறுதியாக எதுவும் சொல்லவில்லை. டிரம்ப் சொன்னது போல இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா, ஈரான் என்ன சொல்கிறது? டிரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாக திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் உலகின் முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை அனைவருக்கும் திறந்து வைக்கப்படும் என்று நேற்று பதிவிட்டிருந்தார். மேலும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை குறிப்பிட்டு சரியான நேரத்தில் நிலைமை அமைதியான பிறகு அந்த அணுப்பொருட்களை எடுத்துச் சென்று அழித்து விடுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பல ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகள் ஈரான் அணுகுண்டு தயாரிக்க முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டி வருகின்றன. ஆனால் ஈரான் அதை மறுத்து தங்களின் அணுத்திட்டம் மின்சாரம் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி போன்ற அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே என்று கூறி வருகிறது. இறுதியாக இந்த ஒப்பந்தம் விரைவாகவும் சுமூகமாகவும் நடைபெறாவிட்டால் அமெரிக்காவிடம் இறுதியான மாற்று நடவடிக்கை உள்ளது என்றும் அதை மீண்டும் பயன்படுத்த வேண்டிய நிலை வராதிருக்க வேண்டும் என்றும் டிரம்ப் எச்சரித்துள்ளார்.
0: ஒப்பந்தம்

0: ஒன்று கையெழுத்தாகுமா என்ற கேள்வி தொங்கி நிற்கிறது.
1: இரு நாடுகளுக்கு இடையே மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கு வகித்த பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தம் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் முடிவடையும் வாய்ப்பு உள்ளது என்றும் மின்னணு முறையில் கையெழுத்திட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன என்றும் தெரிவித்தது. முன்னதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தாகும் என்பது குறித்து இன்னும் காத்திருக்க வேண்டியுள்ளது, அது நாளை நடைபெறாது என்று கூறினார். சனிக்கிழமையன்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நாம் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளோம் என்று கூறினார். இதுபற்றி தனது எக்ஸ் தளத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது, அதன் பின்னர் மின்னணு முறையில் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பாகிஸ்தான் தயாராகி வருகிறது, அதன்பின் அடுத்த வாரம் தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என பதிவிட்டார்.
0: இந்த விடயம் தொடர்பாக ஈரான் தரப்பில் சொல்லப்படுவது என்ன?
1: முன்னதாக வெள்ளிக்கிழமையன்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்வதற்கு மிக நெருக்கமாக இருப்பதாக தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் இஸ்ரேல் ஹெஸ்போல்லா இடையிலான லெபனான் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய அரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும், ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்திருந்த தடைகள் நீக்கப்படும் என்றும் அராக்ஷி கூறியிருந்தார். அமெரிக்க அதிகாரிகளும் இந்த ஒப்பந்தத்தின் சில அம்சங்களை உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் ஈரான் தனது ஒப்பந்த பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்றினால் மட்டுமே அதற்கு பொருளாதார நன்மைகள் கிடைக்கும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். முன்னதாக வெளியான சில அமெரிக்க ஊடக செய்திகளில் லெபனான் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் இருக்கலாம் என கூறப்பட்டது. ஆனால் ஈரான் லெபனானை ஒப்பந்தத்தில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
0: ஒப்பந்தம் இறுதியாகுமா என்ற கேள்வி தொடர்ந்து நீடிக்கிறது.
1: கடந்த சில மாதங்களாக இதுபோன்ற அமைதி ஒப்பந்தங்கள் பலமுறை இறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டன. ஆனால் ஒவ்வொரு முறையும் கடைசி கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையாமல் போயின. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது பிப்ரவரி 28 அன்று தாக்குதல்களை தொடங்கின. ஈரான் இதற்கு பதிலடி கொடுத்தது. அமெரிக்காவின் வளைகுடா பிராந்திய கூட்டாளி நாடுகளையும் தாக்கியது. உலகின் எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு போக்குவரத்துக்கு மிகவும் முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையை மூடியது. ஏப்ரல் மாதத்தில் இருதரப்பும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருந்தாலும் அதற்கு பிறகும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அவ்வப்போது தாக்குதல் தொடர்ந்த வண்ணமே இருந்தன.
0: இது நேரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கின்ற நிலையில் இதை எதிர்த்து ஈரான் வெளியுறவு அமைச்சக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஈரானிய மக்கள் போராடி வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. அமைதி ஒப்பந்தத்துக்கு எதிராக ஈரான் நாட்டின் வடகிழக்கு நகரமான மசாத் நகரில் அமைந்துள்ள வெளியுறவு அமைச்சக அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கையில் கருப்பு சிவப்பு கொடியுடன் போராட்டக்காரர்கள் இதில் பங்கேற்றார்கள். இதில் பெண்களும் பங்கெடுத்துக் கொண்டார்கள். வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பதவி விலக வேண்டும், நாடாளுமன்ற சபாநாயகர் காலிபாப் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டார்கள். மேலும் அவர்கள் இருவருக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்த உடன்படிக்கையில் ஈரான் சில சமரசங்கள் மேற்கொண்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். இதில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவுடனான போர் தொடர்ந்து வரும் நிலையில் உக்ரைன் மற்றும் மோல்டோவா நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை லக்சம்பர்க்கில் நாளை முதல் அதிகாரபூர்வமாக தொடங்குகிறது. பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தூதர்கள் கூட்டத்தில் 27 உறுப்பு நாடுகளும் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளன. ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு பிந்திய தங்களின் எதிர்கால பாதுகாப்புக்கு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் அந்தஸ்து முக்கிய அரணாக இருக்கும் என்று உக்ரைன் கருதுகிறது. உக்ரைனுக்கு நேட்டோ அமைப்பில் உறுப்பினர் அந்தஸ்து வழங்குவதே மிக சிறந்த பாதுகாப்பாக இருக்கும் என்ற போதிலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகம் அதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளது. போர் நீடிக்கும் சூழலில் உக்ரைனை நேட்டோவில் சேர்க்க மற்ற நாடுகளும் எதிர்த்து வருகின்றன. உக்ரைன் நேட்டோவில் இணைவதை கடுமையாக எதிர்த்து வரும் ரஷ்யா கடந்த 2022 போரை தொடங்கியதற்கு அதுவே முக்கிய காரணமாக கூறியிருந்தது. இந்த நிலையில் போரின் தொடக்க நாட்களிலே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய உக்ரைன் விண்ணப்பித்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவதற்கு ரஷ்யா இதுவரை பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு நாடு முழுமையாக இணைய வேண்டுமானால் விவசாயம் முதல் வர்த்தகம் வரையிலான 35 கொள்கை ரீதியான துறைகளில் பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய வேண்டும். இதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அமைப்பின் அடிப்படை விழுமியங்கள் மற்றும் கொள்கைகள் தொடர்பான முக்கிய அத்தியாயங்கள் குறித்த பேச்சுவார்த்தை நாளை தொடங்குகிறது. உலகிலேயே ஆக அதிகமாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்திலே இருக்கிறது. 2021 முதல் 2025 ஆண்டு வரை உலகளவில் செய்யப்படும் ஆயுத ஏற்றுமதிகளில் அமெரிக்காவின் பங்கு 42 விழுக்காட்டுக்கு உயர்ந்திருக்கிறது. ரஷ்யா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாவற்றையும் சேர்த்தால் கூட அமெரிக்கா செய்திருக்கும் ஏற்றுமதி அவற்றை விட மிக அதிகமாகும். ஸ்டாக்ஹோம் அனைத்துலக அமைதி ஆய்வு நிலையம் அந்த விவரத்தை தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் அமெரிக்காவின் ஆயுத விநியோகம் தற்போது மெதுவடைந்துள்ளது. ஈரான் போரில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதால் அதன் இருப்பு குறைந்துவிட்டது. ஆயுதங்களை தயாரிக்க அதிக காலம் பிடிக்கும் என்பதால் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்க ஆயுதங்களின் ஏற்றுமதிக்காக காத்திருக்கும் நட்பு நாடுகள் வேறு இடத்தை தேடுவது பற்றி தற்போது யோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அவற்றில் ஐரோப்பிய நாடுகளும் அடங்கும் என்று தெரிய வருகிறது. அலிபாபா, பைடு, பிஓடி உள்ளிட்ட முன்னணி சீன நிறுவனங்களை அந்த நாட்டு ராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களின் பட்டியலில் சேர்த்து அமெரிக்கா எடுத்துள்ள முடிவுக்கு சீனா எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. சீன ராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களை அடையாளம் கண்டு அவை அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்களை பெறுவதை தடுப்பதே இந்த பட்டியலின் நோக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோருக்கிடையே கடந்த மாத சந்திப்பில் ஏற்பட்ட உடன்பாட்டை அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மீறிவிட்டதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. இருதரப்பு பொருளாதார வர்த்தக உறவுகளின் நலன்களை அமெரிக்கா புறக்கணித்துள்ளது. தேச பாதுகாப்பை காரணம் காட்டி சீன நிறுவனங்களை நியாயமற்று ஒடுக்குவதற்கு தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக சீன வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் இந்த பட்டியலில் தங்களை சேர்த்ததற்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லை என்று பிஐடி, அலிபாபா, பைடு ஆகிய நிறுவனங்கள் ஏற்கனவே மறுப்பு தெரிவித்துள்ளன. மத்திய கிழக்கு போர் தொடங்கியதிலிருந்து உலகெங்கும் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் கென்யா நாட்டிலும் தாக்கம் உணரப்பட்டது. அது எரிபொருள் இறக்குமதியை பெரிதும் சார்ந்திருக்கிறது. ஆனால் தற்போது அங்கு நிலைமை வேறாக மாறிவிட்டது. கென்யா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் பசுமை வாகனங்களின் பயன்பாடு கணிசமாக உயர்ந்துவிட்டது. தலைநகர் நைரோபியில் மின்மோட்டார் வாகனங்களே அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது போடாபோட்ஸ் என்று பரவலாக அழைக்கப்படும் அந்த மின்மோட்டார் வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதால் தினமும் 2000 சில்லிங்கை, அதாவது சுமார் 15 அமெரிக்க டாலரை சேமிக்க முடிவதாக ஒருவர் தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களில் மின்மோட்டார் வாகனங்களின் விற்பனை சுமார் 40% அதிகரித்துள்ளது. அவற்றின் விலையும் கட்டுப்படியாக உள்ளது. சுமார் $780 சுமார் $890 அமெரிக்க டாலர் அவை விற்கப்படுகின்றன. மின்கலன்கள் வெறும் 265 சில்லிங் சுமார் $2.10 தான். அது பெட்ரோல் விலையில் பாதி மட்டுமே. மின்மோட்டார் வாகனங்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன. போர் தொடங்கியதிலிருந்துதான் சேமிப்பு அதிகரிக்க ஆரம்பித்தது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான அன்ட்ரோபிக் அதன் சக்தி வாய்ந்த கட்டமைப்புகள் சிலவற்றை முடக்கியுள்ளது. கட்டமைப்பை வெளிநாட்டவர்களுக்கு தடை செய்யும்படி அமெரிக்கா உத்தரவிட்டிருந்தது. அதனை அடுத்து ஃபெபர் 5, மைட்டியூஸ் 5 ஆகிய கட்டமைப்புகளை அன்ட்ரோபிக் முழுமையாக முடக்கிவிட்டது. ஒரு மென்பொருளில் இருக்கக்கூடிய பலவீனங்களை அடையாளம் காணும் அளவுக்கு மைட்டோஸ் 5 ஆற்றல் மிகுந்தது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றலுடன் ஃபெபர் 5 3 நாட்களுக்கு முன் வெளியிடப்பட்டது. ஆனாலும் ஊடுருவல் செய்ய முனையும் நபர்களுக்கு ஃபெபர் 5 மைட்டியூஸ் 5 ஆகியவை சாதகமாக அமையும் என்று அமெரிக்க அரசாங்கம் அஞ்சுகிறது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள பிரபல குஜி கடற்கரையில் சுறாவால் தாக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 30 வயதுடைய அவருக்கு கைகளிலும் கால்களிலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறது. கடலிலிருந்து பெண்ணை மீட்ட பொதுமக்களில் சிலர் மருத்துவ வண்டி வருவதற்கு முன்பே அவருக்கு முதலுதவி வழங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சம்பவத்துக்கு பிறகு ஹெலிகாப்டர், ஜெட்ஸ்கி ஆகியவற்றை கொண்டு சுறா உள்ள பகுதியை கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிட்னி நகரின் கிழக்கு கரையை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிகள் மூடப்பட்டுவிட்டன. கடலில் வெப்பநிலை அதிகரிப்பதால் சுறாக்கள் மையம் கொண்டுள்ள பகுதிகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சுறாக்களின் தாக்குதல்கள் அதிகரிக்க அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று அறிவியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இந்த ஆண்டு சுறாக்கள் தாக்கியதில் 4 பேர் இறந்து போனார்கள். குளியல் சோப் போத்தல் கைதவரை கீழே விழுந்து உடைந்துவிட்டது. அம்மாவிடம் அடிவிழும் என்று பயந்து வீட்டை விட்டு ஓடிய 9 வயது சிறுமி 22 ஆண்டுகளுக்கு பிறகு தமது சொந்த குடும்பத்துடன் மீண்டும் இணைந்துள்ள செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வினோதமான அந்த சம்பவம் சீனாவின் குவாங்டோங் மாநிலத்தில் நடந்தது. 2004 லியூ சியுகாங் என்ற அந்த சிறுமி விளையாடும் போது தவறுதலாக ஒரு கண்ணாடி சோப்போத்தலை உடைத்து விட்டார். அன்று அதனின் விலை வெறும் 10 யுவான், சுமார் 1.5 அமெரிக்க டாலர்கள் என்ற போதிலும் ஏழ்மையில் வாடிய குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய தொகை. அம்மாவின் கோபத்துக்கு பயந்தோடிய அவர் காய்கறி சந்தையொன்றில் ஒளித்துக் கொண்டார். அங்கு அவரை கண்ட ஒருவர் அவரை தத்தெடுத்து வளர்த்துள்ளார். தற்போது 31 வயதாகும் லியூ காவல்துறையின் உதவியுடன் தமது குடும்பத்தை கண்டுபிடித்திருக்கிறார். பட்டாசுகள் மாலைகளுடன் அவரை வரவேற்ற பெற்றோர் எங்களை மன்னித்துவிடு மகளே என்று கண்ணீருடன் பாசமழை பொழிந்தார்கள். லியூவும் தாம் செய்த தவறுக்கு பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டார். லியூவின் குடும்பம் மீண்டும் ஒன்றிணைந்த நிகழ்வு உள்ளூர் சமூக ஊடகங்களில் கவனத்தை ஈர்த்தது. தவறுகளை உணர்ந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து அன்பை பரிமாறிக்கொள்வது மிகவும் நிகழ்ச்சியாக உள்ளதாக இணையவாசிகள் பலர் கருத்துரைத்திருக்கிறார்கள். அம்மா என்றால் சும்மாவா? துருக்கியில் ஒரு பறவை இந்த சம்பவத்தினூடாக அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. துருக்கியிலே உழவு இயந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒருவர். இயந்திரத்தின் டயரை விட சிறியதாக இருந்த பறவை பாதையை மறைத்தது. அது அவ்வாறு செய்ததற்கான காரணம் இணையவாசிகளின் மனங்களை நெகிழ வைத்துள்ளது. சமூக ஊடகத்தில் பரவும் காணொளியில் பழுப்பு நிற பறவை உழவு இயந்திரத்துக்கு முன் நிற்பதை காண முடிகிறது. பறவை அதன் இறக்கைகளை விரித்துக் கொண்டு எதையோ தடுப்பதைப் போல் தோன்றுகிறது. அது மீண்டும் மீண்டும் கூவதையும் கேட்க முடிகிறது. உழவரின் கவனத்தை அது ஈர்த்தது. உழவர் தரையை உற்று பார்த்ததில் சிறிய கூட்டை கண்டார். அதில் முட்டைகள் இருந்தன. தாய்ப்பறவை அதன் முட்டைகளை காப்பதை உழவர் அறிந்தார். அவர் உடனடியாக யந்திரத்தை திருப்பிவிட்டு இன்னொரு பாதையில் சென்றார். காணொளியை கண்ட பலர் பறவையையும் உழவரையும் பாராட்டினார்கள். அம்மா என்றால் சும்மாவா? தாய்ப்பறவைக்கு என் மரியாதை. ஒரு கனிவான செயல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. உழவருக்கு நன்றி. பூமி நம்முடையது மட்டுமல்ல என்பதை மனிதர்கள் மறப்பதுண்டு. இதுபோன்ற கருத்துக்கள் நிறைய விருப்பக்குறிகளை அங்கு பெற்றிருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் இலங்கையை 87 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றிருக்கிறது. முதல் ஒருநாள் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியுள்ளது. ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார்கள். ஆனால் அவர்களில் ஜெர்மனியைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்கர்களின் மனதை மட்டுமில்லாமல் வெள்ள மாளிகையின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். சாலை வழி இரு நண்பர்களுடன் பயணம் செய்த அவர் தாம் பார்த்து ரசித்த காட்சிகளை பயந்து வருகிறார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் பிரேடி என்ற பெயரில் அவர் பகிரும் பதிவுகள் இணையவாசிகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. 88,000 பேர் அமரக்கூடிய அலபாமா மாநிலத்தின் ஓபன் பல்கலைக்கழக விளையாட்டரங்கில் அவர் எடுத்த காணொளிகளை மில்லியன் கணக்கானோர் கண்டுள்ளார்கள். அரங்கை சுற்றி பறந்த பருந்து, அரங்கத்தில் இடம்பெற்ற வானவேடிக்கை காட்சி போன்றவை அவற்றில் அடங்குகின்றன. வெளிப்புற நடவடிக்கை பொருட்கள் விற்கும் கடையொன்றில் துப்பாக்கி சுடும் பயிற்சி தளம் இருந்ததையும் வியப்புடன் பகிர்ந்தார். அதை வெள்ள மாளிகையும் பகிர்ந்து அமெரிக்காவுக்கு வருக என்று குறிப்பிட்டதாக தெரிய வருகிறது. ஆனால் எந்த பதிவிலும் முகத்தை காட்டாத பிரேடி உண்மையானவர் தானா அல்லது செயற்கை நுண்ணறிவால் உருவான அடையாளமா என்ற கேள்வியும் இணையவாசிகளிடையே எழாமல் இல்லை. அதற்கு அண்மையில் அவரை சந்தித்த பிரபல கூடைப்பந்து குழுவான நியூ ஒலியன்ஸ் பெலிகன்ஸ் பிரேடி நிஜமானவர் தான் என்று எக்ஸ் தளத்தில் உறுதி செய்திருக்கிறது. பிரேடியின் இந்த அமெரிக்க பயணம் நெஞ்சத்தோடும் கொண்டாட்டமாக மாறியிருக்கிறது. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் 36 ஆண்டுகளில் முதல் முறையாக ஸ்கொட்லாந்து ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஆட்டத்தில் ஹைட்டியும் ஸ்கொட்லாந்தும் சந்தித்தன. 28வது நிமிட கோல் மூலம் 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்கொட்லாந்து வெற்றி பெற்றுள்ளது. ஸ்கொட்லாந்து 28 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் இடம்பெறுகிறது. அது இதற்கு முன் 1998 ஆண்டில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்றது. அப்போது அணி எந்த ஆட்டத்திலும் வெற்றி பெறவில்லை. 1990 ஆண்டில் நடந்த போட்டியில்தான் ஸ்கொட்லாந்து ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்றது. ஹெய்டி 1974 ஆண்டுக்கு பிறகு இந்த முறை மீண்டும் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் பிரேசிலும் மொரோக்கோவும் பொருதிய ஆட்டம் 1-1 சமநிலை கண்டது. ஆக அதிகமாக 5 முறை உலகக்கிண்ணத்தை வென்றுள்ள பிரேசில் பற்றி இந்த முறை அதிகம் பேச்சு கிடையாது. பிரேசில் அணி கிட்டத்தட்ட தோல்வியை தழுவும் அபாயத்தில் இருந்தது. வினிசிஸ் ஜூனியர் பிரேசிலுக்கு ஒரு கோலை புகுத்தி ஆட்டத்தை சமநிலையில் முடித்தார். முதல் ஆட்டத்தில் சமநிலை ஏற்பட்டதால் பிரேசில் ரசிகர்களுக்கு சோர்வு. முதன்முறையாக வெளிநாட்டு பயிற்றுவிப்பாளர் இத்தாலியின் காலோ அன்சலோட்டி தலைமையில் களமிறங்கியது. உலக கிண்ணத்தை முதல் ஆட்டத்தை வைத்து வெல்ல முடியாதென்று அன்சலோட்டி தெரிவித்தார். 1934 முதல் இதுவரை முதல் ஆட்டத்தில் பிரேசில் தோற்றதில்லை என்ற சாதனை மட்டும் இப்போதைக்கு இருக்கிறது. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் துருக்கிக்கு இன்று ஏமாற்றம். டி பிரிவு ஆட்டத்தில் துருக்கியும் ஆஸ்திரேலியாவும் மோதின. 2-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியா வெற்றி கண்டது. 24 ஆண்டுக்கு பின் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற துருக்கியின் தொடக்கம் ஆட்டங்கண்டுள்ளது. மிகவும் கவலையாக இருக்கிறது. ஆனால் அடுத்து வரும் ஆட்டங்களில் மீண்டு வர நேரம் உண்டு என்று பயிற்சிப்பாளர் வின்சென்சோ மொன்ட்ரிலோ தெரிவிக்கிறார். ஆட்டத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா இப்போது டி பிரிவின் 2 இடத்தை பிடித்துள்ளது. பராகுவேக்கு எதிராக 4-1 என்ற கோல் கணக்கில் வென்ற அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் வரும் வெள்ளிக்கிழமை 19 ஜூன் மாதம் சந்திக்க இருக்கின்றன. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் நடைபெற்ற ஆட்டத்தில் கத்தார் ஆட்டத்தை சமப்படுத்தி சுவிட்சர்லாந்துக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கத்தாரின் கடைசி நேர கோல் மூலம் ஆட்டம் 1-1 சமநிலையில் முடிந்தது. கத்தார் இதற்கு முன்னர் 2022 நடந்த உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் அனைத்து ஆட்டங்களிலும் தோல்வி கண்டது. அதிலிருந்து மீண்டு வந்துள்ள கத்தாருக்கு புதிய நம்பிக்கை தற்போது கிடைத்திருக்கிறது. கால்பந்து திடலில் தொடங்கிய பயணம் இப்போது ஹாலிவுட் வரை சென்றடைந்திருக்கிறது. பிரிட்டனின் கால்பந்து பிரபலம் டேவிட் பெக்கமுக்கு ஹாலிவுட்டின் வோக் ஆஃப் ஃபேம் கௌரவ நடைபாதையில் தனிப்பட்ட நட்சத்திரம் செதுக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து, ஸ்பெயின், அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகியவற்றின் லீக் பட்டம் வென்ற முதல் ஆங்கில விளையாட்டாளர் பெக்கம். மான்செஸ்டர் யுனைடெட் முதல் ரியல் மாட்ரிட் அணி வரை உலகின் முன்னணி அணிகளுக்காக அவர் 20 ஆண்டுகளாக விளையாடியிருக்கிறார். அமெரிக்காவில் கால்பந்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியிருக்கிறார். 2018 ஆண்டு பெக்கம் இன்டமியாமி அணியின் இணை உரிமையாளராகி 5 பிறகு லியோனல் மெஸ்ஸியை அந்த அணியில் சேர்த்துக் கொண்டார். பின்னர் அந்த அணி MLS கோப்பையையும் வென்றது. வோக் ஆஃப் ஃபேம் நிகழ்ச்சியில் பெக்கம் மனைவி விக்டோரியா டாம் குருஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தார்கள். ஹாலிவுட்டின் கௌரவ நடைபாதையில் இடம்பெற்றுள்ள 2849வது நட்சத்திரம் இப்போது டேவிட் பெக்கமுக்கு சொந்தமானது. இரு சகோதரர்கள் உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெவ்வேறு நாடுகளை பிரதிநிதிக்கின்றார்கள். ஜோன் ஷவுடர், ஹரிஷ் ஷவுடர் இரு சகோதரர்களும் உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் பங்கெடுக்கிறார்கள். ஆனால் ஜோன் ஸ்கொட்லாந்தை பிரதிநிதிப்படுத்துகிறார். கரியோ ஆஸ்திரேலியாவை பிரதிநிதிக்கிறார். அது குறித்து அவர்களுடைய பெற்றோர் தெரிவிக்கையில் இருவரும் உலகக்கிண்ண போட்டியில் கலந்து கொள்வது தங்களுக்கு பெருமை அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள். தந்தை ஜாக் ஷவுடர் ஸ்கொட்லாந்தைச் சேர்ந்தவர். தாய் ஹைதர் சவுட்டாரின் பூர்வீகம் ஆஸ்திரேலியா என்பதால் ஹாரியால் ஆஸ்திரேலிய அணியில் சேர முடிந்தது. 2018 ஆண்டிலிருந்து ஜோன் ஸ்கொட்லாந்து அணியில் விளையாடி வருகிறார். இந்த ஆண்டுக்கு முன்னர் கடைசியாக ஸ்கொட்லாந்து 1998 ஆண்டு உலகக்கிண்ண போட்டிக்கு தகுதி பெற்றது. அதனால் ஜோன் இந்த ஆண்டுதான் முதன்முறையாக உலகக்கிண்ணத்தில் கலந்து கொள்கிறார். 2019 ஆண்டில் ஹாரி ஆஸ்திரேலிய அணியில் சேர்ந்தார். அவர் 2022 ஆண்டு கத்தாரில் நடந்த உலகக்கிண்ண போட்டியில் பங்கெடுத்துக் கொண்டார். இருநாட்டு அணிகளுக்கும் ஆதரவாக இருப்பதாக பெற்றோர் கூறுகிறார்கள். சகோதரர்களை ஆதரிக்க 4 தலைமுறைகளைச் சேர்ந்த குடும்பத்தினர் போட்டிகளை நேரில் காண செல்வதாக தாயார் ஹவுதர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவும் ஸ்கொட்லாந்தும் மோதன் என்றால் இருவருக்கும் ஆதரவளிப்போம் என்று தந்தை ஜாக் பெருமையுடன் தெரிவிக்கிறார். அமெரிக்காவின் NBA கூடைப்பந்து போட்டியை நியூயோர்க் நிக்ஸ் அணி வென்றிருக்கிறது. 53 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக அந்த அணி மீண்டும் வாகை சூடுகிறது. 80 ஆண்டு வரலாற்றில் மூன்றாம் முறையாக அணி வெற்றி பெற்றிருக்கிறது. கடைசியாக 1999 ஆண்டில் நிக்ஸ் அணி இறுதி சுற்றுக்கு சென்றது. அப்போது சான் அன்டோனியா ஸ்பர்ஸிடம் தோல்வி கண்டது. இந்த முறையும் சான் அன்டோனியா ஸ்பர்ஸுடன் மோதியது நியூயோர்க் நிக்ஸ். 5 ஆட்டங்களில் 4 வென்று கோப்பையை தட்டிச் சென்று விட்டது நிக்ஸ் அணி. கடைசி ஆட்டத்தில் 94-90 என்ற புள்ளி கணக்கில் நியூயோர்க் நிக்ஸ் வெற்றி பெற்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 388.02%, இந்திய பெறுமதியில் 110.19%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.23%, இந்திய பெறுமதியில் 95.20%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 420.64%, இந்திய பெறுமதியில் 119.45%, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.45%, இந்திய பெறுமதியில் 127.65%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 229.61%, இந்திய பெறுமதியில் 68.05%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலகச் செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

Sans de la

உங்களுடன் நாங்கள் நெருங்கி தரும் நேரம் இதுகளை வானொலிகளோடு நீங்கள் உரையாடும் போது தலைவர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள்.
0: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே முதலிலே ஹைதர்லி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஹைதர்லி அவர்களே, நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம் என்று நினைக்கிறேன்.
2: வணக்கம் தர்ஷன். வணக்கம் நேயர்களே.
0: அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். பல விடயங்கள் தொடர்பாக அவரும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த தேர்தல்களிலே வெற்றி பெறாதவர்கள், வெற்றி பெற்றவர்கள் தங்களுக்கு எதிரான பொய்யான தவறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. இதே நேரத்தில் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே குறிப்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் யார் என்று நான் சொல்லாமல் உங்களுக்கு தெரிந்து கொள்ளும் என்று நினைக்கின்றேன். அவருக்கு நீங்கள் சூட்டிய பெயர் ஞாபகம் இருக்கிறதா? அவரை வந்து எதிர்காலத்திலே அனைவரும் அந்த நேரத்திலேயே அவரை ஒரு மன நோயாளியாகவும், அவர் சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய வேலைகளை விட்டு தன்னுடைய புகழ் பரப்புவதற்காகவும் சில சில உள்நோக்கங்களின் அடிப்படையிலே அவர் இயங்குவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அவர் நம்பிக்கைக்குரியவர் அல்ல என்றதை நீங்கள் சொன்னபோது பலர் பல்வேறுபட்ட விமர்சனங்களை வைத்திருந்தார்கள். இப்பொழுது அவர் சரி, அவருடைய பெயரையே சொல்லுகின்றேன், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இப்பொழுது சொல்றார், நாமல் ராஜபக்சாதான் தமிழர்களுக்கான தீர்வை தரக்கூடியவர் என்றும், ஆகவே அதாவது புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் இந்த அரசாங்கத்துக்கு நிதி அளித்துக் கொண்டிருக்கிறது என்றும், அவ்வாறு நிதி அளிக்க கூடாது, உண்மையிலேயே நிதி அளிக்கிறத கண்ட மாதிரி சொல்லுகின்றார், நாமல் ராஜபக்சாவுக்கு தான் அந்த ஆதரவை வழங்க வேண்டும் என்று அவர் இப்பொழுது குறிப்பிடுவதன் ஊடாக. முன்னர் நீங்கள் தான் அவருடைய ஜேவிபியினுடைய தேர்தல் காலத்திலே, ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே டீல் பேசியிருந்தார். அப்பொழுது அதை நீங்க மொழிபெயர்த்திருந்தீர்கள். அதாவது நான் வந்து தமிழ் என்று சொன்னாலும் என்னுடைய மனைவியார் சிங்களம், நான் சிங்கள பக்கம்தான் நிற்பேன் என்று சொல்லி அவர் டீல் பேசியிருந்தார். அதற்கு ஜேவிபியினுடைய அந்த பெண் பிரதிநிதி குறிப்பிட்டிருந்தார், நீங்க டீல் பேசாமல் வேணுமெண்டா உங்களை கட்சியில இணைந்து கொள்ளுங்கள் என்பதை எல்லாம் மொழிபெயர்த்திருந்தீர்கள். இப்பொழுது இவரது இந்த டீலுக்கு என்ன காரணம்?
2: அவருக்கு வந்து அர்ச்சனாவை பொறுத்தவரை முதலாவது ஆனந்த விஜயபாலையுடைய விஜயத்திலிருந்து நாங்கள் வருவோம். பொதுவாக நான் இதுக்கு முதையும் விமர்சன ஒரு விடயத்தை குறிப்பிட்டேன் என்றால், இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளில் ஜெனீபா உட்பட சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் தமிழர்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கின்றோம், யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்கின்றோம், மீனவர் பிரச்சனைகளை தீர்க்கின்றோம் என்று முழுக்க முழுக்க யாழ்ப்பாணத்தை மையமாக வைத்து அவர்களுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவான ஜேவிபியினுடைய ஒரு கொள்கை இருக்கின்றது. மாகாண சபை தேர்தலுக்கு, மாகாண சபையினுடைய விடயத்துக்கு அவர்கள் எதிரானவர்கள். மாகாண சபைக்கு எதிராகத்தான் ஜேவிபி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இலங்கையில் உருவாக்கியது. ஜேவிபியினுடைய கலவரம் வருகின்ற பொழுது 1987 மிகப்பெரிய கலவரங்கள் தென்னிலங்கையில் ஏற்பட்டதற்கும் மாகாண சபை கொண்டு வரப்பட்டதற்கும் மிக முக்கியமான காரணங்கள். ஜேவிபியினுடைய ஒரு உறுப்பினர் ராஜீவ் காந்திக்கு தாக்குதல் நடத்தினார். ஒரு நேவி உறுப்பினர் வந்து கொழும்பு காலிமுகத்துடன் எழுத்து, இப்படியான ஒரு பின்னணி தான் ஜேவிபியினுடைய அரசியல் கொள்கையில் இருக்கின்றது. எனவே அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு மாகாண சபை தேர்தல்களை பின்போட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்குரிய தேர்தல்களை பின்போட்டுக் கொண்டு வருகிறார்கள். அது ஜேவிபியினுடைய ஒரு கொள்கை ரீதியான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அடுத்தது அவர்களுக்கு தெரியும், தென்னிலங்கையில் அவர்களுடைய வாக்கு வங்கிகள் சரிய தொடங்கி இருக்கின்றது, இதனால் எதையும் சாதிக்க முடியாது என்று. ஆனால் தமிழ் மக்களை திருப்திப்பட, சர்வதேசத்தை திருப்திப்படுத்த வேண்டியது, அல்லது இந்தியாவை திருப்திப்படுத்தி ஒரு வேலைக்கு தாங்கள் உங்களோட தான் இருக்கின்றோம், நீங்கள் சொல்வதை எல்லாம் தருகின்றோம், இலங்கையில் தமிழர்களுடைய முக்காவாசி பகுதிகளை நாங்கள் இந்தியாவுக்கு தாரை வார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம் என்கின்ற செய்தியை இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்து இந்தியாவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு அரசாங்கமாக கடந்த காலத்தில் இருந்த ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களோ, மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்களோ அல்லாமல் அநேகமான இந்திய முதலீடுகளுக்கு இலங்கையில் தாராளமான இடங்களை வாரி கொடுக்கிறார்கள், இடங்களை கொடுக்கிறார்கள். இப்படியான நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இலங்கையினுடைய ஜேவிபியினுடைய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
0: கேள்வி இருக்கிறது, இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு அமைப்பாக இருந்தவர்கள் எப்படி அந்த மனமாற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது? இந்தியாவோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று
2: ஆட்சி மாற்றத்தை இலங்கையில் அவர்கள் கடந்த கால அனுபவங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். ராஜபக்சாக்களை எப்படி மாற்றினார்கள் பதவியிலிருந்து, அவர்களோடு இருந்து கொண்டு ராஜபக்சாவை பதவியிலிருந்து அகற்றினார்கள். பின்னர் அவங்க அவர்களுக்கு தேவையான மாதிரி கோட்டாபய மைத்ரிபால சிறிசேனாவை கொண்டு வருவதற்கு இந்தியா எப்பாறு களம் அமைத்தது, அதே போல் மைத்ரிபால சிறிசேனாக்கு அப்புறம் கோட்டாபய ராஜபக்சவை அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு எப்படி களம் அமைத்ததுன்னு சொல்லி தரிசன் நான் முந்தைய அடிக்கடி ஒரு சொல்கின்ற ஒரு விடயம் தான், அன்றைய காலத்தில் உள்ள இலங்கையினுடைய ஜனாதிபதிகள், இலங்கையுடைய பிரதமர்கள், இலங்கையுடைய முக்கியமான அதிகாரிகள் தீர்மானம் எடுப்பது எல்லாம் இலங்கையுடைய பாராளுமன்றத்திலேயோ கேபினட்டிலேயோ அல்ல, இந்திய தூதுவராலயத்துக்குள்ளும் அமெரிக்க தூதுவராலயத்துக்குள்ளும் சொல்லி நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்.
0: அது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பாக நீங்கள் அப்படித்தானே குறிப்பிட்டீங்க?
2: அவர்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். இது இந்திய தூதுவராலயம் மூலமாகத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்படுகின்றது, அல்லது அமெரிக்கா தூதுவராலயம் மூலமாகத்தான் எடுக்கப்படுகின்றது. இதே மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் ஜேவிபி அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இந்திய தூதுவராலயம் ஜேவிபியினுடைய உறுப்பினர்களை இந்தியாவுக்கு அழைத்து சென்றது, அங்கு எப்படி எல்லாம் நடைபெற்றது என்று சொல்லி அவர்கள் தெரியும். எனவே இந்தியாவுக்கு தேவையான ஒரு நிழல் ஆட்சியை இலங்கையில் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் சொல்றாங்க, இந்தியாவுக்கு எதிராக அருணகுமார திசானாக ஒரு வார்த்தை கூட இலங்கையிலுடைய பேச முடியாத அளவுக்கு ஆட்சியை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் IMF தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்வதும் இந்தியாவினுடைய அந்த பணிப்பின் பேரில் இந்தியா இந்த உதவியை பெற்றுக் கொடுப்பதற்கு IMF மூலமாக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கின்றது. நிர்மலா சீதாராமனுடைய பங்களிப்பு உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் அலி சப்ரி தான் இலங்கையினுடைய முதலமைச்சராக இருந்தார், நிதியமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் அலி சப்ரியை நியூயோர்க்கு அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்துகின்ற விடயத்தில் எல்லாம் நிர்மலா சீதாராமனுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. அதே பங்களிப்புகளை இப்பொழுது இந்த அரசாங்கம் வந்த நேரத்திலும் கூட அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் இந்த அரசாங்கம் இவர்களுக்கு மிக விசுவாசமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி, எனவே இப்பொழுது மாகாண சபை ஒன்றை நடத்துவது, தமிழர்களுக்கு அதிகார பரவலாக்கல் கொடுப்பது, இப்படியான விடயங்களை எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியுமே பேசுறதே இல்லையே தசன். யாரை தமிழரசு கட்சி பேசுறதும் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுறதும் இல்லை. தமிழர்களுக்கு அப்படி ஒன்று தேவையே இல்லை, தமிழர்களுக்கு எங்களுக்கு அதிகார பரவலாக்கல் உண்டு தேவையே இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் சென்று விட்டார்களோ என்று தெரியாது. இன்று அந்த விடயங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. முன்னர் அப்படி இல்லையே, எங்களுக்கு தேர்தல் நடத்தாட்டி அமெரிக்க தூதுவராலயத்துக்கு செல்வார்கள், இந்திய தூதுவராலயத்துக்கு செல்வார்கள், பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அப்ப இப்ப உள்ள அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன தர்சன்? அப்படி எல்லாம் அடிக்கடி எங்களுடைய பேசுகின்ற யாரு தர்சன் அவருடைய பேர் என்ன, தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரன் போன்றவர்கள் அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு தூதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துவது சம்பந்தமாக எந்த பேச்சு வார்த்தையும் இல்லை, தொடர்ச்சியாக மௌனம் காக்கிறார்கள்.
0: ராணுவத்துக்கு எதிர ஸ்ரீதரன் போன்றவர்கள், கோடீஸ்வரன் ஸ்ரீதரன் போன்றவர்கள் ராணுவத்துக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஆர் அந்த படுகொலைகள் சம்பந்தப்பட்டார்கள், அவர்களுடைய தெரிவுகளுக்கு இவர்கள் மறைமுகமாக மறைமுகமா இல்ல நேரடியாகவே ஆதரவு கொடுப்பவர்களாக மாறிக்கொண்டுதான் முதல் முந்தி மறைமுகமா இருந்தார்கள், இப்ப நேரடியாகவே ஆதரவு கொடுக்கிறார்கள்.
2: நேரடியாக ஆதரவு கொடுக்கிறார்கள். இந்த ஒரு சூழல் தான் அங்கு வடக்கில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நான் அது கடந்த தேர்தலிலும் கூட நான் கண்ட இப்பொழுது இந்த அரசாங்கம் ஒன்றை சரியான முறையில் இடம் கண்டிருக்கின்றது என்னது, அதை நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு வார்த்தை தான், யாழ்ப்பாணத்தில் அல்லது வடகிழக்கில் உருவாகின்ற புதிய சந்ததியினருக்கு தேவைப்படுவதெல்லாம் இந்த ஆட்சி மாற்றம் அதிகார பரவலாக்கல் எங்களுக்கு தனி இடம் கேட்கின்ற அந்த கொள்கையெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயம். அவர்களுடைய பேச்சுகளிலே அங்க இடமே இல்லா போய் அப்ப இங்கு இன்று அவர்களுடைய முழுக்க முழுக்க அவர்களுடைய தேவை என்னன்னு சொல்றது இந்த அரசாங்கம் நல்லாகவே இடம் கண்டிருக்கின்றது. அதற்கு ஏத்தாப்புல அவர்களுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் வடபகுதியில் இருக்கின்ற காசை எப்படியெல்லாம் நாங்கள் திட்டமிட்டு அரசாங்கத்துக்கு வருமானம் உழைக்கக்கூடியதாக மாற்றலாம் என்பதை அல்லது அந்த பகுதியிலிருந்து தேவையான விடயங்களை செய்து கொள்ளலாம் என்பதை அவர்கள் சரியான திட்டமிடலோடு இருக்கிறார்கள்.
0: இந்த விடயத்தில் நீங்கள் பார்க்கிற போது தற்போதைய இந்த அரசானது மலையகம் வடக்கு கிழக்கு அவர்களை சிங்கள மக்களிடம் செல்வதை விட இப்பொழுது கூடுதலாக இந்த மக்களை நம்பியவர்களாகத்தான் அடிக்கடி நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ அந்த மக்களை தொடர்ச்சியாக எல்லோருமே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
2: இல்ல அதுல ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் இவர்கள் அவர்கள் கடந்த தேர்தலில் சரியான ஒரு விடயத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். தர்சன் என்னென்றால் எங்களுக்கு தென் பகுதியில் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் சம்பந்தமாக மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள். எனவே ஆட்சி மாற்றம் ஒன்றை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற மாற்றீட்டுக்குரிய ஒரு தலைமைத்துவம் தென் பகுதியில் இல்லை. அதாவது சதிர் கட்சி சஜித் பிரேமதாசாக கொண்டு வருவதோ இல்ல வேற யாரோ மாற்று தலைமைத்துவம் ஒன்று அங்கே இல்லை, மாற்று ஒரு அரசியல் கட்சி ஒன்று இல்லை என்பதை ஜேவிபி நன்றாக தெரியும். எனவே சிங்கள மக்கள் ஒரு மாற்றீட்டத்துக்காக மீண்டும் ரணிலுக்கு பின்னாலேயோ மீண்டும் சஜித்துக்கு பின்னாலோ அல்லது நாமலுக்கு பின்னாலோ செல்ல மாட்டார்கள் என்பதில் உறுதி. ஆனால் கடந்த தேர்தலில் இவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் ஒன்றிருக்கின்றது. அந்த அனுபவம் என்னவென்றால் எங்களுக்கு வாக்கு எங்கெங்கெல்லாம் குறைவாக இருந்தது, அதாவது வடகிழக்கில் உள்ள சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் எங்களுக்கு பாரிய அளவில் கிடைக்கவில்லை, அதே போல் மலையகத்தில் எங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு குறைவாக இருந்தது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் சரியாக ஆலோசி ஆய்ந்தால் தென் பகுதியில் எங்களுக்கு எங்களோடு அதிருப்தியின் காரணமாக எங்களை விட்டு விலகி செல்கின்ற வாக்குகளை வடபகுதியிலிருந்து நாங்கள் வாரி அல்லலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை இவர்கள் சரியான முறையில் வகுத்திருக்கிறார்கள். தர்சன் அந்த வகையில் தான் இவ்வளவு காலமும் இல்லாம இருந்த அஷ்ரஃபுடைய காலத்தில் கட்டப்பட்ட கல்முனையினுடைய கலாசார மண்டபத்தை மீள் கட்டுப்பாடுவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். ஒலுவில் ஹாபரை மீள் கட்டுமானப்படி திட்டமிடுகிறார்கள். எனவே இப்படியான சிறுபான்மை சமூகம் கூடுதலாக வாழ்கின்ற பகுதிகளில் அபிவிருத்தி திட்டங்களை தீட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக ஜேவிபியினுடைய அந்த இழந்து போன ஒரு இமேஜ் அங்க கட்டி எழுப்பலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். தர்சன் அந்த வேலையில் அநேகமாக சாத்தியமாகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களை விட ஒரு மேதின ஊர்வலம் என்று நடத்த பொழுது தமிழ் கட்சிகள் நடத்துகின்ற ஊர்வலத்துக்கு பின்னால் செல்வதை விட இப்பொழுது ஜேவிபியின் பின்னால் செல்கின்ற ஒரு மக்களுடைய நிலைமையை கண்டிருக்கின்றோம் நாங்கள்.
0: அப்போ அதுக்கு நீங்கள் சொன்ன இளம் தலைமுறையினுடைய மாற்றமா, இளம் தலைமுறையினர் மத்தியில இந்த யுத்தத்தை பற்றியோ எதுவுமே தெரியாதவர்களாக இப்ப இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களிடம் வந்திருக்கிற மாற்றத்தை தான் பெற்றோர்களையும் பின்பற்ற திணிக்கிறார்களா?
2: இல்ல, இந்த இந்த இளம் சந்ததியினருக்கு இளம் சந்ததியரை இலக்கு வைத்து அவர்களுக்கு நாங்கள் ஒரு அரசியல் ரீதியாக எதையுமே செய்யவில்லை. இந்த கட்சிகள் தமிழ் அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு இடமே கொடுக்க சந்தர்ப்பமே கொடுக்கல, இளைஞர்களுக்கு இடம் கூட கொடுக்கல. இன்று வடகிழக்கு நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசப்படுகின்ற ஒரே ஒரு விடயம் இருக்கின்றது தர்சன் என்னவென்றால் மாவீரர் தினங்கள் வருகின்ற பொழுது அல்லது எங்களுடைய மே மாதத்தில் யுத்தத்தினால் அளிக்கப்பட்ட தமிழர்களுடைய கடந்த முன்னாள் போராளிகளை நினைவு கூடுகின்ற விடயங்கள் வருகின்ற பொழுது இறந்தவர்களை நினைவு கூடுகின்ற நிகழ்வுகள் வரும் பொழுது அங்கு உணர்ச்சி பூர்வமாக நினைவு கூறுகிறார்கள். கடந்த காலத்தில் இந்த நினைவேந்தர்களை முன்னாள் அரசியல்வாதிகளாக இருந்த சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் ஒரு மீடியாவுக்கு முன்பாக செய்வதற்காகவாவது இப்படி செய்தார்கள். இப்பொழுது இந்த அரசாங்கம் தானாகவே அதற்கு செய்யறதுக்குரிய இடத்தை கொடுக்குது, நீங்க செய்து விட்டு வாங்கன்னு சொல்லி அமைதியாக இருக்கின்றது. மக்கள் தங்களுடைய அந்த நேரத்தை வருகிறார்கள் போகிறார்கள்,
0: மற்ற மக்களுக்கும் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில சொல்லுகிறார்கள் வெகு விரைவில் நாங்கள் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்போம் என்று சொல்லுகிறார்களே ஒழிய, ஆனா எதையுமே பாதைகளை திறப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார்களே ஒழிய, ஆனா சொன்னதை செய்யற மாதிரி பெரிய அளவிலே இல்லையே.
2: இல்ல அப்படி செய்யறத பெரிய மாதிரி இல்லைன்னு சொன்னால் அந்த விடயத்தை செய்ய வைக்கிறதுக்கு கடந்த காலங்களில் அதற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். இன்று அப்படி
0: பேசிய சுமந்திரன் அவர்கள் நல்லாட்சி காலத்துல இவ்வளவு காணிகளை விடுவித்திருக்கிறார்கள்.
2: இல்ல இப்ப நான் கூட பல விமர்சனங்களை செய்திருக்கின்றேன் சம்பந்தன் ஐயாவோட வயது போன ஒரு அரசியல் தலைமையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி. இப்ப சம்பந்தன் ஐயா ஆற்றிய பாராளுமன்ற உரைகளுக்கும் சுமந்திரன் ஆற்றிய பாராளுமன்ற உரைகளை இப்ப கிட்ட கூட வைக்கலாம தர்சன். இப்ப யாராவது அப்படியே அந்த நிலைக்கு உரையாற்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த தரம் வாய்ந்த தரவுகளோடு தமிழருடைய பிரச்சனை சரியாக இனங்கண்டு பேசக்கூடிய யாருமே இல்லை. ஏன்னா இப்ப நாங்க நீங்க ஆரம்பத்திலே சொன்ன போல இப்பொழுது அப்படியான ஒரு இடத்துக்கு தமிழர்கள் உரிமைகளை பத்தி பேச வேண்டிய பாராளுமன்ற இடத்துக்கு நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் யாருன்னு சொல்லி சொன்னால் வியாபாரிகள் அனுப்பியிருக்கின்றோம். புலம்பெயர் தமிழர்கள் இருந்த எப்படியே டீ பேசி அவர்களிடம் காசு பெற்றுக் கொள்கின்றவர்களை அனுப்பியிருக்கின்றோம். இப்ப இதே காசை சுமந்திரன் தன்னுடைய செலவுக்குன்னு சொல்லி வெளிநாட்டுல புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட இருந்து காசு கேட்கிற ஒருவர்
0: இல்லையே. அவங்களுக்கு முஸ்லிம் குடும்பத்தினர் அதாவது சுமந்திரன் அவருடைய அந்த பண்பை அந்த நேரத்துல அந்த தாக்குதலை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருந்த போது அவர்களுடைய மகனுக்கு அதுக்கு வாதாடியதற்காக அவருடைய சட்டத்தரணிகள் குழுவில இருந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்கிற போதே சுமந்திரன் இல்ல இல்ல அதை நீங்க கொடுக்க தேவையில்லை அதை நான் இலவசமாகத்தான் இதை நாங்கள் செய்யறோம் என்று சொல்லி இருந்தா அவருக்கு நன்றி தெரிவித்திருந்தார்கள் ஒரு குடும்பத்தினர்.
2: இது சாதாரண மக்கள்கிட்ட கை நீட்டி காசு வேணும்னு சொல்ற அப்படியான அரசியல் தலைவர்கள் தேவையில்லை. ஆனா அதே நிலைமையில மறுபக்கத்துல தெரிவு செஞ்சிருக்கின்ற அந்த அப்படியானவர்களை விட்டு தமிழ் மக்கள் கடந்த தேர்தலில் தெரிவு செஞ்சது யாருன்னு சொல்லி சொன்னா நேரத்துல நாங்க பேசின மாதிரி தரிசன் இந்த அர்ச்சுனா போன்றவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள், ஸ்ரீதரன் போன்றவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள், வெளிநாட்டிலிருந்து எங்க காசு பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்கின்ற போன்ற அரசியல்வாதிகளை தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்களால் இந்த சமூகமோ பாராளுமன்றத்தில் சட்டவியற்றும் சட்டசபைக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கின்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றது. இப்ப நீங்க ஒரு விடயத்தை தந்திரசன் கூறினீங்க, நீங்க இன்னொரு விடயத்தை நீங்க பார்த்தீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதாவது அர்ச்சுனா சொன்னான் எதிர்காலத்துல நாமல் ராஜபக்சத்தான் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, நான் அவனுக்காக வேலை செய்வேன் என்று வார்த்தை பிரியோகம் சொன்னார்
0: தானே.
2: அது அர்ச்சுனா சொன்ன ஒரு வசனம். அர்ச்சுனா நேற்று கலந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கின்றது என்னன்னு சொன்னால் கழுத்துறை மாவட்ட
0: பாராளுமன்ற
2: அதுக்கு முதலையும் இந்த வசனத்தை சொல்லியிருந்தார். அந்த கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற
0: மஹிந்த ராஜபக்சாவுக்கு அவர் இப்பொழுதும் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர் என்று அவருக்கும் ஒரு பாராட்டு தெரிவித்திருந்தார்.
2: அதை விட அவருடைய உரை இப்படித்தான் அமைந்திருந்தது தர்சன். அதாவது அர்ச்சுனாவை மேடை ஏற்றிய ரோஹித் அபயகுணவர்தன் சொல்லி கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதில் அர்ச்சுனாவுக்கும் பாராளுமன்ற ஒரு அழைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அர்ச்சுனா வழங்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச அந்த இடத்தில் மஹிந்த ராஜபக்சவும் பிரதமாதிதியாக கலந்து கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்வில். என்னால் ரோஹித் அபேதுகுணவர்தன் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சியில் ஆரம்பத்தில் இருந்தவர். எனவே அவர் தான் இந்த இதுல கலந்து கொள்கின்ற நேரத்தில் அர்ச்சுனா உரையாட்ட வந்துகின்ற நேரத்தில் அர்ச்சுனா சொல்கிறார், எனக்கு முன்னால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இருக்கிறார், எனக்கு அவருடைய முன்னால் எனக்கு பேசுவதற்கு கூட அச்சமாக இருக்கின்றது, எனது கைகாலெல்லாம் நடுங்கிறது. ஏனால் பாராளுமன்றத்தில் நான் பேச எழுந்தால் எந்தவித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன். ஆனால் இந்த இடத்தில் மஹிந்த ராஜபக்ச போன்ற ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவரை முன்னால் வைத்துக் கொண்டு எனக்கு மேலெழும்பி பேசுகின்ற நேரத்தில் எனது கைகாலெல்லாம் போய் படைகின்றது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சிங்களத்துல சொல்றார். இவர் தான் ஒரு இன்றும் அவர் ஜனாதிபதி தான், அவர் ஜனாதிபதி பதவியில் இருந்து இல்லாவிட்டாலும் இப்பயும் ஜனாதிபதி தான், எனது முன்னால் இருக்கின்றவரும் குறைந்து முன்னாள் ஜனாதிபதி என்ற வார்த்தை கூட பாவிக்காமல் இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள் அப்படியான ஒரு பண்பு இருக்குதான தர்சன், பிரசிடன்ட் சொல்ற வார்த்தை பிரயோகத்தை பாவிக்காம பிரசிடன்ட் ஒபாமா பிரசிடன்ட் ரேகன் அப்படின்னு தான் இன்னும் அவர்கள் சொல்வார்கள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அதே பிரசிடன்ட் புஷ் அப்படின்ற வார்த்தை பிரயோகங்களை தான். எனவே இலங்கை போன்ற நாடுகளில் அப்படியான வார்த்தை பிரயோகங்கள் பாவிப்பதில்லை, முன்னாள் ஜனாதிபதி என்று தான் சொல்வார். ஆனால் அர்ச்சுனா தொடர்ந்து தொடர்ச்சியாகவே தன்னோட உடையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஏனைய சிங்கள அரசியல்வாதிகளை விட மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மிக விசுவாசமான ஒரு தரப்பினராக நடந்து கொண்டார். இத கடந்த காலத்தில் மஹிந்த ராஜ ஒரு யுத்த காலங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் எதிர்ப்பாக இருக்கின்ற நேரத்திலும் கூட ஆதரவு வழங்கினவர் டக்ளஸ் தேவானந்த
0: தனதர்சன்.
2: எனவே டக்ளஸ் தேவானந்தனை விட விசுவாசியாக அவர் நடந்து கொண்டார் என்றுதான் சொல்லணும். அந்த அந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற நேரத்தில்
0: டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இப்பொழுது குறிப்பிடுகின்ற தேசிய தலைவருடைய மகனை வந்து தன்னிடம் எளிய மகனை தன்னிடம் ஒப்படைத்திருந்தால் தான் கட்டாயமாக காப்பாற்றி இருப்பேன் என்று
2: இப்படி நிகழ்வுகள் நடந்திருக்குது. அது அது அல்லாமல் திடீரென்று ரவுஃப் ஹக்கீம் வந்து பாராளுமன்றத்தில் பேசிய விடயத்தையும் குறிப்பிடுவோம். ஏன் அந்த திடீரென்று ரவுஃப் ஹக்கீமுக்கு அந்த விடயம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. என்றால் நீங்கள் ஜேவிபியினுடைய முன்னாள் ரோஹண விஜயவீரனுடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாப்பீர்கள், சஹரானுடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன் வந்து பிரபாகரனுடைய மகனை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை ரவுஃப் ஹக்கீம் திடீரென்று பாராளுமன்றத்தில் இப்படியான ஒரு கேள்வியை கேட்கிறார். எனவே அந்த அந்த அந்த அந்த வசனம் எனக்கும் ஒரு சந்தேகத்தை எழுப்பது. என்றால் அப்படி யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது இலங்கையின் சட்ட அமைச்சராக இருந்தவர் தான் ரவுஃப் ஹக்கீம், நீதி அமைச்சராக. அப்ப அப்படியானவருக்கு திடீரென்று அவர் நீதியே இல்லாத ஒரு
0: நாட்டில் விசாரிச்சல இருக்கணும்.
2: ஓ, நீதியே இல்லாத ஒரு நாட்டில் நீதி அமைச்சராக நான் இருக்கிறேன் சொன்ன அந்த ரவுஃப் ஹக்கீம் இன்று திடீரென்று பிரபாகரனுடைய மகனுடைய பேரெல்லாம் ஞாபகம் வந்திருக்கின்றது என்றது விடயத்தை. அதல்லாமல் அவருடைய சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது அண்மை காலமாக ஏன் இந்த திருப்பம், என்ன என்ன என்ன நடவடிக்கை எடுக்க அரசியல் ரீதியான என்ன மாற்றத்துக்கு இவர்கள் தயாராகிறார்கள் என்று சொல்லி தெரியாது.
0: ஏன் பாலச்சந்திரனுடைய மரணம் தொடர்பாக ஏன் சரியான முறையில ஒருவரும் அதற்கான விசாரணையே கேட்கவில்லை?
2: யார் தர்சன அந்த விசாரணையை கேட்கிறது?
0: அதான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டத்தரணிகள், அவர்களுக்கு அந்த உரிமை இருக்குத்தானே? இந்த படத்தை இப்பதானே அந்த படத்தை வைத்து அது உண்மையான படமா இல்லையா என்பது எல்லாத்தையும் நிரூபிக்க கூடியதா இருக்கிறது. மற்றது சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது சர்வதேச ரீதியாக மிக கடும் தண்டனைக்குரிய விடயம்.
2: இப்ப இந்த விடயத்தில் ஆண்டர்சன், இப்ப நான் கேட்கிறோம், கடந்த காலத்துல நடக்கிற 2009 நடந்த விடயத்தை தானே நாங்க பத்தி அதுக்கு தீர்வு காணலன்னு சொல்லி இப்ப கேட்கிறோம். சரி, ஏன் ஒருவரும் கேட்கல என்ற கேள்வி இருக்குது. ஆனால் இப்ப புலம்பெயர்ந்த
0: தேர்தல் காலத்திலே அதை மையப்படுத்தி பேசுகிறார்கள். தேர்தல் முடிந்து விட்டா இப்ப அதை பற்றி எல்லாம் ஒருவரும் பேசுவதில்லை.
2: தேர்தல் முடிந்து விட்டால் அதெல்லாம் அவர்களுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லையா தர்சன்? இப்ப என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய முதலீடு சொல்றது வீடு கட்டி விற்பனை செய்வது. அது இப்ப யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களுக்கு கடலோரத்தில் ரீதியாக உங்களுக்கு தமிழருடைய பாரம்பரிய கலாச்சாரத்தினோடு கட்டப்பட்ட ஒரு அழகிய அரண்மனை இருக்குன்னா, நீங்க எப்படி சவுதி அரேபியால அந்த வீடு, சவுதி அரேபியா இல்ல துபாயில வீடு கட்டிட்டு நீங்க வந்து முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி, இப்ப அநேகமா புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்துல போயிட்டு அல்லது வடபகுதியினுடைய அநேகமான இடங்களில் பீச் ஓரங்கள் எல்லாம் வீடு கட்டி கட்டுவதற்கு முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு வியாபார தளமாக மாறி இருக்கின்றது. இப்பொழுது பல ஏஜென்ட் நிறுவனங்கள் சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களுக்கு கட்டுக்காசு எல்லாம் ஆரம்பத்துல நீங்க கட்ட தேவையில்லை, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம், யாழ்ப்பாணத்துல முதலீடு செய்யுங்க, யாழ்ப்பாணத்தோட வீடு வாங்குங்கன்னு சொல்லி இப்ப இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு எல்லாம் ஸ்ரீலங்காட அரசாங்கத்தோடு நாங்க எப்படி இணைந்து போய் என்னுடைய வியாபாரத்தை அங்க ஆரம்பிக்கலாம், எனக்கு எங்க முதலீடு செய்யலாம் என்கின்ற அந்த நோக்கம் தான் அவர்களுக்கு இருக்கின்றதே தவிர வேறு எதையும் நாங்கள் இந்த நீதி நேர்மை பாலச்சந்திரனுடைய மகன் பாலச்சந்திரன் பிரபாகரனுடைய மகன் அதெல்லாம் அவர்களுக்கு ஞாபகம் இல்லை தர்சன். அந்த தேர்தல் காலங்களோடு அவைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது.
0: அர்ஜுனா ராமநாதன் அவருடைய அந்த மாற்றத்தை வந்து எவ்வாறு அவருடைய இங்கே ஆதரவாளர்களாக அவருக்கு இருக்கக்கூடியவர்கள் எப்படி பார்ப்பார்கள்?
2: அது அர்ச்சுனாவுக்கு பொறுத்தவரையில் மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்றதை விட நான் கண்ட ஒரு மாற்றம் என்னன்னு சொல்லி சொன்ன தர்சன், அர்ச்சுனா எதிர்கட்சியில் பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அவர் எதிர்கட்சியினுடைய சஜித் பிரேமதாசா கட்சி, சஜித் பிரேமதாசாவுடைய கட்சியோடையோ அல்லது அவரோடும் பாராளுமன்றத்தில் முதல் நாளிலே முருகலை ஏற்படுத்திக் கொண்டார். ஏனால் அவருடைய ஆசனத்தில் போயிட்டு அமர்ந்து இருந்து அந்த பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டார். எனவே அவருக்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு கொடுக்கப்படுகின்ற நேரம் சம்பந்தமாக அது எதிர்கட்சி தலைவர் தானே அதை ஒதுக்கணும், அதுல சரியான நேரம் கொடுக்கப்படல வாங்கறல அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்ப இந்த நேரத்தில் மஹிந்த நாமல் ராஜபக்சவனுடைய மொட்டு சின்ன கட்சியினுடைய பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு உறுப்பினர் தான் இருக்கிறார், நாமல் ராஜபக்ச மாத்திரம்தான். எனவே நாமல் ராஜபக்ச அர்ச்சனா கைது செய்யப்பட்ட உடன் ஒரு நாள் உடனடியாக அர்ச்சனாவை பார்க்க செல்கிறார். நீதிமன்றத்தில் அர்ச்சனாவை வெளியே கொண்டு வருவதற்கு நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவாக இருந்த சட்டத்தரணிகள், நாமல் ராஜபக்சவனுடைய களத்தில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் அர்ச்சனாவுக்கு சார்பாக களமிறங்குகிறார்கள். அடுத்தது நாமல் ராஜபக்ச நினைத்திருப்பார், எனக்கு வடபகுதியினுடைய எதிர்கால தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்னுடைய களத்துக்கு பொருத்தமான ஒருவர் தான், என்றால் இவர் ஒரு கட்சியை சார்ந்த சுயேட்சை குழு உறுப்பினர், எனவே அர்ச்சனாவை நல்ல முறையில் பயன்படுத்தலாம் என்று நினைத்திருப்பார். பல வியாபார விடயங்கள் டீல்கள் அவரோடு பேசப்பட்டிருக்கலாம், எனவே அதற்கு அவர்களுடைய காய்களை நகர்த்தக்கூடியதாக இப்ப நீங்களும் சொல்லி ஒரு இன்டர்வியூ கண்டிதான் தர்சன் அந்த அருண் சித்தார்த் போன்றவர்கள் நாமல் ராஜபக்சவுக்கு கடந்த காலத்தில் ஆதரவாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் அருண் சித்தார்த் இந்த திறன தொலைக்காட்சியினுடைய சொந்தக்காரர், அவர் வந்து ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறார், அவருடைய கட்சிக்கு தாவி விட்டார். எனவே அருண் சித்தார்த்தை நாமல் ராஜபக்ச நம்பியோடு கைவிட்டு விட்டார். எனவே நாமல் ராஜபக்சவுடைய கட்சியை வழக்கில் வளர்ப்பதற்கு பொருத்தமான ஒருவர் அர்ச்சனா தான் இருக்கிறார், எனவே அர்ச்சனாவை பயன்படுத்தலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே அதுக்கான ஒரு களமாகவும் இருக்கிறது. இப்படித்தானே சொன்னவங்க ஒருத்தருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறார்கள், ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறார்கள், அது அங்கீகாரம் யார் மூலம் கிடைக்கிறதோ அந்த அங்கீகாரம் கூடிய இடத்துக்கு அவர்கள் செல்கிறார்கள். அர்ச்சனாவனுடைய முட்டாள்தனமான செயற்பாடுகள் காரணமாக வேறு யாரும் அர்ச்சனாவுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்படி இல்லாத நேரத்தில் இந்த நாமல் ராஜபக்சனுடைய கட்சி ஆதரவாளர்கள் நேற்று நடத்தின மிகப்பெரிய ஒரு மாநாட்டுக்கு அர்ச்சனாவை அழைத்து பேச அழைக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற நேரத்தில் ஒரு யாராவது
0: ஒரு கொள்கை இருக்கத்தானே வேணுமே, எல்லா பக்கமும் முதல் ஆரம்பத்துல நீங்க மொழிபெயர்த்து ஜனாதிபதி தேர்தல் நேரத்துல டீல் பேசுறார், நான் சிங்கள மக்கள்கிட்ட பக்கம்தான், எனக்கு இவர்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு இவ்வளவு பேர்கிட்ட யூடியூப்ல இவ்வளவு பேர் எல்லாம் இருக்கிறார்கள், நான் வந்து உதவி செய்வேன் என்றெல்லாம் டீல் பேச விடுக்கிறார். இப்ப ராஜபக்சான பக்கம் போறாருண்டா, இவர்களுக்கு ஒரு கொள்கை இல்லையா?
2: இது அர்ச்சனாவுக்கு எந்த கொள்கை இருந்து அரசியலுக்கு வந்தாருன்னு சொல்ற ஒரு கேள்வி இருக்குதான் அர்ச்சனாக்கு. இப்ப

0: தலைமைத்துவம் வழங்குவதற்குரிய தலைமைத்துவம் இல்லை. அதற்கு இல்லாததற்கு காரணம், நீங்க தலைமை அடுத்த தலைமுறைகளை வளர்க்கவில்லை, சந்தர்ப்பங்கள் கொடுக்கல, அடுத்த தலைமுறைக்குரிய இடங்களை நீங்க கொடுக்காததுனால வந்த விளைவுகள் தான் இது.
1: நாங்கள் இன்றைக்கு அந்த இந்த சங்கமத்துல வந்து தேசிய தலைவர்கள் வரலாறு சொல்லி கொண்டு வரோம் தானே, அதுல வந்து பார்க்கிற போது ரூ வந்து எவ்வாறு விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக மாற்று இயக்கங்களை வந்து பாவித்தத தேசிய தலைவரே அதை கண்டித்து ஒரு அறிக்கை ஒன்று நெடுமாறன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காண்டி அந்த அறிக்கை விடுகிறார். அதுல வந்து இப்படி தங்களை போராளிகளை வந்து தாங்கள் ஆயுதத்தை ஒப்படைத்ததன் பின்னர் இவ்வாறு கொலை செய்தார்கள், அதுக்கு பின்னால் எப்படி இருந்தார்கள் செயல்பட்டார்கள், இருக்கலாம் இப்பியல்லவா இருக்கலாம், அந்த அதாவது ரோ அமைப்போடு இணைந்து சொந்த சகோதரர்களையே படுகொலை செய்தவர்கள், அவர்கள் இன்றும் அவர்கள் தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக தமிழர்களுக்கு உரிமை வாங்குவார்களாக இருக்கிற போது இவர்களிடையே எப்படி ஒன்றுபட்ட ஒரு அமைப்பை உருவாக்க முடியும்? அதே அந்த காலத்திலே இந்த கொடுமைகளை செய்தவர்கள் ரோவோடு இணைந்து போராடிய விடுதலை புலிகளையே சகோதரங்களையே அழிக்க முற்பட்டவர்கள், அப்ப இன்றும் ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இவர்களை நம்பி எப்படி ஒற்றுமைப்பட முடியும்? ஒரு தலைமை கீழே இவர்களை கொண்டு வர முடியுமா?
0: அப்படி அந்த விடயங்கள் எதுவுமே சாத்தியப்படுகின்ற ஒரு விடயம் அல்லது இன்ன வரைக்கும் அரசியல் என்பதை சரியாக அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அரசியல் என்பது சரியா என்ன சமூக சமூகத்துக்கு தெரியலன்னு சொல்லிதான் சொல்லணும். இப்ப இதை நான் சொன்னேன்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய வியாக்கியானம் எல்லாம் சட்ட ரீதியில் எல்லாம் பேச வருவார்கள். ஆனா ஒன்று நான் கேட்கிறேன், பாராளுமன்றத்தில் மூன்றே மூன்று உறுப்பினர்களை கொண்டிருந்த ஜேவிபி தன்னை இப்படி பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் பெற்ற ஒரு கட்சியாக தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு எப்படியான அரசியல் வியூகங்களை வகுத்தது, எப்படி அந்த புதிய வாக்காளர்கள் இளைஞர்களை கவர்வதற்கான சந்தர்ப்பங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த ஜேவிபியின் சார்பாக பாராளுமன்றத்தில் இருக்கிறதுல ஒரு 75% 80% உறுப்பினர்கள் 40-45 வயதுக்கு உட்பட்டவர்கள். அப்ப இந்த புதிய இளைஞர்களுக்கு சந்தர்ப்பங்களை வாரி கொடுத்தார்கள். அந்த அவர்கள் எப்படி நவீன தொழில்நுட்பங்களை நவீன சமூக வலைத்தளங்களை பாவித்து தங்களுடைய பிரச்சாரங்களை பண்ணி எப்படியெல்லாம் இந்த வாக்குகளை கவரலாம் என்று தெரிவித்தார்கள். இப்ப இதே மாதிரியான ஒரு தென்னிலங்கையினுடைய தென்னிந்தியாவினுடைய அரசியல் தமிழ்நாட்டினுடைய அரசியலும் இப்படித்தான் புதிய இளைஞர்களை கவர்வதற்கு எப்படியான ஒரு திட்டத்தை அவர்கள் வகுத்தார்கள் சொல்லி. அண்மையில் உள்ள நேபாளில் அதே மாதிரியான ஒரு நிலைமைதான் நேபாளில நடந்தது, பங்களாதேஷில் அதே மாதிரியான நிலைமைதான். அப்ப உலகம் முழுக்க இப்படியான ஒரு புதிய தலைமைத்துவங்களை உருவாக்குகின்ற வேலை திட்டங்கள்ல தான் மிகப்பெரியமான ஒரு சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்கின்றது.
1: இன்னொரு விடயம் நீங்கள் சொன்னதுல இன்னொரு விடயத்தை நான் கேட்க விரும்புகிறேன். முதல் தமிழரசு கட்சிக்குள்ள இருந்தது பல்வேறுபட்ட விதத்திலே இந்த வெளிநாட்டு சக்திகளுடைய ஆதரவோடு கருத்துக்களை சொல்லி வந்த ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர் இப்பொழுது மறைமுகமாக ஜேவிபியினுக்கு ஆதரவான கருத்தை சொல்ல முற்படுகிறார் என்றால், இலங்கையில அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் திருத்தம் இருக்குத்தானே, ஜேவிபி கொண்டு வந்த 2022 கொண்டு வரப்பட்ட திருத்தம், அதால எத்தனையோ கைதிகள் வந்து பிணையில் செல்ல முடிந்துள்ளதாக அங்கே உள்ள ஊடகத்துக்கு அளித்த செவ்வியிலே அவர் குறிப்பிடுகின்றார். இந்த சட்ட திருத்தம் என்பது இப்ப எல்லோரும் வந்து ஜேவிபி இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட மிக கடுமையானது கொண்டு வருகிறது என்று எல்லோரும் கண்டித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவர் அந்த சாதகமான திருத்தம் கொண்டு வந்ததால பலர் வெளியில் செல்லக்கூடியதாக இருந்ததாக நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன்.
0: அதுல வந்து இல்ல அதுல திருத்தம் பண்றதுக்கு அந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய திருத்தத்தை கொண்டு வந்து ஜேவிபி அல்ல தர்சன், ஜேவிபி இன்னும் பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்த மாற்றத்தை கொண்டு வரல, அதில் மாற்றத்தை கொண்டு வந்தது அலிசபையினுடைய பீரியட்ல ரணில் விக்ரமசிங்க.
1: ரணில் விக்ரமசிங்க 2022லயோ
0: இப்ப அப்ப அந்த இதுதான் கொண்டு வந்து இப்ப ரணில் விக்ரமசிங்க அண்மை காலத்துல இடைக்கால ஜனாதிபதியா இருந்தாரு.
1: ஆமா
0: அந்த பீரியட்ல இப்ப இது இப்ப ஜேவிபி வந்து புதிய ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்கின்ற ஒரு வரைவை வரைந்திருக்கிறார்கள். அந்த வரைவை மேலோட்டமாக நாங்கள் எடுத்து வாசித்தால் அப்ப இருக்கின்ற சட்டத்தை விட பயங்கரமான ஒரு சட்டமாகத்தான் அது விளங்குகின்றது. ஆனால் நேற்று

0: பங்கினம் கூட பாராளுமன்றத்தில் புதிய இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட நீதி அமைச்சர் அவரை நாங்கள் புதிய சட்டவரைவை கூடிய விரைவில் அறிமுகப்படுத்துவோம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்கிறார். இனி அந்த விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும், அதை எப்படி எப்படி நிலைக்கு கொண்டு வர போகிறார் என்று சொல்லி.
1: அடுத்து அந்த சுரேசலி அவர்களுடைய விடயம் தொடர்பாக இப்பொழுது மனைவியை குறிப்பிடுகின்றார். அவர் உணவு உண்ணாமலே நீர் ஒன்றும் அருந்தாமலே இருப்பதாகவும் மருத்துவ ரீதியாகத்தான் அவருக்கு பார்க்கப்படுகிறது, மருத்துவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே இன்னொரு விடயம் ஒன்றை குறிப்பிடுகிறார்கள், அவருடைய கடவுள் அதாவது அவர் இவ்வளவு காலமும் அவர் கடமையாற்றிய காலத்திலே இருக்கின்ற ஃபைலின் கடவுச்சொல்லை அதாவது கூட்ட வந்து அவர் கொடுக்க மறுக்கிறார் என்று அதை எடுத்தால்தான் கூடுதலாக அந்த கடைசி யுத்தத்திலே என்னென்ன நடந்தது இவர் சொல்லித்தான் பாலச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் சுடப்பட்டார்கள் என்பதை எல்லாம் அறியக்கூடியதாயிருக்கும்.
0: அரசியல்வாதி
1: இவருக்கு ஆதரவானவர்கள் தான் பேசியிருந்தார்கள், புதிய கம்பன்பில போன்றவர்கள் தான் இப்படி இவர்கள் செய்து உலகம் முழுவதுக்கும் இங்க நடந்த நாட்டை காட்டி கொடுக்க போறார்கள் என்று பேசுறது உதய கம்பன்பில.
0: அது முழுக்க முழுக்க தவறான ஒரு செய்தி சிங்கள மக்கள் மத்தியில் பரப்பப்படுகின்றது. சுரேஷ் சலே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் தலைவராக உருவானது வந்து கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியானதன் பின்பு.
1: அதுக்கு முதலே இந்த யுத்தம் தொடர்பாக வந்து அவர் எல்லாரையும் கேபி அவர்களுடைய எல்லாம் நெருங்கின தொடர்புகள் வைத்து காயலாற்றி கொண்டிருந்தார்.
0: அதெல்லாம் ஒரு அதெல்லாம் தவறான ஒரு செய்தி. சுரேஷ் சலே வந்து இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவின் ஒரு சாதாரண ஒரு தர உறுப்பினராகத்தான் கடமையாற்றி இருக்கிறார். ஆரம்ப காலத்துல சுரேசலை ஆரம்ப காலத்துல கடமையாற்றுகின்ற நேரத்தில் சரத் பொன்சேகா பாதுகாப்பு துறையினுடைய தலைமை பீடத்துக்கு வந்த உடனே சுரேசலையை உடனடியாக அந்த பதவியிலிருந்து விலக்குகிறார். சுரேசலை வடகிழக்கு சம்பந்தமான யுத்தம் சம்பந்தமான எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கையிலும் ஈடுபட கூடாதுன்னு சொல்லி அவரை விளக்குறாரு. விளக்கின நேரத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ சுரேசலைய கொண்டு வந்து கொழும்பு சம்பந்தமான கொழும்பினுடைய புலனாய்வு தகவல்களை பெற்றுக் கொள்கின்ற விடயங்களில் சுரேசலையை பயன்படுத்தி இருக்கிறார். அப்பொழுது பயன்படுத்துகின்ற நேரத்தில் தான் கொழும்பில் யார் யாரெல்லாம் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு மஹிந்த குடும்பங்களுக்கு எதிராக எழுதுகிறார்களோ முன்னாள் அதாவது ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் யாரெல்லாம் இவர்கள் சம்பந்தமாக பின்னால் விரட்டி அவர்களை கொலை செய்கின்றது சம்பந்தமான விடயத்தில் இவர்கள் இப்படியான விடயங்களுக்குத்தான் அவரை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது சம்பந்தமான தகவல் தான் இருக்கின்றது ஆதாரபூர்வமான. அதற்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ஷாவுடைய தலைமையில ஒரு கொழும்பில் அதாவது பிள்ளையான் மற்றும் கருணா போன்றவர்களுடைய உதவிகளோடு உருவாக்கப்பட்ட இன்னொரு துணை ஆயுத படைக்குழு ஒன்று ஆபரேட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அந்த ஆபரேஷன் எல்லாத்தையும் சுரேஷ் சலே கொழும்பில் இருந்துதான் செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த யுத்தம் சம்பந்தமான தகவல்கள் அதாவது கடைசி யுத்தம் சம்பந்தமான தகவல்கள் இவைகள் எல்லாம் இருக்கின்றது என்றாலும் இவைகள் எல்லாமே பொய் கதைகள் சிங்கள சமூகத்தின் மத்தியில் பரப்பி அவருக்குரிய ஆதரவை தேடி சிங்கள சமூகத்தின் மத்தியில் சுரேஷ் சலைக்கு கை வைக்க கூடாது என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்காக கட்டப்படுகின்ற கட்டுக்கதை.
1: அதாவது அவர் என்ன சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்தான் இந்த இனப்பிரச்சனையை யுத்தத்தை இறுதி யுத்தத்தை நடத்தினார் என்ற தோற்றப்பாட்டை உருவாக்குவதனூடாக அவருக்கான ஆதரவை தேட முற்படுகிறார்.
0: ஆதரவை தேட முற்படுகிறார்கள். எனவே இப்படியான ஒரு நடவடிக்கை அவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் சுரேஷ் சலேயும் கோட்டாபய ராஜபக்ஷவும் இணைந்து இப்பொழுது நீதிமன்றத்தில் அவைகள் எல்லாம் சொல்லப்பட்டு வருகின்றது. சார் இப்ப சுரேஷ் சலேயும் ராஜபக்ஷவும் இணைந்து எப்படியெல்லாம் கொழும்பில் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தல் செய்திருக்கிறார்கள், சிரச ஊடகத்துக்கு தீ வைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள், லசந்த விக்ரமசிங்கவுடைய கொலை சம்பந்தமான விடயம், ஒரு நேரம் ரவிராஜுடைய கொலைக்கும் அதுவும் கொழும்பில் இடம்பெற்றதுனால அதுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த விடயங்கள் அனைத்தையும் இந்த துணை ஆயுத குழுக்களோடு இணைந்துதான் சுரேஷ் சலே மேற்கொண்டிருக்கிறார். அதாவது எப்படி சுரேஷ் சலே சஹரானை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது போல சுரேஷ் சலே அக்காலத்தில் கருணாவினுடைய குழுவை அல்லது பிள்ளையானுடைய குழுவை அந்த காலத்திலிருந்தே பயன்படுத்தி இருக்கிறார். எனவே கொழும்பு சம்பந்தமான நடவடிக்கையை மையமாக வைத்துள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் கோட்டாவோடு இணைந்தார். சரத் பொன்சேகா கடந்த வாரம் கலந்து கொண்ட ஒரு நேரடி தொலைக்காட்சி விடயத்தில் சொல்றார், சுரேஷ் சலையினிடம் இந்த கோட்டாபய ராஜபக்சவிடம் இருந்து கேட்காமல் சுரேஷ் சலே ஒரு டொய்லெட்டை கூட போக மாட்டார். அந்த அளவு தூரத்துக்கு தான் இவைகள்
1: நடைபெற்று சுரேசலைதான் காரணம். சுரேசலையும் என்ன கத்த விதாரணாவும் தான் காரணம்.
0: இந்த நடவடிக்கைகள் இப்பொழுது விமல் வீரவங்ச இப்பொழுது அடுத்தது விமல் வீரவங்ச அல்ல உதயகம்மன் பிள்ளை போன்றவர்கள் இந்த நிலையை உருவாக்குவதற்கு காரணம் இந்த பிரச்சனை திசை திருப்புவதற்காகத்தான், சலையினுடைய பிரச்சனை திசை திருப்புவதற்காகத்தான். அடுத்தது இந்த நீங்க சொன்ன அதுக்குரிய பாஸ்வேர்ட் சம்பந்தமாக ஒரு விடயத்தை சொல்லுங்க, அது அவருடைய கையில இருக்கிறது வந்து அப்பல் கம்ப்யூட்டர் அப்பல் டெலிபோன் ரெண்டும் அது தொழில்நுட்பம் வாய்ந்தது. எனவே அதுக்கு நாங்கள் தவறான பாஸ்வேர்ட் அப்படி எல்லாம் கொடுத்து கொடுத்தா உடனே அதை எல்லாம் பேக்கப் எல்லாம் அழிஞ்சுவிடும் அந்த விடயத்தில். அல்லது அப்பல் கம்ப்யூட்டர் நிறுவனத்தோடு தொடர்பு பட்டு கூட எங்களுக்கு அந்த தகவல் தர பெரிய அதை அவர்களுடைய கான்டாக்ட் அப்படித்தான் என்ன தனிப்பட்டவர்களுடைய விடயங்களை பாதுகாக்கிறது. எனவே சுரேஷ் சலையாகவே அந்த விடயத்தை கொடுத்தால் மாத்திரம்தான் அதிலிருந்து உள்ள தகவல்களை பெறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது.
1: சரி, நன்றி. நாங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி. தொடர்ந்து இலங்கையின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கடந்த 2022 கொண்டுவரப்பட்ட சாதகமான திருத்தங்கள் காரணமாக சுமார் 75 முதல் 100 வரையான கைதிகள் பிணையில் செல்ல முடிந்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த செவ்வியில் குறிப்பிட்டிருந்தார். அந்த செவ்வியினை தொடர்ந்து அதன் ஒலிவடிவத்தை கேட்கலாம்.
2: 79ஆம் ஆண்டு 48ஆம் இலக்கமாக பயங்கரவாத சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட நோக்கம் ஏஆர் ஜவஹர்தன் அவரின் காலப்பதில் தான் கொண்டு வரப்பட்டது. அப்படி அந்த கொண்டு வரப்பட்ட நோக்கம் வந்து அவர் விடுதலை அதாவது இயக்கங்கள் உருவாகி அது பல காரணங்கள் இருக்கின்ற இயக்கம் உருவாகிறதுக்கு அவ்வாறு இயக்கங்கள் உருவாகி அதற்கு எதிராகத்தான் ஒரு நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த பயங்கரவாத சட்டம் கொண்டு வந்து ஏறத்தாழ 79ஆம் ஆண்டு கொன்றப்பட்ட வழக்கு சட்டம் கொண்டு வரப்பட்டு முதலாவது வழக்காக முத்துமணி தங்கத்துறை ஜெகனுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். முதல் வழக்கு 82 இருந்த அந்த வழக்கில் நான் முதலாவது என்னுடைய கணிசர சட்டத்தினையாக என்னுடைய முதலாவது வழக்கம் அதுதான். சிவசிதம்பரம் அவர்களுக்கு கரிகாலம் அவர்களுக்கு ஜூனியராக செயல்பட்டேன். என்னுடைய முதல் வழக்கு அந்த வழக்கில் இருந்து 83ல் 82ல் துவங்கி 2009ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்தது. யுத்தம் முடிவடைந்த பிறகு அந்த 82ஆம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்தவர்கள் இன்றும் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். யுத்தம் முடிவடைந்த விடயத்தை இருந்தாலும் கூட அந்த வழக்கு தாக்கும் பொழுது விவரத்தால 40, 82 என்றால் 44 ஆண்டுகளாக இந்த பயங்கரவாத சட்டம் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. குறிப்பிட்டு யுத்தம் முடிவடைந்த பிறகு அந்த யுத்தம் முடிவடையும் வரைக்கும் கொழும்பிலே தான் கொழும்பு நீதிமன்றத்தில் தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. யுத்தம் முடிவடைந்த பிறகு இலங்கையில் பல மேல் நீதிமன்றங்களிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், யுத்தம் முடிவடைந்த பிறகு அதிகமாக 2008ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக பயங்கர குற்றச்சாட்டுகள், கோட்டபாய கொலை முயற்சி, சரத் பொன்சேகா கொலை முயற்சி, மஹிந்த ராஜபக்ச கொலை முயற்சி, கலதாரி பம் பிளாஸ்ட், அப்படி ஒரு நீண்ட பட்டியல், பாகிஸ்தான் அம்பாசிடர் கொலை முயற்சி, அப்படி ஒரு நீண்ட பட்டியல். அதாவது அந்த பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே சட்டம் வந்து குறிப்பிட்ட இளைஞர்கள் மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்டவர்கள் ஊடகவியலாளர்கள், நல்ல ஊடகவியலாளர்கள், அதே போன்று வங்கி முகாமையாளர்கள், அதே போன்று தர்மகர்த்தாக்கள், அப்படி சமூகத்தில் உள்ள அனைவரும் சட்டம் பாய்ந்தது. இந்த சட்டம் பாய்ந்தது, அந்த சட்டம் பாய்ந்து யுத்தம் முடிவடைந்த பிறகு இந்த வழக்குகள் 2008, 2009ஆம் ஆண்டு வழக்குகள் எல்லாம் உயரத்தால இப்பொழுது என்னுடைய நான் நினைக்கிறேன் என்னுடைய வழக்குகள் அனைத்துமே முடிந்து விட்டது. ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு வழக்குகளும் 15-18 வருஷம் சிறையில் இருந்து, தடுப்பு கால இருந்து இன்னும் சிறையில் இருந்து தான் அந்த வழக்குகள் செய்து அந்த வழக்குகள் எல்லாம் இங்கே குறிப்பிட கூடவனும் அனைவரும் விடுதலை. நான் கூறி செய்த வழக்குகள் அனைவரும் விடுதலை. ஒவ்வொரு வழக்குக்கும் 15-18 வருஷங்கள் வாதாடி இருப்பேன் நானும் எனது துணைவையாரும். அது வாதாடுவதற்கு அந்த அதுவும் கூட 15-18 வருஷம் ஆகினது கூட அதையும் விரைவுபடுத்துவதற்காக எனது துணைவியார் நீதிமன்றத்திலே கைது செய்யவுடன் நீதிமன்றத்திலே சென்று உயர் நீதிமன்றத்திலே செய்து அடிப்படை மனித உரிமைகளை தாக்கல் செய்தார். இங்கே வழக்கு கைது செய்தவுடன் அடிப்படை மனித உரிமை தாக்கல் செய்தது. அந்த அடிப்படை மனித உரிமை தாக்கல் செய்தபடியால் தான் அதிகமான வழக்குகள் விரைவுபடுத்தப்பட்டது.
3: வைக்கப்படுகிற காலம் சிறையில குறையும்.
2: கருத்து வைப்பு காலம் இல்லை அங்கே. இப்பொழுது பழைய நல்ல கேள்வி, 48ஆம் ஆண்டு 79ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு ஒருவரை 18 மாதம் தடுத்து வைக்கலாம், ஒவ்வொரு 3 மாதத்துக்கு. இந்த தடுத்து வைப்பு உத்தரவை வழங்குவது ஜனாதிபதி, அதாவது பாதுகாப்பு அமைச்சர். பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி தான் இருப்பார் அதிகமாக. இப்ப எமர்ஜென்சி என்று சொன்னால் பாதுகாப்பு செயலாளர், அப்ப அவர்கள் தடுத்து வைப்பார்கள். தடுத்து வைத்து விட்டு அவர்கள் விசாரணை செய்வார்கள். ஆகவே இப்ப நாங்கள் எங்களுடைய சட்டரீதியற்ற கைது என்ற அடிப்படையிலே தான் வழக்கில் தாக்கல் செய்வோம். சித்திரவதை செய்திருந்தால் இந்த சித்திரவதையும் உள்வாங்குவோம். அப்படித்தான் உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த மனுக்கள் தாக்கல் செய்தபடியினால்தான் பல அதிகமாக ஒரு உதாரணமாக கலதாரி பம் பிளாஸ்டை சொல்ல வேண்டும். அது தாக்கல் கைது செய்தவொன்று 10 நாளில் அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதிலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே சொல்லப்பட்டது, நான் குற்றோப்புதல் இன்னது கட்சிக்காரர் குற்றோப்புதல் வாக்குமூலம் கொடுக்க விரும்பவில்லை, அவருக்கு அவரை வலியுறுத்துகிறார்கள், குற்றோப்புதல் வாக்குமூலம் தரும்படி அவரை தாக்குகிறார்கள் என்ற விடயத்தை முன்வைத்தோம். அவை உயர்நீதிமன்றத்திலே குற்றோப்புதல் வாக்குமூலம் விருப்பம் இல்லை என்றபடியால் என்ன அதிகமான வழக்குகள் பயங்கரவாத சட்டத்திலே 100 வழக்குன்றால் 95 வழக்குகள் குற்றோப்புதல் வாக்குமூலம் சொந்த வாக்குமூலத்தின்றி சித்திரவதை செய்து அந்த வாக்குமூலத்தை பெற்று வருவார்கள். இல்லாட்டி ஒரு ப்ரோமிஸை கொடுப்பார்கள், நீ இதை சொன்னால் நாங்கள் விடுவோம். அந்த தடுத்து வைப்பது அந்த அதன்படிதான் இந்த வழக்குகள் எல்லாம் அதிகமாக போய்கொண்டிருந்தன. அப்ப ஒரு விலகத்தை கூட பார்க்க போனால் என்னென்றா, இப்ப அந்த வழக்குகள் எல்லாம் முடிவடைந்து இப்பொழுது வழக்குகள் எல்லாம் ஓரளவு முடிவடைந்து இப்பொழுது 12 கைதிகள் இருக்கிறார்கள். 10-12 இருக்கிறேன் அதிகமாக. அவர்கள் 20 வருஷம் 22 வருஷமா இருக்கிறார்கள். மற்ற அனைவருமே விடுதலாகிவிட்டார்கள். அந்த நான் கூற வருது என்றா, விடுதலையான அவர்கள் எல்லாம் 15-18 வருஷம் இருந்தவர்கள் விடுதலையானால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டிருக்கிறான், அதை நாம் மறந்துவிட முடியாது. அவனுடைய வாழ்க்கை முழுக்க போய்விட்டது. அப்படி பார்க்கும் பொழுது என்னவென்றால், பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே வந்து இந்த வழக்குகள் எல்லாம் தாக்கல் செய்யப்படும் பொழுது இந்த வழக்குகள் எல்லாம் வந்து ஒரு கால அறவரை இல்லை. அதாவது கைது செய்த பிறகு அந்த கைதுக்காக விசாரணை எவ்வளவு காலத்தில் நடக்க வேண்டும் என்று ஒரு கால அறவரை இல்லை. விசாரணை முடிவடைந்து சட்ட மாதபுரத்தில் திணைக்களத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அவர்கள் தான் மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வார்கள் குற்றப்பத்திரிகை. ஆகவே மேல்நீதிமன்றத்துக்கு அனுப்புவதற்கு சட்டமாதிரி அனுப்புறதுக்கு கால வரையறை இல்லை. விளக்கத்தை விசாரணை செய்யறது கால வரையறை இல்லை. தடுப்பு காவல் 18 மாதம் இருக்கும், அதன் பிறகு சிறைச்சாலை, வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலை வழக்க முடியும் வரை. மேல் நீதிமன்றத்திலே வந்து தாக்கல் செய்யறதுக்கு சட்டமாதிரி அனுப்ப கால இல்லை. சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பியதுக்கு பிறகு சட்டமாதிபர் திணைக்களம் வந்து மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும், வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும், கால வரையறை இல்லை. மேல் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தாலும் விசாரணை முடிவடைய வேண்டும், விசாரணை முடிவு கொண்டு வர வேண்டும் என்ற விஷயத்திலேயும் கால வரையறை இல்லை. ஆக இந்த காரணங்களுக்காகத்தான் காலம் வரை அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். இங்கே காலம் போய்கொண்டிருக்கிறது. அதனால தான் 15-18 இப்பொழுது நேற்று முறை வழக்கு நடந்தது 22 வருஷமா உள்ளே இருக்கிறார். ஆனால் இங்கே என்ன விடப்படும் என்றால், ஒரு விஷயத்தை நான் கூற வேண்டும், இந்த சட்டத்துக்கு பல திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்படும்.
3: இந்த 1.5 வருட காலம், அதாவது 18 மாதங்கள் என்று சொன்னீர்கள். இந்த 18 மாதம் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே ஒரு கைது செய்யப்பட்டால் அவர் 18 மாதங்கள் தடுக்கக்கூடிய வகை இருக்கிறது. இந்த 18 மாதங்களுக்குள் இந்த நீதிமன்றம் இங்கு இருப்பது அதிகாரமிக்க ஜனாதிபதி முறை, எனவே அந்த ஜனாதிபதி முறையின் கீழ் தான் இது கொண்டுவரப்படுகின்றதால் நீதிமன்றம் இந்த 18 மாதங்களுக்குள் எந்த தலையீடும் செய்ய முடியாதா என்கிற கேள்விதான்.
2: நிச்சயமாக 18 மாதம் தடுத்து வைக்கும் உத்தரவை வழங்குவது வந்து, அதாவது விசாரணைக்காக தடுத்து வைப்பது. அப்ப விசாரணை போலீசாருடைய அறிக்கையை சமர்ப்பார்கள். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறைதான் தடுத்து வைப்புகளை மீண்டும் புதுப்பிப்பதற்காக ஒரு 3 மாதம் முடிந்த பிறகு திரும்பவும் ஒரு அறிக்கையை சமர்ப்பார்கள். மஜிஸ்ட்ரேட் அறிக்கைக்கு சமர்ப்பித்து அது வந்து அந்த அறிக்கை சட்டம் பாதுகாப்பு அமைச்சருக்கு செல்லும். அவர் சைன் பெற்றார். இப்படி சைன் பண்ணி அவர்கள் விசாரணை முடியவில்லை, அவர் இங்க சைன் பண்ணுவார். அப்படி 6 முறை கையெழுத்திட்டால் 18 மாதம் தடுத்து வைக்கலாம்.
3: சர்வதேச ரீதியாக ஏதாவது ஒரு சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறதா இதற்கு எதிராக செல்ல முடியுமா? சாதாரண தெளிவுக்காக நான் கேட்கிறேன்.
2: இல்லை, முடியாது. இந்த உள்நாட்டு சட்டம் உள்நாட்டு சட்டம் தான், அதுல தலையிட முடியாது. அது அடுத்த இன்னொரு விடயத்தை நான் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த தடுத்து வைப்பது ஏற்கனவே கூறியது போல இந்த கால வரையறை இல்லை. தடுத்து வைத்திருக்கும் போது விசாரணைக்காக தடுத்து வைத்திருப்பதாக கூறுவார்கள். அப்ப விசாரணை முடிவு அடைஞ்சு அதுக்கு பிறகுதான் வழக்கு தாக்கல் செய்வார்கள். இப்ப நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னவென்றால், அதுக்கு முன்ன ஒரு விஷயத்தை நான் கூற வேண்டும். இந்த சட்டம், அதாவது பயங்கர இந்த சட்டமும் காலம் போக போக ஒரு திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்படும். பயங்கரவாத சட்டம் வந்து 79ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது, 2-3 திருத்தங்கள் வந்தது, இறுதியாக ஒரு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது 2022ஆம் ஆண்டு 12வது இலக்க சட்டமாக கொண்டுவரப்பட்டது. அந்த திருத்த சட்டத்தில் பல நல்ல விடயங்கள் இருந்தது. உதாரணமாக கூற போனால் 18 மாதம் தடுத்து வைப்பது 12 மாதம் ஆக்கப்பட்டது. மற்றொரு விடயம் அந்த தடுத்து வைத்து பயங்கரவாத சட்டத்திற்கு 48வது இலக்கம் 79ஆம் ஆண்டு சட்டத்தின் பிரதான சட்டத்திலே 2022ஆம் ஆண்டு 12வது இலக்கம் சட்டம் கொண்டு வரும் வரையில் பிணை வழங்கும் அதிகாரம் சட்டமாதிபருக்கு மட்டும்தான் இருக்கு. பிணை வழங்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு இல்லை. நீதித்துறை சட்டமாதிபருடைய சம்மதம் இருந்தால்தான் பிணை வழங்க முடியும். அதுதான் நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறது காரணமா போடுறது. நீதித்துறைக்கு அந்த பிணை வழங்கும் அதிகாரம் இல்லை, நிர்வாகத்துறை தான் அதை பார்த்தது. ஆகவே இந்த 22ஆம் ஆண்டு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் பிணை வழங்கும் அதிகாரத்தை அந்த திருத்த சட்டத்தின் மூலம் மேல் நீதிமன்றத்துக்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கும் பிணை வழங்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதிலே ஒரு கண்டிஷன் என்னவென்றால், கைது செய்து ஒருவரை கைது செய்தால் அந்த கைது செய்தவருக்கு தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டால் அந்த 1 வருஷத்துக்குள்ள அந்த விசாரணை முடிவடைக்கணும். விசாரணை முடிவடைந்து மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேணும். அப்படி தாக்கல் செய்யாவிட்டால் பிணை வழங்கும் அதிகாரம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டது. விரைவுபடுத்தும். அதே போல அதாவது கைது செய்து 1 வருஷத்துக்குள்ள வழக்கு தாக்கல் செய்யாவிட்டால் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போகலாம். வழக்கு தாக்கல் செய்யணும் ஹைகோர்ட்ல. மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யட்டால் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போய் பிணை வழங்க முடியும் முதலாகும் போது. 2வது விடயம் என்னவென்றால், அந்த விசாரணை அந்த 1 வருஷத்துக்குள்ள விசாரணை முடிவடையாவிட்டால், இப்ப தாக்கல் செய்து போட்டு 1 வருஷத்துக்கு விசாரணை இல்லை, அதே மேல் நீதிமன்றம் பிணை வழங்க முடியும். அப்ப இந்த 2 விஷயங்களும் ஏற்கனவே இருந்த சட்டத்தில் இல்ல. அந்த பிணை வழங்க முடியும் என்ற காரணத்தினால்தான் 75ல் இருந்து 100 கைதிகள் வரையில பிணை சென்றார்கள். சிலர் வழக்கு நடத்தப்பட்டு அது விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த அந்த அப்படி ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் விசேஷமான விஷயம் என்னவென்றால், இன்னொரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. வழக்கு தாக்கல் செய்து விசாரணை நடைபெறுமா இருந்தால் தினசரி ஒவ்வொரு நாளும் வழக்கை கேட்டு முடிக்க வேண்டும். நல்ல சட்டம், நல்ல திருத்த சட்டம், நல்ல சட்டம் தான் சொல்ல வர
3: இல்லை. விசாரணை போலதான் நடக்கிறது ஒவ்வொரு நாளும்
2: நிச்சயமாக. அப்ப கொண்டு வரப்பட்டது, அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட மூலத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேணாம் என்று நான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க.
3: அதாவது இந்த திருத்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்ட பின்னர் தான் இந்த சட்டமாதிபர் தன்னுடைய, அதாவது அவர் நீங்கள் சொல்றீங்க நிர்வாகத்துறை நீதித்துறை என்று, நிர்வாகத்துறைக்கு தான் அதிகாரம் இருக்கிறது இவருக்கு பிணை வழங்குவதா இல்லை என்பது. இது இந்த திருத்த சட்டத்துக்கு அப்பால் பின்னர் வந்த விடயம்.
2: திருத்த சட்டத்துக்கு பிறகு நீதித்துறைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
3: அதற்கு முன் இருந்தது நிர்வாகத்துறை.
2: நிர்வாகத்துறைக்கு சட்டமாதிபருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு.
3: நீங்கள் சொல்லுகிற போது ஒரு ஏற்கனவே நினைக்கிறேன் ஒருவர் எங்களுக்கு வழங்கிய ஒரு, நீங்கள் இன்று வருகிறீர்கள் என்று சொன்ன பிறகு இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கைது செய்யப்பட்டு விடுதலையான ஒருவர் எங்களுக்கு பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவர் தந்த ஒரு குரல் பதிவு இருக்கிறது, அதை கேட்டுவிடுவோம்.
4: நீங்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லி சொன்னால் பயங்கரவாத தடை சட்டத்தை பொறுத்தவரையில இங்க தமிழ் தரப்புள்ள ஒரு விஷயம் இருக்குது. அது பயங்கரவாதத்துல வழக்கம் போட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அல்லது அந்த சட்டத்தை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை இல்லை. பயங்கரவாத தடை சட்டம் சொல்லி சொன்னாலே நாங்கள் உள்ளுக்கு இருக்க வேணும்ன்றது எங்களுடைய சட்டத்திறன்கள் தரப்புல இருந்து அல்லது பொதுவாக ஒரு கருத்துருவாக்கம் வந்து இருக்குது. என்னை பொறுத்தவரையில நான் பயங்கரவாத தடை சட்டத்துல நீண்ட காலமாக தண்டனை அளிக்கப்பட்ட ஒரு ஆளாகவும் அல்லது சிறைச்சாலையிலையும் இருந்த ஆளாக நான் சொல்றேன், எங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக எதிர்த்து போராடுற நிலைமைகளை குறைவா இருக்குது. அல்லது எங்களுக்கு அதுக்குரிய சட்டப்புலமை உள்ள சட்டத்திறமைகள் வந்து எங்கள்கிட்ட இல்லை, தமிழ் தரப்பிட்ட பிரதானமாக இல்லை. அப்ப உதாரணத்துக்கு அது இப்ப தமிழ் தரப்பு சிங்கள தரப்புன்னு சொல்லி சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அது விரும்பிய விரும்பாமலும் அது பெரும்பான்மைக்காகத்தான் அந்த சட்டம் பாவிக்கப்படுது.
3: இந்த இடத்துல தான் நீங்கள் சொன்ன விடயத்தை நான் திரும்ப போகிறேன். அதாவது இது ஏற்கனவே இருந்த சட்டத்தின்படி 18 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் கூட சட்டமா அதிபருக்கு அந்த அதிகாரம் இருந்தது பிணை வழங்குவதற்குரிய அதிகாரம்.
2: சட்டமாதிபருக்கு பிணை வழங்குறது அதிகாரம் இல்லை,
3: பரிந்துரை செய்யலாம்.
2: சட்டமாதிபருக்கு வந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்தார், பயங்கரவாத சட்டத்துக்களை தாக்கல் செய்தார், பிணை வழங்கும் அதிகாரம் வலிமையாக மற்ற சட்டங்களுக்கு நீதித்துறைக்கு தானே அந்த பிணை வழங்கும் அதிகாரம் கொடுக்கப்படுது. ஆனா இதுல விசேடமாக சட்டமாதிபருக்கு தான் பிணை கொடுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி சட்டமாதிபர் வந்து வழக்கு தாக்கல் செய்தால் அது தடுப்பு காலில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தடுப்பு கால உத்தரவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பயங்கரவாத சட்டத்திற்கு தாக்கல் செய்தால் சட்ட பாதிப்பிற்கு மட்டும் 12 ஆண்டுகளுக்குள்
3: தாக்கல் செய்தால்
2: அது 18 மாதம் இல்லை. அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் பயங்கரவாத சட்டம்ன்றது விஷயம், அதுல ஒரு விடயம் தான் தடுப்பு காவல்ன்றது. அந்த தடுப்பு காவல் கைது செய்தது விசாரணைக்காக தான் தடுப்பு காவல் வைத்திருக்கு. அந்த தடுப்பு காவலை வைத்து 18 மாதம் தான் இந்த காலம் இல்லை, 18 மாதம் வச்சிருக்க முடியாது. அப்ப ஒவ்வொரு 3 மாதமும் அறிக்கையை சமர்ப்பித்து அந்த 18 மாதம் வரைக்கும் வைத்திருக்கலாம். சரியும் அந்த 18 மாதத்துக்கு பிறகு வைத்திருந்த பிறகு அவர் வந்து மீண்டும் வந்து சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவார் நீதிமன்றம் மூலமாக. சிறைச்சாலை கால வேற இல்லை. சட்டமாதிபர் நினைத்தால் வழக்கின் தன்மையை பொறுத்தது அவர் புனை வழங்கலாம், வேறு ஒருவரும் வழங்க முடியாது. அதைத்தான் நான் சொல்றேன்,
3: மீண்டும் சொல்லுகிறேன், அதாவது 18 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த விடயங்கள் நடக்கும்.
2: 18 மாதம் எப்படியும் 18 மாதம் ஆகும் தானே தடுத்து வைக்கும் பொழுது நாங்கள் புனை. ஆனால் சில வழக்குகள் அப்படி நடந்திருக்கிறது. ஒரே ஒரு வழக்கு, அதை நான் கூற வேண்டும். இந்த கேள்வி
3: நான் ஏன் கேட்டேன், இந்த நீதித்துறைக்கு நான் நினைக்கிறேன் சாதாரண மக்களால் நீதித்துறைக்கு எதிராக போராட முடியாது என்றாலும் கூட இந்த நிர்வாகத்துறைக்கு எதிராக போராட முடியும். இந்த நிர்வாகத்துறையை நீதித்துறைக்கு சார்பாக கொண்டு செல்வதற்கு ஏதாவது போராட்டங்கள் அல்லது சாதாரண விடயங்கள் இந்த சாதாரண மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த 18 மாதங்கள்ங்கிற விடயம் இவர் சொல்கிறார். நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக 18 மாதங்கள் உள்ளே இருக்க வேண்டும் என்கிற ஒரு நியதி இருக்கிறது, அதை மாற்ற முடியாது, அதுக்கு தமிழ் தலைமைகள் சரியாக செய்யவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறார். என்றாலும் கூட இதில் உள்ள சட்ட விளக்கம் தான் தேவை.
2: ஒரு விடத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற புது சட்டம் அமலுக்கு கொண்டு வந்த போது 18 மாதமா இருந்தது. அவர் இருக்கும் போது 18 மாதம் இருந்திருக்கும், இப்பொழுது 1 வருஷம் ஆகிவிட்டது. ஆனால் இது என்னவென்றால் தடுப்புக்க அதாவது நீதிமன்றத்துக்கு சென்று இவருக்கு ஒரு நியாயத்தை பெற முடியாது. ஒரு தடுப்பு காவலில் இருப்பவர்களுக்கு ஒரு விடுதலை பெறுவது என்று சாத்தியம் இல்லை. ஒரே ஒரு வழக்கு, அதையும் நான் சொல்லுகிறேன். மற்றபடி அந்த தடுப்பு கால உத்தரவுகளை தடுத்து வைக்கும் பொழுது விசாரணைக்கிற பர்பஸ் காரணம் வந்து தடுத்து வைக்கிற காரணம் வந்து விசாரணை செய்யறதுக்காக, தனிமையில படுத்தி விசாரணை செய்யறதுக்காக. விசாரணை முடியலன்னு சொல்லித்தான் வேறு 18 மாதம் எடுக்கிறது. ஒரு கால இல்லையோன்னு வச்சிருக்கு.
3: குற்றோப்புதல்
2: வாக்கு மூலம் 95% இந்த அனுபவத்துல சொல்ற 95% குற்றோப்புதல் வாக்கு மூலம் பெற்றது. சித்திரவதை பலவிதமாக குற்றப்பாளமாக பெற்றுக் கொண்டார்கள், பலாத்காரமாக துன்புறுத்தி, அது ஒரு பக்கம். ஆனா இந்த ஒரு விஷயத்தினை தடுப்பு கால இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட பயங்கரவாத சட்டத்துக்கு ஒரு வழக்கொண்டு தாக்கல் செய்தால் ஒருவரை கைது செய்தால், கைது செய்து தடுத்து வைத்திருந்தாலோ அல்லது சிறையில் இருந்தாலோ 22ஆம் ஆண்டு 12ஆம் விளக்க சட்டம் வருந்தனைக்கும் சட்டமாதிபர் மட்டும்தான் புனை வழங்கலாம், அந்த திணைக்களம் தான் கையாளும், அதை கேள்விக்குட்படுத்த முடியாது. ஆகவே இந்த இவருடைய கேள்வி ஒரு நியாயமான கேள்வியா இருந்தாலும் கூட அந்த தடுப்பு கால இருக்கும் பொழுது நான் கூறிய ஒரே ஒரு வழக்கை தவிர மற்றது மிகவும் ஏனென்றால் நடைமுறையில சாத்தியப்படாத விஷயம் என்னவென்றால் அது அவர்களுடைய அதிகமான வழக்குகள் இப்பொழுது நான் கூறினேனே அது கூறினது போல அதிகமான வழக்குகள் அவர்கள் எல்லாம் வழக்கு பரிசக்கணக்கிடந்தாலும் நிரபராது என்று விடுதலையான வழக்கு தான்.
3: இதுக்கு என்ன காரணம்? சாதாரணமாக ஒரு ஒரு கைது செய்யப்படுகிறவர் அவர் சட்டத்துக்கு சவால் விடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று சட்டத்தண்ணிகளோடு கலந்துரையாடி அவர் சட்டத்துக்கு எதிராக போராடுகிற போது சாதாரண மக்கள் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு செல்ல முடியாது நான் நினைக்கிறேன். நான் நிதியை பணத்தை சொல்கிறேன், அந்த வகையில் தான் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கிறதா? அதாவது இப்ப நீங்க சொன்னீர்கள் ஏற்கனவே ஒருவர் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் விடுவிக்கப்பட்டார், உயர் நீதிமன்றம் அவரை விடுவித்தது என்று, இது ஏனைய அவர்களுக்கும் ஏன் அதனை கொண்டு செல்ல முடியாது என்கிற ஒரு கேள்விதான்.
2: சிலர்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் நான் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். அவர்கள் ஒரு 10 பேரை கைது செய்தார்கள் வைப்போமே, 10 பேரை ஒரு 10 நபர்களை கைது செய்யப்பட்டிருக்கு, 10 நபர்களை விசாரணையிலையும் அடிப்படை இப்ப நாங்கள் சொல்வோமே குற்றோப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருந்தால் தானே சுய விருப்பத்தால சொந்தமா கொடுக்கிற வாக்குமூலம், அதைத்தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்திலே வேடவர் இன்குவாரி வைப்பார்கள். அதுல வந்து நாங்கள் சுய விருப்பத்தில் கொடுக்கப்படவில்லை, அவரை தாக்கி எடுத்தார்கள், அவருக்கு சித்திரவதை செய்தார்கள் என்றதை நிரூபித்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு அதாவது உதாரணமாக சொல்லுவோமே நல்லொரு வழக்கொன்றை நான் கூறுகிறேன். திசநாயகம் கைது செய்யப்பட்டார் 2008 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி திசநாயகம் கைது செய்யப்பட்டார். அவர் ஒரு 2 கட்டுரைகள் வரைந்ததுக்காக கைது செய்யப்பட்டார். எட்டாம் தேதி அவர் கை செய்யப்பட்டு ஏழாம் தேதி கை செய்யப்பட்டார். எட்டாம் தேதி அவரை பார்வையிடுவதற்காக அந்த ஜசீகரனும் அவருடைய துணைவியார் வளர்மதியும் அவரை பார்வையிட சென்றார். அவர்களையும் கை செய்தார்கள். கைது செய்து அந்த ஜசீகரனும் வளர்மதியும் கை செய்யப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால், அவருடைய அந்த கட்டுரையை பிரசுரித்தது இவர்களுடைய அச்சகத்தின் மூலம் ஈக்வாலிட்டி கிராபிக்ஸ் அச்சகம் பிரசுரித்தது. அவர்கள் மூன்று பேரையும் கை செய்தார்கள். கைது செய்து தடுப்பு கால உத்தரவை பெற்றார்கள். தடுப்பு கால இருக்கும் பொழுது நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும் பொழுது ஜசீகரனுக்கு சித்திரவதை செய்திருக்கிறார்கள். ஜசீகரன் அப்ப அந்த விடயத்தை எனது துணைவியார் உயர் நீதிமன்றத்திலே அடிப்படை மனித உரிமை மனு தாக்கல் செய்து இந்த விடயத்தை முன்வைத்தார். உயர் நீதிமன்றம் கூறியது அவர்கள் ஒன்று ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபிசருக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அங்கிருந்து அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையில் அவர் காயம் இருக்கின்ற வந்தது. அதே போல் நான்கு நாளைக்கு புறம் அந்த அறிக்கை வர முந்தி சசிகரனையும் வளர்மதியையும் திசநாயகத்தையும் மூவரையும் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே பிரதான நீதிமன்றத்திலே நான் ஜசீகரன் சொன்னார் மீண்டும் என்னை தாக்கி இருக்கிறார் என்று நான் ஜசீகரன் சொன்னேன். நீங்கள் நீதிமன்றத்துக்கு முறையிடுங்கள் என்று நீங்கள் முறையிட பயந்தார் பயப்பட வேணாம். நானும் ஒரு நீதிமன்றத்துக்கு கூறினேன். இவர் இப்பொழுது தனது குறைபாட்டு தனக்கு தாக்க அதுக்கு சொல்ல நீதிமன்றம் கேட்டது. என்னை தாக்கி சித்திரவதை செய்கிறார்கள், எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, அப்படி திறம்படி கேட்கிறார்கள், அப்படி அத்தப்படி சொன்னார். அவரும் நீதிபதி உடனடியாக செய்தார். ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபிசருக்கு அவரை அழைத்து சென்று அறிக்கையை பெறும்படி அந்த அறிக்கையும் வந்தது. இதற்கிடையிலே போலீசாருடைய பயங்கரவாத பிரிவு இவர் சும்மா இருக்கும் பொழுது அவரை கொண்டு போய் இன்னொரு ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபிசர்கிட்ட போய் ஒரு காயமும் இல்லை என்று ஒரு அறிக்கையை கொண்டு வர அவர்களுக்கு தெரியாது. நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே இதையும் எடுத்தது. ஆனால் இறுதியாக நடந்தது, வழக்கு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஜசீகரனுக்கும் திசநாயகத்துக்கும் ஜசீகரனுக்கும் வளர்மதிக்கும் தாக்கல் செய்யப்பபட்டது. திசநாயகத்துக்கு 20 வருடம் கடுமையை தண்டனை.
3: அவர் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கவில்லை.
2: அது ஒரு விசேட அம்சம் என்ன தெரியுமா, அவருக்கு ஆங்கிலம் தான் அவருடைய பிரதானம், இரண்டாவது மொழி தான் தமிழ், எங்களுக்கு தமிழ் தானே முதலாவது மொழி, அவருக்கு தமிழே இல்லை. அவர் தமிழால எழுதி குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். வேற ஒரு எனக்கு தெரியாது அது எந்த முறையில பெற்றுக்கொண்டார் என்று நான் சொன்னேன். ஏற்கனவே வாக்குறுதி வழங்கி அதே போல வாக்குறுதி வழங்கலாம், அது போல பயப்படுத்தலாம். கட்டுப்பாட்டுல இருக்கிறவர் அவர்களுக்கு சாதகமாகத்தான் செயல்பட கொடுப்பார். ஆனா கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து போலீசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து சித்திரவதை செய்து நீதிமன்றம் வந்து போலீசுக்கு எதிராக முறைப்பாடு செய்தது என்பது நடைமுறையில சாத்தியமில்லாத விஷயம். ஆனா யாசிகரான நாங்க செய்வித்தோம். அவருக்கு 20 வருஷம் கடுளிய சிறத்தண்டன ரசிகரனும் வளர்மதியும் விடுதலை. அதாவது கட்டுரை எழுதியவர் 20 வருஷம், பிரசுரித்தவர் விடுதலை. இந்த கேள்வி வந்தது வழக்கு நிரூபிக்கப்படும், அதைத்தான் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லோரையும் நாங்கள் அதாவது நான் செய்த கேஸ் அனைவருமே விடுதலை, அது வேறு விடயம். ஆனா அவர்களுடைய எல்லா கேஸும் வழக்கும் வந்து இப்ப நான் கூற வரவில்லை, எல்லோருமே வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் இப்ப என்னை பொறுத்தவரைக்கும் இன்னும் துணைவாரை பொறுத்தவரைக்கும் ஒரு வழக்கை நாங்கள் எடுத்தால் அந்த வழக்கு கட்சிக்காருடைய வழக்காகவோ அல்லது கைதியுடைய வழக்காகவோ பார்ப்பதில்லை. எங்களுடைய வழக்கு சொந்த வழக்கு. உங்களுக்கு தெரியும், சர்ஜன் ஆபரேஷன் பண்ணுனா அந்த ஆபரேஷன் சக்சஸ் என்றால் முதல் திருப்திப்படுவது சர்ஜன். அது மாதிரி அந்த வழக்கு வெற்றி பெற்றால் கட்சிக்காரன் காட்டு நாங்கள் தான் திருப்திப்படுவோம்.
3: அதான் சொல்லுவார்கள், சட்டத்தண்ணியிடம் உண்மையை கூற வேண்டும்.
2: மருத்துவரிடம் சட்டத்தினை உண்மையை கூற வேண்டும். மருத்துவரிடம் உண்மையை கூறாவிட்டால் கீழே போவோம், சட்டத்தின உண்மையை கூறாட்டம் மேல போகும். ஆனா அது உண்மையை கூறுவத விஷயம் வந்து கட்சிக்காரருக்கும் சட்டத்தினுக்கும் மட்டும்தான் தெரியாது. அது ரகசியம் பண்ணப்பட வேண்டும். அந்த அடிப்படையில தான் அதே போல தொடர்ந்து நான் ஒரு விடயத்தை சொல்ல வேணும். அப்ப 22ஆம் ஆண்டு 12வது சட்டத்துல வந்தது தினசரி விசாரணை நடத்தப்படணும்னு வந்தது. அப்ப அந்த தினசரி விசாரணை நடத்தப்பட வேணும். நல்ல அதாவது நல்ல விடயங்கள் எல்லாம், அதாவது கனவீரை விடுதலை ஆக்குறதுக்கு நல்ல விடயங்கள். இந்த சட்டத்தை 48ஆம் ஆண்டு 79ஆம் ஆண்டு கொண்டு வந்த சட்டத்தை இந்த பயங்கர சட்டம் கொண்ட போது அவர் வந்து அமலிங்கம் அந்த அமல விடுதலை கூட்டணி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவர்களை ஜேஆர் கூறினார் 3 மாதத்துக்கு நான் இந்த விடயத்தை முடித்துக்கலாம்னு. ஆனா 3 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்தார், 10ஆம் இலக்கம் கொண்டு வந்தார். சரியா 82ஆம் ஆண்டு 12வது இலக்கம் 82ஆம் ஆண்டு 10ஆம் இலக்கம் 82ஆம் ஆண்டு 10ஆம் இலக்க சட்டத்தை வந்து நிரந்தர சட்டமாக்கிட்டார். இன்றைக்கும் நிரந்தர சட்டம். ஆனால் திருத்தச் சட்டம் கொண்டு வரும்போது அதுக்கு ஆதரவளிக்க வேண்டியவர்கள், அதாவது எதிர்க்க வேண்டிய நேரத்தில் ஆதரவளித்தார்கள். ஆதரவளிக்க வேண்டிய பயங்கரவாத சட்டம் நீக்கப்படும் என்று மாற்றுக்கிறது இல்லை. ஆனா கட்சிக்காருடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேணும். இந்த வழக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது ஒருவரும் ஆதரவளிக்கவில்லை. அந்த இதனால தான் இன்றைக்கு 12 பேர் இருக்கிறார்கள். அப்படி இல்லாத 115 பேரு கிட்ட இருந்திருப்பார்கள். இப்ப இந்த விஷயத்தை நாங்க கமலத்தில் கொண்டு வரணும்.
3: இன்னும் 2 விடயங்கள் அவருடைய விடயம் அதையும் கேட்டுக்கலாம்.
4: இது வந்து ஒரு அரசு பயங்கரவாதமாக இருக்குது. இன்றைக்கு பயங்கரவாத தடுக்கிட்டு கொள்றது அதுல கேள்வி கேட்கறதுக்கான தன்மை குறைவா இருக்குன்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால், அதிகார வர்க்கம் வர்க்கம் செய்யக்கூடிய துஷ்பிரயோகத்தை நாங்கள் சொல்லிக்கலாம். ஒரு போலீசார் வந்து ஒரு திட்டம் வந்து ஒரு ஆள்ல ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி வழக்கு போட்டால் அந்த அவர் விடுதலை செய்யப்பட்டாலும் கூட அதற்கான இழப்பீட்டை கோரக்கூடிய நிலைமை வந்து இந்த பயங்கரவாத தடுக்கிறது மிக குறைவா இருக்கு.
3: இதுதான் முக்கியமான கேள்வி. பயங்கரவாத தடைகள் இத்தனை பேரை நாங்கள் விடுதலை செய்த வேண்டும். விடுதலை செய்த பிறகு அவர்கள் நிரபராதி, அதாவது நிரபராதி என்ற அடிப்படையில் தான் விடுதலை செய்யப்படுகிறார்கள். விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவர்கள் இளமையை துளைத்திருக்கிறார்கள், வாழ்க்கையை துளைத்திருக்கிறார்கள். வந்த பிறகு எங்கே நட்டையீடு?
2: நல்ல ஒரு கேள்வி. அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் இளைஞர்கள் தான் கைது செய்யப்பட்டார்கள். அதிகமாக 18 வயசிலிருந்து 25-28 வயசுக்குள்ள கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு 10-15 உள்ள சிறையில் இருந்து விடுதலையாக இருந்தபோது அவர்கள் நிரபராதி. நிரபராதி என்றால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக நஷ்டவீட்டை பெறுவதாயிருந்தால் நிச்சயமாக வழக்கு தாக்கல் செய்வதற்கு அந்த விடுதலையானவர் முன்வர வேண்டும். அங்கே ஒரு அந்த சூழ்நிலையும் பார்க்க வேண்டும் நாங்கள். அதாவது நாடு நாங்கள் வழக்கு செய்யும் போது, அதாவது பூர்வமே 2009 உச்சக்கட்டம், அதாவது போரண்டே இறுதி கட்டம். அப்போ நாடு எப்படி இருந்தது? இத்தனை கொலைகள் நடந்தன. ஊடகவியலாளர்கள் எத்தனை பேரும் அவர்களுடைய ஊடகவியலாளர்கள் அது மாதிரி எல்லோரையும் வந்து கைது செய்வதும் தடுத்து வைப்பதும் இல்லாமல் போவதும் காணாமல் போவதும் அந்த கடகத்தில் நடந்தது. அந்த பட்டியலை உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அந்த பட்டியலை தேடித்தான் இப்பொழுது வழக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள், யார் யார் என்று விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நிலையிலே ஒருவரை பொறுத்த வரைக்கும் அது நாங்கள் கேட்டாலும் கூட அவர்கள் உடனடியாக, உதாரணமாக நான் சில பேர்களை நான் கூட விரும்பவில்லை, 3 வழக்கிலே எந்த ஒரு எதிராளி ஒரு 21 வயசுல கைது செய்யப்பட்டார், 42 வயசுல வெளியேறினார், 20 வருஷங்கள். அப்புறம் 3 வழக்கிலும் வெற்றி. ஆனால் அவருக்கு உடனடியாக தான் சுவிஸுக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய திருமணம் முடிக்கிறதுக்காக சிறுவயதிலேயே தீர்மானித்த அந்த பெண்மணி சுவிஸில் இருந்தபடியால் தான் சுவிஸுக்கு செல்ல வேண்டும் என்று. ஒவ்வொருவருக்கும் அந்த வெளியே வந்த அவர்களுக்கு தான் அந்த உண்மையான வேதனை புரியும். வெளியே வந்தவுடன் உடனடியாக அடுத்த நடவடிக்கை என்ன? இந்த நாட்டில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால் உடனடியாக வெளியேற வேணும் என்றதுதான். இப்ப பொறுத்தவரைக்கும் இப்போ 2 நாளுக்கு முந்தைய ஒரு கிளைண்ட் வந்தார். வந்து எனக்கு கூறினார், நீங்கள் எடுத்து விட்டவர்கள் எல்லாம் சுவிஸ்லேயும் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை பற்றி கதைப்பார்கள், சந்தோஷப்படுவோம். உங்களுக்கு நட்டாப்பிள்ளை அம்மன் பரிசயமா தான் வந்தார். அதையும் கூறி அந்த அம்மன் அருள் புரிவார். ஏன்னா அவங்க அவற்ற சூழ்நிலை உள்ள இருந்தவர்களுடைய நிலைப்பாடு வந்து வெளியே இருக்கிறது தெரியாது. அவற்ற மனநில, அவரை பாதிக்கப்பட்ட நில, அவற்ற இது எப்படி மீண்டும் இந்த நாட்டில் இருக்கிறது. அதனாலதான் இப்ப பாருங்களேன், ஒரு 100 பேர் வெளியா இருந்தால் 90 பேர் வெளிநாட்டுக்கு தான் போய் உடனடியே போவிதான். ஒருவரை கைது செய்தார்கள் கோட்டபாய ராஜபக்ச வழக்குல. கோட்டபாய குலம் முயற்சி வழக்குல செய்தார். அவர் இப்ப UK-ல இருக்கிறார், பேரை சொல்லவில்லை. அவரை கைது செய்து அவர் என்ன செய்த குற்றம்? அவர் கோட்டபாய ராஜபக்சக்கு தாக்கல் நடத்தின அவர் வந்து இங்க ஒரு மணி சேஞ்ச் ஒன்று நடத்தினார் வெள்ளவத்தையில. அவர் பிரிட்டிஷ் சிட்டிசன், மணி சேஞ்ச் நடத்தினார். அங்கே வந்து காசு வாங்கி இருக்கிறார்கள். அங்கே இருந்து அனுப்பி அந்த ஒரு குற்றவாளி அங்க ஒரு காசு வாங்கி இருக்கிறார். அங்கே உண்டியல் மூலம் பணம் பெற்றிருக்கிறார். அவ்வளவுதான். அவர் அந்த கை செய்யவுடன் அது தெரிஞ்ச உடனே இந்த இடத்துல கை நிதி சேகரித்தது, அது வெள்ளவத்தையில் அந்த விலாசத்தை கொடுத்து இங்குதான் காசு பெற்று வேண்டு அவரை கை செய்து கொண்டார். அவரை கை செய்தார். அவர் வளமையாக டெலிபோன் அவருக்கு இதுக்கும் சம்பந்தமும் இல்லை. அப்ப அந்த வழக்கு வந்தது. குடும்பம் UK-ல அந்த வழக்கு வந்து வழக்கு தாக்கல் செய்து நாங்கள் உயர் நீதிமன்றத்திலே துணைவியார் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு மேல் உயர் நீதிமன்றத்திலிருந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்து அவருக்கு விடுதலை செய்ய அந்த வழக்கை நாங்கள் அவருக்கு சர்ச்சைகளை நிரூபிக்க முடியவில்லை. அவர்கள் விடுதலை செய்வதாக ஏற்றுக்கொண்டார்கள். விடுதலை செய்ய ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார் என்றால் 8ஆம் தேதி அந்த வழக்கு தேதி விடுதலைக்கான தேதி குறிப்பிடப்பட்டது. இவர் கூறினார் 8ஆம் தேதி எனக்கு ஒரு பொருத்தமான நாள் இல்லை என்று கூறினார். நாங்கள் கூறினா ஒன்றையும் யோசிக்க வேணாம், 8ஆம் தேதி எப்படியாவது நாங்கள் வெளியே போவோம் என்று 8ஆம் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கக்குள்ள இன்னொரு வழக்கை தாக்கல் செய்தார்கள். 8ஆம் தேதி அந்த வழக்கு வர முடி 8ஆம் தேதி இந்த வழக்கு முடிவடைந்தவுடன் அன்றைய தினம் அதே 8ஆம் தேதி சரியாக 1 மணிக்கு அடுத்த வழக்கு வர முந்தி 1 மணிக்கு அவர் விடுதலை செய்யப்பட்டார். நான் அவரை அழைத்துக் கொண்டு இருவருமாக நான் அன்று சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். என்னோடு வருவதாக கூறினார். எனது புத்தகத்தில் இருக்கிறது, அது வருவதாக கூறி அவர் வந்து அன்றைய தினமே நாட்டை விட்டு கிளம்பினார். அவை ஒருவர் அதாவது சூழ்நிலை என்றால் ஒருவரை அவருடைய விடுதலையில் திருப்தி இல்லாட்டி விடுதலை இன்னொரு வழக்கை போடுவதை தடுக்க முடியாது. ஆகவே அந்த இடத்தை விட்டு உடனடியாக நாம் போக வேண்டும் என்பதுதான் சரி நஷ்டேடு. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் தர்மதாசன் என்ற போலீஸ் உத்தியோகத்தர் அவரையும் கைது செய்து வைத்தார்கள். விடுதலை புலிகளுக்கு உதவி செய்ததாக அவர் கைது செய்து அவர் விடுதலை ஆனார். விடுதலான பிறகு நாங்கள் ஒரு துணைவியார் ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்தார். 55 லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைத்தது. கிடைத்து அந்த நிதியை பெறுவதற்கு முந்தையே அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்து விட்டார். இதுதான் நஷ்ட வீட்டு கதை. ஆகவே இதை எதிர்பார்க்க முடியாது. என்ன அந்த அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்தந்த அவரவர்கள் சூழ்நிலை விடுதலையான உடனே உடனடியாக போக வேண்டும் என்றதுதான். அது தவறென்று கூற முடியாது.
3: நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட போகிறது என்கிற ஒரு செய்தி இருக்கிறது, அதை பற்றி கதைப்போம். அதுக்கு முன்னர் இன்னும் ஒருவர் விடுதலையான ஒருவர், 10 வருடங்கள் சிறைவாசம் இருந்தவர்.
5: ஏதாவது நீதிமன்றம் மூலமாக எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற அந்த விருப்பத்தோடு நாங்க இருக்கிறதால எதையாவது பரவாயில்ல சொல்லி போட்டு போவோம் என்ற மனநிலையில தான் அநேகமானவர்கள் அங்கு இருந்தார்கள். கூடுதலையானவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கொடுத்தது, விடுதலை புலிகளை தங்குமிட வசதிகளை கொடுத்தது, ஆயுதங்களை அவர்கள் கொண்டு போய் கொடுத்தது, இப்படியான குற்றச்சாட்டிலே பல 15 வருடம் 12 வருடம் 20 வருடங்கள் கூட தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் ஒரு அடக்குமுறை என்ற ஒரு ஆயுதமாகத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அவர்கள் அந்த நாட்களிலே பயன்படுத்தினார்கள். எனவே நான் பாதிக்கப்பட்டவன் என்ற ரீதியிலே இந்த விடயங்களிலே அதிகமான அனுபவங்கள் இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த தேசத்துக்கு நமக்கு அவசியம் இல்லை என்பதை தான் நான் வலியுறுத்தி சொல்கிறேன்.
3: இந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பற்றி அவர் சொன்னார். குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பெரும்பாலும் நீங்க சொல்கிறபடி திசநாயகம் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர், அவர் தமிழில் குற்ற ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் என்பது எந்த அளவுக்கு சட்டத்தை ஏமாற்றுகின்ற ஒரு வேலை என்றுதான் சொல்கிறார். அந்த வகையிலே பெரும்பாலும் இவர் சொல்லுகிற விடயம் சட்டத்தின் ஊடாக உயர் நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது உடனடியாக இந்த விசாரணையாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஏதாவது ஒரு விடயத்தை இவர் மீது சுமத்த வேண்டும் என்பதற்காக குற்ற ஒப்புதல் வாக்கு, அதாவது இத்தனை வருடம் தடுத்து வைத்திருந்தாலும் கூட அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொண்டது பின்னர் மீண்டும் ஒரு முறை வந்து தங்களிடம் குற்ற ஒப்புதல் வாக்கு. அதற்கு என்ன காரணம் என்றால் நீங்கள் சட்டத்தனையாக இருக்கிற போது நீங்கள் வாதாடுகிற போது நீங்கள் சொல்கிறீர்கள் இவர்களுக்கு நிரபராதி என்று, ஆனால் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட வேண்டும் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக இவர் உதவி செய்தார் அல்லது சம்பவத்தை நேரில் பார்த்தார் என்ற விடயங்களை சேர்த்துக் கொள்வதாக இவர் அதில் அனுபவப்பட்டவர். அவ்வாறான விடயங்களும் இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் இந்த தடுத்து வைக்கப்பட்டவர்களுக்கு நடக்கிறது என்பதுதான் இவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
2: ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னவென்றால் தெளிவாக கூறப்படுவதால் ஒருவரை கைது செய்தால் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்களை கைது செய்தால் 72 மனத்தியாளங்களுக்குள்ள அதை அவரை கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு 72 மனத்தியாளத்துக்குள்ள தடுப்பு கால உத்தரவை பெற்றுகிறார். தடுப்பு கால உத்தரவை பெறுகிற நோக்கம் காலத்தை பாருங்க, தடுப்பு கால உத்தரவு வலிமையாக கைது செய்தால் பொது சட்டத்திற்குள்ள 2 கிழமைக்கு தான் ரிமாண்ட் பண்ணலாம், தடுத்து வைக்கல.
3: 14 நாட்கள்
2: எங்க வெளிக்கட பிரசனுக்கு தான் அனுப்ப வேணும். இங்க கொழும்பா இருந்தா 14 நாட்கள் அடுக்க வேணும். ஆனால் இப்படி விசேஷ பயங்கரவாத சட்டத்தை கீழே வர்றதுக்கு வந்து 3 நாட்கள் தடுத்து வைத்து 3 நாட்களுக்குள்ள 72 மனத்தியாளத்துக்குள்ள அவர்கள் அந்த தடுப்பு கால உத்தரவு பெறுவதற்காக ஆயத்தங்களை செய்து மேற்கொள்வார். தடுப்பு கால உத்தரவு பெற்றது பிறகு நீதிபதியும் வழங்க போல தடுப்பு கால உத்தரவு இருந்தால் கேள்விக்குட்படுத்த முடியாது. அப்ப அவர்களை கொண்டு போய் தடுத்து வைத்து வருவார்கள். தடுத்து வைக்கிற இடங்களும் அவர்களால் தான் டிசைட் பண்ணப்படுறது எங்க தடுத்து வைக்கிறது. சரி, அப்ப தடுத்து வைக்கிற நோக்கம் என்னென்றால் விசாரணை செய்த நோக்கம் என்னவென்றால் விசாரணை செய்த ஒருவரை சாட்சியம் இல்லாத நிலை இல்லை. பொதுவாக இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சாட்சியங்கள் தேட முடியாது. அப்ப என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய குற்ற ஒப்புதல் பார்க்கும் மூலம் தானே ஒத்துக்கொள்ள நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் அதை செய்தேன் அவர்கள் அதை ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு பல காரணங்கள் ஏற்கனவே கூறியது போல தாக்குதல் நடத்துவார்கள் அடிப்பார்கள். அதாவது சித்திரவதை செய்யக்கூடிய எத்தனையோ வழக்கு சித்திரவதை காயங்கள். இப்பொழுது கதிராமருடைய வழக்குள்ளே நான் ஆரோக்கியனான் என்று அவருக்கு ஆஜரான 23 காயங்கள் அப்படி காயங்கள். அப்ப அவர்கள் எழுதுறது அவரை கட்டுப்பாட்டுக்கு தெரியும் போது அவர்கள் கேட்கறது நாங்க செய்யத்தான் பண்ணும். அவரை தெரியும் இவர் சொல்றார் அவர் சொல்றாரு ஒரு காரணம் சொல்லி ஒரு குற்றோப்புதல் வாக்குமூலம் எடுத்து அவர் ஏஎஸ்பி இருப்பார். அதாவது ஏஎஸ்பிக்கு முன்னுக்கு தான் கொடுக்க வேணும். சில குற்றோப்புதல் வாக்கு மூலங்களை எழுதி கொண்டு வந்துட்டு ஏஎஸ்பிக்கு முன்னுக்கு வச்சு அதை சைனையும் பண்ணுவாங்க. அப்படி இந்த குற்றோப்புதல் வாக்குமூலம் சைன் பண்ணப்படும்.
3: குற்றோப்புதல் வாக்குமூலமும் நிச்சயமாக அவர் சொந்த மொழியில் அதாவது தமிழ் வழங்குகிற போது கூட வழங்கப்படுவதில்லை. பொதுவாக நீங்க நினைக்கிறீர்கள் அதாவது சிங்களத்தில் தான் எழுதப்படுகிறது. சிங்களத்தில் எழுதப்படுகிற போது என்ன எழுதியிருக்கிறோம் என்ற விடயம் திரும்பவும் அவருக்கு சொல்லப்படுவதில்லை. இதுதானே சட்டம்
2: இல்ல சட்டத்தின்படி சொல்ல வேணும். இப்ப டிரான்ஸ்லேஷனா கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் போலீசாரையோ அல்லது தமிழ் போலீசாரையோ வைத்திருப்பார்கள். ஆனா இது அது பலமா போல நடக்கிற விஷயம் தானே. அது எல்லாம் எழுதி முடிஞ்ச பிறகு சில பேர் கையால எழுத
3: சட்டத்திலே ஒரு விடயம் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவம் இந்த இவ்வாறான ஒரு சம்பவத்தில் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள் எந்த அளவுக்கு இரண்டு தரப்புக்கும் இடையில் சரியான மொழிபெயர்ப்பை கொண்டு போகிறார்கள் என்ற விடயம் தானே. ஆஸ்திரேலிய நீதிமன்றத்தில் இவ்வாறான ஒரு வழக்கு வந்து அது கடைசியில் அந்த வழக்கு நிரபராதி என்று சொல்லப்பட்டது. என்னென்னால் அந்த மொழிபெயர்ப்பாளர் சரியாக பிரதிவாதியின் விடயத்தை நீதிமன்றத்துக்கு சொல்லவில்லை என்று அல்லது விசாரணைகளுக்கு சொல்லவில்லை.
2: அங்கு அந்த நாட்டிலே அந்த வசதி இருக்கக்கூடும். இங்க வந்து அவர் இப்ப தமிழ்ல கையெழுதுனா தமிழ்ல எழுதப்படும். அந்த குற்றோப்புதல் தமிழ்ல இருக்கும். அப்ப தமிழ்ல பார்த்தா அவருக்கு தெரியும் தமிழ் வாசிக்க முடியும். சரியா இப்ப திசநாயகம் எழுதி கொடுத்த மாதிரி தமிழ் எழுதி கொடுத்தா. ஆனா 90% வாக்கு இதுவால் வந்து சிங்களத்துல கொள்ளப்படும். அவரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தாலும் இல்லாட்டாலும் அது ஏற்கனவே அவர்கள் விசாரணையை முடிச்சு அந்த தயாரித்து விடுவார்கள். அதை தயாரித்து போட்டு கேள்வியை கேட்டு போட்டு அவரை கையெழுத்து வாண்டுவார்கள். குற்றத்தை ஒப்புக்கொண்ட வாக்குமூலம் அதுதான் பிரதானமான வாக்குமூலம். இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தில் உள்ள ஒரே சாட்சி பிரதான சாட்சியம் குற்றப்பெயர் வாக்குமூலம் இல்லாட்டி பயங்கரவாத சட்டத்தில் சாட்சியம் இல்லை. 99% கேசுகள் வழக்குகள் குற்றோப்புதல் வாக்குமூலம். ஆகவே அந்த வாக்கு மூலம் வந்து அந்த வாக்குமூலம் சுயமாக கொடுக்கப்பட்டதா இல்லைன்றதுதான் வேற இன்கொயரியில அது சட்டத்தின் திறமையை பொறுத்து அது மோசடியாக செய்தது அது எழுதவில்லை இவர்கள் தயாரிக்கப்பட்டது இவர்கள் கையெழுத்து வரவில்லை என்னென்ன காரணத்துக்காகத்தான் வேண்டு அதை நிரூபிக்க வேணும். சரியான சுயமாக கொடுபடவில்லை என்பதை நிரூபிக்கிறது எதிர்த்தரப்பு வாதம். ஆகவே அந்த வகையில பார்க்கும் பொழுது அது நடைமுறையில் அதுதான். ஆகவே நாங்கள் கூற முடியாத அந்த குற்றோப்புதமாக சாட்சியம் எடுக்கப்படும். அது வந்து நீங்க அவர்கள் கேள்வியினுடைய தெளி வேண்டும் என்றால் தெளிவாக கூற வேண்டும் என்னவென்றால் அவர்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்படும் அடிப்படை மனித உரிமைகள் தாக்கல் செய்வதற்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அடிப்படை உரிமை தாக்கல் செய்வது பழமையாக சில பேர் கையெழுத்திடுவார்கள். அதிகமான வழக்குகள் என்னுடைய துணைவியார் தானே மனுதாரராக அதிகமான வழக்குகள் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஜாஸ்டிஸ் புல்லா கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய வழக்கு அசாத் சாலியுடைய வழக்கு அதுகளில் எல்லாம் துணைவேர் கையெழுத்து அவர்கள் சிறையிலே அவர்களிடம் கையெழுத்து பண்ணவில்லை வேண்டாமல் தானே பல வழக்குகள் தானே மனதாரராக தாக்கல் செய்தார். அப்படி தாக்கல் செய்யாவிட்டால் இங்கே
3: சிறுபான்மை தரப்பு என்ற வகையில் இந்த சிறுபான்மை தரப்பு எந்த அளவுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஏற்கனவே ஆரம்பத்தில் மௌனமாக இருந்ததுதான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று சொல்கிறோம். பின்னர் வந்த காலங்களிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஒழிப்பதற்கு இந்த சிறுபான்மை தரப்பு எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது என்பது கேள்விக்குறி. அது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தமிழ் தரப்பு இந்த அளவுக்கு இப்பொழுது ஒற்றுமையாக இருக்கிறது அரசியலிலும் ஈடுபட்டு நீக்கப்பட்டால் எந்த சட்டம் கொண்டு வரப்படும்
2: நல்ல விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் பயங்கரவாத சட்டம் வந்து ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அந்த காரணம் நிறைவடைந்து விட்டது. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால் விடுதலை புலிகள் தாக்குதலை மீளுருவாக்கம், அங்கு ஒருவர் மீளுருவாக்கம் செய்கிறது இல்ல, ஆனா மீளுருவாக்கம் என்று சொல்லி விடுதலை புலிகளை பற்றியோ ஏதாவது பாடல்களை பாடியோ ஏதாவது கருத்துக்களை கூறினாலும் அது அந்த அடிப்படையிலே கைது செய்யப்படுவாங்கனார்கள். பல ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்படி பல பேரை கைது செய்தார்கள். அதே போன்று விடுதலை புலிகளுடைய மீள் உருவாக்கம் என்ற ஒரு போர்வையிலே கைதுகள் நடைபெற்றன. இப்பொழுது பார்க்க போனால் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொல்லி சொன்னதுக்கு ஒவ்வொரு 2009 பிறகு வந்த அரசுகள் முக்கியமான விடயம், இது ஒரு சிறப்புக்கிடமான விடயம் என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், பிடிஏ நீக்குவோம் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கிறார், இந்த இப்படியான சட்டங்களை வைத்துக் கொண்டு எங்களுக்கு ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல விஷயம், நல்ல விஷயம், ஆகவே நாங்கள் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் என்று கூறியிருக்கிறார். அது வரவேற்க கூடிய விஷயம். ஆனால் என்னுடைய கேள்வி இதுதான், பயங்கரவாத சட்டத்தை நீக்குது என்று சொல்லி போட்டு ஏற்கனவே நடந்த மாதிரி ஒவ்வொரு அரசுகளும் பதவிக்கு வந்த பிறகு, பதவியில் இல்லாமல் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது கூறுவை அனைத்தையுமே பதவிக்கு வந்த பிறகு நடைமுறைப்படுத்துவதில்லை, அது வளமையான விஷயம். ஆகவே எதிர் மற்ற அரசுகள் செய்த மாதிரி, மற்ற ஆட்சிகள் காலத்தில் செய்த மாதிரி நீங்கள் இங்க வந்து இப்பொழுது பிஎஸ்டிஏ என்று ஒரு டிராப்ட் வந்து அது முழுமைப்படுத்தப்பட்டிருக்குது. அது அரச பயங்கரவாத, அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத சட்டம், புரொடெக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ரிஸ் ஆக்ட் 2026 தேதி போட இல்லை, மற்ற எல்லாம் வந்துட்டு 105 பக்கம் இருக்கு. பிடிஏ ஒரிஜினலா பக்கம் வந்து 25-28 பக்கம் தான் இருக்கும், அது தயாரா இருக்கு. ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய மன்னிக்கணும், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயணத்தை நீக்கிற நல்ல விடு. ஆனால் அதே வாக்குறுதியை பெற முடியுமா இந்த அரசிடமிருந்து? பிஎஸ்டியை கொண்டு வர மாட்டோம் என்று என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டியில காட்டி பிடிஏ துரமானது,
3: அந்த அளவுக்கு கடுமையான சட்டம்,
2: அது கடுமை. அந்த வாக்குறுதியை பெறுங்கள், மக்களை மடையராக்க கூடாது, சீட்டை மாத்தினா போல ஆள் மாறாது. கடுமையானதுக்கு ஒரு 2 உதாரணம் சொல்றேன். இங்கேதான் நான் ஏற்கனவே கூறியது போல 48-79 சட்டம், பிரதான சட்டம் இருக்குதான், அந்த சட்டத்தை வச்சு 12-22 திருத்த சட்டத்தை முற்று முழுதாக மறைத்து விட்டு, இது இந்த 48-79 சட்டத்தின் அடிப்படையிலே தான் இந்த பிஎஸ்டிஏ வரைவுகள் நடந்திருக்கு. ஏற்கனவே இருந்தபடி உதாரணமாக ஒருவரை தடுத்து வைத்தால், தடுத்து வைக்கும் உத்தரவு கைது செய்தால் தடுத்து வைக்கும் உத்தரவு 18 இருந்தது, சரியோ? அது 18 இருந்தது, 12 திருத்த சட்டம், 22-22 திருத்த சட்டத்தில் 1 ஆக்கப்பட்டது, முன்னேறிச்சு. இப்போ பிஎஸ்டி என்ன தெரியுமோ, மொத்த காலம் அதாவது 12 திருத்த சட்டத்தில் சொல்லி இருக்குது, 1 விசாரணை செய்த, 1 கைது செய்யப்பட்டால் அது நீதிமன்றத்துக்கு 1 விசாரணை வேணும், அப்படி இல்லாட்டி நீதிமன்றம் பிடி கொடுக்க முடியும் என்று. இங்கே சொல்லுது என்னன்னு சொன்னா, இது 20 புதுச்சட்டத்தில் 28வது பிரிவு சொல்லுவது என்னன்னா, 1 தடுப்பு காவலிலும் 1 சிறையிலும் இருக்கணும். அப்ப ஏற்கனவே இருந்தது 1 அது இப்ப பிஎஸ்டியில 2 ஆயிடுச்சு. அதை விட 39 நினைக்கிறேன், 39வது பிரிவில் சொல்லுது, ஒரு யாருக்கா இருந்தாலும் ஒரு சாட்சியம் இருக்குன்னு சொல்லி போலீசார், ஒரு பயங்கரவாத சட்டத்துக்குள்ள சாட்சியம் இருக்கின்றால் ஒரு போலீசார் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து அந்த அறிக்கையை சட்டமாதிபருக்கு அனுப்பி, சட்டமாதிபர் அந்த அறிக்கையை அதை தயார் செய்து அதை மேல் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று தாக்கல் செய்து மேல் நீதிமன்ற உத்தரவை பெற முடியும், விசாரணை முடியும் வரைக்கும், கைது செய்த நாளில் இருந்து விசாரணை முடியும் வரைக்கும் தடுத்து வைக்கலாம். இது தேவையா? இதுதான் பிஎஸ்டி. அது மட்டும் இல்ல, அது பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்தது, அதாவது ஃபெயிலியர் டு இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு ஒரு அரசுக்கு எதிரான ஒரு செயற்பாடு நடக்க, நீங்கள் அருகில் இருக்கிற நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல வேணும். சொல்லாட்டி குற்றம் அதுக்கு அந்த ஃபெயிலியர் டு இன்ஃபர்மேஷன் ஓ வித்ஹோல்டிங் இன்ஃபர்மேஷன் அதுக்கு ஒரு 7
3: அப்படி இந்த 7 லட்சம் ஃபைன் என்று ஒரிஜினலா ஆக்ட்ல இருந்திருக்குமா இருந்தா இப்ப ஒரு 2000 பேர் இருந்திருப்பான் சிறையில். அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்ப ஒருவர் செயல்ல ஈடுபடுறாண்டா நீங்க உங்களுக்கு என்ன அதுக்கு என்ன நான் இந்த பாட்டுக்கு நான் இருப்பேன் அப்படி இருக்கீங்களா?
2: பொய் தகவல் கொடுத்தா சரி அவன் கேட்கிறான் என்று சொல்லிப்பட்டு இப்படி கொடுக்கிறான் கொடுத்த தகவல் ஏதாவது தவறைக்கு வேண்டாம். 2 வருஷம் 20 லட்சம் அதை பற்றி பரவாயில்லை. ஆகவே சீர்மான அம்சம் அதாவது நான் வயலன்ஸ் ஒஃபென்ஸ் இருக்குதானே உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப உதாரணமா சொல்லுவாங்க இப்ப ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு போய் நீங்க
3: வன்முறையற்ற
2: போராட்டம் அதாவது எங்கட அரசியலமைப்பு என்ன சொல்லுது பேச்சு சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, அடமாடும் சுதந்திரம் இருக்கு, இவையெல்லாம் கட்டுப்படுகிறது. என்ன தெரியுமோ இப்ப ஒரு நடத்தினா ஒரு போராட்டத்தை நடத்தினா அந்த போராட்டத்தை ஒரு பயங்கரமாக சித்தரிச்சு அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யும். அதே மாதிரி அந்த இப்ப ஒரு அறகல போராட்டம் நடந்தது தானே, அறகல போராட்டம் வந்து அமைதியாக நடந்தது. அந்த அறகல போராட்டம் மாதிரி இப்ப இன்னொரு போராட்டம் வரக்கூடாது என்ற நோக்கமோ தெரியவில்லை. ஒருவர் போராட்டத்தை ஒருவர் ஒரு அமைப்பு ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த துண்டு பிரசுரத்தை விநியோகித்தால் அதே போல அந்த துண்டு பிரசுரத்தை நீங்கள் சுவரில் ஒட்டினால் முகநூல்களை பதிவிட்டால் 20 வருஷம்
3: அதாவது போராட்டத்தை தூண்டக்கூடாது.
2: வருது இப்ப சொல்லுவோமே அதாவது வரவிலக்கணும் அவர்கள் தான் பாக்குறது. இப்ப இப்ப நாங்க வந்து எங்களுக்கு எங்கட உரிமைக்கு நாங்க ஒரு போராட்டம் நடத்துறோம். அந்த போராட்டத்தை நீங்கள் கூறலாம் இது பயங்கரவாத தடைச்சட்டத்துக்குள்ள அரசுக்கு எதிரானதானே ஒரு போராட்டம் நடத்தும் பொழுது அரசுக்கு எதிராக ஒரு நான் வயலன்ஸ் ஒஃபன்ஸ் என்று சொல்லும் போது என்ன அவர்கள் ஒரு போராட்டம் நடத்துவார்கள். அந்த போராட்டத்துக்கு கூட தடை செய்ய முடியும். அரசுக்கு எதிராக கோஷமிடுவார்கள். அந்த போராட்டங்களின் முகநூல்ல அந்த பதிவு வேலை வயலுமே வந்து நான் வயலன்ஸ் ஒஃபன்ஸுக்கும் கூட 20 வருஷம் அது பிடிஐல 20 வருஷம் அதுதான் அது. ஆகவே இந்த சட்டம் மூலம் PSTA என்று வந்து வருமாக இருந்தால் சட்டம் முழாக்கப்படுமா இருந்தால் உங்களுக்கு ஒரே ஒரு டிஃபென்ஸ் தான் இருக்குது, நாட்டு மக்கள் வாய் துறக்க கூடாது.
3: அந்த சட்ட வரவேற்கிறார்கள் அதாவது அரசுக்கு எதிரான சட்டம் அல்ல அரசுக்கு எதிரான வன்முறைகள் அதாவது அரசுக்கு எதிராக செயல்படுமாக இருந்தால் அதற்கு எதிரான சட்டமாக தான் கொண்டுவரப்பட்டு போகிறது. எனவே நீங்க சொல்றபடி அரசு இயங்குவதற்கு என்னென்ன காரணங்கள் எதிராக இருக்கிறதோ அவற்றெல்லாம்
2: இல்ல இப்ப ஜனநாயக ரீதி ஒரு விஷயத்தை நான் பார்க்க வேண்டும் என்றால் எல்லா குடிமகனுக்கும் இப்ப சட்டத்துல என்ன சொல்றது அரசியலமைப்பு என்ன சொல்லுது அரசியலமைப்பு அரசியலமைப்பு படிதான உரிமையில எல்லாம் இருக்குது அரசியலமைப்பு படிதான அரசாங்கம் இருக்குது அரசியலமைப்பு நாங்களும் இருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு உரிமை இருக்கு, ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்கு, ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு. இப்ப நெப்போலியனை பிடிக்க மாட்டா, எனக்கு பிஸ்மார்க்கை பிடிக்க மாட்டா, ஒரு கருத்து சுதந்திரம் அதால ஒரு பாதிப்பு வருமாக இருந்தால் பிள்ளைந்து போன எல்லாத்தையும் போலதான். ஆனா ஒன்று சில கருத்து சுதந்திரங்களுக்கும் பேச்சு சுதந்திரமும் அடக்கப்படுமா இருந்தால் அது ஜனநாயக நாடு என்று சொல்லி ஜனநாயகம் என்ன என்ன சொல்லுகிறது பிரிவு 12 அதாவது எவ்ரி ஒன் அதாவது ஒவ்வொரு பிரஜையும் சட்டத்துக்கும் சமன் என்று. ஆனா என்ன நடக்கின்ற சங்கீதன் செய்தது அவருடைய கருத்தை கூறினார், அவரை கைது செய்து பயங்கரவாதத்துக்குள்ளே போட்டிருக்கிறார். ஆனால் கடந்த முறை தேர்தல் இல்லை, ஒவ்வொரு அரசுகளும் தேர்தல் வரும் பொழுது நான் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை, தேர்தல் வரும் பொழுது தங்களுக்கு பிரசாரத்துக்காக இந்த விடுதலை புலிகளுடைய அமைப்பு பாடல்களை அதுகளை பிரசுரிப்பார்கள். கடந்த தேர்தலில் கூட உள்ளூராட்சி தேர்தலில் கூட எல்லோரும் தெரிந்த விஷயம் பாழ்த்தார்கள், வெளிப்படையாக பாழ்த்தார்கள் அவர்கள். ஆனா அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. அதே போல இப்ப இந்த இளைஞன் இந்த எனக்கு தெரியக்கூடிய பயங்கரவாத சட்டத்துக்குள்ள போட்ட அதாவது யுத்தம் முடிந்த பிறகு பயங்கரவாத சட்டத்துக்குள்ள தாக்கல் செய்த வழக்குகள் நான் ஆஜராக இருக்கிறேன். சில ஊடகவியலாளருக்கு அந்த வழக்கில் தாக்கல் செய்யிருக்கு, அவரு எழுத்து அது இதுக்கெல்லாம் இருக்கு. ஆனா இந்த அரசு என்ன கூறியது, இந்த அரசின் குறவுறவில்லை, ஆனால் அவர் இருந்த அரசை விட நல்ல அரசு இல்லையன்னு தான் சொல்ல, இருந்ததை விட நல்ல. ஆனால் இந்த இவைகள்லாம் இந்த விடயங்கள் எல்லாம் தொழில்படுத்தப்படும். அது அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவர் மக்களுக்காக அரசே தவிர அரசுக்காக மக்கள் இல்லை. எங்களால் தெரிவு செய்யப்பட்டவர் தான் ஜனாதிபதி. ஆகவே எங்களுடைய உரிமைகளுக்கு பாதிப்பு வரக்கூடும். இனங்களுக்குள்ளே முரண்பாடு ஏற்படுது என்பதற்கு பயங்கரவாத சட்டம் வர முன்னரே பொது சட்டத்திலே ஒரு பிரிவு இருக்கிறது, 120வது பிரிவு. அந்த 120வது இனங்களுக்குள்ளே முரண்பாடு ஏற்படுவது ஒரு தவறு என்று குறிப்பிடுது. சீடு அம்சம் என்னவென்றால் கைது செய்யப்பட்டவர்கள் 2018 2021 2023 கைது செய்யப்பட்டவர்கள் அதாவது கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை புலிகளுடைய உதாரணமாக கூறப்போனால் சரவணபவனவர்களை உதயன் ஆசிரியர் ஆசிரியர்ல பணிப்பாளர் நாயகம் அவரை கைது செய்தார்கள். நான் தான் ஆஜராகினேன் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே 120வது பிரிவு கீழே தான் போட்டாலும் பொதுச்சட்டத்துக்கு கீழே. நான் வாதி இந்த நூற்றாவது போட்டு நூற்றாவது கீழே போட்டபடியால் அங்கே என்னோட வாதத்தை அடுத்து நீதிமன்றம் பிணை வழங்கியது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு பிணை வழங்க அதிகாரம் இருக்கு, தட்டுணவு அதிகாரத்தை பாய்ச்சி பிணை வழங்கலாம், பயங்கராச்சரத்துக்கு இல்லை. அதே மாதிரி சிவாஜிலிங்கம் அவர்களை பயங்கராச்சரத்துக்கு அவருக்கும் தாக்கல் செய்து பிணை வழங்க சட்டம் ஆதிபர் சம்மதம் தெரிவித்தார், அது பிணை வழங்கப்பட்டது. அதே போன்று விஜயகலா மகேஸ்வரன், விஜயகலா மகேஸ்வரன் என்ன கூறினார், அவர் நல்ல விஷயம் கூறினால், பாதுகாப்பு செயலாளர் அமைச்சர் இருக்கும் கூட்டத்திலே கூறினார், இலங்கை இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே வட மாகாணத்திலே கொலை கொள்ளைகள் அதிகரித்து சிறு பிள்ளை கூட பாதையில் செல்லப்பட கற்பழிப்புகள் எல்லாம் நடக்கின்றது. விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே ஒன்றுமே சட்ட ஒழுங்கு சரியா இருந்தது, அது சொன்னது உண்மை. அதுல மாட்டுக்கருத்தில் அதுக்கும் வழக்கு போட்டார்கள், நான் தான் ஆஜராகினேன் நீதிமன்றத்தில். அதுக்கும் பொதுச்சட்டத்துக்களை நூற்றாவது பிரிவுகளை போட்டபடியால் அவர் அவருக்கு பிணை எடுக்கக்கூடியதாக இருந்தது. நான் ஆஜராகி அன்றைய தினமே பிணை எடுத்தேன். ஆனால் சட்டத்தின் முன் யாவரும் சமன் என்று கூறிவிட்டு அடிப்படை உரிமையிலே கூறப்பட்டதுக்கு 12வது பிரிவு சொல்லுது, 12வது அத்தியாயம், அதுக்கு உறுப்புறை சொல்றது ஆர்டிகளுக்கு உறுப்புறை கொடுத்து சட்டத்தின் முன் யாவரும் சமன் என்று. அப்ப அவர்களுக்கு 120 போட்டது நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஏன் இந்த இளைஞனை கொண்டு போய் பயங்கராச்சரத்துக்குள்ள போட்டு?
3: நான் நினைக்கிறேன் இந்த குறுகிய காலத்திலே விடயங்களை, பெரும்பாலான விடயங்களை காத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த பயங்கரவாத சட்டம், தற்போது நாங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல இன்று அதனை பயன்படுத்தியவர்களுக்கும் எதிராகவும் இன்று பயந்திருக்கிறது. எனவே அந்த வகையிலே பல விடயங்களை காத்திருக்கிறோம்.

0: வேண்டும். நடைமுறையில எந்த சாத்தியம் என்று பார்க்க வேண்டும். அதாவது அரசு நடைமுறையில இப்ப எங்களுக்கு எதிராக ஒரு ஒரு ஏற்பாடு நடைபெற்றால் அதை தட்டி கேட்க முடியுமா? எங்களுக்கு இருக்கு, யாருக்கும் இருக்கு, அருமை இருக்கு. அப்ப அப்படியான விதத்துல என்ன விடயம் என்று சொன்னால், தீவிரவாதம் பயங்கரவாதம் என்பதற்கு ஒரு வரவிலக்கணம் இல்லை. அப்ப வசதிக்கு தக்க மாதிரி இந்த ஆக்டிவிட்டிகளை போடுங்க, இந்த ஆக்டிவிட்டிகளை போடுங்க, இதை அரெஸ்ட் பண்ணுங்க, இதை போடுங்க, அதான் நடக்குது. இப்ப அப்படி இருந்த அறகலை போராட்டம் ஒரு இதுதானே. அறகலை போராட்டத்துல எத்தனை வாகனங்கள் எரிக்கப்பட்டன, எத்தனை வீடுகள் தீக்கிரையாகின, எத்தனை பேர் பிரச்சனைப்பட்டார்கள், அது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் பிரதிபலிப்பு நான் கூட தேவையில்லை, என்ன நடந்தது சரி. அது அந்த உரிமைக்காக இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றால், நாங்கள் சரியான வரையறை, சரியானவரை, சரியாக ஒரு குற்றவாளிய சாட்சியம் இருக்குமா இருந்தா, உதாரணமாக ஒரு நல்ல விஷயத்தை கூறுகிறேன். அண்மையில ஒரு ஒரு ஒரு கிழமை இருக்கும் நினைக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு இளைஞனை இன்னொரு கொலை செய்தார் என்று அவருக்கு குற்றச்சாட்டப்பட்டது. இது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நடந்த எங்களுக்கு நடந்தது குலைச்சாட்டு குற்றச்சாட்டப்பட்டது. அந்த சிறுவன் சாட்சியத்திலே கூறினார், இவரை நான் கொலை செய்ததை நான் பார்த்தேன். நீதிமன்றம் தண்டனை வழங்கியது. 45 வருடங்களுக்கு பிறகு அதே சிறுவன் இப்பொழுது மனிதனாகி அவன் கூறியிருக்கிறான், இது நான் பார்க்கையில் சொல்ல சொன்னபடியா நான் அதை கூறினேன். 45 அமெரிக்காவிலே என்ன பலமையாகவே ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படமா இருந்தால் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கு வேற ஒரு கொரோபரேட் எவிடன்ஸ் ஒன்று செய்ய வேணும், இருக்க வேணும். ஆக இந்த ஒருவருக்கு இப்ப திடீரென்று ஒரு சொல்ல முடியாது, இவர் தான் செய்த வேர்ட் அகேன்ஸ்ட் வேர்டா இருக்க முடியாது. நான் சொல்லுகிறது, நீங்க சொல்றதும் அடுத்த பக்கம் சொல்லுவீர்கள். இன்னொருவர் சொல்ல வேணும், எனக்கு ஒருவர் அடித்தார் என்றா நீங்கள் பார்த்தா நீங்கள் சாட்சியம் சொல்ல வேண்டும், இவர் அடித்ததை நான் பார்த்தேன் என்று அப்பதான் உறுதிப்படுத்தப்படும். ஆனா இந்த விடயம் என்று சிங்கப்பூர்ல இருந்தது. இந்த விஷயம் சிங்கப்பூர்ல இருந்து பெண்கள் சொன்னால் சரி என்று இருந்தது. அதை இப்போது 20 வருஷத்துக்கு முன்பு மாத்தி விட்டார்கள். அதே போல இது இளைஞன் சிறுவன் சொல்லி இருந்தால், சிறுவன் சாட்சி சொன்னால் அவன் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றது ஒரு ஊகத்தின் அடிப்படையில். இன்றைய சமூகத்துல அதை சொல்ல முடியாது. இன்னும் நவீன உலகத்துல இருக்க மாறுறோம். ஆனா அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா, இது தீவிரவாதம் இப்ப அது அரசுக்கு எதிரானது என்றது ஒரு வரையறுக்கப்பட வேணும். அப்ப நீங்க பாட்டு பாடும்பொழுது அரசுக்கு எதிராக இல்லையா? அப்ப அந்த முறையற்ற முறையில அதில் பயன்படுத்த போறபடியாகத்தான் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்குது.
1: நிச்சயமா நினைக்கிறேன், இந்த அரசுக்கு எதிரான என்ற விடயம் வரையறுக்கப்படமாக இருந்தால் நிச்சயமாக சாதாரண மக்களும் எந்த விடயங்களை தாங்கள் செய்யக்கூடாதுங்கிற

0: திரைப்படத்திலிருந்தும் இந்தியன் 2 திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. கோழி சம்பால் இருக்கு, மீன் சம்பால் இருக்கு, எல்லா சம்பாலும் என் ஞாபகத்துக்கு வரும்.
1: முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்கா?
0: என்ன சொன்னீங்க?
1: உங்க எண்ணம் இங்க இருக்கோ அதை நோக்கிதான் உங்க மனசும் போகும். நீங்க நல்லது மட்டுமே பார்த்தா நல்லதுதான் உங்களுக்கு தெரியும். இல்ல நான் கெட்டது மட்டும்தான் பாப்பேன்னு நினைச்சீங்க கெட்டதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா சம்பந்தமே இல்லாம எல்லாமே சாப்பாட பாக்க ஆரம்பிச்சீங்கன்னா சஜினி மாதிரி உங்களுக்கு எல்லாமே கேட்கும். இன்னைக்கு சிங்கப்பூர் முழுவதும் மழையை நீங்க எதிர்பார்க்கலாம், அதுவோ இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். சஜினி, சமீபத்துல உங்களுக்கு நடந்த சம்பவத்தை ஒரு விழிப்புணர்வுக்காக பகிர்ந்து நினைக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. தெரிஞ்சுப்போம்.
0: போன வாரம் புதன்கிழமை நான் உடற்பயிற்சி செய்வதற்காக உடற்பயிற்சி கூடத்திற்கு போனேன். நல்ல கட்டுமஸ்தா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எடைகளை தூக்கினேனா அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன்.
1: ஐயோ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு?
0: என்ன ஆச்சா, கண்ண திறந்தனா உலகமே சுத்துது, சுத்தி சுத்தி வந்தீங்க என்ன பார்த்து பாடிட்டே இருந்துச்சு உடற்பயிற்சி கூடம்.
1: அதுக்கப்புறம்
0: அதுக்கப்புறம் என்ன செய்யறது, நேரா டாக்ஸி எடுத்து என்னுடைய பயிற்சி வேட்பாளர் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்தேனா அதுக்கப்புறம் என்னுடைய தோழிய வந்து அழைச்சேன், மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. மருத்துவரை பார்த்த போது அவங்க வெர்டிகோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெர்டிகோ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய காதுகள்ல அந்த இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஓ, காதுகள் பாதிக்கப்படுமா?
0: இல்ல ரவி, நம்ம காதுகள்ல கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கா.
1: சரி,
0: இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அதனுடைய இடத்தை விட்டு நகரும் பொழுது இந்த மாதிரி இம்பேலன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி உலகமே சுத்துற ஒரு உணர்வு ஏற்படும்,
1: மயக்க நிலைக்கு தள்ளப்படுவீங்க. புரியுது, புரியுது.
0: அப்ப இதற்கு வந்து பல காரணங்கள் இருக்கு, வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு நேரங்கள்ல வெவ்வேறு விதமான காரணங்கள்னால இந்த மாதிரி வெர்டிகோ ஏற்படலாம். வெர்டிகோனா இது சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மயக்க நிலை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க கண்டிப்பா மருத்துவரை நாடியே ஆகணுங்க.
1: இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நமக்கு இது வராது, நமக்கு இது நடக்காது அப்படிங்கிற மெத்தன போக்கு இல்லாம
0: சொல்லுங்க.
1: அடிக்கடி பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவரை நாடுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நீங்க நீடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது சாப்பிடறதுலயோ உடற்பயிற்சியில செய்யறதையோட முடிஞ்சிடாதீங்க. அடிக்கடி பரிசோதனைகளை மேற்கொள்ளணும், உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும்.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
4: இது வணக்கம் சிங்கை.

0: பக்கத்துல இருந்த ஊருக்காக பாடல் ஒலித்தது.
1: வழியில் லோவர் டெல்டா சாலை அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லாதான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லத பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகா இருக்கும்னு சொல்றாங்க.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் போலி 968, செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகுத்துல்லா. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டை எட்டியிருக்கின்றன. பாகிஸ்தான் பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் அந்த தகவலை உறுதிப்படுத்தினார். லெபனான் உள்ளிட்ட எல்லா முனைகளிலும் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர இருதரப்பும் சம்மதித்துள்ளன என்று அவர் கூறினார். ஈரானுடனான உடன்பாடு நிறைவடைந்துள்ளது, சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வாழ்த்துகள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறினார். உடன்பாட்டில் என்னென்ன அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன, எவை விடுபட்டுள்ளன என்ற விவரம் இப்போதைக்கு தெரியவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28 ஈரான் மீது போர் தொடுத்தன. பதிலடியாக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரான். எண்ணெய் பரிவர்த்தனைக்கு உயிர்நாடியாய் விளங்கும் ஹொர்முஸ் நீரணையையும் ஈரான் முடக்கியது. அமெரிக்க ஈரான் அமைதி உடன்பாடு உலக பொருளாதாரத்துக்கு பெரும் ஊக்கம் அளிக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவுடன் வரும் வெள்ளிக்கிழமை அமைதி உடன்பாடு கையெழுத்திடப்படும் என்று ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபாப்தி தெரிவித்திருக்கிறார். ஈரானின் அரசாங்க ஊடகம் அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அமைதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டுவிட்டது. சுவிட்சர்லாந்தில் வரும் வெள்ளிக்கிழமை உடன்பாடு கையெழுத்திடப்படும் என்று ஈரான் சொன்னது. ஹொர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் முற்றுகை இன்றிரவு விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் திரு காசிம் கூறினார். இதற்கிடையே உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 5 விழுக்காடு சரிந்திருக்கிறது. ஹொர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் அறிகுறி தென்படுவதால் அது சாத்தியமானது. முன்னதாக பெய்ரூத்தின் புறநகர் பகுதியில் ஹிஸ்புல்லாக்களின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3 மாண்டனர். அந்த தாக்குதல் நடந்திருக்க கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியிருந்தார். பெய்ரூத்தில் இஸ்ரேலின் தாக்குதல் அமைதி உடன்பாட்டுக்கு ஆபத்தாய் அமையும் என்றும் ஈரான் எச்சரித்திருந்தது. பொருத்தமான சூழலை வீணடித்துவிட வேண்டாம் என்று திரு டிரம்ப் கூறியிருந்தார். இஸ்ரேலின் குற்றங்களுக்கு அமெரிக்காவை நேரடி பொறுப்பு என்று சொன்ன ஈரான் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. சிங்கப்பூரில் நிலத்தடியில் செல்லும் பயனீட்டுச் சேவைகளின் நிர்வாகத்தை மேம்படுத்த தொழில்நுட்பம் உதவவிருக்கிறது. நிலத்துக்கு கீழே என்ன இருக்கிறது என்பதை துல்லியமாக கண்டறியும் தொழில்நுட்பம் மேலும் அதிகமாக பயன்படுத்தப்படும். ஆய்வுக்காக நிலத்தை தோண்டும் தேவையை அது குறைக்கும். சாலைகளை பயன்படுத்துவோரின் இடையூறுகளை குறைக்கவும் அது உதவும். நிலத்தை ஊடுருவி பார்க்கும் ரேடார், இடங்களை கண்டறியும் மின்காந்த கருவிகள், நிலத்தை தோண்டுவதற்கு முன் அதன் அடியில் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய அவை திட்ட நிர்வாகிகளுக்கு உதவும். வெவ்வேறு நிறுவனங்களின் மின்சார தொலைத்தொடர்பு கம்பி படங்களை ஒரே குழாய் வழியாக அனுப்புவது மற்றொரு தீர்வாக இருக்கும். நிலத்தடி பயனீட்டு கட்டமைப்பு திட்டங்களை ஒருங்கிணைக்க வேலை நடைமுறையும் மேம்படுத்தப்படும். 2024 முதல் தெங்கா நியூ டவுன், துவாஸ் ரோடு மேம்பாலச்சாலை போன்ற திட்டங்களில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கட்டுமானத்துக்கு முன்னதாகவே சிக்கல்களை அடையாளம் கண்டு அவற்றுக்கு தீர்வு காண அது உதவுவதாக தேசிய வளர்ச்சி அமைச்சர் சேஹோங் டாட் கூறினார். அதன் மூலம் மேலும் சுமூகமாகவும் திறன்மிக்க வகையிலும் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றார் அவர். வெளிநாட்டு ஊழியர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கும் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கும் இடையே தெளிவான வேறுபாடு தேவை என்று வெளிநாட்டு ஊழியர் நிலையம் வலியுறுத்துகிறது. வெளிநாட்டு ஊழியர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த முதன்முறை சாலை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. போக்குவரத்து காவல்துறையின் உதவியோடு வெளிநாட்டு ஊழியர் நிலையம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் துணை தலைமைச் செயலாளரும் வேலையிட பாதுகாப்பு சுகாதார மன்றத்தின் உறுப்பினருமான திரு பெல்வின் யோங் அதில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நடவடிக்கைகள் சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாக திரு யோங் கூறினார். நிகழ்ச்சியில் சுமார் 5000 ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் ஒருவர் குமார் தனகேஸ்வரன்.
4: போன வந்து நம்ம பார்த்துட்டு வைக்கிறாரு, அந்த செகண்ட்ல விபத்து நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால எப்போதுமே நம்ம வந்து வாகனத்தை இயக்கும் போதோ அல்லது சாலையை கடக்கும் போதோ போனையோ எதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சிங்கப்பூரோட சாலை விதிகளை எப்படி பின்பற்றணும், அதை எப்படி மதிச்சு நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப எளிய முறையில விளக்குனாங்க. அது ரொம்ப பயனுள்ள வகையில இருந்தது.
3: சாலை பாதுகாப்பை வலுப்படுத்த இதுவரை பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. லாரிகளில் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்தப்பட்டது அவற்றுள் ஒன்று. சாலை பாதுகாப்பு மட்டுமின்றி ஊழியர்களின் ஒட்டுமொத்த நலனை மேம்படுத்தவும் நிகழ்ச்சிகளை நடத்த விரும்புவதாக வெளிநாட்டு ஊழியர் நிலையம் தெரிவித்தது. விளையாட்டு உலகக்கண்ண கால்பந்து எஃப் பிரிவில் நெதர்லாந்தும் ஜப்பானும் மோதிய ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. ஆட்டத்தின் முற்பாதையில் இரு அணிகளும் கோல் ஏதும் புகுத்தவில்லை. 51 நிமிடத்தில் முதல் கோலை புகுத்தியது நெதர்லாந்து. அடுத்த 6 நிமிடத்தில் அதிரடியாய் பதிலடி கொடுத்தது ஜப்பான். 64 நிமிடத்தில் இரண்டாவது கோலை புகுத்தியது நெதர்லாந்து. தளராமல் விளையாடிய ஜப்பான் 88 நிமிடத்தில் தனது இரண்டாவது கோலை புகுத்தியது.
2: சொல்லும் பொருளும் அக்செப்டன்ஸ் இணக்கம். கருத்து வேறுபாடுகளின் போது கலந்து பேசி இணக்கம் கண்டால் எந்த பிரச்சினைக்கும் சுமூகமான தீர்வு கிடைக்கும். அக்செப்டன்ஸ் இணக்கம்.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவையும் உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
6: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். திகில் டேல்ஸ் வலையொலியில்.
9: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
10: சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
11: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
12: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்ப

0: வணக்கம் சிங்கே. கருப்பு வரத்துல இருந்து பாடல கேட்டீங்க. சாய் அபியாங்கர் அறிவு கொண்ட அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: அடுத்தடுத்து உங்களுக்காக இந்த பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன.
0: இவ்வாறு நட்சத்திரம் நடிகர் மாதவன் அவர் நடித்த மின்னலை படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் நம்பர போகுது. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: சஜிரி உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 விருப்பம் நடந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில
1: இப்பொழுது ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐவரி கோஸ்ட் ஈக்வடோ இவங்க ரெண்டு பேரும் மோதும் ஆட்டம் இப்பொழுது இடம்பெறுகிறது. 9வது நிமிடத்துல நாம இருக்கோம். ஆட்டத்தின் 9வது நிமிடத்துல
0: அந்த ஆட்டத்தின் ஒரு சில பகுதிகளை நேரடியா இப்ப கேப்போவாங்க. உங்களுக்காகவே இப்ப ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆட்டத்தை பொறுத்தவரை அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத லேசா நம்ம இப்ப கேப்போம்.
2: Referee signals it's time to get on with it. It's 5 seconds, one of the new rules brought in at this FIFA World Cup. Capier certainly does look to have started high up the field on the left. Of course, he and Pacho on opposing sides. It's 15 days ago in
0: Ivory Coast. எக்வடோ பொருந்தும் ஆட்டத்தின் ஒரு சில பகுதிகளை கேட்டீங்க. நேரடியா இப்ப இந்த ஆட்டத்தை நீங்க பார்க்கலாம் ஒளி வழி 5ல.
1: இந்த ஆட்டத்தை வந்து நீங்க வந்து இப்ப பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அல்லது பேருந்துல இருப்பீங்க. இதை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீ வாட்ச் செயலி வாயிலாக நீங்க கண்டு மகிழலாம், அல்லது மீ வாட்ச் .sg என்ற இணையதளத்தை நீங்கள் நாடலாம்.
0: FIFA உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 இதன் அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர் மீடியாகாப். எங்கேயும் எப்போதும் எங்களோட இணைந்திருங்க. விறுவிறுப்பான ஆட்டங்களின் தகவல்களை அவ்வப்போது நேரடியா நீங்க தெரிந்து கொள்வீங்க. நேரம் இப்பொழுது 7:14.
3: போக்குவரத்து நிலவரம்
1: மண்டாய் ரோடு இருக்கும் இடப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இப்ப தங்க விலைய பார்க்கும் போது அடடா தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கல. ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜாயின் தி காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
2: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமீ சைவ உணவகம்.
3: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச் சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச் சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg.
4: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இதுவரையிலும் புது பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க, அடுத்தடுத்து நாம 80களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ஆட்டம் போட போறவங்க.
3: அன்றாடம் பேசும் கட்டில் கதை,
2: ஒரே ஒரு கிராமத்துல திரைப்படத்துல
3: இருந்து
0: நினைக்க தெரிந்த மனமே படத்துல இருந்து உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற உள்ளன. இன்னும் கொஞ்ச நேரத்துல முதல் தகவல், இன்று அனைத்துலக காற்று தினம் அனுசரிக்கப்படுகின்றது. FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிந்த ஆட்டம் ஜெர்மனிக்கோ குராசாவுக்கோ இடையில முடிந்தது. அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம், ஜெர்மனி 8 குராசாவ் 1. லைசன்ஸ், இத தமிழ்ல உரிமம் அப்படின்னு அழைப்போம்.
2: இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது, உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க. அனுப்பி வைக்கும் முதல் இரண்டு நேயர்களுக்கு ஜோதிஸ்தோ புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா காதுகிட்டே இருக்குங்க.

0: பொன்னியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2024
1: ஏழு வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
1: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரிகாப்பில். ஏர்லி பர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி. அதோடு 9 வருடக்கான ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன, இப்போதே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/early-apw. மேல் விவரங்களுக்கு 633-3388 6333-888.

0: கேட்கட்டும். ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: ஒன்று.
1: மூன்றாவது தகவல்,
0: லைசன்ஸ் இத தமிழ்ல உரிமம் அப்படின்னு அழைப்போம்.
1: இந்த மூன்று தகவல்ல எது பொய்யானது? இரண்டாவது தகவல்,
0: ஜெர்மனிக்கோ குரோசாவுக்கோடல நடந்து முடிந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் 8-1 இல்ல 7-1, அபார வெற்றி அடைந்தாங்க ஜெர்மனி.
1: சரி, இந்த சரியான பதிலை சொன்ன முதல் இரண்டு நேயர்கள் யார் என்றால்
0: மின்னல் வேகத்துல ரெண்டு கண்ணனும் வந்து பதில் சொல்லிருக்காங்க. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பரிசு கொடுக்காம நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம்.
1: நான் வந்து என்ன பாட்டு பாடுவேன்னா, கண்ணனி நீ வர காத்திருந்தேன், வாட்ஸ்அப்பை பாத்திருந்தேன்,
0: தெரியாதனமா உங்களை பாடிட்டேன். பண்ண பெரிய தப்பு அதுதான் எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் செய்த பாவத்திற்கு பிராய்ச்சித்தமா அடுத்தடுத்த பாடல்களை நோக்கி போகலான்னு முடிவெடுத்துட்டேன். தயவு செஞ்சு இதோட உங்க இசை கச்சேரிய முடிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.
2: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது AYEMCE செல்லும் அந்த வழியில், குறிப்பாக கிளமென்டி அவெனியூ 2 பிறகு 4 தடத்தில்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB-1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்ச கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: பரிசு திரைப்படத்துல வந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: Have struck the woodwork, giving that Ivorian side something to be concerned about, but they've held out. And at half time here at the Philadelphia Stadium, it's Cote d'Ivoire 0, Ecuador 0.
2: FIFA உலகக்கிண கால்பந்து போட்டிகள் 2026 தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காஸ்டா, குறிப்பா ஐவரி காஸ்ட், அவங்களுக்கும் எக்வடோக்கோடிலான ஆட்டத்தின் முதல் பாதி முடிந்து விட்டது.
0: ஆமா, இந்த ஆட்டத்துல இதுவரையிலும் யாருமே கோல்களை புகுத்தவில்லை. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, சந்தோஷமான விஷயம் என்ன, யாருக்குமே வந்து சிவப்பு அட்டையோ மஞ்சள் நிற அட்டையோ வழங்கப்படவில்லை.
2: ஆமா, சரி, இந்த ஆட்டத்தின் நிலவரத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வானொலி பக்கமா இருங்க. அதே நேரத்துல ஒளிபடி 5 இலவசமா இந்த ஆட்டத்தை நீங்க கண்டு மகிழலாம்.
0: இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 8 செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அங்கத்துல நாங்க வந்து திரு கணேசனை சந்திக்க போறோம். அவரையும் நீங்க சந்தித்து அவருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.
2: Facebook லைவ்லயோ உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறும், அந்த பக்கமும் நீங்க வரலாம். வாழ்த்துகளையோ உங்களுடைய கருத்துக்களையோ வாரி வழங்கலாம். இன்னும் எங்களோட இது வணக்கம் 7:54 ஆகிவிட்டது.
0: இதன் காரணமாக சோச்சுகாங் டிரைவ் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 2 தடத்தை தவிர்க்கவும். போக்குவரத்து நிலவரம்.

0: கொடுத்திருக்கீங்க இன்னைக்கு ஆதரவு.
1: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துவா. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டை எட்டியிருக்கின்றன. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அந்த தகவலை உறுதிப்படுத்தினார். லெபனான் உள்ளிட்ட எல்லா முனைகளிலும் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர இருதரப்பும் சம்மதித்துள்ளன என்று அவர் கூறினார். ஈரானுடனான உடன்பாடு நிறைவடைந்துள்ளது, சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வாழ்த்துகள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சொன்னார். உடன்பாட்டில் என்னென்ன அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன, எவை விடுபட்டுள்ளன என்ற விவரம் இப்போதைக்கு தெரியவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28 ஈரான் மீது போர் தொடுத்தன. பதிலடியாக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரான். எண்ணெய் பரிவர்த்தனைக்கு உயிர்நாடியாய் விளங்கும் ஹொர்முஸ் நீரிணையையும் ஈரான் முடக்கியது. அமெரிக்க ஈரான் அமைதி உடன்பாடு உலக பொருளாதாரத்துக்கு பெரும் ஊக்கம் அளிக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவுடன் வரும் வெள்ளிக்கிழமை அமைதி உடன்பாடு கையெழுத்திடப்படும் என்று ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் கசிம் கரிபப்தி தெரிவித்திருக்கிறார். ஈரானின் அரசாங்க ஊடகம் அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அமைதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டுவிட்டது. சுவிட்சர்லாந்தில் வரும் வெள்ளிக்கிழமை உடன்பாடு கையெழுத்திடப்படும் என்று அது சொன்னது. ஹொர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் முற்றுகை இன்றிரவு விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் திரு கசிம் கூறினார். இதற்கிடையே உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 5 விழுக்காடு சரிந்திருக்கிறது. ஹொர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் அறிகுறி தென்படுவதால் அது சாத்தியமானது. முன்னதாக பெய்ரூத்தின் புறநகர் பகுதியில் ஹிஸ்புல்லாக்களின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3 மாண்டனர். அந்த தாக்குதல் நடந்திருக்க கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். பெய்ரூத்தில் இஸ்ரேலின் தாக்குதல் அமைதி உடன்பாட்டுக்கு ஆபத்தாய் அமையும் என்று ஈரான் எச்சரித்திருந்தது. பொருத்தமான சூழலை வீணடித்துவிட வேண்டாம் என்று திரு டிரம்ப் கூறியிருந்தார். இஸ்ரேலின் குற்றங்களுக்கு அமெரிக்காவே நேரடி பொறுப்பு என்று சொன்ன ஈரான் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகள் அமெரிக்க ஈரான் அமைதி உடன்பாட்டை வரவேற்றிருக்கின்றன. வட்டார நிலைத்தன்மைக்கு அமைதி உடன்பாடு வழியமைக்கும் என்று அந்நாடுகள் தெரிவித்தன. அமெரிக்கா, ஈரான், வட்டார நட்பு நாடுகள் ஆகியவற்றுடன் அணுக்கமாய் செயல்படவிருப்பதாக பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகள் கூறின. அரசதந்திர முறையில் உடன்பாட்டை எட்ட சமரச முயற்சியில் தோள் கொடுத்த பாகிஸ்தான், கத்தார் உள்ளிட்ட தரப்புகளுக்கு அவை நன்றி தெரிவித்தன. ஜெனீவாவில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்திருக்கிறது. இவியான் நகரில் G7 உச்சநிலை கூட்டம் நடக்கவிருக்கும் வேளையில் அந்த மோதல். ஐக்கிய நாட்டு நிறுவன கட்டடம் அருகே தொடங்கிய வன்முறை மாலை வரை நீடித்தது. காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகையை பயன்படுத்தியும் கூட்டத்தை கலைத்தனர். நகரின் நடுவே ஊர்வலம் சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒரு டெஸ்லா காருக்கு தீ வைத்தனர். வங்கியொன்றின் சன்னல்களை உடைத்தனர். காவல்துறையினர் மீது கற்களையும் எறிந்தனர். கலைந்து செல்லும்படி கூறியதை ஆர்ப்பாட்டக்காரர்கள் பொருட்படுத்தவில்லை. அமைதியாக தொடங்கிய பேரணியில் சுமார் 20,000 பேர் கலந்து கொண்டதாக தெரிகிறது. G7 கூட்டணி வேண்டாம் என்று சொல்லும் அமைப்பு பேரணியை வழிநடத்தியது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் G7 உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடும். மத்திய கிழக்கு தலைவர்களையும் உக்ரைன் அதிபர் வளர்மீர் ஜெலன்ஸ்கியையும் அவர் சந்தித்து பேசுவார். 3 உச்சநிலை கூட்டம் இன்று தொடங்குகிறது. கனடா, ஜப்பான், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். அமெரிக்க ஈரான் அமைதி உடன்பாடு, ரஷ்ய உக்ரைன் போர், பொருளாதார ஏற்றத்தாழ்வு உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றி தலைவர்கள் ஆலோசனை நடத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் ஹொர்முஸ் நீரிணை பற்றி G7 நாடுகளின் தலைவர்கள் ஆலோசனை நடத்துவர் என்று தெரிவித்திருக்கிறார்.